நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் சக ஆண்டு 1948 ஜெய்ஷ்ட மாதம் 20 தேதி, 2026 ஆண்டு ஜூன் மாதம் 10 தேதி, இன்று புதன்கிழமை. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நிலையத்து நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகிறது. தொடர்வது மங்கள இசை.

நாலொரு குரல். அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின். அதிகாரம் இனியவை கூறல். விளக்கம்: பிறருக்கு நன்மையானவற்றை நாடி இனிமையுடைய சொற்களை சொல்லின் பாவங்கள் தேய்ந்து குறைய அறம் வளர்ந்து பெருகும்.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பரே நண்பரே நண்பரே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும்

0: ஆகும் நினைவெல்லாம் காவியம்.
1: ஹே மேன், உன்னால எங்க வீட்டுல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்கேன், தெரியுமா உனக்கு?
2: என்னடா சொல்ற?
1: நீ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, ஜிகேல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸ்க்கு போறியா?
2: கிளாஸ்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
1: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
3: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல கேளுங்க. வணக்கம் மக்களே.

0: 104.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ 102.8 இன்று இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் க. அம்சப்பிரியா அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம். உழவர்களுக்கான செய்திகள். அங்கக வேளாண்மையில் நுண்ணுயிர் உரங்கள், இதில் மணிச்சத்திற்கான நுண்ணுயிர் உரமான அசோபாஸ் மற்றும் வேர் உட்பூசணம் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார் மற்றும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். சூழல் அறிவோம். பசுமையான நகரங்கள், ஆரோக்கியமான வாழ்க்கை. வழங்குபவர் முனைவர் கோல்டா ஏ. எட்வின் அவர்கள். புதுவை புதுமை தமிழமுது, தமிழின் சிறப்புகள் குறித்து முனைவர் வே. பூங்குழலி பெருமாள் அவர்கள் வழங்கும் உரையின் நிறைவு பகுதி. 7:25 நலமாய்வாழ, கர்ப்ப காலத்தில் 3 மாதங்களில் ஏற்படும் இரத்த போக்கிற்கான மற்றொரு காரணம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர். எல். ஜெயவாணி அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே. காலை 8:02 to 8:15 வரை, மீண்டும் 8:30 to 8:55 வரை நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே அன்பரசி. 8:55 சைபாலின் இன்றொரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள்.

காலை 9:02 இணைய வழி நேயர் விருப்பம், 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. பதினொன்று 2 மெலடி மேஜிக், 12:02 வரலாற்றில் இன்று, 12:50 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர், வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். பகல் 1:02 ஹாய் ஸ்நேகிதியே, உணவு அறிவியல் பற்றி புதுவை பல்கலைக்கழகத்தின் உணவு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின்

2:15 காலத்தை வென்ற காலங்கள். 3 மணிக்கு ஹலோ டாக்டர், கண்புரை மற்றும் நவீன அறுவை சிகிச்சை மேலாண்மை குறித்து ஜிப்மர் மருத்துவமனையில் கண் மருத்துவத்துறையில் கூடுதல் பேராசிரியர் டாக்டர் நிருபமா கஸ்தூரி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங். 5 மணிக்கு அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே சாண்ட்ரின்.

மாலை 6:20 முதல் 7 மணி வரை, 7:02 முதல் 7:15 வரை, மீண்டும் 7:32 முதல் 8 மணி வரை மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். இரவு 7:30 பிஃபா வேர்ல்டு கப் பற்றிய அன்றாட நிலவரம் டெல்லி அஞ்சல். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 செய்தி சுடர் சென்னை அஞ்சல்.

இரவு 9:15 செய்திச்சுடர் சென்னை அஞ்சல், 9:30 முதல் 11 மணி வரை தேன் சிந்து தீவானம், 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 FM ரெயின்போ 102.8 ஒளிபரப்பு நிறைவு பெறும். இதனிடையே காலை 7 மணி முதல் 1 மணி வரை மணிக்கொரு முறையும், இரவு 7 மணி 8 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 மற்றும் இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி, இரவு 9 மணி, இரவு 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

நேயர்களே, 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருலா. காலை 8:20 தகவல் தளம். 9:00 அரங்கிசை. சிக்கல் வி குஞ்சுமணி மற்றும் என் நீலா ஆகியோரின் இரு புல்லாங்குழல் இசை. டி கே பத்மநாபன் அவர்களின் வயலன். சேர்தலை ஆர் ஆனந்த கிருஷ்ணன் அவர்களின் மிருதங்கம். புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்களின் கடம் சென்னை அஞ்சல். காலை 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம். 12:00 உழைப்பவர் அரங்கம். ரெக்ஸின் பேக்ஸ் மற்றும் சீட் கவர்ஸ் தைக்கும் புதுச்சேரி முத்துப்பிள்ளை பாளையம் எம் கார்த்திகேயன் அவர்களுடனான ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். பன்னிரண்டு முப்பது

பன்னிசை மாலை சீர்காழி எஸ் திருஞான சம்பந்தம் பாடிய தேவாரம். 12:50 புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள். புதின தொடர் வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். ஒரு மணிக்கு மகளிர் நேரம். உணவு அறிவியல் பற்றி புதுவை பல்கலைக்கழகத்தின் உணவு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஏ சங்கமித்ரா அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே ஆஷா. நேயர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சி நிரல். தொடர்வது எனைத்தானும் நல்லவை கேட்க சென்னை அஞ்சல்.

0: கலைத்தென்றல் தொடர்கிறது.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் க. அம்சப்ரியா அவர்கள்.
3: கர்ணையனும் பூங்கொத்து. மனித வாழ்க்கை ஒரு பூந்தோட்டம் என்றால் அந்த தோட்டத்தை அழகுபடுத்தும் மலர்கள் பல பல. கர்ணை எனும் பூங்கொத்து எப்போதும் வாசனை உள்ளதாகும். பூ என்று கூறாமல் பூங்கொத்து என்று கூறும்போதே பல மலர்கள் ஒன்று சேர்கிறது, அதுவே அழகாகிறது. அந்த மலர்களில் கர்ணை என்பது ஒரே ஒரு உணர்வு அல்ல. அன்பு, இரக்கம், பொறுமை, மன்னிப்பு, உதவும் மனப்பான்மை இவை அனைத்தும் சேர்ந்ததுதான் கர்ணை எனும் பூங்கொத்தாகும். கலித்தொகையில் ஒரு பாடல் உண்டு. உன்கடன் வழிமொழிந்து இரக்கங்கால் முகனும் தாம் கொண்டது கொடுக்குங்கால் முகனும் வேறு ஆகுதல் பண்டும் இவ்வுலகத்து இயற்கை. அதாவது செல்வரிடத்தில் குறைவாக பேசி கடனாக பொருள் பெறும்போது காட்சியளிப்பது ஒரு வகை முகம். ஆனால் வாங்கிய கடனை திருப்பி கொடுக்கும்போது தோன்றுவதோ வேறு வகை முகம். இப்படி முகமாறும் மனிதர்களிடம் அகப்பட்டு கொள்ளும் இன்னொரு வகை மனிதர்களுக்கு தேவை வழிகாட்டுதல் என்னும் கருணையாகும். ஒருவர் துன்பத்தில் இருக்கும்போது அது அவர்களுடைய பிரச்சனை என்று விலகிச் செல்வது எளிது. ஆனால் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று சொல்ல ஒரு இதயம் வேண்டும். அந்த இதயமே கருணை. கருணை என்பது பெரிய பெரிய உதவிகளால் நிரூபிக்கப்படுவது மட்டுமே அல்ல. பசியுடன் நீளும் ஒரு கரத்திற்கு ஒருவேளை உணவு தருவதும், அன்பான ஒரு சொல்லை தேடி அலையும் தனிமையாளருக்கு கைப்பிடியளவு சொற்களை அள்ளித்தருவதும், தாகத்தோடு சுற்றி அலையும் ஒரு பறவைக்கு பாத்திரம் நிறைய தண்ணீர் வைப்பதும் பெரும் கருணை செயல்கள்தான். ஒருவர் மனவேதனையில் இருப்பவர்க்கு ஆறுதலாக சில நிமிடங்களை ஒதுக்குவதும், ஒரு நம்பிக்கையான புன்னகையை பரிசாக்குவதும் பெரும் கருணைதான். பசியினால் இளைத்தோர்க்கும் நோயினால் வாடியோர்க்கும் இன்று வரை வழிகாட்டியாக இருப்பது வள்ளலார் காட்டிய கருணைதான். பலரும் கருணை காட்டுவதால் நாம் பலவீனமாகி விடுவோம் என்று எண்ணுகிறார்கள். உண்மையில் ஒருவரை வலிமையாக்குவது மற்றவர்கள் மீது காட்டும் கருணைதான். மற்றவர்களின் காயங்களைக் கண்டு மனம் பதறும் ஒரு இதயமே தைரியத்தின் அடையாளம். கருணை என்னும் மலர் தோட்டத்தில் வெறுப்பு இல்லை, பகை இல்லை, மனிதநேயம் மட்டுமே உண்டு. கருணையை இன்னும் நெருக்கமாக பார்ப்போமா? அதோ கயிற்றுக்கட்டலில் படுத்திருக்கும் முதியவர்களுக்கு சில அன்பான உபசரிப்புகளை பரிசளிக்கலாம். பெற்றோரிடம் பொறுமையாக பேசலாம். உடன் பிறந்தவர்களிடம் பிடிவாதம் மறந்து விட்டு கொடுக்கலாம். பாதையில் பார்வையற்றவர்களின் பயணத்தில் வழிகாட்டலாம். இப்படி கூறிக்கொண்டே போகலாம். இப்படி நினைத்து பார்க்க பயிற்சி எடுப்போம். உறங்கச் செல்லும் முன் ஒரு நாள் முழுவதும் நாம் செய்த செயல்களை நினைத்து பார்ப்போம். இன்று நாம் யாருக்கு உதவி செய்தோம்? இன்று நாம் யாருடைய மனதை மகிழ்ச்சியடைய செய்தோம்? இன்று நாம் யார் யார் இதயத்தில் வாசனையான மலர்களாக விரிந்தோம்? இப்படி சில வினாக்களை கேட்டுக்கொண்டால் கருணை எனும் பூங்கொத்து நமக்குள் மலர்ந்திருக்கும். கருணையின் அடையாளமாக உலகம் நினைவுபடுத்தும் பலரும் உண்டு. எல்லா உயிர்களும்

0: இன்பத்திலிருந்து விடுபட வேண்டும் என்ற எண்ணம் புத்தரின் சிந்தனை உலகிற்கான கருணையாகும். உன்னை நீ எப்படி நேசிக்கிறாயோ அப்படியே மற்ற உயிர்களையும் நேசி என்று தனது வாழ்க்கை தத்துவத்தை கூறிய மகாவீரருக்கு தத்துவமே கருணை. பசியால் வாடியவர்களுக்கு அன்னதானம் செய்ததே வள்ளலாரின் பெருங்கருணை. கருணையே மிகப்பெரிய வலிமை என்று காந்தியடிகள் உலகிற்கு நிரூபித்தார். நம் காலத்தில் கருணைத்தாய் அன்னை தெரசா வறியவர்கள், நோயாளிகள், மற்றவர்கள் என யாவருக்கும் கருணையோடு வாழ்ந்து காட்டினார். பெரிய காரியங்கள் செய்யாவிட்டால் சிறிய காரியங்களையாவது செய்து கொண்டிருக்க வேண்டும். இறுதியாக இந்த உலகிற்கு அதிகமாக தேவைப்படுவது அறிவோ பணமோ புகழோ அல்ல, கருணைதான் தேவை. நாம் பிறரிடம் காட்டும் கருணை ஒரு வகை, நம்மீது காட்டும் கருணை இன்னொரு வகை. நம்மிடம் இருக்கும் பொருத்தமற்ற குணங்களை நீக்குவதும் பொருத்தமானவற்றை தக்க வைத்திருப்பதும் நம்மீது நாம் காட்டும் கருணையாகும். கருணை எனும் பூங்கொத்தினை நம் இதயங்களில் வளர்ப்போம். நம் செயல்களால் மலரச் செய்வோம். உலகம் கருணையால் நிரம்பி வழியட்டும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் க. அம்சப்ரியா அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் இல்லங்கள் தோறும் பக்தி மனங்களை கமழ வரும் இந்நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் நான் உங்கள் சகி ரேவதி. நிகழ்ச்சியின் துவக்கமாக வரும் பாடல் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குரலில்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி திங்கள் 27 நாள் புதன்கிழமை. நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். அங்கங்க வேளாண்மையில் நுண்ணுயிர் உரங்கள், இதில் மணிச்சத்திற்கான நுண்ணுயிர் உரமான அசோபாஸ் மற்றும் வேர் உட்பூசணம் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம்.
1: கருத்தமுத்த பாக்கலான்னு வீட்டுக்கு போனா வீட்டுல இல்ல, கொல்லைக்கு வந்து பார்த்தா இங்கேயும் காணும். சரி, நம்ம அந்த ஏரிக்கரை ஓரமா நம்ம வயலுக்கு போவோம். என்னது, என்ன ஏதோ சத்தம் கேக்குது, என்னன்னு தெரியலையே.
2: ஒரே வெட்டு தான், ரெண்டா பிளந்துக்கணும்.
1: ஐயோ, யாரா அது? ஒரே வெட்டு ரெண்டா பிளக்கணுமா?
2: யார்பா யார்பா யார்பா தான் பணம் மரத்துக்கு? யார்பா யார்பா யார்பா தான் கொலவுறது கொலவுறது?
3: யார் யார் யார்பா யார்பா? எப்பா பணம் மரத்துல யார்பா உட்காந்துருக்கா?
2: யாரா? கதமுதா, நான் தான்ப்பா கருத்தமுத்தா.
3: எப்பா தனியா பனை மரத்து மேல உட்காந்துட்டு என்னப்பா பண்ணிட்டு இருக்க?
2: நீ சீக்கிரம் வருவனு எதிர்பார்த்து காத்திருந்தா, நீ வர காணமா? மணி ஆவாவ பசி எடுத்துச்சியா? அதனால பனை மரத்துல ஏறியா நொங்கு வெட்டி சாப்பிட்டுங்கிறான்.
3: எப்பா எப்பா, வெட்டினது போதும், இறங்கி வாப்பா.
2: ஆ சரி சரி சரி சரி சரி, வர இறங்கி வரமா இறங்கி வரமா. அந்த நொங்கெல்லாம் கீழே செதறி கிடக்குது பாரு, அதெல்லாம் பொறிக்க வையா?
3: ஆ பொறிக்க வைக்கிறப்பா, நீ சீக்கிரம் இறங்குப்பா இறங்குப்பா.
2: ஆ சரிப்பா சரிப்பா, இதோ உடனே இறங்கிறேன். அப்பாடி
3: என்னப்பா நிறைய கொலை வெட்டி கிடக்கு உள்ள இருக்கு.
2: ஆமாம் கதமுதா, நம்ம ஊர் பொடி பசங்க மரத்தில் இருக்கிற நொங்க பார்க்கல போலுதா? அழகா மூணு கொலை இருந்ததா? மூணு கொலையும் தள்ளிட்டான்.
3: சரிப்பா சரிப்பா, அப்பா அந்த கொலையெல்லாம் அப்படியே தூக்கிட்டு அப்படியே அந்த ஆலமரத்து ஓரமாக போய் உட்காருவோம்.
2: சரி சரி சரி,
3: அருவா இருக்குல்ல?
2: ஆ இருக்கு இருக்குது.
3: சரிப்பா வெட்டி வெட்டி திம்பம்பா.
2: கதமுத்தா சைக்கிளில் வந்தனியா?
3: ஆமாப்பா.
2: ஆ கொஞ்சம் சைக்கிளை எடுத்து வந்துடான்.
3: சரிப்பா சரிப்பா, சைக்கிளை பின்னாடி வச்சு அப்படியே தள்ளிகிட்டே போயிடலாம்ப்பா.
2: ஆ சரி சரி சரி சரி. ஆ வாப்பா வாப்பா போகலாம்.
3: ஆ போகலாம்ப்பா போகலாம்ப்பா. ஆ சைக்கிளை நிப்பாட்டி வச்சுப்பா, வாப்பா போய் உட்காருவோம் முதல்ல. கத்தமுத்த, அப்படியே ஒரு பனங்காயை வெட்டி அப்படியே மேலாப்புல மூணு கண்ணு இருக்கிற மாதிரி.
2: ஆமாம் ஆமாம்,
3: எனக்கு கொடுப்பா.
2: சரி சரி சரி சரி. ஆ இந்தப்பா
3: கொண்டப்பா கொண்டப்பா கொண்டப்பா, விரல விட்டு அப்படியே நோண்டி தின்னா அது ஒரு சுகம் தானப்பா.
2: ஆமா ஆமா ஆமா
3: ஆமாப்பா, சின்ன வயசுல நிறைய தின்னது, இப்ப ரொம்ப நாள் கழிச்சு நம்ம திங்கிறோம்.
2: ஆமா, ஏதோ நமக்கு பழைய நினைவுகள் எல்லாம் திரும்ப வருதுப்பா.
3: ஆமாப்பா.
2: ஆமா கதமுத்த
3: சொல்லுப்பா,
2: நேத்து மணிச்சத்திற்கான நுண்ணுயிர் உரங்கள் அந்த பாஸ்போ பாக்டீரியா இருக்குல்ல?
3: ஆமா, பாஸ்போ பாக்டீரியா பத்தி நம்ம பேசணும்.
2: அதை பத்தி நல்லா விவரமா சொன்ன.
3: ஆமா,
2: அது உபயோகிக்கும் முறைகள், பாஸ்போ பாக்டீரியா எப்படி பயன்படுத்துறது, அதனால என்ன லாபம், இதெல்லாம் பத்தி நல்ல தெள்ள தெளிவா விவரமா சொன்னப்பா. இன்னும் மனுஷத்திற்கான நுண்ணுயிர் உரங்கள் ஏதாவது இருக்கா?
3: இருக்குப்பா கத்தமுத்த.
2: அப்படியா?
3: அசோபாஸ் ஒண்ணு இருக்கு.
2: ஓஹோ,
3: அது வேற ஒண்ணு இல்லப்பா, இந்த தழைச்சத்துக்கான அசோஸ் பயிர்கள் இருக்குல்ல?
2: ஆமா
3: அது. அப்புறம் நம்ம பேசணுமே பாஸ்போ பாக்டீரியா, இது ரெண்டுத்தையும் கலந்து ஒரு நுண்ணுயிர் உரம் வந்திருக்கு. இந்த நுண்ணுயிர் உரத்தையும் நாம பயன்படுத்தலாம். இந்த ரெண்டு சத்துக்கும் அது நல்ல முறையில வழிவகுக்குது. இது போக வேர் உட்பூசணம் அப்படின்னு ஒண்ணு இருக்குப்பா.
2: ஓஹோ,
3: இது என்ன செய்யுதுன்னா எல்லா பயிர்களுடைய வேர்கள்ல போய் கூட்டு வாழ்க்கை நடத்துதுப்பா.
2: ஓஹோ,
3: அதாவது சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. நான் உனக்கு ஒன்று கொடுப்பேன், நீ எனக்கு ஒன்று தரணும் அப்படின்னு ஒன்றுக்கு ஒன்று கொடுத்து உதவிக்கிட்டு ரெண்டும் சேர்ந்து கூட்டு வாழ்க்கை வாழும். அது மாதிரி இந்த வேர் உட்பூசணம் இந்த பயிர்களுடைய வேர்களில் போய் உட்காந்துக்கிட்டு பயிர்களுக்கும் நல்லது செஞ்சுக்கிட்டு, அதாவது இந்த மணிச்சத்தை எடுத்து பயிர்களுக்கு கொடுத்துட்டு பயிர்கள்டேந்து தனக்கு தேவையான சத்தை வாங்கிக்கும்.
2: ஓஹோ,
3: இந்த மாதிரி ஒரு இணைந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழுதுப்பா இந்த வேர் உட்பூசணம்.
2: கதமுத்தா, இந்த புருஷன் பொண்டாட்டி வாழற மாதிரி கண்ணுக்கு தெரியாம பயிரும் பாக்டீரியாவும் அப்புறம் பூசணங்களும் ஒன்னா வாழுது போலாம்.
3: ஆமாப்பா, அதுங்களுக்குள்ளார ஒரு தொடர்பு இருக்கு, ஒன்னுக்கு ஒண்ணு உதவி செஞ்சுக்கிட்டு ஒரு கூட்டு வாழ்க்கை வாழுதுங்க.
2: கதமுத்தா, இந்த வேர் உட்பூசணம் எப்படி பயன்படுத்துறது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லாம்பா.
3: ஒன்றும் இல்லைப்பா, வேர் உட்பூசணம் இருக்குல்ல, இதை நேரடியாக நாற்றங்காலில் நம்ம போடலாம்.
2: சரி,
3: ஒரு சதுர மீட்டர்

0: நிலப்பரப்புக்கு 100 கிராம் வேர் உட்பூசணம் போதுமானது. விதைப்பதற்கு முன்னாடி நாற்றங்கால மண்ணுக்கு கீழே ஒரு 2 லிருந்து 3 சென்டிமீட்டர் ஆழத்துல இந்த வேர் உட்பூசணத்தை நம்ம இட்டுறணும். பாலித்தீன் பைகள்ல வளர்க்குறோம்ல நாத்து,
1: ஆமா,
0: அதுல ஒரு பைக்கு 10 கிராம் வேர் உட்பூசணம் போதுமானது.
1: சரி சரி.
0: பைகளுக்கு தேவைப்படும் மண் கலவை நம்ம தயார் செய்யும் போது 1000 கிலோ மண் கலவையில ஒரு 10 கிலோ வேர் உட்பூசணத்தை கலந்து அப்புறம் அந்த பாலித்தீன் பைகள்ல அதை இடணும். வளர்ந்த பயிரா இருந்ததுன்னா ஒரு மரத்துக்கு ஒரு 200 கிராம் வேர் உட்பூசணம் தேவைப்படும்.
1: ஓஹோ.
0: வேர் பாகத்துல இட்டு அப்புறம் மண்ணை போட்டு நல்லா அணைச்சி விட்டுட்டோம்னா அந்த வேர் உட்பூசணமும் அந்த மரமும் ஒண்ணுக்குள்ள ஒன்னாயி அதனுடைய வேர் பகுதியில் இது தங்கிக்கிட்டு நல்லா இதுவும் சத்தம் கொடுக்கும், தனக்கு தேவையான சத்தை அதை மரத்துக்கிட்ட இருந்து வாங்கிக்கும்பா. இப்படி தான்ப்பா மணிச்சத்தை பயிர்களாக இருக்கட்டும், மரங்களாக இருக்கட்டும், தாவரங்களாக இருக்கட்டும், மண்ணுக்குள்ளே இருந்து இந்த வேர் உட்பூசணம் வாயிலாக பெருதுங்கப்பா.
1: ஓஹோ. கதை முத்த முன்னாடி தழைச்சத்துக்கான நுண்ணுயிர் உரம் பற்றி சொன்னேன், அப்புறம் மணிச்சத்து நுண்ணுயிர் உரம் பற்றி சொன்னேன். இதுங்களை பயன்படுத்தும் போது நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்ன அதை பத்தி சொல்லுப்பா.
0: ஒன்றும் இல்லைப்பா, இந்த நுண்ணுயிர் உர பொட்டலங்களை நம்ம வாங்குறோம் இல்லையா,
1: ஆமா,
0: அப்ப அதுக்கு எக்ஸ்பைரி டேட்டு பார்க்கணும்.
1: ஓ
0: ஆமாப்பா, கடைசி தேதியை பார்த்து நம்ம வாங்கணும், அதுக்குள்ள நம்ம அதை பயன்படுத்திடணும். அதனால இதுல ஒரு கவனம் செலுத்தணும்.
1: சரி.
0: அப்புறம் நுண்ணுயிர் உர பொட்டலங்களை நம்ம உலர்ந்த குளிர்ச்சியான இடங்கள்ல வச்சிருக்கணும். ரொம்ப வெயில்ல போட்டு வைக்க கூடாது, வெயில்ல போட்டு வச்சோம்னா அதுங்க இறந்து போயிடும். அப்புறம் நுண்ணுயிர் உரங்களை பூச்சிக்கொல்லி, பூசணக்கொல்லி, அப்புறம் களைக்கொல்லி இதெல்லாம் போடும்போது பயன்படுத்தக்கூடாது, அது கூட கலந்தும் போடக்கூடாது. இதில் கவனமாக இருக்கணும்.
1: சரி.
0: அப்புறம் விதையோடைய கலக்கக்கூடிய அந்த பூசண கொல்லிகள் இருந்துச்சுன்னா நுண்ணுயிர் உரங்களை நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும், இல்லைனா அதை தனியாக தான் நம்ம பயன்படுத்தணும்.
1: சரி.
0: நுண்ணுயிர் உரங்களை வெயில் வர்றதுக்கு முன்னாடி அதிகால நேரத்திலேயே நம்ம பயன்படுத்திடணும்.
1: ஓஹோ.
0: நுண்ணுயிர் உரங்கள் விதைகளுடன் ஒட்டி கொள்வதற்கு இந்த அரிசி கஞ்சி அல்லது வெள்ள கரைசலை நம்ம பயன்படுத்துறது ரொம்ப முக்கியம். அதனால தான் நம்ம ஆரிய அரிசி கஞ்சியில் நம்ம சேர்த்து பயன்படுத்துங்க பயன்படுத்துங்கன்னு நம்ம சொன்னோம்.
1: ஆமாம் ஆமாம்.
0: அதே மாதிரி ரசாயன உரங்களோட இதை பயன்படுத்தக்கூடாது. நிலத்தில் இடக்கூடிய நுண்ணுயிர் உரங்கள் நல்லா செயல்படுவதற்கு நிலத்தில் தொழு உரம் அப்புறம் அங்கக பொருட்கள் அதிகமாக இருக்கணும். ஏன்னா பயிர்களை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த நுண்ணுயிர்கள் பயிர்கள் இல்லாத காலத்திலேயே உயிர் வாழணும் இல்லையா.
1: ஆமாம்.
0: அப்போ அந்த நிலத்தில் தொழு உரம் அங்கக பொருட்கள் இருந்தால் தான் அதுங்க அதை சாப்பிட்டு உயிரோடு இருக்கும். அதனால் இது எல்லாத்தையும் நம்ம கவனித்தோம்னா நம்ம வயலில் இந்த நுண்ணுயிர் உரங்கள் நிலைத்து வாழ்ந்து நம்ம பயிர்களுக்கு நல்லது செய்யும்.
1: ஓஹோ.
0: ஆமாப்பா, அதனால இதை கவனத்தில் வச்சு
1: சரி
0: நீ பயிர் செய்யப்பா.
1: ஆ சரி. கதமுத்த நீ சொன்ன மாதிரியே தழைச்சத்து மணிச்சத்துக்கான நுண்ணுயிர் உரங்கள் பயன்படுத்தி அமோக விளைச்சல் பார்க்குறேன் பாருண்ணே.
0: சரிப்பா சரிப்பா கருத்தமுத்த, அப்போ நான் கிளம்புறேப்பா.
1: இருப்பா இருப்பா, இந்த நொங்கலாம் தூக்கி போணுமா?
0: எப்பா, என் சைக்கிள்லே கட்டியிருக்கே, நான் போகிற வழியில் உன் வீட்டில் 2 குலையை இறக்கி விட்டுட்டேன், 1 குலையை வேணா நான் எடுத்துகிட்டு
1: போகிறேன்ப்பா. ஆ சரி சரி சரி. காதமுத்தா, உங்கள் பக்கத்து வீட்டில் சின்ன குழந்தைக்கிறான் பேரா, அவனுக்கு கொஞ்சம் நொங்கு வெட்டி கொடுப்பான், நொங்கு சாப்பிட்டு குச்சி வச்சுக்கின்னு வண்டி ஓட்டுவானுவோம், சக்கரத்தை வச்சுக்கினா.
0: சின்ன பிள்ளைய நம்ம வண்டி ஓட்டினதை இப்போ அவனுகிட்ட போய் செய்ய சொல்கிறேன்.
1: ஆமாம் ஆமாம்.
0: சரிப்பா சரிப்பா.
1: சரி, பால்காரர் பால்காரக்க வர நேரமாச்சு, புல்லு மேஞ்சின்னு இருக்கிற மாடுகளை ஓட்டிக்கிட்டு ரேடியோவில் பாட்டு கேட்டுக்கிட்டு நாமளும் வேலையோட வீட்டுக்கு போவோம்.

இன்றைய உழவர்களுக்கான செய்திகளில் அங்கக வேளாண்மையில் நுண்ணுயிர் உரங்கள், இதில் மணிச்சத்திற்கான நுண்ணுயிர் உரமான அசோபாஸ் மற்றும் வேர் உட்பூசணம் குறித்த காத்துமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பிரதமராக அதிக நாட்கள் பதவி வகித்தவர் என்ற சாதனையை பிரதமர் திரு நரேந்திர மோடி படைத்துள்ளார். மத்திய பிஜேபி அரசு பதவியேற்று 12 ஆண்டுகள் நிறைவடைந்திருப்பதையொட்டியும் பிரதமரின் சாதனையை கொண்டாடும் வகையிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. முதலமைச்சர் திரு விஜய் தொடங்கி வைத்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையினர் மாநிலம் முழுவதும் இன்று முதல் பணியில் ஈடுபட உள்ளனர். தமிழகத்தில் இன்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அயர்லாந்து இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியில் முகமது சிராஜுக்கு பதிலாக பிரசித் கிருஷ்ணா சேர்க்கப்பட்டுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் பிரதமராக அதிக நாட்கள் பதவி வகித்தவர் என்ற சாதனையை பிரதமர் திரு நரேந்திர மோடி படைத்துள்ளார். கடந்த 2014ஆம் ஆண்டு மே மாதம் 26ஆம் தேதி முதல் முறையாக திரு நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்றார். இந்திய வரலாற்றில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமராக அவர் 4,399 நாட்களாக பதவியில் நீடிக்கிறார். மறைந்த பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு கடந்த 1952ஆம் ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி முதல் 1964ஆம் ஆண்டு மே மாதம் 27ஆம் தேதி வரை பிரதமராக பதவி வகித்தார். அவர் 4,398 நாட்கள் பிரதமர் பதவியில் இருந்தார். தற்போது பிரதமர் திரு நரேந்திர மோடி நேருவின் சாதனையை முறியடித்துள்ளார். மத்திய அரசு 12 ஆண்டுகளை நிறைவு செய்திருப்பது மற்றும் திரு நரேந்திர மோடி அதிக நாட்கள் பிரதமராக பதவியில் தொடர்வதை பாராட்டும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் அனைத்து கூட்டணி கட்சிகளின் தலைவர்களும் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் உள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் முதலமைச்சர்கள் துணை முதல்வர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள். தேசிய அளவிலான வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு திட்டங்களின் முன்னேற்றம் குறித்தும் வரும் 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் மத்திய அரசின் தொலைநோக்கு பார்வை குறித்தும் இன்றைய கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முதலமைச்சர் திரு விஜய் நேற்று தொடங்கி வைத்து சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையினர் மாநிலம் முழுவதும் இன்று பணியில் ஈடுபட உள்ளனர். பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்காக முதற்கட்டமாக 354 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படுவதாகவும் புதிதாக 2,500 பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்றும் முதலமைச்சர் திரு விஜய் தமது உரையில் குறிப்பிட்டார். இந்த சிறப்பு படை பெண்களுக்கு எதிரான குற்றங்களை முன்கூட்டியே தடுப்பதுடன் ட்ரோன் வாயிலாக கண்காணிப்பு பணியிலும் ஈடுபடும் என்று அவர் தெரிவித்தார். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை தொடங்கப்பட்டிருப்பதை வரவேற்பதாக மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் திரு கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் இந்த திட்டத்திற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு புதிய பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அறிவிப்புகள் செயல்பாட்டிற்கு வந்து ஒவ்வொரு பெண்ணுக்கும் அரணாக அமையும் என்று தாம் நம்புவதாக திரு கமல்ஹாசன் அதில் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மத்திய அரசின் முத்ரா வங்கி கடன் திட்டத்தின் மூலம் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் பயனடைந்து வருகின்றன. வேலூர் மாவட்டத்தில் இந்த கடன் திட்டம் தொடங்கப்பட்டது முதல் இதுவரை 41,000-க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு சுமார் 492 கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளதாக

0: மாவட்ட முன்னோடி வங்கி பொது மேலாளர் திருமதி லில்லிபாய் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: வேலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வங்கிகளுக்கும் முத்ரா லோன் என்ற ஒரு ஸ்கீம் மூலமாக எந்த ஒரு தொழிலும் புதியதாக தொடங்குவதற்கு எந்த பிணையமும் இல்லாமல் புதுசா லோன் வாங்குறதுக்கு பேங்க்ல லோன் கொடுக்கிறோம். அது கிட்டத்தட்ட நம்மளுடைய மாவட்டத்துல இதுவரை பயன்பெற்ற பயனாளர்கள் 41,395 பேர் பெற்றிருக்காங்க. அவங்களோட மொத்த லோன் அமௌண்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 492.57 கோடி பணம் வந்து வங்கியின் மூலமாக கடன் பெற்று அவர்களோட தொழில் ஆரம்பிச்சிருக்காங்க.
0: இந்த திட்டத்தின் மூலம் தனது தொழிலை மேம்படுத்த முடிந்ததாக பயனாளி ஒருவர் தெரிவித்தார்.
2: என்னுடைய நேம் ராஜேஷ், வேலூர். நான் டிஜிட்டல் பிரிண்டிங் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு கொஞ்சம் முதலீடு இல்லாதனால நான் வந்து இந்தியன் பேங்க்ல அப்ளை பண்ணி முத்ரா லோன் மூலமா லோனு ஒரு 10 லட்சம் ரூபாய் லோனை போட்டு அதை சப்சிடியோட பண்ணி அந்த லோனை பெற்று அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நல்ல முறையில இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதே மாதிரி என்னால ஒரு சிலருக்கும் நல்ல பெனிஃபிட் கிடைக்குது.
0: தமிழகத்தில் இன்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்னிந்திய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக திருநெல்வேலி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. வெப்பநிலையை பொறுத்தவரை தமிழகத்தின் பெரும்பாலான இடங்களில் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக பதிவாகும் என்றும் அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனிடையே கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் தென்காசி மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் நிலையில் தென்காசி மாவட்டத்தில் தொடரும் மழை. இங்குள்ள குற்றால அருவிகளில் தண்ணீர் வரத்து என்பது அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். மேலும் அடைவினார் அணை, குண்டார் அணை, கருப்பாநதி அணை, ராமநதி அணை உள்ளிட்ட அணைகளின் நீர்மட்டமும் வெகுவாக உயர்ந்து வருவதால் விவசாய பெருமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் தொடரும் மழையின் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை என்பதும் முற்றிலுமாக பாதித்துள்ளது. ஆகாஷ்வாணி செய்திகளுக்காக தென்காசி மாவட்டத்திலிருந்து சாசந்தில்.
0: இருவரி செய்திகள். ஓமன் கடற்பகுதியில் அமெரிக்க ராணுவ ஹெலிகாப்டரை ஈரான் சுட்டு வீழ்த்தியதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர்களில் அதிக நாட்கள் பதவி வகித்து சாதனை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு உலக நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். நீட் மறுதேர்வு வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தில்லியில் உள்ள தேசிய தேர்வு முகமை அலுவலகத்தை மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். ஜம்மு காஷ்மீரின் பாராமுல்லா மாவட்டம் யுரி பகுதியில் கையெறி குண்டு வெடித்ததில் ராணுவ வீரர்கள் 2 பேர் உயிரிழந்தனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அருகே அனுமதியின்றி செயல்பட்ட பட்டாசு கிடங்கில் நேரிட்ட வெடிவிபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். கடலூர் அண்ணா பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கான வசதிகள், வணிக வளாகங்கள் ஆகியவற்றை மாநில வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் ஆய்வு மேற்கொண்டார். மதுரை மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற அனைவரும் உயர்கல்வியில் சேர்வதை உறுதி செய்ய மாவட்ட கட்டுப்பாட்டு அறை மூலம் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் குறித்து ஆட்சியர் திரு ஆகாஷ் கேட்டறிந்தார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அரசு மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் திரு மணிஷ் நரவனரே ஆய்வு மேற்கொண்டு நோயாளிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்ட 18 வாகனங்கள் 535,000 ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சிறப்பு குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா மாற்றுத்திறனாளிகளிடம் இருந்து மனுக்களை பெற்றுக் கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியில் முகமது சிராஜுக்கு பதிலாக பிரசித் கிருஷ்ணா சேர்க்கப்பட்டுள்ளார். அணி நிர்வாகம் மற்றும் மருத்துவ அதிகாரிகளின் ஆலோசனையின் பேரில் சிராஜுக்கு ஓய்வளிக்கப்பட்டு இருப்பதாக பிசிசிஐ தெரிவித்துள்ளது. வரும் 13ஆம் தேதி தொடங்கவுள்ள ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரிலும் பிரசித் கிருஷ்ணா இடம்பெற்றுள்ளார். 13 வயதிற்குட்பட்டோருக்கான டென்னிஸ் வீரர்கள் தரவரிசை பட்டியலில் பெங்களூருவை சேர்ந்த சிருஷ்டி கிரண் முதலிடத்தை பிடித்துள்ளார். சர்வதேச ஜூனியர் போட்டிகளில் 5 பட்டங்களை வென்றதுடன் உலக டென்னிஸ் ஜூனியர் போட்டியில் 2ஆம் இடத்தை அவர் பிடித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பிரதமராக அதிக நாட்கள் பதவி வகித்தவர் என்ற சாதனையை பிரதமர் திரு நரேந்திர மோடி படைத்துள்ளார். மத்திய பிஜேபி அரசு பதவியேற்று 12 ஆண்டுகள் நிறைவடைந்திருப்பதையொட்டியும் பிரதமரின் சாதனையை கொண்டாடும் வகையிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. முதலமைச்சர் திரு

0: விஜய் தொடங்கி வைத்து சிங்கப்பெண் சிறப்பு ஆதரடி படையினர் மாநிலம் முழுவதும் இன்று முதல் பணியில் ஈடுபட உள்ளனர். தமிழகத்தில் இன்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியில் முகமது சிராஜுக்கு பதிலாக பிரசித் கிருஷ்ணா சேர்க்கப்பட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: FM ரெயின்போவில் தொடர்வது
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். பசுமையான நகரங்கள், ஆரோக்கியமான வாழ்க்கை. வழங்குபவர் முனைவர் கோல்டா ஏ. எட்வின் அவர்கள்.
3: வணக்கம். கிரீனர் சிட்டிஸ், ஹெல்த்தியர் லைஃப். கிரீனர் சிட்டிஸ்னா பசுமை நகரம், ஹெல்த்தினா நம்மளுக்கு தெரியும் ஆரோக்கியம். என்ன டேர்ம் வேணுமாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். சோ இந்த வேர்ல்ட்ல இப்ப நம்ம பார்த்தோம்னா சிட்டிஸ் வந்து பயங்கரமா ரேபிடா க்ரோ ஆகுது. ஏன்னா பீப்புள் என்ன பண்றாங்க, மக்கள் வந்து வில்லேஜ்ல இருந்து சிட்டிக்கு வந்து வராங்க, எம்ப்ளாய்மெண்ட்டுக்காகயோ, படிப்புக்காகயோ, பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காகயோ வராங்க. அதே மாதிரி சிட்டிஸ் வந்து சென்னையோ, மும்பை, டெல்லி, பெங்களூர் எல்லாமே பயங்கரமா எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு இருக்கு. அந்த எக்ஸ்பேண்ட் ஆக ஆக இன்னொரு பிரச்சனையும் அர்பன் டெவலப்மெண்ட்ல என்னன்னா என்வாயர்மெண்டல் சேலஞ்சஸ் நிறைய இருக்கு. என்ன என்வாயர்மெண்டல் சேலஞ்சஸ்? ஏர் பொல்யூட் ஆகுது, டிராபிக் கன்ஜெஷன் பயங்கரமா ஆகுது, கிரீன் ஸ்பேசஸ். இப்ப நம்ம ஒரு சிட்டில பார்த்தோம்னா கிரீன் ஸ்பேஸ் அண்ட் ப்ளூ ஸ்பேஸ் இருக்கும், அது வந்து ரொம்ப குறைவா இருக்குது. அது மாதிரி தண்ணி தட்டுப்பாடு இருக்குது, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அது மாதிரி டெம்பரேச்சர் ரைஸ் இருக்கு. இத மாதிரி நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் ஒரு ஹெல்த்தியான லிவிங் நம்மளால எப்படி பண்ண முடியும்? ஏன்னா நம்ம சிட்டில இருக்கிறோம் இல்லையா, இப்ப நம்ம எப்படியா இருந்தாலும் சஸ்டைனபிளா டிசைன் பண்ணி அதை நம்ம பண்ணணும். இப்ப நம்ம ஒரு சிட்டியில எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ட்ரீ பிளான்டேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துப்போம், வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் படி 15-20% ட்ரீஸ் வந்து அந்த சிட்டியில இருக்கணும். ஆனா நம்மளால அதை செயல்படுத்த முடியுதா முடியலையான்னு நம்ம அர்பன் பிளானர்ஸ் பயங்கரமா யோசிச்சுதான் பண்ணும். ஆனா இந்தியாவில இப்ப நிறைய இடத்துல ஸ்மார்ட் சிட்டிஸ் வந்திருக்குது, கிரீன் சிட்டிஸ் வந்திருக்கு, நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் நம்ம கவர்மெண்ட் எடுக்கிறாங்க. அதே மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயர்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் என்ன சொல்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பயங்கர அம்பிஷியஸான கோல் இருக்கு. எப்படின்னா ஒரு 500 வெட்லேண்ட்ஸ் சதுப்பு நிலத்தை வந்து திருப்பி ரெஸ்டோர் பண்ணி அவங்க எடுக்கணும். அது மாசு ஆயிடுச்சு, ரொம்ப கெட்டு போயிடுச்சு, அதை திருப்பி ரெஸ்டோர் பண்ணி எடுக்கணும்னு ஒரு அம்பிஷியஸான பிளான் இருக்கு. அது மட்டும் இல்ல, ஆஸ் அ இண்டிவிஜுவல் வந்து நம்ம ஒரு வயசான சாய்ஸ் பண்ணும், என்ன நம்மளால பண்ண முடியும், நம்மளால நம்ம பக்கத்துல இருக்கிற லேக்கோ பாண்டோ அதை ப்ரொடெக்ட் பண்றது, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்றது, ரினியூவபிள் எனர்ஜி யூஸ் பண்றது. ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிட்டோம், ஒரு சிறப்பான கிரீன் சிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சிங்கப்பூரை சொல்லலாம். ஏசியால நம்ம இருக்கிறனால சிங்கப்பூரோட எக்ஸாம்பிள் எடுத்திருக்கிறேன். அது ஒரு ஸ்மால் ஐலண்ட் தான். ஆனா 1960 வந்து அப்ப யோசிக்கிறாங்க, நம்ம அந்த சிட்டியை பெஸ்டா ஆக்கணும்னு யோசிச்சுட்டு ஒரு கிரீன் சிட்டியா ஆக்கணும்னு யோசிக்கிறாங்க. இப்ப வந்து ஒரு சிட்டி இண்டெக்ஸ், கிரீன் சிட்டி ஏசியா இண்டெக்ஸ் இருக்கு, அதுல சிங்கப்பூர் வந்து இட்ஸ் ரேங்க்ட் அஸ் நம்பர் 1. ஏன்னா நியர்லி 50% of the city, பாதி சிட்டி வந்து இட்ஸ் கவர்ட் பை ட்ரீஸ். அவங்க என்ன இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க, அதை வந்து கார்டன் சிட்டி கூட நம்ம சொல்லலாம். அது வந்து ஏகப்பட்ட கிரீன் ரூஃப்ஸ், கிரீன் கார்டன்ஸ், ஏகப்பட்ட சோலார் பவர் சூப்பர் ட்ரீஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏகப்பட்ட இனிஷியேட்டிவ்ஸ் அவங்க எடுக்கிறனால, அது மாதிரி வாட்டர் ரீக்ளமேஷன், எல்லா இனிஷியேட்டிவ்ஸும் சேர்ந்துதான் இந்த மாதிரி ஒரு சிட்டியை அவங்களால உருவாக்க முடியுது. சோ ஃபைனலா நம்ம பார்த்தோம்னா பீப்புள் வந்து அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல நம்ம ரொம்ப கீனா இருக்கணும், லிட்டர் பண்ணக்கூடாது, அது மாதிரி ரெடியூஸ் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக், வாட்டர் கன்சர்வ் பண்ணும், அது மாதிரி கிளென்லினஸ் இனிஷியேட்டிவ் நம்ம சப்போர்ட் பண்ணும். அப்பதான் நம்மளோட பிளானட் வந்து ஒரு பெட்டரான பிளேஸா இருக்கும். கவர்மெண்ட் கூட சேர்ந்து லெட் அஸ் ஆல் ஜாயின் ஹேண்ட்ஸ் அண்ட் மேக் திஸ் பாசிபிள். தேங்க்யூ.
2: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். பசுமையான நகரங்கள், ஆரோக்கியமான வாழ்க்கை. வழங்கியவர் முனைவர் கோல்டா ஏ. எட்வின் அவர்கள்.

0: தொடர்வது காலை 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆதவன். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் போராட்டக்காரர்கள் பலர் போலீஸ் அத்துமீறலில் கொல்லப்பட்டதற்கு சர்வதேச சமூகம் பாகிஸ்தானை பொறுப்பாக்கும் என இந்தியா நம்புவதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. போலி செய்திகள் மற்றும் வீடியோக்கள் பாகிஸ்தானிலிருந்து வெளியாவது வழக்கமாகிவிட்டதாகவும், இது சொந்த தோல்விகள் மற்றும் மனித உரிமை மீறல்களை மூடி மறைப்பதற்கான பாகிஸ்தானின் முயற்சி என்றும் வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. இளைஞர்கள், பெண்கள் மற்றும் விவசாயிகளுக்கு அதிகாரம் அளிக்க மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் அனைத்து முயற்சிகளையும் எடுத்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 140 கோடி மக்களின் ஆசியுடன் நாட்டிற்கே முதலிடம் என்ற அடிப்படையில் நம்பிக்கை, வளர்ச்சி மற்றும் மக்கள் நலன் மீதான அர்ப்பணிப்பு உணர்வுடன் அரசு செயல்பட்டு வருவதாக சமூக ஊடக பதிவு ஒன்றில் பிரதமர் கூறியுள்ளார். மேற்காசிய பிரச்சினை தொடங்கிய முதல் 78 நாட்களில் கச்சா எண்ணெய் விலை உயர்வு சுமையிலிருந்து நுகர்வோரை பாதுகாக்க மத்திய அரசு எண்ணெய் நிறுவனங்களுக்கு 123,000 கோடி ரூபாய் நிதி ஆதரவு வழங்கியுள்ளது. குறைந்தபட்சம் ஓராண்டு காலத்திற்கு தங்கம் வாங்க வேண்டாம் என பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களுக்கு விடுத்த வேண்டுகோள் மற்றும் தங்கம் மீதான இறக்குமதி வரி உயர்வினால் தங்கம் இறக்குமதி குறைந்திருப்பதாகவும் அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. எல்லைகளின் குறுக்கே பயணிகள் போக்குவரத்து மற்றும் சரக்கு போக்குவரத்தை டிஜிட்டல் முறையில் ஒழுங்குபடுத்துவதற்கான வினிமை துறைமுக மேலாண்மை கட்டமைப்பை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுடெல்லியில் நேற்று தொடக்கி வைத்தார். புதுச்சேரியில் திரு பி ராஜவேலு, திரு வி பி சிவக்கொழுந்து, திரு ஜி என் எஸ் ராஜசேகரன் ஆகிய மூவரை அமைச்சர்களாக நியமிக்க முதலமைச்சர் திரு ரங்கசாமி பரிந்துரையின் பேரில் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 8 மணிக்கு.
0: எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது
2: புதுவை புதுமையில் நேயர்கள் கேட்க இருப்பது
3: தமிழகம்.

0: தமிழமுது. தமிழின் சிறப்புகள் குறித்து முனைவர் வி. பூங்குழலி பெருமாள் அவர்கள் வழங்கும் உரையின் நிறைவு பகுதியினை கேட்கலாம்.
1: சதாவதானியின் தமிழமுது. ஒரு மனிதன் 100 பேர் எழுப்பக்கூடிய வினாக்களுக்கு ஒரே நேரத்தில் விடை கூற முடியுமா? முடியும் என்று நிரூபித்திருக்கின்றார் செய்குத்தம்பி பாவலர். இது சதாவதானம் எனப்படும். 8 பேர் அடுத்தடுத்து எழுப்பும் பல்வேறு வினாக்களுக்கு சரியான பதிலை சொல்பவர் அட்டாவதானி. 10 பேர் பல்வேறு வினாக்களுக்கு பதில் பகர்வோர் தசாவதானி. 16 பேர்களின் கேள்விகளுக்கு தக்க பதில் சொல்பவர்கள் சோடவதானி. 32 பேர்களின் கேள்விகளுக்கு பிழையின்றி பதில் சொல்பவர் துவத்ரீ தசாவதானி. 100 வகையான வினாக்களுக்கும் சளைக்காது சரியான பதிலை சொல்பவர்கள் சதாவதானி. இக்காலத்து கணினிகள் கூட செய்ய முடியாத செயலை மனித மூளை செய்தது என்பது வியப்பான தமிழமுது. சரி, இந்த 100 வினாக்களும் எத்தகையதாக இருக்கும்? ஒரே வார்த்தையில் விடை சொல்லக்கூடியதாக இருக்குமா? இல்லை இல்லை. ஒருவர் 100 பேர் அங்கு அமர்ந்திருப்பார்கள். வினாக்களை தொடுப்பதற்காக ஒரு பொருளை கொடுத்து பாடல் பாடும்படி சொல்வார்கள். இலக்கணத்துடன் அவர் கேட்ட பாடலை பாட வேண்டும். அவர்கள் சொல்லும் பாட்டிற்கு பொருள் சொல்ல வேண்டும். ஈற்றடியை சொன்னால் முதல் அடியை சொல்ல வேண்டும். இந்த குரல் எத்தனையாவது குரல் என்று கேட்டால் அதற்கும் பதில் சொல்ல வேண்டும். இவற்றுக்கு நடுவே கல்லால் எரிதலையும் நெல்லால் எரிதலையும் ஒலிக்கப்படும் மணி ஓசைகளையும் கணக்கிட்டு சொல்ல வேண்டும். இப்படி பற்பல சோதனைகள். பலர் முன் 100 பேர் கேட்கும் கேள்விகளுக்கும் அவையில் நிகழ்ந்த நிகழ்வுகளையும் சரியாக சொல்ல வேண்டும். அப்படி சொல்பவரே சதாவதானி. இப்படி அவதானம் செய்யும் கலை தமிழகத்தில் இருந்துள்ளது. சதாவதானம் செய்தவர்களுள் குறிப்பிடத்தக்கவர்கள் தஞ்சை சுப்பிரமணிய ஐயர், யாழ்ப்பாணம் கதிரவேற்பிள்ளை ஆகியவர்கள் குறிப்பிடத்தக்கவர்கள். 1907 March 14 சென்னை விக்டோரியா மகள் நிரம்பி வழிகின்றது. செய்குத்தம்பி பாவலர் சதாவதானம் செய்ய போகிறார் என்று எங்கும் ஒரே பேச்சு. கற்றவர்களிடமும் மற்றவர்களிடமும் ஒரே பரபரப்பு. 100 வினாக்களுக்கு கொஞ்சமும் தயக்கமின்றி எப்படி ஒரு மனிதனால் விடை கூற முடியும் என்று எதிர்பார்ப்பு. விழா மேடையில் அறிஞர்கள் பலர் வீற்றிருக்கின்றனர். அவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் என்று பார்க்கும்பொழுது காஞ்சி மகா வித்வான் ராமசாமி நாயுடு,

தஞ்சை சதாவதானி சுப்பிரமணிய ஐயர், பச்சையப்பன் கல்லூரி தமிழ்த்துறை தலைவர் திரு வேங்கடசாமி, திருவிக்கா, டி கே சிதம்பரநாத முதலியார், இன்னும் பல அறிஞர்கள் அந்த அவையில் விட்டிருக்கின்றார்கள். கேள்விகளை கேட்பவர்கள் ஏற்கனவே வினாக்களை தயார் செய்து கொண்டு அதற்கான விடைகளுடன் வந்திருக்கின்றனர். சிறிது இடைவெளியில் அந்த கேள்விகளை கேட்கக்கூடியவர்கள் வரிசையாக அமர்ந்திருக்கின்றனர். பிரபல வித்வான் கண்ணபிரான் விழாவிற்கு தலைமை தாங்குகின்றார். பாவலர் சிங்கம் சேயுத்தம்பி வினாக்கள் தொடுப்போர் முன் தூய கதராடையுடன் காட்சியளிக்கின்றார். போட்டி தொடங்குகின்றது. அவரது வாய் இறைவனுடைய புகழை பாடுகின்றது. மெய்ஞான நாதா என்று முணுமுணுக்கிறது. கைகள் லாடச் சங்கிலியில் பணியாற்றுகின்றது. மேடையை விட்டுவிட்டு கண்டாமணி ஓசை ஒலிக்கின்றது. இந்த கண்டாமணி ஓசைக்கு பின் அவர்கள் எழுப்புகின்ற வினாக்களுக்கு செய்குத்தம்பி பாவலர் விடையளிக்க வேண்டும். ஒருவர் பாவலர் முன் நின்று அவர் மேல் படும்படி நெல்லால் எரிகிறார். பின்னால் ஒருவர் கவிஞரை தொடர்ந்து வந்தவாறே சிறு சிறு கற்களை பாவலர் மேல் எரிகின்றார். மணி ஓசை எழுப்புபவர் இவரை எத்தனை மணிகள் அடித்தேன் என்று கேட்பார். அதுபோல நெல் எறிந்தவரும் கல் எறிந்தவர்களும் கேட்பார்கள். சரியான எண்ணிக்கையை சொல்ல வேண்டும். இப்போது பாவலர் சிங்கம் முதல் நபரிடம் வருகின்றார். அவர் ஜி சுப்பிரமணிய ஐயர். அவர் எழுந்து சிலேடையாக கடவுள் வணக்கம் பாடுங்கள் என்று கேட்கின்றார். உடனே செய்குத்தம்பி பாவலர் பாடலை பாடுகின்றார். வெண்பா சிரம்மாருடையான் செழுமாவடியை திறமா நினைவார் சிரமே பணிவார் பரமா தரவா பருகார் உருகார் வரமா தவமே மலிவார் புலிவார் என்று அந்த பாடலை பாடுகின்றார். இதன் பொருள் என்ன தெரியுமா? சிரம் ஆருடையான், சிரத்தில் கங்கை ஆற்றை கொண்ட சிவபெருமான். அதே வார்த்தையை சிரம் மாறுடையான் என்று சொன்னோமானால் இயல்பிற்கு மாறுபட்ட சிரத்தை உடைய கணபதி பிள்ளையார். சிரம் ஆறு உடையான், ஆறு தலையை உடைய முருகன். சிரமாருடையான், திருவரங்கத்தில் காவிரி ஆற்றின் திசையில் தலை வைத்து படுத்திருக்கும் திருமால். சிரம் ஆறு உடையான், தலையாகிய நல்வழியை உலகிற்கு காட்டும் அல்லாஹ் என ஐந்து பொருட்களையும் பிரிமொழி செம்மொழி சிலேடைகளாக விளக்கி இறைவனது திருவடியை சிரம் தாழ்த்தி வணங்கி பிற பெண்கள் மீது ஆசை வைக்காமல் இறைவனையே நினைத்து உருகுபவர் பெரும் தவத்தினராய் விளங்கி சிறப்புறுவர். இதுதான் அந்த பாடலின் பொருள். பாடலுக்கு பொருள் சொல்லிவிட்டார், பாடலையும் சொல்லிவிட்டார். அடுத்து அமர்ந்திருந்த கண்ட பத்திரிகையாளர் தன் முன்னிருந்த எழுத்துக்களை குலுக்கி எண்ணமிட்ட ஒரு எழுத்தை அவர் கையில் கொடுத்தார். 18வது எழுத்து. இப்பொழுது அவர் அந்த எழுத்துக்குரிய பாடலை அவர் சொல்ல வேண்டும். இதே போல அடுத்து அவர் 5வது பேர் கண்கெட்ட பின் என்று காணாத காட்சியை கண்டனரே என்பதை ஈற்றடியாக வைத்து கட்டளை கலித்துறை ஒன்று பாடுங்கள் பார்ப்போம் என்கின்றார். உடனே அந்த கட்டளை கலித்துறையை பாடுகின்றார் செய்குத்தம்பி பாவலர். அதற்கு அடுத்தவர் எழுந்து பரஞ்சோதியாரின் திருவிளையாடலில் மாமனாக வந்து வழக்குரைத்த படலத்தில் உள்ள மாதுளராகி வந்தோர் மருமகனை தம் பின் வந்த என்று தொடங்கும் பாடலின் பொருள் என்னவென்று வினவினார். மற்றொருவர் பாத்திரங்களில் வெவ்வேறு ஆற்றினுடைய தண்ணீரை வைத்து அவற்றின் சுவையை அறிந்து கொள்ளுமாறு கூறி அடுத்து சுவைக்கும் போது என்ன ஆற்று தண்ணீர் என்று சொல்ல வேண்டும் என்றும் சொன்னார். இதற்கு இடையே மணி ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. நெற்கள் விழுந்து சிதறின, கற்கள் புலவரின் மெய்யை தீண்டின. அடுத்திருந்த மற்றொரு கண்ட பத்திரிகையாளர் ஒரு பாடலின் 13வது எழுத்தாகிய க என்பதை கொடுத்தார். இப்போது பாவலர் விராடனையே பெண் எனலாமே என்று ஈற்றடி கொடுத்த புலவரிடம் வந்து உண்ணும் பொழுதும் உறங்கும் பொழுதும் ஒன்றை எண்ணும் பொழுதும் எரிமுன்னாய் மண்ணில் விராடனையே தெய்வ மன்னன் என்னும் சொற்ற விராடனையே பெண் எனலாமே என்று பாடலை பாடுகின்றார். இதன் பொருளாவது உண்ணும் பொழுதும் உறங்கும் பொழுதும் ஒன்றை மனத்தில் எண்ணும் பொழுதும் அக்கினியை சான்றாக வைத்து மனைவியை கைப்பிடித்த போதும் ஆடவரையே தெய்வமாக கொண்டு அவனுடைய சொல் தவிராதவளையே பெண் என்று கூறலாம் என்று சொல்கின்றார். அடுத்து ஒரு கவிஞர் மாமனுக்கு கந்தன் மகன் என்ற ஈற்றடியை கொண்டு வந்து கொடுத்து பாடலை பாடச் சொல்கின்றார். அண்டர் முறையால் அலைகடலில் பள்ளி கொண்ட கொண்டல் மேனி குறிசிலாம் விண்பெற்ற காமனுக்கு முற்றும் கருதும் படி அமைந்த மாமனுக்கு கந்தன் மகன் என்று பாடுகின்றார். அடுத்து ஒரு பாவலர் சிங்கம் ஈற்றடியை கொடுத்து கட்டளை கலித்தொறி பாடச் சொல்லி சொல்கின்றார். மணி ஒலித்துக் கொண்டே இருக்கின்றது. நெல்லும் கல்லும் விழுந்து கொண்டிருக்கின்றன. வாய் இறைவன் நாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றது. கைகள் லாடச்சங்கலில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. விண் தொட்டசை தரும்பி கானில் வியந்தின்னார் பண்பட்ட செந்தமிழ் பாவாணர் போற்றும் பரமன் விழி புண்பட்டதென்று தம் கண்ணை பெயர்த்து பொருத்தி இரு கண்கெட்ட பின் என்றும் காணாத காட்சியை கண்டனரே. இப்படி ஒவ்வொருவரும் கேட்பதற்கு இடையில் இந்த பாடலை கேட்ட பாவலர்கள் கைத்தட்டி ஆரவாரம் செய்து புலவரின் மதிநுட்பத்தை வியந்து நின்றனர். அதாவது அந்த பாடல் வேடுவராகிய திண்ணனார் சிவ

சிவபெருமானின் இடது கண்ணில் குருதி வர ஊனுக்கு ஊனிடல் என்ற முறையில் தம் இடக்கண்ணை அப்பினால் குத்தி எடுத்து சிவபெருமானின் இடக்கண்ணில் அப்ப வலக்கண்ணில் சிவபெருமானுக்கு மறுபடியும் குருதி வந்தது கண்டு தனது வலது காலை குருதி வரும் சிவனின் வலக்கண்ணில் அடையாளம் காண வைத்துவிட்டு வலக்கண்ணை மூடிக்கொண்டு அதை அம்பால் பெயர்க்க முற்பட்ட போது இறைவன் அவருக்கு காட்சியளித்தார். இதுதான் கண்ணப்பர் கண் கெட்ட பின் கண்ட காட்சி. பாடலை கேட்ட பாவலர்கள் கைத்தட்டி ஆரவாரம் செய்து புலவரின் மதிநுட்பத்தை வியந்து நின்றனர். மணியோசை எத்தனை எழுப்பியவர் கேட்டார், 108. நெல்மணிகள் எத்தனை, 269. கற்கள் எத்தனை, 180. இதற்கிடையில் கைலாடத்தை பூட்டியும் அவிழ்த்தும் காண்பித்தார். மணியோசை எழுந்தது, கற்களும் நெற்களும் விழுந்தன. நா இறை நாமத்தை நவிந்தது. மாதுளராகி வந்தோர் மருமகனை தம் பின் வந்த என்ற பரஞ்சோதியார் பாட்டிற்கு பொருளும் கூறினார். மதுரை நகரில் தளபதி என்னும் பெருவணிகன் வாழ்ந்து வந்தான். அவன் மனைவி சுசிலை, அவர்களுக்கு குழந்தை இல்லை, எனவே விதவையான தன் தங்கையின் மகனை தன் மகனாக வளர்த்தான். ஒரு சமயம் தளபதியும் அவனது மனைவியும் யாத்திரை சென்றனர். அது சமயம் அவனது தாயாதிகள் இவனிடம் இருந்த செல்வத்தை கவர்ந்து கொண்டனர். மருமகனும் அவனது தாயாரும் சோமசுந்தர கடவுளை வேண்டினர். சிவபெருமான் அவர்கள் கனவில் தோன்றி வழக்கு தொடருமாறு கூறினார். மண்டிடை சிவபெருமானே அவன் மாமனாகிய தளபதி உருவில் வந்தார். அவ்வாறு வந்த அவரது செயலையே அப்பாடல் தெரிவிக்கின்றது. இப்படியாக ஒவ்வொருவரும் கண்ட பத்திரிகையாளர்கள் கேட்டுக்கொண்டே இருக்க, அடுத்து ஒருவர் இவரிடம் 13வது எழுத்தாகிய கா என்பதை முதலில் கொடுத்தவர் புலவர் அவரிடம் சென்று என் கேள்விக்கு என்ன பதில் என்று கேட்டார். உடனே செய்கித்தம்பி பாவலர், தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும், இது 293வது குரல் என்று சொல்லிவிட்டு நகர்ந்தார். இப்படி ஒவ்வொருவரும் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் அந்த ஆறுகளின் சுவையும், இது எந்த ஆறு நீர் சுவைத்து பாருங்கள் என்று கேட்டபொழுது காவிரி சுவைத்த பின் சொன்னார், இது தாமிரவருணி, இது சுவையுங்கள், இது வைகை. இப்படியெல்லாம் பாவலர் கிழமையையும் மாதத்தையும் கொடுத்து இது எந்த தேதியில் வருகின்றது என்று கேட்டபொழுதும் பாவலர் தயங்காமல் திங்கட்கிழமை என்றார். ஒருவர் தான் பிறந்த ஆண்டையும் தேதியையும் நாளையும் சொல்லி என்ன மாதத்தில் பிறந்தேன் என்றார், பாவலர் ஜனவரி மாதம் என்றார். மற்றொருவர் தன் பாட்டனார் இறந்த நாளையும் தேதியையும் மாதத்தையும் சொல்ல பாவலர் அந்த ஆண்டையும் கூறினார். இடையில் ஒரு தடங்கல் ஏற்பட்டது. 1905 டிசம்பர் திங்கள் 9வது நாள் என்ன கிழமை என்று கேட்டார் ஒருவர். பாவலர் அதற்கும் சளைக்கவில்லை, சனிக்கிழமை என்று சொன்னார். இப்படியாக அவர் எல்லாவற்றையும் ஐம்பொறிகளும் ஐம்புலன்களும் தன்னுடைய ஒரே இடத்தில் இருந்து அவர் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்ன காரணத்தினால்தான் அவர் சதாவதானி என்ற பட்டத்தை பெறுகின்றார். அப்படி அவரை குதிரை வண்டி ஒன்றில் ஏற்றுக்கொண்டு புறப்பட்டனர். வண்டியில் பார்த்தசாரதியும் நாயுடுவும் இருந்தனர். வண்டி சிறிது தூரம் சென்ற பின் பாவலர் உணர்வு பெற்றார். மிக வேகமாக மூக்கில் மூச்சை இழுத்து பாம்பு பாம்பு என்று கத்தினார். வண்டி நிறுத்தப்பட்டு வண்டியில் இருந்தவர்கள் இறங்கினார்கள். வண்டி பரிசோதிக்கப்பட்டது, வண்டியில் பாம்பை காணவில்லை. வண்டி புறப்பட்டது. மறுபடியும் பாவலர் பாம்பு பாம்பு என்று கத்தினார். மறுபடியும் வண்டி நிறுத்தப்பட்டு ஒவ்வொரு இடமும் அலசப்பட்டது. ஒருவர் வண்டியின் அடியில் கட்டியிருந்த புல்லுடன் கூடிய கோணிப்பையை அவிழ்த்து உதறினார். என்ன ஆச்சரியம், அதிலிருந்து ஒரு நாகப்பாம்பு பொத்தென்று கீழே விழுந்து ஓடியது. பாவலரிடம் இது பற்றி கேட்டபோது, ஏன் ஐம்பொறிகளில் மூக்கிற்கு மட்டும் நீங்கள் வேலை கொடுக்கவில்லை, பாம்பின் மனத்தை மூக்கு அறிந்து கொண்டு விட்டது என்று சொன்னார். இவர்தான் செய்குத்தம்பி பாவலர். அவர் சதாவதானி என்று போற்றப்படுகின்றார். இப்படிப்பட்ட புலவர்களும் இருந்திருக்கின்றார்கள். தமிழ் அமுது பெருவிருந்தாய் மக்களுக்கு இருந்திருக்கின்றது என்று நினைக்கின்ற போது பெருவியப்பாகும், அதே சமயத்தில் மகிழ்ச்சியாகும். தமிழின் மீது ஒரு ஈடுபாடும் நமக்கு இருக்கின்றது. இதனால்தான் பாவேந்தர் பாரதிதாசன் கூட இனி

தமிழ் அமுது, தமிழின் சிறப்புகள் குறித்து முனைவர் வி. புங்குழலி பெருமாள் அவர்கள் வழங்கிய உரையின் நிறைவு பகுதியினை கேட்டீர்கள்.

0: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பிரதமராக திரு நரேந்திர மோடி நீண்ட காலம் பதவி வகித்து வருவதற்கு உலக நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனை திட்டங்களை நாடு முழுவதும் கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நபிக் கூறியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் பயணமாக பல்கேரியா மற்றும் பின்லாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அருகே அனுமதியின்றி செயல்பட்ட பட்டாசு கிடங்கில் நேரிட்ட வெடி விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். ஹெலிகாப்டரை சுட்டு வீழ்த்தி ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு அமெரிக்க ராணுவம் பதிலடி தாக்குதல் நடத்தியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் பிரதமராக திரு நரேந்திர மோடி நீண்ட காலம் பதவி வகித்து வருவதற்கு உலக நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியாவின் பிரதமராக அதிக நாட்கள் பதவி வகித்தவர் என்ற சாதனையை பிரதமர் திரு நரேந்திர மோடி படைத்துள்ளார். கடந்த 2014 மே மாதம் 26 முதல் முறையாக திரு நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்றார். இந்திய வரலாற்றில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமராக அவர் 4,399 நாட்களாக பதவியில் நீடிக்கிறார். மறைந்த பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு கடந்த 1952 மே மாதம் 13 முதல் 1964 மே மாதம் 27 வரை பிரதமராக பதவி வகித்தார். அவர் 4,398 நாட்கள் பிரதமர் பதவியில் இருந்தார். தற்போது பிரதமர் திரு நரேந்திர மோடி நேருவின் சாதனையை முறியடித்துள்ளார். மத்திய அரசு 12 ஆண்டுகளை நிறைவு செய்திருப்பது மற்றும் திரு நரேந்திர மோடி அதிக நாட்கள் பிரதமராக பதவியில் தொடர்வதை பாராட்டும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் அனைத்து கூட்டணி கட்சிகளின் தலைவர்களும் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சாதனைக்காக அவருக்கு உலக நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். மாற்றத்தை உருவாக்கும் பிரதமரின் ஆட்சி முறை உலகின் தென்பகுதி நாடுகளுக்கு அவர் குரல் கொடுப்பது, அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய பொருளாதார சக்தி வாய்ந்த இந்தியாவை உருவாக்குவதில் அவருடைய தொலைநோக்கு பார்வைக்கு தலைவர்கள் பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இலங்கை அதிபர் திரு அனுரகுமார திசநாயக பிரதமருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவில் மக்கள் பிரதமர் மீது வைத்துள்ள உறுதியான நம்பிக்கையே அவர் தொடர்ந்து பதவியில் நீடிப்பதற்கான காரணம் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். பப்புவா நியூகினியா பிரதமர் திரு ஜேம்ஸ் மாரப்பே அனுப்பியுள்ள காணொலி செய்தியில் தலைமைக்கான முன்னுதாரணமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி திகழ்வதாக பாராட்டியுள்ளார். இதேபோல் ட்ரினிடா டொபாகோ பிரதமர் கம்லா பிரசாத் பிசாசார் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் உலகளாவிய பிரச்சினைகளுக்கு குரல் கொடுப்பதில் இந்தியா முன்னிலை வகிப்பதாகவும் 140 கோடி மக்களுக்கு 3வது முறையாக தலைமையேற்று சிறப்பாக செயல்படுவதாகவும் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான பிஜேபி ஆட்சியின் 12 ஆண்டு சாதனை திட்டங்களை நாடு முழுவதும் பரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அக்கட்சித் தலைவர் திரு நிதின் நவீன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைத்து தரப்பினருக்குமான மேம்பட்ட வளர்ச்சி, மக்கள் சேவையே தீர்வு, தேசமே முதன்மை ஆகிய தாரக மந்திரங்களை கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார். மத்திய அரசின் தொலைநோக்கு பார்வை, மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு இருப்பதாகவும் திரு நிதின் நவீன் கூறினார். சர்வதேச விமான பயணிகள் தில்லியை வந்தடைவதற்கு முன்னரே வாரணாசியில் குடியுரிமை மற்றும் உடைமைகள் தொடர்பான நடைமுறைகளை நிறைவு செய்யலாம் என்று சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இதன் மூலம் வாரணாசியில் இருந்து உலகின் மற்ற நாடுகளுக்கு பயணிகள் தடையின்றி செல்ல வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவை உலகளாவிய விமான போக்குவரத்து மையமாக மாற்றுவதற்கான முக்கிய நடவடிக்கையாக இது அமைந்துள்ளது என்றும் திரு ராம்மோகன் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக

0: அறிவிக்கப்பட்டுள்ளது.
1: பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
2: வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் பயணமாக பல்கேரியா மற்றும் பின்லாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். பல்கேரியாவில் அந்நாட்டு தலைவர்கள் மற்றும் வெளியுறவு அமைச்சரை டாக்டர் ஜெய்சங்கர் சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்துவார் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து பின்லாந்து செல்லும் அவர் குல்டாரண்டா 14வது சுற்று பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வார். மேலும் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சரையும் டாக்டர் ஜெய்சங்கர் சந்தித்து பேசுவார் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் பிரதமரின் ஜல்ஜீவன் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. வீடுகளிலேயே குழாய் மூலம் குடிநீர் கிடைப்பது பெரிதும் பயனுள்ளதாக உள்ளது என்று பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
3: என் பேர் முரளி, நான் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில இருந்து பேசுறேன். நாங்க இருக்கிற ஏரியால தண்ணி வசதி இப்போ ஜல்ஜீவன் திட்டத்துல வந்துட்டு இருக்கு. இந்த திட்டம் வரதுக்கு முன்னாடி நாங்க ரொம்ப தூரம் சைக்கிள்ல குடம் எடுத்துட்டு போய் தண்ணி எடுத்துட்டு வர வேண்டிய சூழ்நிலையில இருந்தோம். இப்போ இந்த ஜல்ஜீவன் திட்டத்தின் வழியாக நமக்கு வீட்டுக்கே தண்ணி வந்துடுது, நேரம் மிச்சமாகுது. இதனால் எங்களுக்கு எல்லா வசதிகளும் கிடைச்சிருது. தண்ணி வீட்டுக்கே வருவது ரொம்ப வசதியாக இருக்குது. கிராமப்புறங்களில் வசிக்கிற மக்களுக்கு இது பெரிய பயனுள்ளதா இருக்கு.
4: என் பெயர் ராணி, நான் திருப்பத்தூரில் இருந்து பேசுகிறேன். நாங்க இருக்கிற இடத்துல முதல்ல தண்ணி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நாங்க ரொம்ப தூரம் போய் தண்ணி எடுத்துட்டு வந்தோம். ஆனா இப்போ ஜல்ஜீவன் திட்டத்தில் தண்ணி வீட்டுக்கே வருது. இது எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. இந்த திட்டம் ரொம்ப நல்ல திட்டம். நன்றி.
2: ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அருகே அனுமதியின்றி செயல்பட்ட பட்டாசு கிடங்கில் நேரிட்ட வெடிவிபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். தலா என்ற இடத்தில் சட்டவிரோதமாக செயல்பட்ட பட்டாசு கிடங்கில் திடீரென ஏற்பட்ட வெடிவிபத்தில் பணியில் இருந்த 7 பேர் உடல் கருகி உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற மீட்புக் குழுவினர் உயிரிழந்தவர்களின் உடல்களை மீட்டு உடற்கூறாய்வுக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து குறித்து ராஜஸ்தான் மாநில அரசு விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது. ஓமன் கடற்பகுதியில் அமெரிக்க ராணுவ ஹெலிகாப்டரை சுட்டு வீழ்த்திய ஈரானுக்கு எதிராக அமெரிக்க ராணுவம் பதில் தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் அப்பாச்சி ஹெலிகாப்டரில் இருந்த 2 விமானிகள் மீட்கப்பட்டதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் ஈரானின் சிரிக், மினாப், பந்தர் அபாஸ் ஆகிய நகரங்களில் வெடிகுண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஹோர்முஸ் நீரிணையை ஒட்டி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் மிகவும் சக்தி வாய்ந்ததாக அமைந்தது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். முன்னதாக ஈரான் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் அமெரிக்க நிலைகள் தாக்கப்பட்டதாக ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்ஷி தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் இருந்து வெளிநாட்டு படைகள் வெளியேற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தலைநகர் தில்லி, ஹரியானா, சண்டிகர், பஞ்சாப் உள்ளிட்ட வட மாநிலங்களில் இன்று வெப்பாலை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொங்கன் மற்றும் கோவா, ஒடிசா ஆகிய மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளிலும் வெப்பாலை தொடரும் என்று வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இதனிடையே அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, கடலோர கர்நாடக பகுதிகள், மேற்கு வங்கத்தின் இமயமலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. கேரளம், தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் வடகிழக்கு மாநிலங்களிலும் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை கூறியுள்ளது. அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியில் முகமது சிராஜுக்கு பதிலாக பிரசித் கிருஷ்ணா சேர்க்கப்பட்டுள்ளார். அணி நிர்வாகம் மற்றும் மருத்துவ அதிகாரிகளின் ஆலோசனையின் பேரில் சிராஜுக்கு ஓய்வளிக்கப்பட்டிருப்பதாக பிசிசிஐ தெரிவித்துள்ளது. வரும் 13ஆம் தேதி தொடங்கவுள்ள ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட 1 நாள் தொடரிலும் பிரசித் கிருஷ்ணா இடம்பெற்றுள்ளார். 13 வயதிற்குட்பட்டோருக்கான டென்னிஸ் வீரர்கள் தரவரிசை பட்டியலில் பெங்களூருவை சேர்ந்த சிருஷ்டி கிரண் முதலிடத்தை பிடித்துள்ளார். சர்வதேச ஜூனியர் போட்டிகளில் 5 பட்டங்களை வென்றதுடன் உலக டென்னிஸ் ஜூனியர் போட்டியில் 2ஆம் இடத்தை அவர் பிடித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பிரதமராக திரு நரேந்திர மோடி நீண்ட காலம் பதவி வகித்து வருவதற்கு உலக நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனை திட்டங்களை நாடு முழுவதும் கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் பயணமாக பல்கேரியா மற்றும் பின்லாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அருகே அனுமதியின்றி செயல்பட்ட பட்டாசு கிடங்கில் நேரிட்ட வெடிவிபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர்.

0: ஹெலிகாப்டரை சுட்டு வீழ்த்து ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு அமெரிக்க ராணுவம் பதிலடி தாக்குதல் நடத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் கர்ப்பகாலத்தில் மூன்றாம் கட்ட 3 மாதத்தில் ஏற்படும் இரத்தப்போக்கிற்கான மற்றொரு காரணம்

0: பிரெக்னன்சி தேர்ட் ட்ரைமஸ்டர் ப்ளீடிங்கோட இன்னொரு காஸ் என்னன்னு பார்க்க போறோம். நம்ம பிளசன்டா ப்ரீவியா பத்தி ஏர்லியரா டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம இன்னொரு காஸ் ரொம்ப காமனா பிரெக்னன்சில ஏன் ப்ளீடிங் வருது தேர்ட் ட்ரைமஸ்டர்ல அப்படின்னு பார்த்தோம்னா அப்ரப்ஷியோ பிளசன்டானால. ஸோ அப்ரப்ஷியோ பிளசன்டா அப்படின்னா என்னன்னா நஞ்சு கொடி வந்து நார்மலா இருக்கிற பொசிஷன்ல இருந்து பிரிஞ்சு வர்றது தான் அப்ரப்ஷியோ பிளசன்டான்னு சொல்லுவோம். ஸோ எதனால இப்படி நடக்குது அப்படின்னா ரொம்ப காமன் ரீசன் வந்து ஹைப்பர் டென்ஷன் இன் பிரெக்னன்சி, அதாவது பிரெக்னெண்டா இருக்கும்போது பிபி ஹையா இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி மதர்ஸ்ல இந்த காம்ப்ளிகேஷன் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அதனால ஹைப்பர் டென்ஷனை எப்பயுமே கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்கிறது முக்கியம். இன்னொரு காரணம் என்னன்னா பெரிய யூட்ரஸா இருக்கும்போது, சப்போஸ் ஓவர் டிஸ்டென்ஷன் இன்னொரு காரணம். ஸோ பெரிய யூட்ரஸ்ல வந்து ஒரு மெம்பரன் ரப்சர் நடக்குது, லீக்கிங் நடக்குதுன்னா அந்த லீக்கிங் வந்து அந்த பிளசன்டாவையும் புல் பண்ணிட்டு வரும்போது அவங்களுக்கு அப்ரப்ஷன் நடக்கலாம். அப்ரப்ஷன் நஞ்சு கொடி பிரிதல், யூட்ரஸ்ல இருந்து பிரிஞ்சு வர்றதுக்கு பேரு அப்ரப்ஷியோ பிளசன்டா. ஸோ இதனால என்னென்ன பாதிப்பு ஏற்படும்னா ஃபர்ஸ்ட் வந்து பேபிக்கு போற ரத்த ஓட்டம் வந்து டோட்டலா குறைஞ்சிடும். ஏன்னா பேபிக்கு தான் பிளசன்டால இருந்து தான் பேபிக்கு பிளட் ஃபுளோ போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ பிரிஞ்சிடுறதுனால அதுக்கு பிளட் ஃபுளோ சுத்தமா குறைஞ்சு பேபிக்கு வந்து ஹைபாக்ஸியா, ஹைபாக்ஸியானா பேபிக்கு ஆக்சிஜன் ரொம்ப கம்மியா போகும். அதனால பேபி டெத் ஆகுறதுக்கு ஆர் பேபி இறந்து போறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. ஸோ இதுதான் இதோட மெயின் காம்ப்ளிகேஷன். இன்னொன்று என்னன்னா இப்போ நிறைய ப்ளீடிங் ஆனதுனால மதருக்கு என்ன ஆகும்னா மதருக்கு சில ப்ராப்ளம்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ப்ளீடிங் நிறைய இருக்கும்போது அவங்களுக்கு இருக்கிற எல்லா கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ், கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ்னா உரை ரத்தம் உறையிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இந்த பிளட் கிளாட் ஃபார்மேஷன்லயே லாஸ்ட் ஆயிடும். ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா பெரிய கிளாட் ஃபார்ம் ஆகி அது வந்து அவங்களுக்கு நிறைய ப்ளீடிங், அதாவது அவங்களுக்கு இருக்கிற எல்லா குவாகுலேஷன் ஃபேக்டரும் தீந்து போயிடும். ஸோ அதனால அவங்களுக்கு ஃபர்தரா ப்ளீடிங் ஸ்டாப் பண்றதுக்கு எதுவுமே இருக்காது. ஸோ அதனால அவங்களுக்கு நிறைய ப்ளீடிங் அன்செக்டா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. செகண்ட் வந்து ரீனல் ஃபெயிலியர். ரீனல் ஃபெயிலியர் எதனால வருதுன்னா முதல்ல அவங்களுக்கு பிளட் ஃபுளோ கிட்னிஸ்க்கு ரொம்ப குறைஞ்சிடுறதுனால அவங்களுக்கு ரீனல் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு பிளட் நிறைய போறதுனால அம்மாக்கு ஷாக் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ மோஸ்ட் காமன் காம்ப்ளிகேஷன் என்னன்னா ஒன்னு ஷாக்கு, இன்னொன்னு டிஐசி. டிஐசினா டிசமினேட்டட் இன்ட்ராவாஸ்குலர் கோயாகுலேஷன் சொல்வாங்க, அதாவது கோயாகுலேஷன் ஃபேக்டர்ஸ் எல்லாமே காலியாற ஒரு கண்டிஷன். அடுத்து பல்மனரி எடிமா போலாம், ரீனல் ஃபெயிலியர் போலாம். ஸோ இது எல்லாமே அப்ரப்ஷனோட காம்ப்ளிகேஷன். ஸோ நம்ம இதுக்கு எப்படி மேனேஜ்மெண்ட்னா, ஸோ ஃபர்ஸ்ட் பேபியை டெலிவரி பண்றது தான் இதுக்கு ஒரே தீர்வு. ஸோ நம்ம என்ன பண்ணணும், பேஷண்ட் ப்ளீடிங் அப்ரப்ஷன் நம்ம கண்டுபிடிச்ச உடனே அவங்கள வந்து பேபி டெலிவரி பண்றதுக்கு நம்ம பிளான் பண்ணுவோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரம் பேபியை டெலிவரி பண்றோமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த கண்டிஷன் வந்து ரிவர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால பேபியை முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா டெலிவரி பண்றதுக்கு, இப்போ பேபி சப்போஸ் உள்ள டிஸ்ட்ரெஸ்ல இருக்கு, பேபியோட ஹார்ட் பீட் கம்மியா இருக்கு அப்படின்னா நம்ம சிசரியன் செக்ஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும். பேபி சப்போஸ் உள்ளயே இறந்திருந்தது, அதோட ஹார்ட் பீட் இல்லாம போச்சுன்னா நம்ம நார்மல் டெலிவரி பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஆனா இதுல ஒரு காம்ப்ளிகேஷன், நான் சொன்ன மாதிரி நிறைய ப்ளீடிங் மதருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால அவங்களுக்கு நிறைய பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் கொடுக்கற மாதிரி இருக்கும், பிளட் அண்ட் பிளட் ப்ராடக்ட்ஸ் கொடுக்கற மாதிரி பிளேட்லெட்ஸ், FFPs, அப்புறம் கிரையோபிரெசிபிடேட், இந்த மாதிரி நிறைய பிளட் ப்ராடக்ட்ஸ் டிரான்ஸ்ஃபியூஷன் அவங்களுக்கு தேவைப்படும். சப்போஸ் டெலிவரி ஆனதுக்கு அப்புறமும் உதிரப்போக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ண மெடிசின்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாமே போடுற மாதிரி இருக்கும். ஸோ சப்போஸ் பேபி வந்து டெத் ஆகி நம்ம டெலிவரி பண்றோம், அதாவது IUD பேபி டெலிவரி பண்றோம் அப்படின்னா மதருக்கு சிவியர் அப்ரப்ஷன் நடந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ பேபியோட ஹார்ட் பீட் கம்மியாகி வராங்க அப்படின்னா நம்ம சிசேரியன் பண்ணி பேபியை டெலிவரி பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால அப்ரப்ஷன்ற கண்டிஷன், அதாவது பிபியோட மதர் இருக்காங்க, ப்ளீடிங்கோட வராங்க, ரொம்ப பெயின்ஃபுல் ப்ளீடிங்காக இருக்கும், இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் நம்ம அப்ரப்ஷியோ பிளசன்டா சஸ்பெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். தேங்க்யூ.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் கர்ப்ப காலத்தில் மூன்றாம் கட்ட 3 மாதத்தில் ஏற்படும் ரத்த போக்கிற்கான மற்றொரு காரணம் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மகப்பேறு மற்றும் மகளிர் மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் RL ஜெயவாணி அவர்கள்.

ஹலோ வணக்கம். டைம் போ கரெக்டா காலையில 7:31 ஆயாச்சு. கிச்சன்ல குக்கர் விசில் சத்தம் ஒரு பக்கம், டைம் ஆச்சு கிளம்பு கிளம்புன்னு ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் ஆபீஸ்க்கும் ஓடுற அவசரம் இன்னொரு பக்கம்னு எல்லாரும் செம பிஸியா இருக்கீங்களா? பரவாயில்ல, இருந்தாலும் அப்படியே ஒரு நிமிஷம் இங்க கவனிங்க. உங்க பிஸி மார்னிங்க இன்னும் கொஞ்சம் பிரைட்டா சுறுசுறுப்பா மாத்த எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இதோ ஆரம்பமாகுது நம்ம ஸ்பெஷல் ஷோ. வணக்கம் மக்களே. நிகழ்ச்சியில் நான் உங்கள் சஹி ரேவதி. சோ இன்னும் சில பேர் கையில அப்படியே சுட சுட டீ காஃபியோட, இன்னொரு கையில போனோட இன்னைக்கு வணக்கம் மக்களே ஷோல என்ன கேள்வி கேட்க போறாங்க நம்ம ஆர்ஜி அப்படின்னு ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருப்பீங்க. சோ உங்க வெயிட்டிங் அப்படியே பிரேக் பண்ணிட்டு க்வெஸ்சன் சொல்லிடவா? இன்னைக்கு உங்களுக்கான FB கேள்வி இதுதான். நார்வே செஸ் 2026 தொடரில் உலகத்தரம் வாய்ந்த வீரர்களை வீழ்த்தி இத்தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற முதல் இந்தியர் என்ற வரலாற்று சாதனையை படைத்த 20 இளம் இந்திய கிராண்ட் மாஸ்டர் யார்? மறுபடி சொல்றேன், நார்வே செஸ் 2026 தொடரில் உலக தரம் வாய்ந்த வீரர்களை வீழ்த்தி இத்தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற முதல் இந்தியர் என்ற வரலாற்று சாதனையை படைத்த 20 இளம் இந்திய கிராண்ட் மாஸ்டர் யார்? சோ இதுக்கான பதில் உங்களுக்கு தெரியும்னா உங்க பதிவுல நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி பேஸ்புக் பக்கத்துல கமெண்ட் பண்ணுங்க. நிகழ்ச்சியின் முடிவுல யார் யாரெல்லாம் கரெக்டா பதில் சொல்லிருக்கீங்கன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ நிகழ்ச்சியின் துவக்கமாக வரும் பாடல் தக் லைஃப் திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள் தி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: ஸோ நேயர்களே, இன்னைக்கான வேலைவாய்ப்பு செய்திகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேசிய அலுமினிய நிறுவனத்தில் வந்து 268 டெக்னீஷியன் காலியிடங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ரேட்டர் 115, டெக்னீஷியன் அதாவது எலக்ட்ரிக்கல்ஸ் மற்றும் இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் வந்து பிரிவில் வந்து 93 இருக்கு, மைனிங்ல 21, ஃபோர்மேன்ல 11 உட்பட மொத்தம் 268 காலியிடங்கள் வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான கல்வி தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 10 வகுப்பு, ITI, டிப்ளமோ மற்றும் BSc. ஸோ இதுக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா 18-40 வரைக்கும் இருக்கணும். தேர்ச்சி முறை வந்து ஆன்லைன் தேர்வு மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு கண்டிப்பா இருக்கும். சோ விண்ணப்பிக்கும் முறை வந்து ஆன்லைன்ல தான் பண்ணணும். கட்டணம் பாத்தீங்கன்னா ₹3. STFC பிரிவினருக்கு வந்து கட்டணம் இல்ல. சோ இது பதியறதுக்கான கடைசி நாள் வந்து இன்று, அதாவது June 6, 2026 இன்னைக்குதான் வந்து கடைசி தேதி. சோ மேலும் விவரங்களுக்கு mudira.nalcoindia.co.in அப்படின்ற இந்த விவரங்களை வந்து நீங்க வந்து ஆன்லைன் மூலமா வந்து பார்க்கலாம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேரம் சரியா 7:43 ஆயிட்டிருக்கு. சோ இன்னைக்கு வணக்கம் மக்களே நிகழ்ச்சியில நம்ம ஆர்ஜே ரவி என்ன க்வெஸ்சன் சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்காக மறுபடியும் சொல்லிடலாமா? சோ இன்னைக்கு உங்களுக்கான FB கேள்வி இதுதான். நார்வே சேஸ் 2026 தொடரில் உலக தரம் வாய்ந்த வீரர்களை வீழ்த்தி இத்தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற முதல் இந்தியர் என்ற வரலாற்று சாதனையை படைத்த 20 வயது இளம் இந்திய கிராண்ட் மாஸ்டர் யார்? சோ இதுக்கான உங்களுக்கு தெரிஞ்சுனா நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி FB பக்கத்துல கமெண்ட் பண்ணுங்க.

0: விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவே.

நேரம் 7:51. சோ இன்னைக்கு வணக்கம் மக்களே நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். இன்னைக்கு என்ன க்வெஸ்சன் கேட்டிருந்தோம் அப்படின்னா, நார்வே செஸ் 2026 தொடரில் உலக தரம் வாய்ந்த வீரர்களை வீழ்த்தி இத்தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற முதல் இந்தியர் என்ற வரலாற்று சாதனையை படைத்த 20 வயது இளம் இந்திய கிராண்ட் மாஸ்டர் யார் அப்படின்னு கேட்டிருந்தோம். சோ இதுக்கான சரியான பதில் வேற யாரு, நம்ம சென்னை பையன்தான், 20 வயது இளம் கிராண்ட் மாஸ்டர் பிரக்யானந்தா தான். கடந்த 2024 நார்வே செஸ் தொடர்ல 3rd place பிடிச்சு நம்ம பிரியானந்தா இந்த முறை தன்னோட சூப்பர் யுக்தியால ஒரு படி மேல போய் அப்படியே சாம்பியன் பட்டத்தை தட்டி தூக்கி இருக்காருங்க. சோ சாம்பியன் வேர்ல்ட் சாம்பியன் டிங் லிரேன் மாதிரியான டாப் பிளேயர்ஸ் எல்லாருக்குமே டஃப் ஃபைட் கொடுத்த இந்த தொடரில் சாம்பியன் கப் ஜெயிக்கிற முதல் இந்தியர்னு ஹிஸ்டரியை கிரியேட் பண்ணியிருக்காரு நம்ம பிரக்யானந்தா. ஸோ வேர்ல்ட் லெவலில் செஸ் கேமில் நம்ம இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, குறிப்பாக நம்ம தமிழர்களுக்கும் செம்ம பெருமை தேடி தந்திருக்காரு நம்ம பிரக்யானந்தா. ஸோ நம்ம எஃப்எம் மூலிமா அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ஸோ இந்த கேள்விக்கு சரியான பதில் சொல்லியிருக்காங்க யார் யாருன்னு பார்த்துலாமா? சென்னை அந்தோனி ராஜ், லூயிஸ் செல்வராஜ், ஏ ஹரிஹரன், அன்பு ராணி, கேடார் அன்பு, பெரிய வளையம் கி ரவிச்சந்திரன், புலவ வளையம் ஆனந்த முருகன், கடலூர் மாவட்டம் விளக்கப்பாடி வீரா செந்தில் முருகன், முல்லக்காடு பாபு, சேலம் தொலசம்பட்டி சுதாகர், மதுரை ஷோ சண்முக சுந்தரம், செஞ்சி சிங்கவரம் கலைவாணி கணிஷ்மா, பொன்னியம் மண்மேடு வன்னை கணேசன், குத்தாலம் தேரடித்தில்லை வில்லாளன், கொழுமன் கொண்டான் ராமகிருஷ்ணன், திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால்பாளையம் சாகுல் ஹமீது ராஜா, எரவஞ்சேரி சாகுல் ஹமீது, அரியலூர் வீராமணி, மயிலை பட்டாபி, கண்ணன் சங்கரி, ரவி மாலதி, உஷா சேகர், ரமேஷ் ரேவதி, வெங்கடேஷ் சுதா, குமார் அருணா, ஆகாஷ் ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி. சோ நிறைய பேர் வந்து கரெக்டான பதில் சொல்லிருக்கீங்க. சோ இவங்க எல்லாருக்கும் நமது நிலையத்தின் சார்பாகவும் நிகழ்ச்சியின் சார்பாகவும் பாராட்டுகள் மற்றும் நன்றி. சோ அடுத்ததா நம்ம புதிய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க நம்ம ஆர்ஜி அர்த்தனா வந்து பயங்கர எனர்ஜிட்டிக்கா வந்து நிக்கிறாங்க. சோ எங்கேயும் போயிடாதுங்க, தொடர்ந்து கேளுங்க. இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

0: நேரம் 8 மணி. நீ கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வாதவன். பிரதமர் திரு நரேந்திர மோடி G7 உச்சி மாநாடு மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க 6 நாள் பயணமாக ஐரோப்பிய நாடுகளான பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா ஆகிய நாடுகளுக்கு வரும் 13ஆம் தேதி சனிக்கிழமை புறப்படுகிறார். பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரனின் அழைப்பை ஏற்று 14ஆம் தேதி பிரான்சின் நீஸ் நகருக்கு திரு மோடி செல்கிறார்.

அங்கு இருதரப்பு உச்சி மாநாடு நடைபெறவுள்ளது. அதில் வர்த்தகம், இராணுவம், பிராந்திய பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இரு நாடுகளின் தலைவர்களும் விவாதிப்பார்கள். சுதந்திர இந்தியாவின் வரலாற்றில் மிக நீண்ட காலம் தொடர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமராக திரு நரேந்திர மோடி திகழ்வது குறித்து கருத்து தெரிவித்த முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு, கடும் அரசியல் போட்டி, கூட்டணி அரசியல் சூழல் மற்றும் ஊடகங்களின் தொடர் கண்காணிப்பு ஆகியவற்றிற்கு மத்தியிலும் இந்த சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். ஸ்வச் பாரத், ஏழைகளுக்கான வீட்டுவசதி திட்டம், ஜன்தன் கணக்குகள், நேரடி பயன் பரிமாற்றம், யூபிஐ பண பரிவர்த்தனை மற்றும் ஆயுஷ்மான் பாரத் போன்ற முன்னெடுப்புகளுக்கு மோடியின் தலைமையே காரணம் என்றும் முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் பாராட்டியுள்ளார். மேற்காசிய பிரச்சினை தொடங்கிய முதல் 78 நாட்களில் கச்சா எண்ணெய் விலை உயர்வு சுமையிலிருந்து நுகர்வோரை பாதுகாக்க மத்திய அரசு எண்ணெய் நிறுவனங்களுக்கு 123,000 கோடி ரூபாய் நிதி ஆதரவு வழங்கியுள்ளது. உத்தரப்பிரதேஷ் மாநிலம் சீதாப்பூர் பகுதியில் பாதுகாப்புத்துறைக்கு சொந்தமான ஒருங்கிணைந்த மின்கல வசதிகளுடன் கூடிய சோலார் மின் உற்பத்தி நிலையம் ஒன்றை அமைக்க பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் நேற்று புதுடெல்லியில் தேசிய தேர்வு முகமையின் தலைமையகத்திற்கு நேரில் சென்று நீட் யூஜி மறுதேர்வுக்கான ஏற்பாடுகளை ஆய்வு செய்தார். தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பிற்கான சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சென்னையில் நேற்று தொடக்கி வைத்தார். அதிரடிப்படைக்கான சிறப்பு ரோந்து வாகனத்தையும் அவர் அறிமுகப்படுத்தினார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: காலை வணக்கம் மக்களே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டிருக்கீங்க. டைம் இப்போ 8:03:25 ஆகுது. நம்ம புதுவை நிகழ்ச்சியில் உங்களோடு நான் அர்ச்சனா. நம்ம புதுவை நிகழ்ச்சியில நம்ம ஆர்ஜிஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடங்களுக்கு போறாங்க. அந்த இடத்தின் வரலாறு பின்னணி குறித்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில நம்ம ஆர்ஜி அன்பரசி இன்னைக்கு எங்க போயிருக்காங்க, எங்கிருந்து பேச போறாங்க, அவங்க கூட யாரெல்லாம் பேச போறாங்க கேட்கலாமா?
2: வணக்கம். வணக்கம். ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் அத்தனை நேயர்களுக்கும் சூப்பரான காலை வணக்கம். இந்த வெனஸ்டே இந்த டே உங்க எல்லாருக்குமே ரொம்ப சூப்பரா அட்டகாசமா போறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். பிளஸ் இன்னைக்கு யார் யாரு பர்த்டே வெட்டிங் டே ஸ்பெஷல் டேவை செலிப்ரேட் பண்றீங்களோ அத்தனை பேருக்கும் ஒரு சூப்பரான எஃப்எம் ரெயின்போ சார்பில் வாழ்த்துக்களை சொல்லிட்டு உங்க எல்லாரையும் நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக நான் வரவேற்கிறேன் ஆர்ஜே அன்பரசி. சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம புதுவை ஷோ எந்த ஊர்ல இருந்து நம்ம பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இது வந்து புதுக்குப்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு ஊரு, ரொம்பவே அமைதியான ஒரு ஊரு. சரி, இங்க வந்து யாருக்கிட்டையாவது பேசலாம் அப்படின்னு வரும்போது ஒரு பாட்டி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அழகா ஒரு பெரிய பூந்தோட்டத்துக்கு நடுவுல உட்கார்ந்துகிட்டு தலசி வீட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பாட்டிமா நீங்க பேசுறீங்களான்னு கேட்ட, என்னம்மா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. வாங்க நம்ம அவங்கள்ட்ட பேசலாம். வணக்கம். அவங்க பேர் சொல்லுங்க. வசந்தி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்கம்மா நீங்க? பஜ்ஜி கடை வச்சிருக்கீங்க. சூப்பர். என்ன ஈவினிங்ல போடுவீங்களா? என்னென்ன பஜ்ஜி எல்லாம் போடுவீங்க? அப்ப நல்லா சமைப்பீங்க அப்படிதானே? ஆரம்பம் சூப்பு வைப்பீங்களா? ஆஹா, நான் சூப்பர்ன்னு சொன்னது சூப்பு போயிருச்சு. சரி, ஓகே. சோ இப்போ நீங்க சொல்லுங்க, எத்தனை வருஷமா இந்த கடை வச்சிருக்கீங்க?
3: 30 வருஷமா
2: வச்சிருக்கீங்க. அப்பா அடி, 30 வருஷத்துல நீங்க இந்த இந்த பஜ்ஜி கடை வச்சிருக்கீங்கன்றது சாதாரண விஷயம் கிடையாது. எப்படி நீங்க இந்த

0: ஸ்நாக்ஸ் கடை வைக்கிறோம்னு உங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு உங்க ஊர்ல?
1: சும்மா இருந்தாங்க எங்க வீட்டுக்காரருக்கு.
0: ஓ, நீங்க அப்போ நீங்க ரெண்டு பேரும் ஜோடியா வச்சீங்க? ஓ, ஓகே ஓகே. இப்போ நீங்க மட்டும் பண்ணிட்டு இருக்கீங்க? ஓகே, சூப்பர். இப்போ வசந்தி பஜ்ஜி கடை. ஆமா, ஓகேங்களா? ஸோ நீங்க சொல்லுங்க, இந்த புதுக்குப்பம் அப்படிங்கறது இந்த ஊரை பத்தி சொல்லுங்க. இங்க என்னென்ன கோவில்கள் இருக்கு, இந்த ஊரை சுத்தி இருக்கக்கூடிய இடங்கள், நீங்க எத்தனை வருஷமா இந்த ஊர்ல இருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்க.
1: 60 வருஷம்.
0: சூப்பர், பாத்துமா. இப்போ நீங்க உங்க ஊரு, உங்க ஊர்ல இருந்து உங்களோட சொந்த ஊர் எது?
1: கொம்பாக்கம்,
0: பாப்பாசாவடி. ஓகே, அங்க இருந்து ஃபர்ஸ்ட் இங்க வரும்போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? புதுக்குப்பத்துல
1: மல்லாட்டு போடுவாங்க, பேரூர் நடுவாங்க, நெல்லி நடுவாங்க, பருத்தி எல்லாம் இப்ப போடுறதுல அப்பெல்லாம் பருத்தி எல்லாம் போடுவாங்க.
0: இது எல்லாமே போடுறாங்க.
1: பாராமணி, உளுந்து, எள்ளு, இதுமே செய்வோம்.
0: இப்போ இந்த விவசாய பயிர் வைக்கிறாங்க இல்லையா, இப்போ முன்னாடி நீங்க பார்த்ததுக்கும் இப்ப பாக்குறதுக்கும் விவசாயம் எந்த அளவுக்கு இங்க இருக்கு அப்படின்றது?
1: முன்னாடினா நிறைய நிலம், நிறைய பயிர் வச்சாங்க. இப்ப எல்லாம் மனையா போட்டாங்க, ஊடா இப்போது.
0: ஓகே, இப்ப வீடுன்னு சொல்லதான் ஞாபகம் வருது. நீங்க வரும்போது இங்க எவ்வளவு குடும்பங்கள் இருந்தாங்க, இப்ப எவ்வளவு குடும்பம் இருக்கு?
1: கிணத்துல
0: எடுப்பீங்களா? கால்நடை வளர்ப்பு அதெல்லாம் எப்படி இருக்கு? மாடு, ஆடு, கோழி?
1: மாடு எல்லாம் ரொம்ப இல்லை, அப்பெல்லாம் அதிகமா இருக்கு.
0: விவசாயம் தாண்டி கம்பெனிக்கு அந்த மாதிரி
1: என்ன
0: ஊருக்கு போவாங்க? இங்க வேலைக்கு போறதுன்னா
1: பாண்டிக்குதான் போவாங்க. பாண்டி இப்படி கிட்ட
0: பக்கத்துல இருக்கிற. இப்ப இங்க இருந்து பாண்டிக்கு எவ்வளவு தூரம் பாட்டி? புதுக்குப்பத்தை சுத்தி இருக்கக்கூடிய ஊர்லாம் என்னென்ன, அத பத்தி சொல்லுங்க. புதுக்குப்பத்தை சுத்தி என்னென்ன
1: ஊர்லாம் இருக்கு? பாண்டிப்பாளையம்,
0: திருவக்கரை கோவில் இங்கதான் இருக்குங்களா? உங்களுக்கு பக்கம் அது, அங்கெல்லாம் போயிருக்கீங்களா? ஓகே, எப்பெல்லாம் போவீங்க?
1: எப்பன்னா
0: போய் பாத்துட்டு வந்துருவீங்க. திருவிழா எல்லாம் எப்படி நடக்கும்? என்னென்ன
1: கோவில்லாம்
0: இங்க
1: இங்க உங்க ஊர்ல மாரியாத்தா கோயில் இருக்குது, சரோஜம்மா கோயில் இருக்குது. 12 நாள் திருவிழா.
0: 12 நாள் திருவிழா, கோலாகலமா இருக்கும். அப்போ சூப்பர்மா முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்ப நீங்க முன்னாடி திருவிழாக்களுக்கும் இப்பக்கும் என்னென்ன எவ்வளவு மாற்றம் இருக்கு? இப்ப
1: இளைஞர்கள்
0: வராங்க, நல்லா ஒரே கொண்டாட்டமா எல்லாரும் சேர்ந்து
1: சாமி, மூணு சாமி வரும். அப்புறம் ஒரே சாமி தென்னாக்காரும் ஒரே சாமி.
0: ஓகே,
1: அதுக்கப்புறம் அப்புறம் இப்ப நல்லா மாறிச்சு.
0: ஒரே கொண்டாட்டமா, சீரியல் பல்ப்பு, அந்த மாதிரி பாட்டு அப்படின்னா சூப்பர் சூப்பர். சரி ஓகேமா, இப்போ நீங்க நிறைய விஷயங்கள் எங்க கூட சொன்னீங்க இல்லையா, நீங்க வந்து சின்ன வயசுல ஏதாவது விளையாடுற கேம்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எங்களுக்கு சொல்லுங்க. உங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட உங்க சின்ன வயசு பால்யகால சகி தோழி தோழர்கள் கூட எல்லாம் விளையாடி இருக்கீங்க இல்லையா, அங்க கூட எல்லாம் என்னெல்லாம் விளையாட்டு விளையாடுங்க?
1: விளையாடுவாங்க.

0: இது ஏரி குளம் அந்த குளிக்க போவோம். அதோட சேர் கூட்ட இருப்போம், விளையாடுவாங்க செய்வாங்க.
1: விளையாடுறதுக்குன்னா வேற கேம் இப்பனா வந்து இப்ப ஓடி புடிச்சு விளையாடுறது இந்த மாதிரி எல்லாம் விளையாடு. இங்க நீர்நிலைகள்னு சொன்னதுனால இன்னொரு கேள்வி என்னன்னா, இங்க உங்க ஊர்ல வந்து ஓகே உங்க ஊர்ல நீர்நிலைகள் எந்த அளவுக்கு இருக்கு? ஏரி குளம் ஆறுலாம் இருக்கா உங்க ஊர் பக்கத்துல? இங்க புதுக்க பத்தி
0: பெரிய ஏரி இருக்கு.
1: என்ன ஏரி இருக்கீங்க?
0: இந்த இங்க திருமங்கலம் இருக்குதுல்ல, அந்த ஏரி பெரிய ஏரி எங்க ஊர் தான்.
1: ஓ அப்படிங்களா? இங்க இப்ப பக்கத்துல உங்களுக்கு வந்து பெரிய ஏரி,
0: இது வந்து குளம், இது புதுக்கூர் ஏரி, அது குளம் எங்க குளம்.
1: ஓகே, இப்ப மெயின் ரோட்ல ஒரு இருக்கிற ஒரு குளம் அது
0: எங்க ஊர் குளம்.
1: ஓகே ஓகே, சோ நிறைய விஷயங்கள் எங்களுக்காக ரொம்ப நன்றி. தேங்க்யூ வசந்தி அம்மா. ஓகே தேங்க்யூ. இவங்க ரெண்டு பேரும் உங்க பேர குழந்தைங்களா? ஓகே, அப்படியே அவங்கள்ட்ட ரெண்டு பேருக்கு நாங்க பேசிடுறோம். ஹாய் வணக்கம். வணக்கம், உங்க பேரு?
2: சாய்
1: சரண். என்ன பண்றீங்க?
2: என்ன
1: படிக்கிறீங்க? ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. சரி ஓகே, என்னவா ஆக போறீங்க படிச்சு? தெரியல. வா சூப்பர், என்னையும் என்னவாடா அப்படின்ற மாதிரிதான் இருக்குது. சரி பாண்டிச்சேரியில உங்களுக்கு பிடிச்ச இடம் எது? பாட்டி சொல்றாங்க பாருங்க, பீச்சுக்கு போயிருக்கீங்களா? ஓகே, பீச் உங்களுக்கு பிடிக்குமா? ஓகே சூப்பர், வந்த உடனே எத்தனை பேசிட்டு ஏதோ பேசிட்டாங்க. தேங்க்யூ சோ மச் சாய், தேங்க்யூ. ஓகே நல்லா படிங்க சரியா. எஸ் மக்களே, இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சிய வந்து பாத்தீங்கன்னா புதுக்குப்பம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருந்துதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஊர்ல இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றத தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
3: நம்ம புதுவை நிகழ்ச்சியில் உங்களுக்காக ஒரு சுவை சாங் காத்துட்டு இருக்கு அமரன் படத்துல இருந்து. அதற்கு முன்னதாக ஒரு சின்ன பிரேக்.
4: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
5: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி ஏஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ட்ஸ் மார்னிங் நியூஸ். Good morning, I am Saira Mujtaba. The headlines. Prime Minister Narendra Modi becomes longest serving elected Prime Minister of India. World leaders hail Prime Minister Modi's transformative governance and advocacy for Global South. India

0: பாத்திரங்கள எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: வெல்கம் பேக் டு நம்ம புதுவை. நம்ம ஆர்ஜே அன்பரசி இன்னைக்கு புதுக்குப்பம் இங்கிருந்து நம்ம ஷோ பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம புதுவை ஷோ. ஸோ அவங்க கூட யாரெல்லாம் பேச வெயிட் பண்றாங்க கேட்கலாமா அன்பரசி?
4: வெல்கம் பேக் டு த ஷோ மக்களே. நம்ம புதுவை 102.8 நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக மீண்டும் உங்களை டபாசன அங்கரும் கூட்டு வந்து இங்க புதுக்குப்பம் அப்படின்ற ஒரு அழகான அமைதியான ரொம்ப ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் இல்லாத ஒரு இடத்துக்கு உங்களை நான் கூட்டிட்டு வந்துடுறேன் மறுபடியும். ஸோ நிறைய பேர் பாத்தீங்கன்னா அழகா அவங்களோட ப்ரெசென்டான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எனக்கு முன்னாடி ஒரு மூணு பாட்டி இருக்காங்க, இன்னொரு ஒருத்தவங்க ஒரு குழந்தைங்களா வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் அமைதி, ஒரு பக்கம் பரபரப்பு அப்படின்னு ரெண்டுமே கலந்த ஒரு ஊரா இருந்துட்டு இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அழகான கிராமத்துல இப்போ நம்ம பேச போறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஸோ கணவன் மனைவி அவங்கள்ட்ட தான் நம்ம பேச போறோம். வணக்கம்மா, அவங்க பேரு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மறக்க முடியாத ஒரு இடம், ஒரு டிராவல் அப்படின்னா
5: மறக்க முடியாத இடம் அடிக்கடி
4: போவேன். வண்டியில நீங்க டிராவல் பண்றீங்க இல்லையா, அதுல வந்து ஏதாவது ஒரு மறக்க முடியாத டிராவல், அப்பா எங்கயோ நம்ம அப்பா எப்படி ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மறக்க முடியாத டிராவல் இருந்திருக்கலாம், இல்ல வந்து ஒருவேளை வண்டி வந்து பஞ்சர் ஆயிட்டு என்ன இன்னும் சரி பண்ண முடியல அந்த மாதிரி ஒரு விசிட்டான சூழ்நிலையாவும் இருக்கலாம்.
5: நிறைய
4: நிறைய இருக்கு. ஓகே, நிச்சயமா ஏதாவது ஞாபகப்படுத்தி ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு இன்சிடென்டா இருந்தாலும் உங்களால இல்ல நெகட்டிவா மறக்க முடியாத இன்சிடென்டா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க அதை அப்படியே நீங்க அப்புறமா ஞாபகப்படுத்தி சொல்லுங்க, அப்படியே நம்ம ஓவர் டு மேடம் கிட்ட பேசலாம். மேம், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க சொல்லுங்க, எப்படி போச்சு இந்த 33 வருஷம் எத்தனை வாழ்க்கை ஜாலியா? நீங்க வந்து சார மாமா மாமா கூப்பிட்டீங்க, அது கேட்கும் போதே ரொம்ப படத்துல எல்லாம் பார்த்தது அந்த மாதிரி கேட்டது. இப்ப அந்த மாதிரி எனக்கு தெரியல, எல்லாரும் பேரிட்டு கூப்பிட்டு அந்த மாதிரிதான் இருக்கு. சோ இது எப்படி அவங்க உங்க ரிலேட்டிவ் கல்யாணம் பண்ணிட்டீங்களா? ஓகே, சோ நீங்க சொல்லுங்க உங்களோட சொந்த ஊர் எது? அருவில். அருவில் பெரிய முதலியார் சாவடி. சோ உங்களுக்கு அப்படியே திரும்பினாலே பீச் அந்த மாதிரி தெரியும். ஓகே, ஓ சூப்பர். அப்ப அங்க நீங்க கல்யாணம் ஆயிட்டு வரும்போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? தெரியல. சரி, ஓகே, சந்தோஷமா இருந்தீங்களா? இல்ல இப்போ நீங்க வந்து இந்த ஊர், இப்போ உங்களுக்கு இந்த ஊர் பிடிச்சிருக்கு, புதுக்குப்பம் பிடிச்சிருக்கா, இல்ல வந்து பெரிய முதலியார் சாவடி பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டா நீங்க என்ன ஊர் சொல்லுவீங்க? அப்படியா? ஓகே, ஏன்
6: ஏன்னா எனக்கு இங்கேயே நிறைய
4: இந்த ஊர் இருக்க இருக்க

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் 8:31, 7:00.
2: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
3: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
2: பின்ன

0: மாணவர்கள்
1: இன்னைக்கு வந்து
2: அமைதியான ஒரு ஊரு அப்படின்றனால இப்ப நீங்க மரத்து சொன்ன உடனே இது உங்க வீட்டு வாசல இவ்வளவு பெரிய மரம் இருக்கு, அது என்ன மரம்? இது எவ்வளவு நாளா இருக்கு?
0: எனக்கு 62 வயசு ஆகுதுங்க. எனக்கு முன்னாடி 100 ஆண்டு கடந்திருக்கு மரம்.
2: அதே மாதிரி இன்னொரு ஒரு சில மரங்கள் உங்க ஊர்ல
0: இருக்குன்னு
2: சொல்லிட்டு வந்து நிறைய மரங்களும் உங்க ஊர்ல, மரம் இல்லாத ஒரு வீடே பார்க்க முடியல. அதாவது ஒரு கிராமம் அப்படின்றதுனால அழகா ஒரு ஒரு வீட்டுக்கும்
1: மாமரம், கொய்யா மரம், வாழை மரம், எலுமிச்சை மரம்,
2: பழ தோட்டமே வச்சுட்டீங்க. சூப்பர். அப்படியே போனேன்னா போய் மெரிச்சு சாப்பிட்டீங்க அப்படிதானே? ரொம்ப ஆசையா இருக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணும். மக்களே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், சொன்ன நிறைய பேர் கனவா இருந்துட்டு இருக்கோம் ஒரு அழகான அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்றதுதான் நம்ம எல்லாருடைய ஒரு எண்ணமாவும் இருந்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை எல்லாருமே கண்டிப்பா வாழ்ந்துடணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பையும் இதையும் நான் வந்து கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் சொல்லிக்கிறேன். சோ இப்போ நீங்க இப்ப இந்த 33 வருஷ வாழ்க்கையில இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு நீங்க ஒரு ஒரு சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க?
1: ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல சொந்தவங்க ரெண்டு பேருமே ஷேர் பண்ணி எடுத்து கொடுக்கணும்.
2: ஓகே.
1: அவங்க வெளில போயிருந்தாங்க, சில பேசுனா கிட்டா கூட அவங்க அழுதுமே
2: சாப்பிடுவேன்.
1: எனக்கு
2: சாப்பாடு முக்கியம்பா நமக்கு.
1: மாமா தீட்டுல கொஞ்ச நாளைக்கு அவங்கதான் எந்த பேசியிருந்தாலும்
2: பேசுவோம்.
1: மாமாக்கு எந்த படமும் இல்ல,
2: சரி
1: போக
2: மாட்டாங்க, எண்ணியே கிடையாது. பண்றவங்க இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஒழுக்க இந்த மாதிரி இருக்கிறது அப்படின்றது ரொம்ப
0: எனக்கு
2: இந்த ஒழுக்கம் இத வந்து கடைபிடிக்கிறதுக்கே பெரிய ஒரு உறுதி வேணும்ல சார். எப்படி அது
0: சின்ன வயசுல இருந்து வந்து கண்டிப்பா சொல்லி வளர்ப்பாங்க, இன்னும் போக
2: கூடாதுன்னு அந்த கண்டிப்பா உங்களை ஒழுங்குபடுத்திருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஓகே சார், இப்ப உங்க ஊருக்கு என்னென்ன வழியில எல்லாம் உங்க ஊருக்கு வரலாம், எவ்வளவு தூரம் பாண்டிச்சேரியில இருந்து உங்க ஊர்ல
0: இருந்து? 23 கிலோமீட்டர் பாண்டிச்சேரியில இருந்து 23 கிலோமீட்டர்.
2: அப்ப சென்டர்ல இருக்கீங்க?
0: சென்டர்ல இருக்கோம். பக்கத்துலயே அருகே நம்ம சித்தரமுட்டை பக்கத்துலயே வந்து ஹாஸ்பிடல் இருக்கு, பிஎஸ்பி ஹாஸ்பிடல் இருக்கு, கால்நடை மருத்துவமனை பக்கத்துலயே இருக்கு, சிவன் கோவில் இருக்கு, பக்கத்துல திருவாக்கரை கோயில் இருக்கு. எல்லா கோயிலுக்கு வந்து இந்த பெரும்பாக்கத்துல இருந்து மாநிலம் வழியா திரும்ப நம்மூருக்கு வரலாம். இங்க வந்து வாழாறு சோரப்பட்டு செல்லிப்பட்டு வழியா நம்மூருக்கு வரலாம். பக்கம்
2: அப்ப எல்லா பக்கமும் எப்படி வந்தாலும் உங்க ஊருக்கு வந்து வழி இருக்கு.
0: வழி இருக்கு.
2: இப்போ இங்க சென்டர் பிரியஸா இருக்கு. சரிங்க சார், நீங்க வந்து உங்களுக்கு 62 வயசு வரைக்கும் இருந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது என்ன மாற்றங்கள் இங்க வந்துருக்கு உங்க ஊரை பத்தி ஒரு சில விஷயங்கள் எங்கிட்ட சொல்லுங்க. இப்போ வந்து பிரதானமா இங்க இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா விவசாயம் தான் அதிகமா இருந்தீங்க இல்லைங்களா? ஓகே, அப்போ விவசாயம் தாண்டி என்னென்ன தொழில் இங்க வந்து பண்றாங்க அப்படின்றத பத்தி சொல்லுங்க.
0: மண்பாண்ட தொழில் பண்றாங்க, சிறப்பா பண்றாங்க, பொம்மை வேலை, இப்ப பொம்மை வேலை செய்யறாங்க. அதுக்கப்புறம் வந்து டிரைவிங் நிறைய பண்றாங்க, பக்கத்துல பிரஷர் இருக்குது, நிறைய பேர் வேலைக்கு போறாங்க. இண்டஸ்ட்ரியல் வந்து பெருசா நடந்து ஜல்லி ஓடுறது வந்து பெரிய வண்டி போறதுல வச்சிருக்காங்க, நிறைய பேரு 20 வண்டி மேல வச்சிருக்காங்க நம்ம ஊர்ல.
2: அப்போ எல்லா வேலைகளுக்காகவும் சரி, மத்த எந்த ஏதோ ஒரு இந்த ஒரு ஒரு சின்ன கிராமமா இருக்குன்னும் போது உங்க ஊர்ல எல்லாமே கிடைக்குமா? இப்போ ஏதோ ஒரு சாப்பாட்டு பொருள் வாங்கணும் இல்ல காய்கறி ஒரு குட்டி பொண்ணா இருந்திருப்பீங்க, அப்புறம் இங்க வந்து வீடையே நீங்களே வந்து

0: எடுத்து வழி நடத்துற மாதிரி வந்திருக்கீங்க இல்லையா. அப்ப எப்படி சார் உங்களுடைய இந்த வாழ்க்கை, காலையில எழுந்திருச்சு நீங்க பண்ணணும், உங்க குழந்தைங்களை அனுப்பணும், அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கும், இப்ப மாறிட்டு இருக்கலாம், பட் அதெல்லாம் எப்படி சமாளிச்சீங்க, இப்ப எப்படி உங்க லைஃப் லீட் பண்றீங்க?
1: எப்பயாவது வீட்டுல தண்ணி எல்லாம் கிடைக்கும், என் கல்யாண புத்தில தண்ணியே கிடைக்காது.
0: ஓகே,
1: தண்ணி ரொம்ப தண்ணி கிடைக்காது, நாலு மணிக்கு தண்ணி எல்லாம் அங்கங்க காணிச்சு வருவோம்.
0: இப்ப
1: அந்த பிரச்சனை இல்ல, மாறி வீட்டுல தண்ணி வந்து மோட்டர் போடுறோம், அப்படிமா
2: இருக்கும்.
1: நல்லா இருந்துக்கிறோம், சமைக்கிறோம், பையன் வேலைக்கு போயிட்டான், பொண்ணுக்கு இதுக்கப்புறம் ஃப்ரீயா வீட்டுலதான் உட்காந்துருக்கோம்.
0: ஓகே, சோ அப்படியே இந்த மகிழ மரத்துக்கு கீழே உட்காந்துக்கிட்டு அழகா பேசிக்கிட்டு சந்தோஷமா
2: போகும்.
0: ஓகே, ரொம்ப சந்தோஷம் உங்கள்ட்ட பேசினது, ரொம்ப ரொம்ப நன்றி. இவ்வளவு நேரம் பொறுமையா உங்க ஊரை பத்தியும் உங்களை பத்தியும் நிறைய விஷயங்களையும் எங்க கூட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி மக்களே, நம்ம நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு புதுக்குப்பம் அப்படிங்கிற ஒரு ஏரியால வந்து நம்ம லைவ் ஷோ பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்ம பேசாம இணைந்திருங்க.
3: நம்ம புதுவை நிகழ்ச்சியில் பாடல் உங்களுக்காக அண்ணாத்த படத்துல இருந்து ஒரு இடைவேளைக்கு பிறகு.
4: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
5: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
4: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: புதுக்குப்பம் இங்கிருந்து பேசிட்டு இருக்காங்க. ரொம்பவே சுபமான ஷோ போயிட்டு இருக்கு. இன்னும் யாரெல்லாம் பேச வெயிட் பண்றாங்க கேக்கலாமா அன்பரசி?
2: அர்ச்சனா, வெல்கம் பேக் டு தி ஷோ. மக்களே, நம்ம புதுவை நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு நம்ம ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். சோ நிறைவா நம்ம பேச போறது யார்கிட்ட, புதுக்குப்பம் பகுதியில இருந்து அப்படின்றத பாக்கலாம். சோ கேக்கலாம் வாங்க. ஹாய், வணக்கம். உங்க பேரு?
3: பர்வீன்.
2: என்ன ஒரு பவ்யமான வணக்கமா இருக்கு, பர்வீன் பைகம். ஓகே, சோ பர்வீன் நீங்க சொல்லுங்க, புதுக்குப்பம் இந்த ஊரை பத்தி நீங்க சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க?
3: இந்த ஊர்ல வந்து எல்லாருமே எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கு. ஸ்கூலு, பக்கத்துலயே காலேஜ் இருக்கு, நிறைய கோயில் இருக்கு.
2: மக்கள் வீட்டுல நிறைய பேரு, செடிகள் வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பரா போயிட்டு இருக்கு. வா, கேக்கதையே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப இந்த 15 வருஷத்துல நீங்க இதுக்கு முன்னாடி உங்க ஊரு என்ன ஊரு? ஓகே, வழுதா ஊர்லுக்கும் இங்க இப்ப புதுக்குப்பத்துக்கும் எவ்வளவு தூரம்?
3: 5 கிலோமீட்டர்.
2: ஓகே, சோ 5 கிலோமீட்டர் தான். ஓகே, நீங்க லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? புதுசா இருக்கு யாராவது பக்கத்துல இருக்காங்களா பயத்துல சொல்றாங்களான்னு பாப்போம். சரி, ஓகே, எனிவேஸ், நைஸ், சூப்பர். ஸோ உங்க ஊர்ல வந்துட்டு நீங்க இல்ல சின்ன வயசுல நீங்க விளையாடின விஷயம், இல்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அதை பத்தி ஏதாவது நீங்க சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க?
3: சின்ன வயசுல எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா தான் இருந்துச்சு. நல்லா விளையாடு, எங்க ஃப்ரெண்ட்ஸ்களோட நல்லா ஜாலியா விளையாடு.
2: என்னென்ன விளையாடி இருப்பீங்க?
3: எல்லாமே கோபடி, அதுக்கப்புறம் ஊஞ்சல்.
2: ஓகே,
3: ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஜாலியா எங்க ஊர் ஆசுக்கெல்லாம் போய் ஜாலியா விளையாடுவோம். நல்லா இருக்கும், நல்ல லைஃப்.
2: எல்லாருக்குமே அந்த விண்டேஜ், அந்த குழந்தை பருவம், மழலை பருவம் அப்படின்னு டீனேஜ்னு போயிட்டாலே ஒரு சந்தோஷம் தான் கண்டிப்பா. ஓகே, இப்போ நீங்க வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க.

0: ஒய்ஃபா தான் இருக்கேன். வீட்டுல ஏதோ செடி பூஞ்செடி எல்லாம் வச்சுட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம்
1: அது
0: பூஞ்செடி வச்சுட்டு வீட்டுல பெட்டு வளர்த்துட்டு.
1: வா, என்னென்ன பெட்டு வளர்க்குறீங்க, என்னென்ன பூஞ்செடி எல்லாம் வளர்க்குறீங்க?
0: ரோஸு,
1: என்னென்ன பெட் எல்லாம் வளர்க்குறீங்க? பூனைக்குட்டி. ஓகே, பேர் எல்லாம் வச்சிருக்கீங்களா?
0: பரவாயில்ல,
1: சொல்லுங்க, நாங்க சந்தோஷமா கேட்டுக்கோம். அப்புறம் ஓகே, ரொம்ப அழகா பேசுனீங்க, நிறைய விஷயங்களை எங்க கூட பகிர்ந்துகிட்டீங்க, ரொம்ப நன்றி. ஹாப்பி மார்னிங் உங்களுக்கு. ஓகே மக்களே, இன்னைக்கு ரொம்பவே சூப்பரா நம்மளுடைய லைவ் ஷோ போயிருச்சு. நம்ம புதுக்குப்பம் அப்படின்ற ஒரு ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு ஊரு, ரொம்பவே கிரீனிஷான ஒரு எல்லார் வீட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா என்னால பூச்செடி அப்புறம் வந்து பழமரங்கள் அப்படின்னு நிறைய விஷயங்களை என்னால பார்க்க முடியுது. ஸோ ரொம்பவே அழகான ஒரு லைஃப் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எஸ், நீங்க கண்டிப்பா கேட்டு என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் இதே போல ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களிடம் தோழியார் ஜே அன்பரசிங்.

0: நேரம் 8:55. எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிலங்கோ சைபால், இடையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
2: சைபால்
3: சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: ஒருத்தர் ரொம்பவும் மகிழ்ச்சியாக வந்துக்கிட்டு இருந்தார். என்ன விஷயம்னு விசாரித்தேன். நான் தோற்று போயிட்டேன், அதுதான் மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னார். எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. இந்த உலகத்தில் தோற்று போகிறவங்க யாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறதில்ல. அப்படி இருக்கிறப்ப இவர் இப்படி சொல்கிறாரே, எங்கே தோற்று போனீங்கன்னு கேட்டேன். அதுக்கப்புறம் தான் அவர் விவரமாக சொன்னார். என்னோடய 5 வயசு குழந்தையோடு நான் விளையாடிக்கிட்டு இருந்தேன், அந்த விளையாட்டில் என் குழந்தை ஜெயிச்சுட்டுது, நான் தோற்று போயிட்டேன் அப்படின்னார். ரொம்ப உற்சாகமாக நான் யோசித்து பார்த்தேன். அதாவது நாம் சின்ன குழந்தையாக இருக்கிறப்போ எந்த விளையாட்டில் கலந்துக்கிட்டாலும் அதில் நாம் தான் ஜெயிக்கணும்னு ஒரு வெறி நமக்குள்ளே இருக்கும். நம்மளை எதிர்த்து விளையாடுறவர் நல்லவரா கெட்டவரா பெரியவரா சின்னவரா அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது. அவர் தோற்று போகணும், நாம் ஜெயிக்கணும், அதுதான் முக்கியம். எதிரியை சந்தோஷப்படுத்த விளையாடுகிற கலை வந்து அப்போ நமக்கு தெரியறதில்லை.

0: வாழ்க்கையில் ஒரு பக்குவம் வந்ததுக்கு அப்புறம் வெற்றி பெறணுங்கிற மன அழுத்தம் போயிடுது. போட்டியில் ஜெயிக்கணுங்கிறத விட குழந்தையை சந்தோஷப்படுத்தணுங்கிறது முக்கியமாக போச்சு. ஜெயிக்கணுங்கிற வெறி ஓடி போட்டுது. ஒரு குழந்தையாக இருந்தப்போ நம்ம வளர்ச்சிக்கு உதவிய வெற்றி வெறி பெரியவனானதுக்கு பிறகு நமக்கு எதிரியாக மாறுது. அதை சரியான சமயத்தில் நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும், நாம் பொழைச்சிக்கலாம். ஒவ்வொரு மனுஷனுமே வாழ்க்கையோட அடுத்த கட்ட வளர்ச்சியில் அடி எடுத்து வைக்கிற நேரத்தில் தன்கிட்ட இருந்து ஏதோ ஒரு குணத்தை அல்லது தன்குடன் இருந்த ஏதோ ஒரு உறவை வந்து நாம் வந்து இழக்கத்தான் வேண்டியிருக்குது. ஒரு கட்டம் வரைக்கும் உதவியாக இருந்த குணம் வந்து அடுத்த கட்டத்துக்கு தடையாக கூட மாறிடலாம். இந்த பரிமாண மாற்றத்துக்கு உள்ளாகிற ஒவ்வொருத்தரும் பிரத்யட்சமாக இதை வந்து உணர்கிறாங்க. ஆனால் பல பேர் எப்படின்னா பழசை திறந்துட்டு புதிய கொள்கைகளை உருவாக்கிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லாமல் இருந்துடுறாங்க, அல்லது அப்படி செய்ய முடியாமல் தவிக்கிறாங்க. இதையெல்லாம் மீறி அந்த பழசை திறந்துட்டால் அதை இழந்ததால் உண்டாகிற மன அழுத்தம் சில காலத்துக்கு வருத்திக்கிட்டு தான் இருக்கும், வேறு வழி இல்லை. ஆரோக்கியமான ஒரு முன்னேற்றத்துக்காக அந்த மன அழுத்தத்தை தாங்கிக்கத்தான் வேணும் அப்படிங்கிறாரு அந்த உலக புகழ்பெற்ற மேதை ஒருத்தர், இந்த ஸ்காட் பெக் அப்படிங்கிறவர். பிறந்த நாள் முதல் இதுதான் சரி அப்படின்னு கற்பிக்கப்பட்டு வந்த ஒவ்வொரு தத்துவத்தையும் தங்களுடைய வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி மாற்றி அர்த்தப்படுத்தி கொள்ள முடியாமல் வாழ்க்கை சூழலில் அப்படியே அறைப்பட்டு தூளாகிறவர்கள் தான் ரொம்ப தவிக்கிறாங்களாம். இதுதான் அவருடைய கருத்து. பெரும்பாலும் மனிதர்களுடைய நடுத்தர வயசில், அதாவது 30 தாண்டுகிற சமயத்தில் தான் இந்த தவிப்பு உண்டாகுதான். இதை தான் மேற்கத்திய நாடுகளில் அடிக்கடி மிட்லைஃப் கிரைசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பப்போ பழசையெல்லாம் தொலைச்சி விட்டு புதுசு புதுசாக பிறக்கிறதுக்கு கற்றுக்கணும். ஒவ்வொரு நிமிஷத்தையும் அந்த நிமிஷத்துக்கு ஏற்ற சித்தாந்தம் கொண்டவர்களாக சந்திப்போம் அப்படிங்கிறார் அந்த உளவியல் நிபுணர். இப்படி பழகிக்கிட்டால் வாழ்க்கை வந்து இன்பமயம், இல்லைன்னா தவிப்பு மயம்தான். பழசை தொலைக்க முடியாதவர்களில் எத்தனையோ பேர் உண்டு, எத்தனையோ ரகம் உண்டு. அதில் வேடிக்கையான நண்பர்களும் உண்டு. ஒருத்தர் நண்பர் வீட்டுக்கு போனார். அவர் வந்து ஏதோ இனிப்பு பலகாரம் கொடுத்து சாப்பிட சொல்லியிருக்கிறாங்க அவங்க வீட்டில். இவர் சாப்பிட்டு பார்த்துட்டு சொன்னாராம், சார் 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு தடவை இங்கே வந்தேன், அப்போது ஒரு இனிப்பு பலகாரம் கொடுத்தீங்க, அது இதை விட நல்லா இருந்தது சார் அப்படின்னாராம். அப்போ செஞ்ச அதே இனிப்பு பலகாரம் தான் சார் இதுவும் அப்படின்னாராம் அவர்.
1: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கு பிடிக்குமே,
3: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
6: உங்கள் FM ரெயின்போவில்
3: தினமும் காலை 9:02
6: நேயர் விருப்பம்.
7: பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
3: FM ரெயின்போக்கு
8: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
9: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
3: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
10: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
3: கண்டிப்பா தேவையில்லை.
10: என்றும் அக்கறையுடன்
3: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
11: தொடர்வது காலை 9 மணிக்கான செய்தி சுருக்கம்.
12: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். பிரதமராக மோடி பதவியேற்று 4399 நாட்கள் முடிவடைந்து 12 ஆண்டுகளாக பிரதமராக தொடர்ந்து வரும் நிலையில், பிரதமர் திரு மோடியை பாராட்டும் வகையில் இன்று புதுடெல்லியில் அனைத்து கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் உள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் முதலமைச்சர்கள் துணை முதல்வர்களும் இக்கூட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள். இந்திய வரலாற்றில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமராக திரு மோடி கடந்த 2014 May 26 முதல் முறையாக திரு நரேந்திர மோடி பதவியேற்றார். இந்திய வரலாற்றில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமராக அவர் 4399 நாட்களாக பதவியில் நீடிக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இளைஞர்கள், பெண்கள் மற்றும் விவசாயிகளுக்கு அதிகாரம் அளிக்க மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் அனைத்து முயற்சிகளையும் எடுத்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக ஊடக பதிவு ஒன்றில் கூறியுள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் நேற்று தொடக்கி வைத்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையினர் மாநிலம் முழுவதும் இன்று பணியில் ஈடுபட உள்ளனர்.

பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம் தொடக்கி வைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்காக முதற்கட்டமாக 354 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படுவதாகவும் புதிதாக 2500 பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்றும் முதலமைச்சர் திரு விஜய் தமது உரையில் குறிப்பிட்டார். மேலும் அவர் இந்த சிறப்பு படை பெண்களுக்கு எதிரான குற்றங்களை முன்கூட்டியே தடுப்பதுடன் ட்ரோன் வாயிலாக கண்காணிப்பு பணியிலும் ஈடுபடும் என்றும் தெரிவித்தார். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு வட்டத்திற்கு உட்பட்ட வரைச்சிக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் முதல்கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் வெற்றிகரமாக நிறைவடைந்ததை தொடர்ந்து இப்பணியில் ஈடுபட்ட கணக்கெடுப்பு அலுவலர்கள் நேற்று மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதா ராட்டியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். தமிழ் திரைப்பட இயக்குனர் பாரதி ராஜா இன்று அதிகாலை காலமானார். அவருக்கு வயது 84. சென்னையில் உடல்நலக்குறைவு காரணமாக நீலாங்கரையில் உள்ள தமது இல்லத்தில் இருந்தபடியே சிகிச்சை பெற்று வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் உயரிய விருதான பத்மஸ்ரீ உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை இவர் பெற்றுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நேரம் சரியா 9:03. எஃப்எம் ரெயின்போ 102.8 டியூன் பண்ணி கேட்டுட்டு இருக்க நம்ம மக்கள் எல்லாருக்கும் ஒரு சூப்பரான குட் மார்னிங். நான் உங்க சஹி ரேவதி. மைண்ட் கொஞ்சம் டல்லா இருக்கா, ஒரு மாதிரி மூட் ஆஃபா இருக்கீங்களா? கவலை விடுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் கேட்டு காலையில செம்மையா வைப் பண்ணலாமா? அப்போ அதுக்கான ஒரே சாய்ஸ் நம்ம நேர் விருப்பம். உங்களோட சேர்ந்து நானும் இன்னைக்கு செம்மையா என்ஜாய் பண்ண போறேன். நிகழ்ச்சியின் துவக்கமாக பாடல் கேட்டிருக்காங்க, தேனி மாவட்டம் ராதாபுரியா லேசா லேசா படத்துல இருந்து கேட்டுருவோமா? இணைந்திருங்க FM Rainbow புதுவை 102.8 என்று உங்கள் மனதோடு.

0: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: இணைய வழி நேர்வர் பொன்னாகிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அதுதான் பாடல் கேட்டிருக்காங்க. திருச்சி ரெட்டை வாய்க்கால் விஜயநகர்ல இருந்து சாமிநாதன் மற்றும் சித்ரா மரியான் படத்திலிருந்து. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாதா என்ன கேட்டலாமா?

இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடல் கேட்டிருக்காங்க. நயனார் மண்டபத்திலிருந்து புவனா ஜில்லா படத்திலிருந்து பாடல் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அவங்களுக்கான பாடல் இதோ வந்துகிட்டே இருக்கு.

0: பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற

0: எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில நம்ம நேயர்கள்லாம் அவங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு சும்மா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில அடுத்ததா வடவள்ளி கோவையில இருந்து லூயிஸ் செல்வராஜ் பவர் பாண்டி படத்துல இருந்து பாடல் வேணும் கேட்டிருக்காங்க. பாடல் இதோ வந்துகிட்டே இருக்கு. இணைந்திருங்கள் FM Rainbow புதுவை 102.8 என்று உங்கள் மனதோடு.

பவர் பாண்டி படத்துல இருந்து ஒரு சூப்பரான மெலடி சாங்ஸ் கேட்டோம், செம்மையா இருந்ததுல கேட்கவே. ஸோ அடுத்ததா வந்து செஞ்சில இருந்து ஸ்ருதி யுவராஜ் அர்ஜுன் வந்து ஆயுத எழுத்து படத்துல இருந்து ஒரு செம்மையான வெஸ்டர்ன் மியூசிக் கேட்டிருக்காங்க. ஸோ நேர்வும் படத்துல விருப்பத்துல இருந்து உங்களுக்கு விருப்ப பாட்டுக்கு நம்ம அப்படியே என்ஜாய் பண்ணலாம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது என்ன, வாட்ஸ்அப் பண்ணணும் உங்களுக்கு பிடிச்ச பாடல 7598510505 அப்படின்ற இந்த நம்பருக்கு.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: டைம் கரெக்டா 9:30 ஆயிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போல நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க இந்த ஷோ இணைய வழி நேர் விருப்பம். சோ நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடல் கேட்டிருக்காங்க. திருப்பூர்ல இருந்து தனலட்சுமி மற்றும் ராஜ்குமார், தெரி படத்திலிருந்து கேட்டலாமா?

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில கும்கி படத்துல இருந்து பாடல் போடுங்க ஆர்ஜே ரேவதி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கடலூர் கூத்தப்பாக்கத்துல இருந்து சோனாட்சி சிவகுமார். சோ அவங்க கேட்ட பாடலா கேட்டலாமா?

சோ நிகழ்ச்சி நடந்ததா பாடல் கேட்டிருக்காங்க. கரூர் மாவடியான் கோவில் இருந்து ரகுபதி, தங்கப்பொண்ணு, மனோஜ்குமார் மற்றும் காவ்யா மௌனம் பேசியது படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. சோ கேட்டலாம். இணைந்திருங்கள் FM Rainbow புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
3: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு.

0: சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்டிருக்காங்க, தேவிகாபுரம் வீரமணி, தர்மதுரை திரைப்படத்திலிருந்து.

கண்ணா நேத்தையே அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நாலு புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃப்ரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: நேர் விருப்பம் நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு வந்து கும்பகோணம் சுந்தர பெருமாள் கோயில் கலைத்துறை ராஜன், கோவை மாவட்டம் புத்தூர் சிவசுப்பிரமணியன், திருப்பூர் மாவட்டம் அவினாசி பிரபுதேவி, உளுந்தூர்பேட்டை ராஜேந்திரன் லோகேஸ்வரன், சென்னை மணலி மணலிமாறன் தமிழ்மாறன் வெற்றிமாறன், செஞ்சி சிங்கவரம் கலைவாணி கணிஷ்மா, ஸோ இன்னும் பல பேர் வந்து அவங்க விருப்பப்படலை கேட்டிருக்காங்க. ஸோ நேரமின்மை காரணமா இன்னும் பல பேரோட பாடல் போட முடியல. என்னடா நம்ம கேட்ட பாடலை போடலையே அப்படின்னு யாரும் ஃபீல் பண்ண வேணாம். ஸோ நாளைக்கு மட்டும் முயற்சி பண்ணுங்க, உங்க விருப்பப்படலை நாங்க பிளே பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம ஈவினிங் மனம் விரும்புதே நிகழ்ச்சி இருக்கு, சோ கால் பண்ணி உங்க விருப்பப்படலை கேட்டு நீங்க என்ஜாய் பண்ணலாம். சோ இன்னைக்கு நிகழ்ச்சியின் பாடல் கேட்ட அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நமது நிலையத்தின் சார்பாக நன்றி.
1: ஏய் இங்க தாதா கிங் கனா, இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாஸ் ஹிட்.
0: தொடர்வது காலை 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். கிராமப்புற வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார மேம்பாட்டிற்கான விக்சித் பாரத் ஜி ராம்ஜி சட்டம் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் அமலுக்கு வரும் நிலையில், முந்தைய மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்திலிருந்து புதிய திட்டத்திற்கு சுமூகமான முறையில் மாற ஏதுவாக மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு மொத்தம் 95,692 கோடி ரூபாய் இடைக்கால பட்ஜெட் ஒதுக்கீடு வழங்க மத்திய அரசு உத்தேசித்துள்ளது. மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் நேற்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் இதை தெரிவித்தார். இந்தியாவின் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர்களில் அதிக நாட்கள் பதவி வகித்து சாதனை படைத்துள்ள இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உலக நாடுகளின் தலைவர்கள் பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் சிங்கப்பன் சிறப்பு அதிரடிப்படை தொடங்கப்பட்டிருப்பதை வரவேற்பதாக மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் திரு கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், இந்த திட்டத்திற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு புதிய பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்று தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அறிவிப்புகள் செயல்பாட்டிற்கு வந்து ஒவ்வொரு பெண்ணுக்கும் அரணாக அமையும் என்று தாம் நம்புவதாக திரு கமல்ஹாசன் கூறியுள்ளார். தமிழகத்தில் இன்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஓமன் கடற்பகுதியில் அமெரிக்க ராணுவ ஹெலிகாப்டரை ஈரான் சுட்டு வீழ்த்தியதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் பாராமுல்லா மாவட்டம் யூரி பகுதியில் கையெறி குண்டு வெடித்ததில் ராணுவ வீரர்கள் 2 பேர் உயிரிழந்தனர். கடலூர் அண்ணா பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கான வசதிகள், வணிக வளாகங்கள் ஆகியவற்றை தமிழக வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். இலங்கைக்கு எதிரான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 8 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்ருக்கீங்க. டைம் இப்போ 10:03 நொடிகள் ஆகுது. கெட் செட் கோ நிகழ்ச்சியில் உங்களோடு நான் அர்ச்சனா. விளையாட்டு இதை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க. இந்த சைல்ட்ஹுட் டேஸ்ல குழந்தை பருவத்துல இப்போ நிறைய பேர் போன் வச்சிருக்காங்க, பட் அப்போலாம் பாத்தீங்கன்னா விளையாட்டு தான். கபடியா இருக்கலாம், கிரிக்கெட்டா இருக்கலாம், டென்னிஸ், இது போன்ற நிறைய விளையாட்டுகளை சொல்லிக்கிட்டே போகலாம். சோ இந்த விளையாட்டை ஊக்குவிக்கணும் அப்படின்றதுக்காகவே ஒவ்வொரு நாடுகளையும் தேசிய விளையாட்டு அப்படின்னு ஒன்னு வச்சிருக்காங்க. இன்னைக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சியில கேள்விகளும் இதை சார்ந்துதான் அமைய போகுது. நாடுகளும் அதன் தேசிய விளையாட்டுகளும் இதை சார்ந்த கேள்விகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சோ நம்ம நிகழ்ச்சியில முதல் கேள்வி என்ன தெரிஞ்சுக்கலாமா? கால்பந்து, ஏஸ், இந்த ஃபுட்பால் நிறைய பேர் விரும்பி விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு இது. இந்த கால்பந்து எந்த நாடுகளின் தேசிய விளையாட்டாக உள்ளது அப்படின்றத நீங்க தான் சொல்ல போறீங்க. சோ கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2275230. கால்பந்து எந்த நாடுகளின் தேசிய விளையாட்டாக உள்ளது?

0: அதிக சூட்டுனால ஏற்படுற வயிற்று வலிக்கு வெந்தயம் ஒரு கைப்பிடி எடுத்து தண்ணியில போட்டு ஊற வச்சு அந்த தண்ணியை குடிச்சு வந்தா வயிற்று வலி நீங்கிடும்.
1: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.
2: நாடுகளும் அதன் தேசிய விளையாட்டுகளும் குறித்த கேள்விகள் உங்களுக்காக. அந்த வரிசையில கால்பந்து எந்த நாடுகளின் தேசிய விளையாட்டாக உள்ளது அப்படின்னு கேட்டிருக்கோம். நேர் வந்திருக்காங்க, என்ன பதில் சொல்றாங்க கேட்கலாமா? வணக்கம். இனிய காலை வணக்கம். சொல்லுங்க, உங்க பேரு?
3: ஐயப்பன்.
2: ஐயப்பன், சொல்லுங்க என்ன ஆன்சர் நான் கேட்ட கேள்விக்கு? பிரான்ஸ் அப்படின்றது சரியான பதில். பட் பிரான்ஸ் கூட என்ன நாடுகள்லாம் சேர்ந்து வரும், எந்த நாடுகளின் தேசிய விளையாட்டுன்னு கேட்டிருக்கேன். சோ வேற என்ன நாடுகள் சொல்லலாம்? தெரியலையே. சரி, உங்களுக்காக நான் ஆன்சர் சொல்லிடுறேன். பிரான்ஸ், ஜெர்மனி, இஸ்ரேல், இத்தாலி, போலந்து, மொரீஷியஸ், மங்கோலியா, இத்தனை நாடுகளுக்கும் கால்பந்து தேசிய விளையாட்டா இருக்கு. ஓகேங்களா? தேங்க்யூ. எஃப்எம் ரெயின்போ சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் சரியான பதிலுக்கு. தேங்க்யூ. கெட் செட் கோ கிடைச்சிருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில ஒரு சுபமான சாங் உங்களுக்காகவே காத்துட்டு, ஆடுகளம் படத்துல இருந்து ஜி வி பிரகாஷ் குமார் இசையில அவர் குரலே உங்களுக்காக சாங் வந்துட்டு. ஓகே, நாடுகளும் அதன் தேசிய விளையாட்டுகளும் குறித்த கேள்விகள்ல இந்த நேரம் உங்களுக்காக என்ன கேள்வி காத்துட்டு தெரிஞ்சுக்கலாமா? அர்ஜென்டினாவின் தேசிய விளையாட்டு. நாட்டின் பெயரை ரொம்ப லாங்கா வைக்கிறாங்க, நமக்கு கொஞ்சம் டங் ஸ்லிப் ஆகுது. எனிவே நாம சமாளிச்சு திரும்ப உங்களுக்காக க்வெஸ்சன் நான் சொல்றேன். அர்ஜென்டினாவின் தேசிய விளையாட்டு எது அப்படின்றத நீங்க தான் சொல்ல போறீங்க. சோ கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2275230.

0: கெட் செட் கோ கிடைச்சிக்கிங்க ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 டைம் இப்போ 10:17:33 நொடிகள் ஆகுது. நாடுகளும் அதன் தேசிய விளையாட்டுகளும் குறித்த கேள்விகள் உங்களுக்காக. அந்த வரிசையில் அர்ஜென்டினாவின் தேசிய விளையாட்டு எது அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். நேர் வந்திருக்காங்க, சரியான பதில் சொல்றாங்களா கேட்கலாமே. வணக்கம்.
1: வணக்கம் மேம், செஞ்சிலிருந்து கலைவாணி பேசுறேன் மேம்.
0: கலைவாணி சொல்லுங்க, என்ன ஆன்சர்?
1: பேட்டோ விளையாட்டு மேம்.
0: பேட்டோ விளையாட்டு அப்படின்றது சரியான பதில் சொல்லிருக்கீங்க கலைவாணி. எஃப்எம் ரெயின்போ சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ மேம்.
0: இந்த பேட்டோ விளையாட்டு அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? கூடைப்பந்து அண்ட் போலோ, இந்த இரண்டு விளையாட்டுகள் இணைந்த ஒரு விளையாட்டு இது. இது வந்து குதிரை மீது உட்கார்ந்தபடி இந்த விளையாட்டை விளையாடுறதா தகவல் நமக்கு இருக்கு. எனவே சரியான பதில் சொல்லியிருக்கீங்க. ஃப்ரம் ரெயின்போ சார்பாக மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு வாழ்த்துக்கள் கலைவாணி.
1: தேங்க்யூ.
0: கெட் செட் கோ கிடைச்சிக்கிங்க. எங்கேயும் எப்போதும் படத்துல இருந்து மதுஸ்ரீ குரல்ல ஒரு சூப்பரான சாங் உங்களுக்காகவே, உன் பேரே தெரியாது பாட்டு காத்துச்சுக்கு. நம்ம கெட் செட் கோ நிகழ்ச்சியில் உங்களுக்காக என்ன கேள்வி? அந்த வரிசையில கபடி எந்த நாட்டின் தேசிய விளையாட்டாக உள்ளது அப்படின்னு நீங்க சொல்ல போறீங்க. சோ கால் பண்ணுங்க 2271-7607 மற்றும் 2275-2330. கபடி நம்ம தமிழ்நாட்டு ஒரு ஃபேமஸான ஒரு விளையாட்டு அப்படின்னு சொல்லலாம். பொங்கல் இது போன்ற சமயங்கள்ல ஆறுகள்ல போயிட்டு இந்த கரிநாள் அன்றைக்கு நிறைய இளைஞர்களாகட்டும் பெண்களாகட்டும் விளையாட ஒரு விளையாட்டு, என்ஜாய்மெண்ட் நம்ம விளையாட்டுன்னு சொல்லலாம். பட் இந்த கபடி நிறைய நாடுகளுக்கு தேசிய விளையாட்டாக இருக்கு. சோ எந்த நாட்டுக்கு இது தேசிய விளையாட்டு அப்படின்றத நீங்க தான் சொல்ல போறீங்க. இங்க கேட்டுட்டு இருக்குது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

0: நாடுகளும் அதன் தேசிய விளையாட்டுகளும் குறித்த கேள்விகள் உங்களுக்காக நம்ம கேட்டுட்டு கெட் செட் கோ கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ புதுவை 102.8 கபடி இது எந்த நாட்டின் தேசிய விளையாட்டு அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். நேர் வந்திருக்காங்க, சரியா பதில் சொல்றாங்களா என்ன சொல்ல போறாங்க கேட்கலாமே. வணக்கம்.
1: கபடி வந்து நான் வந்து ஆசிட்டம் பேசுறேன்.
0: என்ன ஊருன்னு சொல்லல, ஊர் பேரை சொல்ல, அதுக்குள்ள ஆன்சர் போயிட்டீங்களே, சொல்லுங்க.
1: புதுவையில இருந்து ஆசிட்டம் பேசுறேன். வணக்கம், நலமா இருக்கீங்களா?
0: வணக்கம், நலமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கமா.
0: ஓகே, சொல்லுங்க என்ன பதில்.
1: மேடம், அது வந்து நம்ம நாட்டுலதான் உருவாச்சு. நம்மளா ரொம்ப விளையாடி இருக்கோம். கபடி என்னது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு விளையாட்டு மாதிரி தான் இருக்கும். நம்ம நாட்டுல விளையாடி பார்த்து, அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பக்கத்து தேசம் பங்களாதேஷ்ல இருக்கு இல்லையா, அவங்கதான் அது வந்து அவங்க நாட்டின் விளையாட்டா வச்சிருக்காங்க, தேசிய விளையாட்டா.
0: எஸ், வங்கதேசத்தின் தேசிய விளையாட்டு கபடி. சரியான பதில் சொல்லிருக்கீங்க. ஃப்ரம் ரெயின்போ சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
1: ரொம்ப நன்றி.
0: தேங்க்யூ தேங்க்யூ. கெட் செட் கோ கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்காக விஜய் பிரகாஷ், கார்த்திக், ஷாலினி, ஸ்ருதி ஹாசன் இவங்க குரல்ல ஒரு சூப்பரான சாங் 7 அறிவு படத்துல இருந்து. என்ன கேள்வி தெரியுமா இந்த நேரம் உங்களுக்காக? அம்பு எய்தல். எஸ், இந்த அம்பு எய்தல் வந்து ஒரு நாட்டின் தேசிய விளையாட்டாக இருக்கு. அது எந்த நாடு அப்படின்றது நீங்க தான் சொல்ல போறீங்க. அம்பு எய்தல் எந்த நாட்டின் தேசிய விளையாட்டு அப்படின்றது நீங்க சொல்ல போறீங்க. சோ கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2275203.

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை நோட்ஸ் ரெண்டு புள்ளிட்டுல கெட் செட் கோ கிடைச்சிக்கிங்க. டைம் இப்போ 10:33 ஆகுது. நம்ம நிகழ்ச்சியில நாடுகளும் அதன் தேசிய விளையாட்டுகளும் குறித்த கேள்விகள் உங்களுக்காக. அந்த வரிசையில அம்பு எய்தல் எந்த நாட்டின் தேசிய விளையாட்டு அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். நேர் வந்திருக்காங்க, சரியான பதில் சொல்றாங்களா கேட்கலாமே. வணக்கம்.
1: வணக்கம்.
0: சொல்லுங்க, இனிய உற்சாகமான காலை வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் சோஷன்.
0: சொல்லுங்க, என்ன பதில் ஆன்சர் கண்டுபிடிச்சீங்களா?
1: இந்த ஆர்ச்சரி வந்து தேசிய விளையாட்டு யாருன்னா பூட்டான்.
0: பூட்டான் நாட்டின் தேசிய விளையாட்டு ஆர்ச்சரி. எஸ், சரியான பதில் சொல்லிருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
1: என் பையன் இப்ப ஆர்ச்சரி தான் பழகிட்டு வரான், ஸ்டேட் மேட்ச் வரையும் கலந்துட்டு வரான்.
0: சூப்பர், வாழ்த்துக்கள் எஃப்எம் ரெயின்போ சார்பாக சார். மேலும் சாதிக்க நீங்க இன்னும் உங்களுக்கு ஊக்குவிக்கணும் அப்படின்னு நாங்க கேட்டுக்கிறோம் இந்த நேரம், சரிங்களா? தேங்க்யூ, தேங்க்யூ. இந்த ஆர்ச்சரி அம்பு எய்தல் விளையாட்டு பாத்தீங்கன்னா கிபி 1900 முதல் ஒலிம்பிக்ல சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்றது ஒரு ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷன். இந்த நேரம் கெட் செட் கோ கிடைச்சிருக்கீங்க. நாடுகளும் அதன் தேசிய விளையாட்டுகளும் குறித்த கேள்விகள் உங்களுக்காக. அந்த வரிசையில டேபிள் டென்னிஸ். எஸ், இந்த டேபிள் டென்னிஸ் எந்த நாட்டின் தேசிய விளையாட்டு அப்படின்றத நீங்க தான் சொல்ல போறீங்க. சோ நம்ம ரெயின்போக்கு கால் பண்ணுங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கெட் செட் கோ வித் மீ அர்ச்சனா.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும் கேட்டா சொல்றான், அண்ணா எல்லாம் மேல இருக்கிறனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ், நமது வளர்ச்சி.
1: நாடுகளும் அதன் தேசிய விளையாட்டுகளும் குறித்த கேள்விகள் உங்களுக்காக எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ கேட்டுருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில டேபிள் டென்னிஸ் இந்த நாட்டின் தேசிய விளையாட்டு அப்படின்னு கேட்டிருக்கோம். நேர் வந்திருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம்,
1: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
2: தூத்துக்குடி மாவட்டம், முள்ளக்காடு பாபு.
1: ஓகே, சொல்லுங்க, என்ன பதில் நான் கேட்ட கேள்வி?
2: டேபிள் டென்னிஸோட தேசிய விளையாட்டு தேசிய விளையாட்டு
1: சைனா, சீனாவின் தேசிய விளையாட்டு டேபிள் டென்னிஸ். சரியான பதில் சொல்லிருக்கீங்க. இந்த விளையாட்டுக்கு ஒரு பேர் இருக்கு தெரியுமா உங்களுக்கு?
2: ஒரு பேர் தெரியல மேடம்.
1: பிங் போங் அப்படின்னு சொல்லுவாங்க. பிங் போங்.
2: ஓகே ஓகே, பிங் போங். ஓகே
1: ஓகே, சரியான பதில் சொல்லிருக்கீங்க. மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள். நன்றி
2: நன்றி நன்றி மேடம், நன்றி மேடம்,
1: தேங்க்யூ. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய இந்த யங்கர் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர் கேம்ஸ் அண்ட் மொபைல் கேம் இப்படிதான் போயிட்டு இருக்காங்க. பட் விளையாடும் பொழுது, கிரவுண்ட்ல விளையாடும் பொழுது பிசிக்கலும் நம்ம ஃபிட் ஆகும். அது மட்டும் இல்லாம வெற்றி தோல்வி நம்ம சந்திக்கும் பொழுது மென்டலி ஃபிட் ஆகும். சோ விளையாடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம்னு சொல்லி கெட் செட் கோ நிகழ்ச்சியில நெக்ஸ்ட் என்ன க்வெஸ்சன் அப்படின்னு நான் இந்த நேரம் சொல்ல போறேன். ஐஸ் ஹாக்கி. எஸ், ஐஸ் ஹாக்கி இந்த விளையாட்டு எந்த நாடுகளின் தேசிய விளையாட்டு அப்படின்னு நீங்க தான் சொல்ல போறீங்க. எந்த நாடுகள் நான் சொல்லியிருக்கேன். சோ கண்டிப்பா ஒன்றுக்கு மேற்பட்ட நாடாகத்தான் இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணிருப்பீங்க. மீண்டும் கேள்வி உங்களுக்காக இந்த நேரம், ஐஸ் ஹாக்கி எந்த நாடுகளின் தேசிய விளையாட்டு? கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2275230.

0: 10:46 நொடிகள் ஆகுதம் ரெயின்போ புதுவை 102.8 நாடுகளும் அதன் தேசிய விளையாட்டுகளும் குறித்த கேள்விகள் உங்களுக்காக அந்த வரிசையில. ஐஸ் ஹாக்கி இந்த விளையாட்டு அந்த நாடுகளின் தேசிய விளையாட்டு அப்படின்னு கேட்டிருக்கோம். நேயர் வந்திருக்காங்க, பேசலாமே. வணக்கம்.
1: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் பேசுறேன், ஏலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து.
0: ஓகே, சொல்லுங்க என்ன ஆன்சர் நான் கேட்ட கேள்விக்கு.
1: ஆமா மேம், ஐஸ் ஹாக்கி அப்படிங்கறது 2 நாடுகளினுடைய தேசிய விளையாட்டா இருக்கு. ஒன்னு செக்கோஸ்லோவாக்கியா, இன்னொன்னு பாத்தீங்கன்னா கெனடா. கெனடா சமயத்துல விண்டர் சீசன்ல இந்த ஸ்போர்ட் அப்படிங்கறது ரொம்ப சூப்பரா விளையாடுவாங்க. காரணம் அங்க எக்கச்சக்க பனிப்பாறை பனிக்கட்டிகள்லாம் அங்க வரும் வானத்திலே, இந்த ஸ்னோஃபால் இருக்கிறதுனால அங்க கூடுதலா விளையாடுவாங்க மேம்.
0: எஸ் எஸ், கெனடா மற்றும் செக்கோஸ்லாவி அப்படின்றது சரியான பதில். எஃப்எம் ரெயின்போ சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
1: மகிழ்ச்சி.
0: லாக்ரோஸ் சொல்லக்கூடிய ஒரு கனடாவின் தேசிய விளையாட்டா இன்னொன்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா

சம்மர் சீசன்ல விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு லேக்ரோஸ் அப்படின்றது. கெட் செட் கோ கிடைச்சிருக்கீங்க. நம்ம பாரம்பரிய விளையாட்டு அப்படின்னு நிறைய சொல்லலாம். சடுகுடு, வழுக்கு மரம் ஏறுதல், உரியடி, பல்லாங்குழி, கண்ணாமூச்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். மகளிர் விளையாட்டு, ஆடவர் விளையாட்டு, குழந்தைகள் விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விளையாட்டுகளை தரம் பிரித்து வச்சிருக்காங்க. பட் என்ன இந்த எங்கர் ஜென்ரேஷன் விளையாட மறுக்கிறாங்க அப்படின்றத ஒரு ஆச்சரியமான விஷயம். ஓகே, கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியில் என்ன கேள்வி உங்களுக்காக இந்த நேரம் கேட்டலாமா? அமெரிக்கா, கியூபா, வெனிசுலா இந்த நாடுகளின் தேசிய விளையாட்டு எது? அமெரிக்கா, கியூபா, வெனிசுலா இந்த நாடுகளின் தேசிய விளையாட்டு எது அப்படின்றத நீங்க தான் சொல்ல போறீங்க. நீங்க கேட்டுக்கிறது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ வித் மீ அர்ச்சனா.

0: अब टेलीलॉ के माध्यम से न सिर्फ घर बैठे मुफ्त कानूनी सलाह ले सकते हैं बल्कि अनुभवी वकीलों से कोर्ट में कानूनी सहायता भी पा सकते हैं।
1: तो डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप अथवा लॉगिन करें www.tele-law.in या अपने नजदीकी CSE सेंटर से संपर्क करें। न्याय विभाग, भारत सरकार द्वारा जनहित में जारी।
2: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
3: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
2: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
4: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
3: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
5: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

0: கெட் செட் கோ நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. டைம் இப்போ 10:55:26. நான் கேட்டிருந்தேன் அமெரிக்கா, கியூபா, வெனிசுலா இந்த நாடுகளின் தேசிய விளையாட்டு எது அப்படின்னு கேட்டிருந்தேன். நேர் வந்திருக்காங்க, சரியான பதில் சொல்றாங்களா கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், ராஜகோபால் வில்லியனூர்ல இருந்து பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லமா இருக்கும். சொல்லுங்க என்ன பதில்?
1: பேஸ்பால் மேடம்.
0: பேஸ்பால் அப்படின்றது சரியான பதிலா சொல்லிருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
1: நன்றி மேடம், நன்றி.
0: ஓகே, தேங்க் யூ. இந்த விளையாட்டு எங்க உருவாச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? அமெரிக்கா, அமெரிக்கால உருவானதா சொல்றாங்க. சோ அமெரிக்காவின் தேசிய விளையாட்டு மட்டும் இல்லாம கியூபா, வெனிசுலா இது போன்ற நாடுகளுக்கும் தேசிய விளையாட்டாக இருக்கு. ஒரு டீமுக்கு 9 பிளேயர்ஸ் இருப்பாங்க. ஓகேங்களா, சரியான பதில் சொல்லிருக்கீங்க. மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள் இஃப்எம் ரெயின்போ சார்பாக. தேங்க்யூ. நிறைவு தருணத்துக்கு நம்ம வந்தாச்சு. இன்றைக்கு நிகழ்ச்சி மூலமாக உலக நாடுகளுக்கு ஒரு சுற்றுப்பயணம் அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய நாடுகளின் தேசிய விளையாட்டுகளை நாம தெரிஞ்சுக்கிட்டோம். வரும் பாடலோடு கெட் செட் கோ நிகழ்ச்சியை நிறைவு செய்துக்கலாம். தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: தொடர்வது காலை 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். இந்தியாவின் பிரதமராக திரு நரேந்திர மோடி நீண்ட காலம் பதவி வகித்து வருவதற்கு உலக நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இலங்கை அதிபர் திரு அனுர குமார திசநாயக பிரதமருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில், உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவில் மக்கள் பிரதமர் மீது வைத்துள்ள உறுதியான நம்பிக்கையே அவர் தொடர்ந்து பதவியில் நீடிப்பதற்கான காரணம் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். பப்புவா நியூகினியா பிரதமர் திரு ஜேம்ஸ் மராப்பே அனுப்பியுள்ள காணொலி செய்தியில், தலைமைக்கான முன்னுதாரணமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி திகழ்வதாக பாராட்டியுள்ளார். இதேபோல் ட்ரினிடாட் டொபோகோ பிரதமர் கமலா பிரசாத் விசேசர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், 140 கோடி மக்களுக்கு மூன்றாவது முறையாக தலைமையேற்று சிறப்பாக செயல்படுவதாகவும் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான பிஜேபி ஆட்சியின் 12ஆம் ஆண்டு சாதனை திட்டங்களை நாடு முழுவதும் பரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நபின் செய்தியாளர்களிடம் கூறினார். தலைநகர் டெல்லி, ஹரியானா, சண்டிகர், பஞ்சாப் உள்ளிட்ட வட மாநிலங்களில் இன்று வெப்ப அலை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு எதிரான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 8 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான 20-20 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியில் முகமது சிராஜுக்கு பதிலாக பிரசித் கிருஷ்ணா சேர்க்கப்பட்டுள்ளார். மருத்துவ அதிகாரிகளின் ஆலோசனையின் பேரில் சிராஜிக்கு ஓய்வளிக்கப்பட்டிருப்பதாக பிசிசிஐ தெரிவித்துள்ளது. 13 வயதுக்கு உட்பட்டோருக்கான டென்னிஸ் வீரர்கள் தரவரிசை பட்டியலில் பெங்களூருவைச் சேர்ந்த சிருஷ்டி கிரண் முதலிடத்தை பிடித்துள்ளார். சர்வதேச ஜூனியர் போட்டிகளில் 5 பட்டங்களை வென்றதுடன் உலக டென்னிஸ் ஜூனியர் போட்டியில் 2ஆம் இடத்தை அவர் பிடித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.

நேரம் 11:03. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இந்நிகழ்ச்சி மெலடி மேஜிக். தமிழ் சினிமாவின் ஆக சிறந்த படைப்பாளி இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் படைப்புகள் நினைவுகளாக இதயம் வருடும் பாடலாக இன்றைய மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் உங்களுக்காக

இன்னைக்கு நம்மை விட்டு பிரிந்திருக்க இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களோட வாழ்க்கையும் ஒரு பெரிய சினிமா கதை மாதிரி தான். தேனி மாவட்டத்தில் இருக்கிற அள்ளி நகரத்தில் பிறந்து சினிமா மேல இருக்கிற வெறியால சென்னைக்கு வந்தவர். ஆரம்பத்தில் நாடகங்கள் எழுதுறது, துணை இயக்குனராக ஒர்க் பண்றதுன்னு ஏகப்பட்ட போராட்டங்கள். ஆனா அந்த போராட்டங்கள் தான் பின்னாடி அவர் இயக்குன படங்கள்ல யதார்த்தமான மனிதர்களாக உருவெடுத்துச்சு. அப்படிப்பட்ட அவரோட ஆரம்பகால பயணத்தை ஞாபகப்படுத்துற மாதிரி ஒரு அழகான கிராமத்து மெலடி பாடல் உங்களுக்காக.

0: உங்கர மனசு பாடாதோ. உங்கர சந்து பூத்தாச்சு, பொண்ணுக்கு சேதியும் வந்தாச்சு, காவேரி போல பொங்குற மனசு பாடாதோ.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில மறைந்த இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் நினைவுகள் பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். 1977 16 வயதிலே படம் மூலமா பாரதி ராஜா இயக்குனரா அறிமுகமானாரு. அது வரைக்கும் 4 செவத்துக்குள்ள செட்டு போட்டு எடுக்கப்பட்ட தமிழ் சினிமாவை கேமராவை தூக்கிட்டு கிராமத்து மண்ணுக்கும் லைவ் லொகேஷனுக்கும் கூட்டிட்டு போனவர் இவர் தான். மயில், சப்பானி, பரட்டன்னு அவர் உருவாக்கின கேரக்டர்ஸ் இன்னமும் நம்ம மனசுல வாழ்ந்துட்டு இருக்காங்க. தமிழ் சினிமாவின் போக்கையே மாத்தின அந்த புரட்சிகரமான ஆரம்பத்தை பாடி பாராட்டுது இந்த பாடல்.

0: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.

0: விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: மெலடி மேஜிக் நிகழ்ச்சி மூலமா தொடர்ந்து நம்ம பாரதி ராஜாவோட நினைவுகளை பகிர்ந்துட்டு இருக்கோம். அவரோட சக்சஸ் கிராஃப்ட் அப்படிங்கறது சிகரத்தை நோக்கி போனது அப்படின்னே சொல்லலாம். சிகப்பு ரோச்சாக்கள் மூலமா த்ரில்லர், அலைகள் ஓய்வதில்லை மூலமா காதல், முதல் மரியாதை மூலமா ஒரு காவியம்னு தொட்டிடமெல்லாம் முத்திரை பதிச்சாரு நம்ம பாரதி ராஜா அவர்கள். குறிப்பா சொல்லணும்னா இளையராஜா மற்றும் பாரதி ராஜா கூட்டணி அப்படிங்கறது தமிழ் சினிமாவோட பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். காதலுக்கு இனிமையான ஒரு பாடல்களை இவங்க கூட்டணியில தந்தாங்க. சோ அப்படி ஒரு கூட்டணியில இருந்து ஒரு மெகா ஹிட் பாடலை இப்போ கேட்கலாமா?

வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.

சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.

மெலடி மேஜிக் நிகழ்ச்சி மூலமா நம்ம இயக்குனர் இமயம் பாரதிராஜாவோட சக்சஸ் மேஜிக்கை தான் கேட்டுட்டு இருக்கோம். கிராமத்து காதலுக்கு ஒரு புது இலக்கணம் எழுதின படம் அப்படின்னா அது வந்து அலைகள் ஓய்வதிலே தான். ஸோ இதுல கார்த்திக் ராதான ரெண்டு புதுமுகங்களை வச்சு காதல காவியமா செதுக்கியிருப்பாரு நம்ம பாரதிராஜா. நம்ம இசை ஞானியோட மியூசிக்ல காதுகளுக்கு இளமை குளுமை தர இந்த எவர்கிரீன் சாங் தான் இப்போ வந்து நம்ம கேட்டு ரசிக்க போறோம். தொடர்ந்து கேளுங்க, இது FM ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

நேரம் 11:34. மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில மறைந்த இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் நினைவுகள் பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். பாரதி ராஜா அப்படின்னாலே கிராமத்து படங்கள் மட்டும்தான் அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தப்போ, என்னால சிட்டி சப்ஜெக்டும் பண்ண முடியும், த்ரில்லரும் பண்ண முடியும் அப்படின்னு சிகப்பு ரோஜாக்கள் படம் மூலமா தமிழ் சினிமாவே மிரட்டி விட்டாரு. சைக்கோ த்ரில்லர் ஜானருக்கு தமிழ் சினிமால அவர் தான் ட்ரெண்ட் சென்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த படத்திலிருந்து இன்னைக்கும் எல்லாரோட ஃபேவரட் மெலடி சாங்ஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு.

நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.

கண்கள் இமை மூடும் போதும் உனதன்பு எனதன்பை தேடும், மஞ்சம் இரண்டான போதும் நம் எண்ணம் ஒன்றாக தூங்கும். தூர இருந்தும் அருகில் இருப்போம்.

பந்தலிட்டு பரிசம் போட்டு சொந்தம் கூடி நாள் குறிக்க அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அழகாக மங்கைக்கு மாலை அழிந்து மங்கள வாத்தியம் மந்திரம் முழங்க மஞ்சள் கயிறு மணிக்கழுத்து ஏறிடும் அந்நாள் வந்திடும் வந்திடும்.

இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

பாரதி ராஜா வெறும் இயக்குனர் மட்டும் இல்லைங்க, அவர் ஒரு பெரிய யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு தமிழ் சினிமாவில் பெரிய நடிகர் நடிகராக இருக்கிற ராதிகா, கார்த்திக், ரேவதி, நெப்போலியன், மணிவண்ணன், ஏகப்பட்ட ஆக்டர் ஆக்ட்ரஸ் மற்றும் இயக்குநர்களை அறிமுகப்படுத்தின பெருமை இவருக்கு தான் போய் சேரும்.

விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.

0: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: மெலடி மேஜிக் நிகழ்ச்சி நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. இன்னைக்கு மெலடிக் மேஜிக் நிகழ்ச்சியில மறைந்த இயக்குனர் இமயம் பாரதிராஜாவின் நினைவுகளை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். என் இனிய தமிழ் மக்களே அப்படின்னு தன் காந்த குரலால ஒட்டுமொத்த தமிழகத்தையும் கட்டி போட்ட இயக்குனர் இமயம் பாரதிராஜா தமிழ் சினிமா வரலாறு இருக்கும் வரைக்கும் அவரோட படைப்புகள் மூலமா வாழ்ந்துகிட்டே தான் இருப்பாரு. சோ வரும் பாடலோட நம்ம மெலடி மேஜிக் நிகழ்ச்சியை நிறைவு பெறலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சகி ரேவதி.

0: நேரம் 12 மணி. இனி கேட்கலாம் செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் ஆதவன். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் அரசுமுறை பயணமாக பல்கேரியா மற்றும் பின்லாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டுச் செல்கிறார். பல்கேரியாவில் அந்நாட்டு தலைவர்கள் மற்றும் வெளியுறவு அமைச்சரை டாக்டர் ஜெய்சங்கர் சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துவார் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து பின்லாந்து செல்லும் அவர் குல்தரந்தா 14வது சுற்று பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வார். அரியாங்குப்பம் மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட நோணாங்குப்பம் கிராமத்தின் தெற்கு பகுதியில் சுண்ணாம்பாற்றின் கரை உயரம் குறைவாக இருப்பதால் மழைக்காலத்தில் வெள்ள நீர் குடியிருப்புகள் பூந்து விடுகிறது. இதனால் மழைக்காலங்களில் மக்கள் பாதிக்கப்பட்டு வந்தனர். அண்மையில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற மணவெளி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ராமு அவர்கள் அளித்த வாக்குறுதியின்படி ஆற்றங்கரையை பலப்படுத்த பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் திரு வீரசெல்வம் மற்றும் அதிகாரிகளுடன் சுண்ணாம்பாறு கரையை பார்வையிட்டு கள ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது செயற்பொறியாளர் ராஜ்குமார், உதவி பொறியாளர் மதிவாணன் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள், கிராம முக்கிய பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். தமிழ் திரைப்பட உலகில் தனக்கென ஒரு தனி முத்திரையை பதித்த இயக்குனர் இமயம் பாரதிராஜா என்றும், மறைந்த பாரதிராஜா உடலுக்கு முழு அரசு மரியாதை அளிக்கப்படும் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் நேரில் சென்று அஞ்சலி செலுத்திய பின் இவ்வாறு தெரிவித்தார். இதேபோல் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி, பாஜகவின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு வைகோ, நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி இரங்கல் தெரிவித்துள்ளனர். இதேபோல் திரைப்பட இசையமைப்பாளர் திரு இளையராஜா, கவிஞர் வைரமுத்து, இயக்குநர்கள் திரு ஏ சி சந்திரசேகரன், திரு பாக்யராஜ், மூத்த நடிகர்கள் திரு ரஜினிகாந்த், திரு சிவக்குமார், திரு சத்யராஜ், நடிகை திருமதி ராதிகா உள்ளிட்ட திரைப்படத்துறையைச் சேர்ந்த பலரும் அஞ்சலி செலுத்தினர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் பிற்பகல் 1 மணிக்கு.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் 12:03 நொடிகள். வரலாற்றில் இன்ற நிகழ்ச்சியில் உங்களோடு நான் அர்ச்சனா. வரலாற்றில் இன்ற நிகழ்ச்சியில் இன்றைக்கு இடம்பெற போகும் வரலாற்றில் நிகழ்வுகள் என்னென்ன தெரிஞ்சுக்கலாம்.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 வரலாற்றில் இன்று கேட்டுருக்கீங்க. வரலாற்றில் சில நாட்கள் வெறும் தேதிகளாக இருக்கும், சில நாட்கள் மட்டும்தான் நிகழ்வுகளாக வரலாற்றில் மறக்க முடியாத நாட்களாக இடம்பெற்றிருக்கும். அந்த வரிசையில 1948 ஜூன் மாதம் 10ஆம் தேதி ஏர் இந்தியா தனது செயல்பாடுகளை தொடங்கி மும்பையிலிருந்து லண்டனுக்கு தனது முதல் விமானத்தை வெற்றிகரமாக தரையிறக்கிய தினம் வரலாற்றில் இன்று.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: வரலாற்றின் நிகழ்வுகள் தொகுப்புகளாக உங்களுக்காக வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில் FM ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுருக்கீங்க. உன்னி கிருஷ்ணன் குரல்ல உங்களுக்காக ஒரு சுவையில் சாங் காத்துட்டு இருக்கு. பூவெல்லாம் கேட்டுப்பார் படத்திலிருந்து 2003 ஜூன் மாதம் 10ஆம் தேதி நாசாவின் ஸ்பிரிட் தல உலவி ஸ்பிரிட் ரோவர் செவ்வாய்க்கோளை நோக்கி ஏவப்பட்ட தினம் வரலாற்றில் இன்று.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: இன்று ஜூன் மாதம் 10 தேதி என்ன நிகழ்வுகள் வரலாற்றில் என்று தெரிஞ்சுக்கலாம். 2003 ஆண்டு ஜூன் மாதம் 10 தேதி விடுதலை போராட்ட வீரர் கே முத்தையா அவர்கள் மறைந்த தினம். சுதந்திர போராட்ட வீரர், இதழாளர், பேச்சாளர் கே முத்தையா அவர்கள் 1918 ஜனவரி 14 தேதி தஞ்சை மாவட்டம் குருவிக்கரம்பேல பிறந்திருக்காரு. இந்திய விடுதலைக்காக பல போராட்டங்களை கலந்து கொண்டு பல முறை சிறை சென்றவர் இவர். செவ்வானம் என்ற நாடகத்தை எழுதியிருக்காரு. இமயம் என்ற புதினத்தையும் எழுதியிருக்காரு. விளைநிலம் என்ற நூலையும் எழுதியிருக்காரு. இவரின் முதல் நாவல் உலைக்களம் என்று சொல்லக்கூடியது. இலக்கியவாதி, பேச்சாளர், இதழாளர், சுதந்திர போராட்ட வீரர் கே முத்தையா அவர்கள் மறைந்த தினம் வரலாற்றில் இன்று.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 100.8 வரலாற்றில் இன்று கேட்டிருக்கீங்க. தமிழ்நாடு நூலகத்துறையின் முன்னோடி வே தில்லைநாயகம் அவர்கள் பிறந்த தினம் இன்று. 1925 ஜூன் மாதம் 10ஆம் தேதி தேனி மாவட்டம் சின்னமனூர்ல பிறந்திருக்காரு வே தில்லைநாயகம் அவர்கள். 1949 அரசு உதவியோடு நூலக பயிற்சியும் பெற்றிருக்காரு. நூலகத்துறை இயக்குநராக பதவியும் வகிச்சிருக்காரு. இந்திய நூலக இயக்கம் என்ற நூலையும் எழுதியிருக்காரு. இந்த நூலுக்காக உலக பல்கலைக்கழகம் இவருக்கு 1982 டாக்டர் பட்டம் வழங்கி சிறப்பு செய்திருக்காங்க. வேதியம் 1008 உட்பட பல நூல்களை எழுதியிருக்காரு வே தில்லைநாயகம் அவர்கள். தமிழ்நாடு பொது நூலக இயக்கத்தின் தந்தை வே தில்லைநாயகம் அவர்கள் பிறந்த தினம் வரலாற்றில் இன்று.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணாசாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: வரலாற்றில் இன்று கிடைச்சிருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல். எம் எஸ் கோபாலகிருஷ்ணன் பிரபல வயலின் கலைஞர் அவர்கள் பிறந்த தினம் இன்று. 1931 ஜூன் மாதம் 10ஆம் தேதி சென்னை மயிலாப்பூர்ல பிறந்திருக்காரு எம் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள். இவர் தன்னுடைய 8ஆம் வயதிலேயே தன்னுடைய முதல் கச்சேரியை அரங்கேற்றியிருக்காரு. தனி வயலின் கச்சேரிகளை 50 ஆண்டு காலம் நடத்தியிருக்காரு எம் எஸ் ஜி அவர்கள். எம் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் பாரூர் எம் எஸ் ஜி ஸ்டைல் என்ற புதிய பாணியை அறிமுகம் செய்திருக்காரு. பத்மபூஷன், பத்மஸ்ரீ, கலைமாமணி, சங்கீத கலாநிதி, சங்கீத கலா சிகாமணி, கேரள சங்கீத நாடக அகாடமி விருது, டி சௌடையா விருது, வயலின் வாத்திய சாம்ராட், வயலின் வாத்திய சக்கரவர்த்தி, சப்தகிரி சங்கீத வித்மமணி போன்ற பல விருதுகளை பெற்ற எம் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் பிறந்த தினம் வரலாற்றில் இன்று.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, 1/2 கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
1: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் மிக நீண்ட காலம் பிரதமராக பதவி வகித்து சாதனை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டில் இயற்கை எரிவாயு பற்றாக்குறை இல்லை என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். பிரபல திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா உடல்நலக் குறைவால் சென்னையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 84. போர்ச்சுகல் உடனான நல்லுறவை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக மத்திய அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவில் மிக நீண்ட காலம் பிரதமராக பதவி வகித்து சாதனை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கடந்த 2014 மே மாதம் 26 பிரதமராக பதவியேற்ற திரு நரேந்திர மோடி இன்றுடன் 4,399 நாட்கள் தொடர்ந்து பிரதமராக பதவி வகித்து சாதனை படைத்துள்ளார். நாட்டின் முதலாவது பிரதமர் ஜவஹர்லால் நேரு 4,398 நாட்கள் பிரதமராக பதவி வகித்திருந்தார். பிரதமரின் இந்த சாதனை குறித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், மக்களின் நம்பிக்கை பெற்ற தலைவர் என்ற பெருமையை திரு நரேந்திர மோடி பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். சிறந்த நிர்வாகம், பொருளாதார வளர்ச்சி, சமூக மாற்றங்களின் மூலம் மக்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை பிரதமர் செயல்படுத்தி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா, சுயசார்பு இந்தியா என்ற இலக்கை நோக்கி திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு முன்னேறி வருவதாக திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், திரு நரேந்திர மோடியின் வரலாற்று சாதனை நாட்டின் வளர்ச்சிக்கு எடுத்துக்காட்டாக உள்ளது என்று கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு அனைத்து துறைகளிலும் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறியுள்ள அவர், 25 மக்களை வறுமை கோட்டிலிருந்து மீட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு பியூஷ் கோயல், திருமதி நிர்மலா சீதாராமன், திரு சிவராஜ் சிங் சௌஹான் உள்ளிட்ட தலைவர்களும் பிரதமருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தெரிவித்துள்ளார். மக்களின் நலனுக்காக பிரதமர் உறுதி பூண்டிருப்பதாக கூறியுள்ள டாக்டர் எல் முருகன், இந்தியாவில் தயாரிப்போம், டிஜிட்டல் இந்தியா, சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். நாட்டில் இயற்கை எரிவாயு பற்றாக்குறை இல்லை என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். குழாய் மூலம் எரிவாயு இணைப்பு வழங்கும் திட்டம் விரிவுபடுத்தப்பட்டு வருவதாக கூறியுள்ள அவர், சமையல் எரிவாயு சிலிண்டர் இணைப்பு உள்ளவர்கள் குழாய் மூலம் எரிவாயு இணைப்பு பெறுவதற்கு முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். உலகளாவிய எரிவாயு பற்றாக்குறையை அடுத்து சமையல் எரிவாயு சிலிண்டர் பற்றாக்குறை குறித்து வதந்திகள் பரப்பப்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார். வதந்தி பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு ஹர்தீப் சிங் பூரி எச்சரித்துள்ளார். போர்ச்சுக்கல் உடனான நல்லுறவை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். போர்ச்சுக்கலின் தேசிய தினத்தையொட்டி அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் பவுலோ ரேஞ்சலுக்கு அவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கு இடையேயான பங்களிப்பு மேம்பட்டு வருவதாக கூறியுள்ள அவர், போர்ச்சுக்கல் உடனான இருதரப்பு உறவை வலுப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். மத்திய தொழிலாளர் நலத்துறை இணையமைச்சர் ஷோபா கரந்த்லாஜே தலைமையில் இந்திய பிரதிநிதிகள் குழு சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் நடைபெற்ற சர்வதேச தொழிலாளர்கள் மாநாட்டில் பங்கேற்றது. இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக நேபாள தொழிலாளர் நலத்துறை அமைச்சருடன் திருமதி ஷோபா கரந்த்லாஜே ஆலோசனை மேற்கொண்டார். நேபாளம் உடனான உறவுகளுக்கு இந்தியா முன்னுரிமை அளித்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். அங்கோலா, மொரீஷியஸ் உள்ளிட்ட நாடுகளின் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர்களுடனும் இருதரப்பு உறவுகள் குறித்து ஷோபா கரந்த்லாஜே ஆலோசனை நடத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.

0: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பிரபல திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா உடல்நலக் குறைவால் சென்னையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 84.
2: இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா மீண்டும் மண்வாசனையோடு வருகிறேன். கிராமங்கள் எனக்கு சலிப்பதே இல்லை. ஒரு கல்லை தொட்டாலும் கதை சொல்லும், ஒரு புல்லை தொட்டாலும் அதுவும் ஒரு கதை சொல்லும். முகவரையின்றி கொட்டி கிடக்கும் கடிதங்களைப் போல ஆயிரம் ஆயிரமாய் இங்கும் அங்கும் கொட்டி கிடக்கின்றன எங்கள் கிராமத்து கதைகள்.
1: திரையுலகில் அவரது பங்களிப்புக்காக மத்திய அரசின் பத்மஸ்ரீ விருது அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. பாரதி ராஜா இயக்கிய முதல் மரியாதை, வேதம் புதிது, கருத்தம்மா உள்ளிட்ட திரைப்படங்களுக்கு தேசிய விருதுகளும் கிடைத்துள்ளன. 16 வயதினிலே, அலைகள் ஓய்வதில்லை உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களுக்கு தமிழக அரசின் சிறந்த இயக்குநர் விருதும் அவருக்கு கிடைத்துள்ளது.

அவரது மறைவுக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல்முருகன் இரங்கல் தெரிவித்துள்ளார். தமிழ் திரையுலகின் பெருமைமிகு இயக்குநரும் கிராமிய வாழ்க்கையை உலக அரங்கில் எடுத்துச் சென்ற தலை சிறந்த படைப்பாளருமான பாரதி ராஜாவின் மறைவு மிகுந்த துயரத்தை அளிப்பதாக அவர் கூறியுள்ளார். தமிழ் மண்ணின் மண் வாசனையையும் மக்களின் வாழ்க்கை முறையையும் உணர்வுகளையும் தமது படைப்புகள் மூலம் திரையுலகில் தனித்துவமாக பதிவு செய்து தமிழ் சினிமாவிற்கு புதிய பரிமாணத்தை உருவாக்கியவர் பாரதி ராஜா என்று டாக்டர் முருகன் புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். பாரதி ராஜாவின் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு முதலமைச்சர் திரு விஜய் நேரில் அஞ்சலி செலுத்தினார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி, பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட அரசியல் கட்சித் தலைவர்களும் திரையுலகினரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். அவரது இறுதிச் சடங்குகள் அரசு மரியாதையுடன் நடைபெறும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி உறுப்பினர்களின் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு 12 ஆண்டுகளை நிறைவு செய்ததை அடுத்தும், மிக நீண்ட காலம் பிரதமராக பதவி வகித்து அவர் சாதனை படைத்துள்ளதை அடுத்தும் இக்கூட்டம் நடைபெறுகிறது. பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள அனைத்துக் கட்சி பிரதிநிதிகள் இதில் பங்கேற்க உள்ளனர். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆளும் 22 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த முதலமைச்சர்களும் இக்கூட்டத்தில் பங்கேற்கும். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கான திட்டங்கள் குறித்தும் பிரதமரின் தொலைநோக்கு பார்வை குறித்தும் இதில் முக்கியமாக விவாதிக்கப்படுகிறது. ஆப்கானிஸ்தானில் குனார் கோஸ்ட் மாகாணங்களில் பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். இந்த தாக்குதலுக்கு தாலிபான் செய்தி தொடர்பாளர் சபீஃபுல்லா கண்டனம் தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் வீடுகளில் பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தான் வான் எல்லையை தாண்டி நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் மனித நேயத்திற்கு எதிரானது என்று அவர் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் நாடுகளுக்கிடையே கடந்த சில மாதங்களாக எல்லைப் பகுதியில் பதற்றம் நிலவி வருகிறது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-13, 21-11 என்ற செட் கணக்கில் பெருவின் லூசியா காஸ்டிலோவை வென்றார். இப்போட்டியில் இந்தியாவின் மால்விகா பன்சோ, தன்வி ஷர்மா, இஷா பருவா ஆகியோரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். கலப்பு இரட்டையர் பிரிவில் துருவ் ராவத், மணிஷா இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டிக்கான பயிற்சி ஆட்டத்தில் இந்தியா இன்று இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. கார்டிஃபில் இப்போட்டி பிற்பகல் 2:30 தொடங்குகிறது. சாக்ரப் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் தகுதிச் சுற்று

முதல் ஆட்டத்தில் இந்தியாவின் மணிகா பத்ரா, சுஜிதா முகர்ஜி ஆகியோர் வெற்றி பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் மிக நீண்ட காலம் பிரதமராக பதவி வகித்து சாதனை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டில் இயற்கை எரிவாயு பற்றாக்குறை இல்லை என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். பிரபல திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா உடல்நலக் குறைவால் சென்னையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 84. போர்ச்சுகல் உடனான நல்லுறவை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக மத்திய அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டிருக்கீங்க. தொடர்வது
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லி புத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள்.
3: பொதுக்கூட்ட முகங்களில் குறிப்பாக எந்த முகம்தான் நினைவில் தங்குகிறது? வண்டி காஞ்சிபுரம் சாலையில் செல்வதாக அவள் நம்புகிறாள். ஏன் பெரியவரே, வண்டி நம்ம வீட்டுக்குத்தானே போகிறது? தோட்ட பங்களாவுக்குத்தான் போகுது. முன்னமே சொன்னேனே, ஏன் சும்மா கேட்கிற? தோட்ட பங்களா? மாம்பாக்கம் வீட்டை அப்படி குறிப்பிடுகிறான் என்று அவள் நம்புகிறாள். இந்த ஒரு மாச காலமாக அவள் இரவு அங்கேதான் அநேகமாக தங்க வருகிறாள். பளிச்சென்று சாலை விளக்குகள் வந்து போகின்றன. மின்சார கிளை நிலையம் ஒன்று போகிறது. இது எந்த ஊர்? தென்னமரச் சோலையிடையே புகுந்து ஒரு வீட்டின் முன்பு வண்டி நிற்கிறது. கிழவன் இறங்கி கதவை திறக்கிறான். இறங்கு. ஏன்பா, நம்ம வீடு இதுவா? எங்க வீட்டுக்கு கொண்டு போறேன்ல நினைச்சேன். எனக்கு இப்ப இங்கு வரதுக்கு இல்ல என்று வண்டியை விட்டு இறங்க மறுக்கிறாள். அது சர்த்தாம்மா, நான் வயசானவன் சொல்றேன். ஒம்பு தும்பு செய்யாம இறங்கி வா. இங்கேதான் அந்த ஐயரும் வருவாரு. கையாலாகாத சோமாரி பயிலுவை கடத்திக்கிட்டு போக திட்டம் போட்டிருந்தாங்க. நீ இறங்கி வா சொல்றேன். பனிக்கட்டி அடித்தொண்டையில் சிக்கி கொண்டார் போல் அவள் விழிக்கிறாள். இறங்குவதை தவிர வேறு வழியில்லை. வீட்டின் முன்வாயிலில் விளக்கு இல்லை. பக்கத்தில் வண்டி செல்லும் அளவுக்கு ஓர் சந்து பின்பக்கம் செல்கிறது. அந்த பாதையில் அவளை அவன் நடத்தி செல்கிறான். மைத்ரேயி மனசுக்குள் உறுதியை திரட்டிக் கொள்ள முயல்கிறாள். எனினும் நெஞ்சு உலர்ந்து போகிறது. வீட்டில் யாருமே இல்லையோ என்று எண்ணுகிறாள். நீண்ட தாழ்வறை, கிணறு தானியம் சேமித்து வைக்கக்கூடிய அறை போன்று ஒரு கட்டிடம் மங்களான நில ஒளியில் தெரிகிறது. அவன் அதை திறந்து உள்ளே போமா என்று ஆணையிடுகிறான். கிழவன் வஞ்சகமாக நடந்து கொள்கிறானா? மாற்றுக் கட்சிக்காரனா? வேண்டுமென்றே கடத்தி வந்திருக்கிறானா? என்றெல்லாம் சிந்தித்தாலும் ஒரு முடிவுக்கு வர இயலவில்லை. கிழவனை பயங்கரமானவனாக ஏனோ அவளால் எண்ண முடியவில்லை. இது யார் வீடு? என்னை எதற்காக சிறை செய்வதற்கு கடத்தி வருவது போல் இங்கே கூட்டி வர வேண்டும்? எனக்கு இப்படி ஒளிய தேவையில்லை. என்னால் யாரையும் எதிர்க்க முடியும் என்று அவள் வாய்ச்சவடால் அடித்தாலும் உள்ளூர நடுக்கம் கொல்லுகிறது. எதிர்ப்பே, என்னத்தை எதிர்ப்பே என்று கிழவன் கேலி செய்கிறான். ஏமா இப்படி வகையில்லாம வந்து மேடையில நின்று கூச்சல் போடுற?

ஆளுங்கட்சிக்கு ஓட்டு போடாதேங்கிறியே, உனக்கு என்ன தெரியும் அதை பத்தி? அந்த பயலுங்க உங்க இனத்தையே வேற இருப்போம்னு சொல்லி குதிச்சானுவ, அவனுங்க கூட கூட்டிக்கிட்டு ஏமா வகை தெரியாம சாவுறீங்க? உங்க பாட்டன் முப்பாட்டன் வந்தாலும் இங்க ஆளுங்கட்சியை ஒன்னியம் பண்ண முடியாது. ஒன்றரை மானம் உசுறு தப்பணும்னு பத்திரமா கூட்டியாந்தேன். எனக்கு பேத்தி வயசு இருப்ப, நல்ல குளத்துல பிறந்துட்டு ஏமா அத்தை பாழ்படுத்திக்கிற? மைத்ரேயி மரக்கிளையிலேறி புயலுக்கு தப்ப நினைத்ததாக நிலைமையை புரிந்து கொள்கிறாள். தன் படிப்பு, தர்க்க நியாய அறிவு, கொள்கை விளக்க பேச்சுகள் எல்லாம் இந்த கிழவனுக்கு முன்பு சொல்லிழந்த மொத்தைகளாக போகின்றன. தன்னுடைய முதிர்ச்சியின்மை அனுபவமின்மை இரண்டுமே பூதங்களாக நின்று தன்னை பிணித்து விட்டதாக நினைக்கிறாள். அந்த பயலுவ திருட்டு கள்ளை குடிச்சுக்கிட்டு உன்னை தூக்கி வரத்துக்கு இருந்தானுவ. நான் சொல்றேன், இத்தோட மேடையில ஏறதில்லே, ஆளுங்கட்சி வழிக்கு வரதில்லேன்னு சொல்லு. உன்னை பத்திரமா உங்க ஆத்தா வீட்டிலேயே கொண்டு விட்டுட போறேன், இல்ல நானே அந்த பயங்களை இட்டாந்துடுவேன். பாவி! ஏன் தாத்தா? இது குடியரசு நாடு, இந்த நாட்டுல எல்லாருக்கும் பேச உரிமை இருக்கிறது. நீங்கள் இப்போ செய்திருப்பது குற்றம், ரொம்ப பெரிய குற்றம். கோர்ட்டில் வழக்கு போட்டால் உங்கள் எல்லோருக்குமே ஆபத்து, தெரியுமா? அட சார்தாமே, பெரிய கோர்ட்டு! நேத்து பிறந்த பூனைக்குட்டி நீ. நேரு என்ன, காந்தி என்ன, அவங்கெல்லாம் இருந்து வளர்ந்த இந்த நாடு, அதுக்கு ஓட்டுக்கு போடாதேன்னு சொல்ற, என்ன நியாயம்? உனக்கு கட்சியை பத்தி என்ன தெரியும்? இந்த ரோடு, இந்த விளக்கு, இந்த சினிமா எல்லாமா முன்னா இருந்துச்சு? அந்த போக்கத்தை பயிலுவதான் இதெல்லாம் கட்டினாங்க, அவங்க கூட நீங்க சேர்ந்துக்கிறீங்களே, என்ன நியாயம்? தாத்தா, ஆளுங்கட்சி மேல உங்களுக்கு இருக்கிற விசுவாசத்தை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான். ஆனா இப்போ அது நீங்க இவ்வளவு விசுவாசம் வைக்க உரியதாக இல்லை. சர்த்தாம்மா, நீ ரொம்ப கண்டுட்ட, நான் சும்மா சும்மா சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன். இந்த வம்பை விட்டுட்டு உன்ற ஜோலியை பார்த்துக்கிட்டு போ. இங்க ஆளுங்கட்சியை யாரும் அசைக்க முடியாது. இப்ப பாரு, நான் வண்டியிலேறுன்னு அதட்டினே நீ ஏறிட்ட. இந்த அளவுக்கு கூட உன்னை காப்பாத்திக்க தெரியாத நீ மேடையில ஏறி அம்மாம்பரிய மலைய அசைக்க பாக்குற, கிழட்டு மாடுன்னு கேலி பண்றேல்ல? நீ இத்தோட இந்த வழிக்கு வரதில்லைன்னு இப்ப என்கிட்ட கையடிச்சு கொடுத்துட்டு வீட்டோட போயிடணும், இல்லாட்டி என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. தான் ஒருத்தி மேடையில் ஏறி பேசுவதால் மக்களுடைய சக்தி சிதைந்து போவதாக இந்த கிழவன் அஞ்சுவது கண்டு அவள் ஓர்புறம் தன்னம்பிக்கை கொண்டு மகிழ்ந்தாலும் பொறியில் சிக்கிய நிலை அவள் முன்பு இருள் கிடங்காக அச்சுறுத்துகிறது. மூடத்தனமோ எதுவோ, கிழவன் ஊறி ஒன்றி போன பழைய மண், அவனை அசைக்க முடியாது. கோட்டை விட்டு மாறமாட்டான் என்று புரிந்து கொள்கிறாள். ஆனால் அவள் அவனிடம் இனி மேடையேறவில்லை என்று வாக்கு கொடுப்பதற்காகவா இவ்வளவு தீவிரமாக இறங்கினாள்? இவ்வளவுதானா உன் ஆற்றல் என்று அறிவு இடிப்பது போல் தோன்றுகிறது. தன்னை பற்றிய ஒரு பெருமையான உணர்வுக்கே அது இழுக்கு என்று நம்புகிறாள். உனக்கு தெரியாது, திருட்டுக்களை குடிச்சிட்டு கேவலமா உன்னை பத்தி பேசுறானுவ. அத்தை நினைச்சுப்பார், அந்த அசிங்கமெல்லாம் உனக்கு வாணுமா? ஒரு நல்லது செய்யணும்னு வந்தால் நாலு பேர் நாலு சொல்லத்தான் சொல்லுவாங்க. வெட்ட வெளியில் வந்து நின்னா அப்படித்தான் புழுதி காத்து அடிக்கும், மழையும் பெய்யும். அதற்காக நல்லதுன்னு தோணுவதை செய்யாமல் இருக்க முடியுமா? உனக்கு நல்லது போல அது என்ன தெரியும்? ஆளுங்கட்சிக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன்னா சொல்லிக்கிட்டு, நல்லபடியா நான் சொல்லி நீ கேட்கல என்றவன் மின்னல் வேகத்தில் அவளை அறைக்குள் இழுத்து தள்ளிவிட்டு கதவை சாத்தி விடுகிறான். அவளுடைய எதிர்ப்புகள் ஆற்றோட்டத்தை எதிர்க்கும் சருகு இலைகளாகின்றன. வானமே கருந்திரையாய் தனக்கும் வெளிவுலகுக்கும் இடையே பேரொலியுடன் வந்து விழுந்து விட்டார்போல் அவள் விக்கித்துப் போகிறாள். கதவை படபடவென்று தட்டுகிறாள். தாத்தா, தாத்தா, கதவை திறங்க தாத்தா என்று கத்துகிறாள். எதிரொலியே இல்லை. அன்றைக்குள் அறைக்குள் அவன் இழுத்து தள்ளிய போது வீழ்ந்ததனால் முழங்காலில் அடிப்பட்டு எரிச்சல் மண்டுகிறது. கரகரவென்று கண்ணீர் வழிந்து கன்னங்களை நனைக்கிறது. சே, கண்ணீர் விடுகிறேனா என துடைத்து கொண்டு திரும்பவும் பலம் கொண்ட மட்டும் கதவை தட்டுகிறாள். பயனில்லை, உள்ளே இருட்டாக இருக்கிறது. சுவரில் தடவி பார்க்கிறாள். மின்விசை பித்தான் ஒன்றும் தட்டுப்படவில்லை. புதிய சுண்ணாம்பு உள்ளே நெடியடிக்கிறது. கீழே சிமிட்டி மணல் சொர சொரவென்று உறுத்துகிறது. புதியதாக கட்டிய அறையாக இருக்கலாம். ஒரு புறம் சாக்கு மூட்டைகள் தட்டுப்படுகின்றன. வைக்கோலும் புலனாகிறது. மாட்டுத் தீவனம் அடைத்திருக்கும் அறையது.

0: யாருடைய வீடு? ராஜபூஷணியின் வீடுதானோ என்னமோ.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதினா பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதினத் தொடர். வாசித்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். இதன் தொடர்ச்சியினை நாளை கேட்கலாம் நேயர்களே.
2: நேரம் ஒரு மணி, இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆதவன். இளைஞர்கள், பெண்கள் மற்றும் விவசாயிகளுக்கு அதிகாரம் அளிக்க மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் அனைத்து முயற்சிகளையும் எடுத்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 140 கோடி மக்களின் ஆசையுடன் நாட்டிற்கே முதலிடம் என்ற அடிப்படையில் நம்பிக்கை, வளர்ச்சி மற்றும் மக்கள் நலன் மீதான அர்ப்பணிப்பு உணர்வுடன் அரசு செயல்பட்டு வருவதாக சமூக ஊடக பதிவு ஒன்றில் பிரதமர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான பிஜேபி ஆட்சியின் 12 ஆண்டு சாதனை திட்டங்களை நாடு முழுவதும் பரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நபின் செய்தியாளர்களிடம் கூறினார். மேற்காசிய பிரச்சினை தொடங்கிய முதல் 78 நாட்களில் கச்சா எண்ணெய் விலை உயர்வு சுமையிலிருந்து நுகர்வோரை பாதுகாக்க மத்திய அரசு எண்ணெய் நிறுவனங்களுக்கு 123,000 கோடி ரூபாய் நிதி ஆதரவு வழங்கியுள்ளது. உத்தரப்பிரதேஷ் மாநிலம் சீதாப்பூர் பகுதியில் பாதுகாப்புத்துறைக்கு சொந்தமான நிலத்தில் ஒருங்கிணைந்த மின்கல வசதிகளுடன் கூடிய சோலார் மின் உற்பத்தி நிலையம் ஒன்றை அமைக்க பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் நேற்று தொடக்கி வைத்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையினர் மாநிலம் முழுவதும் இன்று பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம் தொடக்கி வைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்காக முதற்கட்டமாக 354 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படுவதாகவும் புதிதாக 2,500 பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்றும் முதலமைச்சர் திரு விஜய் தமது உரையில் குறிப்பிட்டார். தமிழ் திரைப்பட உலகில் தனக்கென ஒரு தனி முத்திரையை பதித்தவர் இயக்குனர் எம்.எம். பாரதிராஜா என்றும், மறைந்த பாரதிராஜா உடலுக்கு முழு அரசு மரியாதை அளிக்கப்படும் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் நேரில் சென்று அஞ்சலி செலுத்திய பின் இவ்வாறு தெரிவித்தார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1:16 நொடிகள். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு
2: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவழி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவழி விலாஸ் டிஜிகோல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஹாய், ஹலோ, வணக்கம். நேர்களே, ஃப்ரம் ரெயின்போ 102.8 இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே, நான் உங்க ஆர்ஜே ஆஷா. இன்னைக்கு நாம நிகழ்ச்சியில உணவு அறிவியல் பத்தி நிறைய விஷயங்களை புதுவை பல்கலைக்கழகத்தின் உணவு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஏ சங்கமித்ரா அவர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை கேட்க போறீங்க. இப்ப இந்த துறையை சூஸ் பண்ணணும்

0: அப்படின்னா என்னென்ன படிப்புகள் வந்து அவங்களுக்கு பேஸ் இதெல்லாம் முடிச்சாதான் இந்த துறைக்கு வர முடியும் அப்படின்னு இருக்கும் இல்லையா? ஸோ என்ன முடிச்சுட்டு வரணும்?
1: ஓகே, ஸோ அவங்க வந்து இப்போது ப்ளஸ் டூக்கு அப்புறம் ஒரு பிஎஸ்சி ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் அந்த மாதிரி எடுக்கலாம், இல்லைனா வந்து ஃபுட் டெக்னாலஜி. ஸோ ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பிஎஸ்சி எம்எஸ்சி அந்த மாதிரி போகலாம், இல்லைனா இன்ஜினியரிங் ஆப்ஷன்ஸும் இருக்குது. இதில் வந்து என்னென்னா நிறைய பேருக்கு அது தெரியறதில்ல.
0: ஓகே,
1: இந்த மாதிரி ஃபுட் சயின்ஸில் வந்து பிஎஸ்சி எம்எஸ்சி இருக்குங்கிறதும் தெரியாது, அண்ட் இன்ஜினியரிங்கில் இருக்குங்கிறதும் தெரியாது. ஸோ பிடெக் பிஇயில் வந்து ஃபுட் டெக்னாலஜி இருக்குது, ஃபுட் ப்ராசஸிங் இருக்குது, ஃபுட் ப்ராசஸ் இன்ஜினியரிங். ஸோ இன்னொன்று என்னென்னா, இப்போ இந்த நேம்ஸ் தான் வந்து யூனிவர்சிட்டிஸ் பொறுத்து இந்த நேம்ஸ் மாறும், ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் ப்ரிசர்வேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிறது. பட் நீங்கள் ஓவராலாக அந்த கரிக்குலம் சிலபஸ் வாங்கி பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்றா தான் இருக்கும். ஸோ பேசிக்லி காமன்லி வி கால் இட் அஸ் ஃபுட் டெக்னாலஜின்னு சொல்லுவோம்.
0: ஓகே,
1: ஸோ அதில் வந்து இப்போ எம்எஸ்சியில் வந்து ஃபுட் சயின்ஸோ ஃபுட் நியூட்ரிஷன் படிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க ஸ்பெஷலைஸ்டாக வந்து ஒரு டயட்டீஷியனாவோ ஒரு நியூட்ரிஷனிஸ்டாவோ அந்த மாதிரி அவங்க போய்க்கலாம்.
0: ஓகே,
1: பிடெக்கில் படிக்கிறாங்க அப்படின்னா ஃபுட் டெக்னாலஜி படிக்கிறாங்கன்னா அடுத்து அவங்க எம்டெக் போகும்போது அதில் ஸ்பெஷலைஸ்டாக ஃபுட் குவாலிட்டிக்கு மட்டும் ஸ்பெஷலைஸ்டாக படிக்கலாம், இல்லை ஒரு டைரியில் மட்டும் படிக்கலாம். வெறும் பால் மட்டும் பற்றி படிக்கிற சப்ஜெக்ட்ஸும் இருக்குது, யூஜி லெவல்லேயே கூட இருக்குது. வெறும் டைரி டெக்னாலஜி பிடெக்கில் இருக்குது, பிஜிலையும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃபர்தராக அவங்க ஒரு ஸ்பெஷலைஸ்டான லெவலுக்கு போகிறதுனாலும் போகலாம், இல்லை காமன் எம்டெக் ஃபுட் டெக்னாலஜி அந்த மாதிரி படிக்கிறதுனாலும் படிக்கலாம். அதோட அடுத்த லெவலுக்குன்னு போனீங்கன்னா பிஹெச்டி. ஸோ அதுவுமே அவங்க ஆராய்ச்சி சம்மந்தமான, இப்போ நீங்க என்னெல்லாம் யூஜி பிஜி ல படிச்சீங்களோ அதை சம்பந்தப்படுத்தி ஆராய்ச்சி படிப்புகளும் மேற்கொண்டு இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் துறையில வந்து படிக்கிறவங்களுக்கு பேசிக்கா என்னென்ன எலிஜிபிலிட்டி கிரைடீரியா இருக்கணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் பிஎஸ்சியோ படிக்கணும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு 12th பயாலஜி குரூப் எடுத்திருக்கணும், இல்லை வந்து பியூர் சயின்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கோர்சஸ் எடுத்திருந்தா கூட அவங்க வந்து இந்த ஃபுட் சயின்ஸ் நியூட்ரிஷன் கோர்சஸ்க்கு வந்து பேசிக் எலிஜிபிலிட்டி இருக்கும். வேற இப்போ பிடெக் ஃபுட் டெக்னாலஜி இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட படிப்பு வேணும் அப்படின்னா அவங்க வந்து 12th மேக்ஸ் இருக்கிற சப்ஜெக்ட் படிச்சிருக்கணும். அது எய்தர் பயாலஜி மேக்ஸா இருக்கலாம் இல்லைன்னா கம்ப்யூட்டர் மேக்ஸா இருக்கலாம். ஏன்னா அதே மாதிரி ஃபுட் டெக்னாலஜின்னு வரும்போது ஃபுட்டுங்கிற டாபிக் பார்த்தோன்னே அவங்க வந்து இதுல எங்க மேக்ஸ் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு தாட் காமனா இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு.
0: ஓகே,
1: பட் ஆனா ஃபுட் டெக்னாலஜிங்கும் போது அது வந்து ஒரு இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் கீழே வருது. ஸோ அதுல நிறைய என்ன அந்த மெஷினரிஸ் டிசைன் பண்றது, லேபிளிங்ஸ் டிசைன் பண்றது, அதுல வந்து நிறைய மேக்ஸ் உண்டு. ஸோ அதனால இன்ஜினியரிங்னு போகும்போது மேக்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கணும். அது எய்தர் பயாலஜி கூட இருக்கலாம் இல்லைன்னா கம்ப்யூட்டர் கூட இருக்கலாம்.
0: தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக்.

நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

0: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8ல கேட்டுட்டு இருக்கீங்க ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சிய. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில உணவு அறிவியல் அப்படின்ற டாபிக்ல நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புதுவை பல்கலைக்கழகத்தின் உணவு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஏ சங்கமித்ரா அவர்கள் தொடர்ந்து பேசலாம்.
2: சார், இப்ப வந்து இந்த உணவு அறிவியல் துறையில வந்து இந்த பிராக்டிக்கல் ட்ரைனிங் எல்லாம் வந்து எவ்வளவு முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்க?
3: சோ இப்போ இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் எந்த சப்ஜெக்டா இருந்தாலுமே அதுல வந்து தியரி போர்ஷன் ஒன்னு இருக்கும், அது கூட வந்து சம்பந்தப்படுத்தின ஒரு பிராக்டிக்கல் கண்டிப்பாவே இருக்கும். அவங்களால ஈஸியா விஷுவலைஸ் பண்ணி படிக்கிறதுக்கு இருக்கும் அண்ட் மோர் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ இதுல வந்து இண்டஸ்ட்ரீஸ்க்கு போய் படிக்கிற மாதிரியாவும் இருக்கும். ஸோ அவங்களோட ஒரு பார்ட்ல ஒரு செமஸ்டர்ல வந்து இன்டர்ன்ஷிப் மாதிரி போய் பண்ணுவாங்க இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து, அங்கேயே தங்கியிருந்து அவங்க எப்படி பண்றாங்க, என்ன மாதிரி எல்லாம் ஒர்க் பண்றாங்க, அவங்க கிட்ட ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் இருந்ததுன்னா அதை பண்ற மாதிரி அது ஒரு ஆப்ஷன்ஸ் அவங்களோட கரிக்குலம்லேயே இருக்கும். அது இல்லாம அவங்களே ஓன் இன்ட்ரெஸ்டடா இருந்தாங்கன்னா அவங்களோட வெக்கேஷன் பீரியட்ல வந்து அவங்க ஒரு இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் போகலாம். ஸோ ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து ஒரு 3 month trainings அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ டாப் டு பாட்டம் அந்த இண்டஸ்ட்ரியில அவங்க கூட எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லயும் லைக் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், ரா மெட்டீரியல் ப்ரொக்யூர்மெண்ட் இருக்கும், ப்ரொடக்ஷன் இருக்கும், R&D இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் கூட அவங்க இருந்து என்னெல்லாம் பண்றாங்கிற கத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பிராக்டிக்கல் ஓரியன்டாவும் இருக்கும்.
1: ஓகே, இந்த உணவு அறிவியல் இப்ப முடிச்சிடுறாங்க, இது சம்பந்தமான வேலை வாய்ப்புகள்லாம் என்னென்ன இருக்கு?
3: ஸோ இந்த வேலை வாய்ப்பு அப்படின்னு வரும்போது அது ஒரு 2 கேட்டகரியா எடுத்துக்கலாம். ஒன்னு வந்து இண்டஸ்ட்ரி சைடு, இன்னொன்னு வந்து அகாடமிக் இல்லைன்னா ரிசர்ச் சைடு. ஸோ இண்டஸ்ட்ரி சைடு அப்படின்னு பார்த்தோம்னா குவாலிட்டி கண்ட்ரோல், அதாவது உணவு தரம், உணவு பாதுகாப்பு அதை பத்தி இருக்கிறவங்க. இன்னொன்று வந்து R&D, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். இப்போ எல்லா இண்டஸ்ட்ரீஸ் MNCs எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து

0: அவங்க ஒரு ஆர்என்டி வச்சிருப்பாங்க.
1: ம்
0: ஏன்னா அவங்க இருக்கிற கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ கரண்டாக மக்கள் எதை ப்ரிஃபர் பண்ணுறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து அவங்க நியூவாக கொடுத்துட்டே இருக்கணும் இல்லையா.
1: ஓகே.
0: ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ஆர்என்டி செக்டரில் இருக்கும். அது இல்லாமல் லேப் அனாலிஸ்ட், ஸோ அவங்க வந்து கெமிக்கல் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கும் நம்மளோட ஃபுட் வந்து சேஃபாக இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த லேப்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்காகட்டும், தென் ப்ரொடக்ஷன், இந்த ஹோல் என்டையர் ப்ரொடக்ஷனை வந்து டேக் ஓவர் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு ப்ரொடக்ஷன் சூப்பர்வைசர்ஸ் அந்த மாதிரியான ஜாப்ஸ் இருக்குது. தென் ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் லைக் இந்த ஃபுட் லாஸ், இப்போ FSSAI அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, கவர்மெண்ட்டோட ரெகுலேஷன்ஸ் அந்த மாதிரி இதில் ஒர்க் பண்ணுறதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது.
1: ஓகே.
0: ஸோ அதே இது வந்து இப்போ ஒரு ரிசர்ச்சோ ஒரு அகாடமிக் கல்வி அந்த துறையில் போகணும் அப்படிங்கும் போது அவங்களுக்கு வந்து நிறைய ரிசர்ச் ஓரியன்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அவங்க PhD முடித்ததுக்கப்புறம் ரிசர்ச் அசிஸ்டண்ட்டாவோ இல்லை ஒரு ப்ராஜெக்ட் ஃபெலோவாவோ ஏதாவது ஒரு பர்டிகுலர் இது சம்மந்தமான ரிசர்ச்சில் வந்து இன்வால்வ் ஆகலாம். ஸோ நிறைய கவர்மெண்ட்ல வந்து நீங்கள் இப்போ ப்ராஜெக்ட் ஃபெலோவாக இருந்தீங்க அப்படின்னா வித் ஸ்டைஃபண்டோடவே இருக்கும், அவங்களோட ரிசர்ச் ஒர்க் கேரி அவுட் பண்ணலாம். அதே மாதிரி அரசு ஆய்வகங்கள் இருக்குது, தனியார் ஆய்வகங்கள் இருக்குது, அதில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து அகாடமிக்கில் போகணும் அப்படின்னா அடுத்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராகவோ அந்த மாதிரி இந்த பாடத்துறைகள் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அதில் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது.
1: மேம் தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக். தொண்டை வலி, திடீர் இருமலுக்கு ஏலக்காயை ஒரு துண்டு எடுத்து சிறிது நேரம் சுவைத்து வந்தால் இரண்டும் மிரண்டு ஓடிவிடும்.
2: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: உணவு அறிவியல் அப்படின்ற புதுவை பல்கலைக்கழகத்தின் உணவு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஏ சங்கமித்ரா அவர்கள் தொடர்ந்து பேசலாம்.
2: பிரைவேட் ஜாப்ஸ் நிறைய இருக்கு, அதே மாதிரி அரசு துறைகள்ல இது சம்பந்தமான வேலை வாய்ப்புகள் இருக்கா?
3: ஓகே, நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது என்னன்னா, நிறைய பேத்துக்கு இது வந்து வெளியே தெரியறது கிடையாது, இதுல எல்லாம் வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இந்திய உணவுக் கழகம், ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, ஸோ அதுல வந்து உணவு சேமிப்பு, விநியோகம், தரக்கட்டுப்பாடு அந்த மாதிரியான ஜாப்ஸஸ் இருக்கு. FSSI, ஸோ இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம். ஸோ இப்போ வந்து FSSI இல்லாத ஃபுட் ப்ராடக்டே கிடையாது, எல்லாத்துலேயும் வந்து FSSI வாங்கணுங்கிறது மேண்டேட்ரி. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல ஜாப்ஸ் உண்டு. அதே மாதிரி உணவு பாதுகாப்பு அதிகாரி, FSO, ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து கவர்மெண்ட் செக்டார்ஸில் வரக்கூடிய வேலை வாய்ப்புகள். அது இல்லாமல் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரீஸ் இருக்கும் இல்லையா, ஃபுட் ப்ராசஸிங் மினிஸ்ட்ரீஸ், அவங்களுக்கு கீழே இருக்கிற ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்காகட்டும், இல்லைனா வந்து சென்ட்ரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், ஸ்டேட் ரிசர்ச், ஸ்டேட் லெவலில் இருக்கிற ஆர்கனைசேஷன்ஸ், கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ், ஸோ அதில் எல்லாருக்குமான ஒரு வாய்ப்புகள் உண்டு. அது போக அதர் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ்னு பார்த்தோம்னா, அப்பேடா, நபார்டு, DIBT, அதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டோட ஆர்கனைசேஷன்ஸ். எல்லாத்துலேயும் வந்து ஒரு ஃபுட் டெக்னாலஜியோ இல்ல ஒரு ஃபுட் சயின்டிஸ்டோ அவங்களுக்கு தேவைப்படுது. அதுல வந்து ஸ்பெசிபிக்கா ஒரு நியூட்ரிஷன் ஃபீல்டுன்னு எடுத்துட்டோம் வச்சுக்கோங்களேன், சுகாதாரத்துறை அப்படின்னு எடுத்துட்டோம்னா, டயட்டிஷனாவோ நியூட்ரிஷனிஸ்டாவோ ஒரு புது சுகாதார நிலையம், கவர்மெண்டோட பொது சுகாதார நிறுவனங்கள் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இதுல வந்து ஊட்டச்சத்து நிபுணர் அந்த மாதிரி போறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால வந்து அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், ஸோ அந்த மாதிரி இதுல வந்து பேஷண்ட்ஸ்க்கு வந்து உணவு ஆலோசனை கொடுக்கறது, ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கிறவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கறது, ஸோ அந்த மாதிரியான ஜாப்ஸும் இருக்கு. இதெல்லாமே வந்து கவர்மெண்ட் கீழே வருது. அது போக வந்து சமூக நலத்துறை கீழே வர மிட் டே மீல் ஸ்கீம்ஸ், அதுல வந்து குழந்தைகள் மற்றும் தாய்மார்களுக்கான ஊட்டச்சத்து திட்டங்கள், இதெல்லாமே வந்து இந்த ஃபுட் சயின்ஸ் நியூட்ரிஷன் படிச்சவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்க கவர்மெண்ட்ல இருக்கு.
2: ஓகே, இது தவிர பிரைவேட்ஸ்ல என்னென்ன வேகன்சிஸ் எல்லாம் இருக்கு?
3: ஸோ பிரைவேட்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, ஈவன் வந்து ஒரு சின்ன ஸ்டார்ட் அப்ஸ் கூட இப்ப வந்து ஃபுட் டெக்னாலஜிஸ் கேட்கறாங்க. ஸோ ஈவன் அவங்க ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சாலுமே அதுல வந்து அவங்களுக்கு ஸ்பெசிபிக்கான சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் தேவைப்படுறாங்க. அதனால ஒரு சின்ன ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரி இருந்தாலும் அதுல இருந்து ஒரு MNC ஃபுட்

0: இண்டஸ்ட்ரீஸ் வரைக்கும் அதில் டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ் இருக்குது அவங்களுக்கு. குவாலிட்டி கண்ட்ரோல் இருக்குது, ப்ரொடக்ஷன் இருக்குது, நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து அவங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்ட் பண்ணணும் அப்படின்னாலுமே அதில் வந்து சம்ஹவ் ஃபுட் டெக்னாலஜியோட இல்லை ஒரு ஃபுட் சயின்டிஸ்ட் ஃபுட் சயின்ஸ் படித்தவங்களோட உதவி வந்து அந்த இடத்துல தேவைப்படுது. ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் இருக்குது, பேக்கேஜிங் டிசைன் பண்ணுறது இருக்குது, ஷெல்ஃப் லைஃப் அவங்க பார்க்குறதுக்கானது இருக்குது, ரெகுலேட்டரி கம்ப்ளைன்ஸ் சொன்னேன் இல்லையா எஃப்எஸ்எஸ்ஐ, அதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் கரெக்டாக இருக்குதா அந்த மாதிரி பார்க்குறதுக்குனா. ஸோ இதெல்லாமே வந்து தனியார் எந்த ஒரு உணவு நிறுவனமா இருந்தாலும் அதுல வந்து அவங்களுக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு.
1: ஓகே, உணவு அறிவியல் துறையில குவாலிட்டி கண்ட்ரோல் அப்படின்றது முக்கியமா பார்க்கப்படுது. சோ இந்த உணவு பாதுகாப்பு மற்றும் தர கட்டுப்பாட்டுல இந்த குவாலிட்டி கண்ட்ரோல்ல என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்கு, இது எவ்வளவு முக்கியம், அதை பத்தி சொல்லுங்க.
0: இந்த குவாலிட்டி கண்ட்ரோல் அப்படின்னு வரும்போது என்னன்னா மூலப்பொருட்கள் அதுல வந்து குவாலிட்டி செக் பண்றது. இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு ரா மெட்டீரியல் யார்கிட்ட இருந்து வாங்குவாங்க. ஸோ அவங்க டைரக்டா அதை வந்து அப்படியே அவங்க ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணிட முடியாது. ஸோ அதுக்கும் அவங்க வந்து தர கட்டுப்பாடு பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி பாக்குறதாகட்டும், இல்ல அவங்களோட தயாரிப்பு பண்ணிட்டு இருக்கும்போது நடுவில் சாம்பிள்ஸ் பார்க்கறதாகட்டும், இல்லை ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டை பார்க்கறதாகட்டும். ஸோ இந்த இடத்துல எல்லாம் இந்த குவாலிட்டி கண்ட்ரோலிஸ்டோட ஜாப்ஸ் வருது. அதை நீல வந்து நம்மளோட உணவு வந்து சேஃபாக இருக்குதா, வேற எதுவும் கண்டாமினேட்டடோ இல்லை பேத்தோஜன்ஸ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எதுவும் இல்லை ஸ்பாயிலேஜ் ஆகாமல் இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு அஸ் அ மைக்ரோபயாலஜிஸ்டாகவும் அவங்க ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் நம்மளோட ப்ராடக்ட்டில் ஏதாவது அடல்ட்ரேஷன் இருக்கா, இப்போ ஏன்னா அவங்க வாங்குற ரா மெட்டீரியல் கூட அடல்ட்ரேட் ஆகிருக்கலாம், வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதில் எதுவும் அடல்ட்ரெண்ட் இல்லை, ப்ராடக்டோட குவாலிட்டி வந்து நல்லா தான் இருக்கு அப்படிங்கிறது கன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கறதுக்கும், உற்பத்தி நிலையத்தில் குவாலிட்டி மானிட்டரிங், ஸோ த்ரூ அவுட் த பேச்சஸ் வந்து ஒரே மாதிரியான குவாலிட்டியாக இருக்கா, ஏன்னா ஒரு பேட்சுக்கும் வந்து குவாலிட்டி வேறுபடக்கூடாது. ஸோ அது வந்து ஒரே மாதிரியாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கறதாகட்டும். அதுக்கப்புறம் வந்து குவாலிட்டி அஷூரன்ஸ், நிறைய குவாலிட்டி அஷூரன்ஸஸ் இருக்கு லைக் ஜிஎம்பி, ஜிஹெச்சி, ஹாஸ்அப், அதெல்லாத்தையும் வந்து நடைமுறைக்கு கொண்டு வர்றதுக்கு இந்த ஃபுட் டெக்னாலஜிஸ்டோ ஃபுட் சயின்டிஸ்ட் அவங்களோட ரோல் வந்து கண்டிப்பாக தேவைப்படுது. ப்ளஸ் ஒரு இன்டர்னல் ஆடிட்டர் எஃப்எஸ்எஸ்ஏ, ஐஎஸ்ஓ 22000 அந்த மாதிரி ஆடிட்டர்ஸாகவும் அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது.
1: ஓகே, வெளிநாடுகளில் இது சம்பந்தமான வேலை வாய்ப்புகள்லாம் இருக்கா?
0: ஆமாம், வெளிநாட்டில் வந்து நிறைய படிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு, ஜாபுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது. ஸோ ஈவன் இப்போ ஹையர் எஜுகேஷன் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஒரு யூஜி இங்கே படிக்கிறீங்க அப்படின்னா கூட பிஜிக்கு வந்து நீங்கள் அப்ராடுக்கு போகலாம். ஸோ நிறைய கண்ட்ரீஸ் லைக் அமெரிக்கா, கனடா, ஐரோப்பியா, ஆஸ்திரேலியா, ஸோ அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து இந்த மாதிரி ஃபுட் டெக்னாலஜிக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஈவன் இங்கே யூஜி பிஜி பண்ணிட்டு பிஹெச்டிக்கு போகிறவங்களும் இருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ அந்த மாதிரி பிஹெச்டியோ இல்லை ஒரு பிஜி முடிச்சுட்டு அங்க இருக்கிற மல்டிநேஷனல் கம்பெனிஸ்ல ஒர்க் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, அங்க இருக்கிற ஃபுட் கம்பெனிஸ்ல ஒர்க் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால அங்க இருக்கிற காலேஜஸ் யூனிவர்சிட்டிலயுமே வாய்ப்புகள் உண்டு.
1: மேம் தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக்.
2: உண்மையா சொல்ல போனா வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா, அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே ஜீரோ பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணும்னு சொல்லணும், நீங்களும் உடனே போடுங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: கொன்ன கொன்ன மாரியாக்கா, கொழகாட்டு மாரியாக்கா.
1: என்ன சொன்ன
0: என்ன சொன்ன எழுந்து பேசுவாரிகளா?

0: ஏய், இங்க நான் தான் கிங்.
1: கண்ணா, இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாச ஹிட்டு.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, 1/2 கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
2: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
5: வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8ல கேட்டுட்டு இருக்கீங்க ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியை. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில உணவு அறிவியல் அப்படின்ற டாபிக்ல நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புதுவை பல்கலைக்கழகத்தின் உணவு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஏ சங்கமித்ரா அவர்கள் தொடர்ந்து பேசலாம்.
6: இப்ப உணவு அறிவியல் ஃபீல்டு வந்து தொழில் முனைவுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
7: சோ இப்போ ஒரு தொழில் முனைவு, ஒரு இண்டிவிஜுவலா ஒருத்தவங்க ஒரு சின்னதா ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு என்ன மாதிரி ப்ராடக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கணும். லைக் என்ன ப்ராடக்ட் நம்ம போறோம், ஒரு பிஸ்கெட்டா இல்ல ஒரு கேக்கா இல்ல ஒரு ஜாமா அப்படிங்கறது அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கணும். சோ அதுல வந்து என்னன்னா, இந்த மாதிரி என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறதுல என்ன டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி பண்ணா நமக்கு ப்ராடக்டோட குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும், நியூட்ரிஷன் வந்து கம்மி ஆகாம இருக்கும், அதெல்லாமே இந்த உணவு அறிவியல் மூலமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால சந்தை தேவைகள், இப்போ கரண்டா என்ன தேவைப்படுது, மக்கள் வந்து எதை விரும்புறாங்க, இல்ல கரண்ட் ஜென்ரேஷன்ஸ் எதை விரும்புறாங்க, எது வந்து ட்ரெண்டிங்ல இருக்கு அப்படிங்கறதுக்கு ஏத்த மாதிரி அவங்க வந்து அவங்களோட ஜாப் கொண்டு போகலாம், அதுக்கேற்ற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இதெல்லாத்துக்குமான ஒரு செயல்முறை விளக்கங்களும் அதுக்கான தீர்வுகளையும் வந்து இந்த துறை வந்து வழங்குது.
5: இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து கம்மியான முதலீடு தான் வச்சிருக்காங்க, ஸோ இதுல என்னென்ன மாதிரி தொழில்கள்லாம் அவங்களால ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஐடியாஸும் வந்து இந்த உணவு அறிவியல் கொடுக்குதா?
7: கண்டிப்பா கொடுக்குது. எப்படின்னா, இப்போ ஒரு சின்ன லெவல்ல அவங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ கரண்ட் ட்ரெண்டிங்ல இருக்கிறது என்னன்னா மில்லட் பேஸ்ட். ஸோ மில்லட் அப்படிங்கிறது, ஏன்னா மக்களுக்கு வந்து இப்போதான் மில்லட்ஸோட அட்வான்டேஜஸ் எல்லாம் ரொம்ப தெரிய வரதுனால நிறைய பேர் மில்லட்ஸ் ரைஸ்ல இருந்து வீட்ல இருந்து மில்லட்டுக்கு மாறி இருக்கிறாங்க. ஸோ மில்லட் பேஸ்ட் பண்ண பிஸ்கெட்ஸோ குக்கீஸோ, ஈவன் வந்து இப்போ மில்லட் பேஸ்டு நூடுல்ஸ் எல்லாமே இருக்கு. ஈவன் லோக்கல் மார்க்கெட்ஸ்ல ஒரு சின்ன லெவல்ல ஸ்டார்ட் பண்ணி மார்க்கெட்ஸ்ல

0: அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி சீட் பார்ஸ், லைக் நம்ம இப்போ எப்படி இந்த கிரானுலா பார்ஸ்ன்னு சொல்லுவோம், அதில் எல்லாமே வந்து ஃபாரின் அவங்களுக்கு அவைலபிள் ஆகிற நட்ஸ் வச்சு பண்ணியிருப்பாங்க. பட் நம்மளோட நிலக்கடலையாகட்டும் இல்லை மற்ற தானிய வகைகள் அதை வச்சு பண்ணுற மாதிரியான அமைப்புகள் உண்டு. அது போக வந்து மசாலா பவுடர்ஸ், ஸோ அதுலேயே வந்து மிக்சஸ், வெரைட்டி மிக்சஸ், லைக் இப்போது சாம்பார் மசாலானா ஸ்பெசிஃபிக்காக சாம்பார் மசாலா மட்டும் ரெடி பண்ணுறது, அந்த மாதிரி வெரைட்டியான ஒரு குழம்புகளுக்காகட்டும் இல்லை ஒரு இட்லி தோசை மிக்ஸ் ஆகட்டும், ஒரு ரெடிமேடாக பண்ணுற மாதிரியான மிக்சஸ் ரெடி பண்றதாகட்டும், சோ அதெல்லாமே வந்து நம்மளோட ஒரு சின்னதா ஆரம்பிக்கிறவங்களுக்கான ஒரு ஐடியாவா இருக்கும். அது போக வந்து வெரைட்டி ஆஃப் பிக்கிள்ஸ், ஊறுகாய்களோ இல்ல ஒரு சட்னி வகைகளாகட்டும், ஜாம்ஸ், ஏன்னா இப்ப நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் பாத்தீங்கன்னா எப்போ நமக்கு விளைச்சல் அதிகமா இருக்கோ அந்த டைமுக்கு விற்பாங்க. ஒரு பாயிண்ட்ல வந்து ரொம்ப விளைச்சல் அதிகமா போகும்போது வேஸ்டா போயிடும், கொண்டு போய் கொட்டிடுவாங்க. சோ அதை வந்து அந்த மாதிரி பண்ணாம அதை ஒரு வேல்யூ அடிஷன் பண்ணும் போது, நீங்க நார்மலா தக்காளியை தக்காளியா விற்கிறத விட அதை வேல்யூ ஆட் பண்ணி விற்கும் போது கொஞ்சம் லாபம் அதிகமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி போகிறதாகட்டும். இன்னொன்று வந்து ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ் லைக் இந்த இட்லி தோசை பேட்டர், அதுலேயே வந்து மில்லட் பேஸ்டாக ஒரு பேட்டர் மேக் பண்ணுறது, ஸோ அதெல்லாமே வந்து இந்த சிறிய முதலீட்டில் தொடங்குறவங்களுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும்.
1: இப்போ ஃபுட் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் வந்து எந்த ஒரு ஃபுட்டை அவங்க மேக் பண்ணாலுமே அதுக்கு வந்து கண்டிப்பாக லைசன்ஸ்ன்றது முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இந்த உணவு தொழிலில் லைசன்ஸ் இந்த தரச்சான்றிதழ்கள்லாம் ஏன் அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க.
0: உணவு தொழிலில் வந்து இந்த உரிமை மற்றும் தரச்சான்றிதழ்கள்ங்கிறது ரொம்ப கட்டாயமாகும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் FSSI license. So, இப்போ நீங்கள் எந்த ஒரு brand இப்போ மார்க்கெட்டில் வாங்கினீங்கனாலும் அதில் FSSI லோகோவும் அந்த FSSI நம்பரும் பார்க்க முடியும். அந்த மாதிரி ஒரு லோகோ அந்த நம்பர் FSSI license வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது, ஸோ அது வந்து ஒரு பொது சுகாதாரத்தை பாதுகாக்குது. அது இல்லாமல் உணவோட பாதுகாப்பு, உணவோட தரம், அதோட தூய்மை, இது எல்லாத்தையும் வந்து உறுதி செய்யுது. அண்ட் அது இன்னும் என்ன சொல்ல வருதுன்னா இது எல்லாமே சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு இருக்குது அப்படிங்கிறதும் அந்த FSSI license வந்து நமக்கு காட்டுது. ஸோ இதெல்லாம் இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்கும், அந்த ப்ராடக்ட் மேல ஒரு நம்பிக்கை இருக்கும். ஸோ ஒரு பிசினஸுக்கான ஒரு நம்பகத்தன்மையை வந்து அதிகரிக்குது. அது இல்லாம சந்தையில இருக்கிற போட்டியை சமாளிக்கிறதுக்கு உதவுது. ஏன்னா இப்ப நார்மலா போயிட்டு நம்ம ஒரு ரெண்டு பிராண்ட் பாக்குறோம், ஒன்னு வந்து FSSI லைசன்ஸ் இல்லாம இருக்கு, இன்னொன்னு இருக்கு அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா இப்போ பாத்தீங்கன்னா கரண்ட் ட்ரெண்ட்ல இருந்து ஓகே FSSI லைசன்ஸ் இருக்கு நம்ம இதை வாங்குவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் நிறைய பேர்கிட்ட இருக்குது. ஸோ அதனால அது கன்சியூமர்ஸ்க்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரஸ்ட் கொடுக்குது.
1: மேம் தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக்.

0: வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8ல கேட்டுட்டு இருக்கீங்க ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில உணவு அறிவியல் அப்படின்ற டாபிக்ல நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புதுவை பல்கலைக்கழகத்தின் உணவு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஏ சங்கமித்ரா அவர்கள் தொடர்ந்து பேசலாம். இப்ப எந்த துறை எடுத்தாலுமே வந்து நிறைய சவால்களை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி இந்த உணவு அறிவியல் துறையில எதிர்கொள்ளும் சவால்கள் எல்லாம் என்ன அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
1: சோ இதுல மெயினா இருக்கிறது வந்து சவால்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து பாதுகாப்பு, தரம். ஏன்னா குவாலிட்டி வந்து நம்ம யாரும் வந்து காம்ப்ரமைஸ் பண்ண விரும்பல. அதே சமயம் நமக்கு உணவு பாதுகாப்பா இருக்கு, தரமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது விலை அப்படிங்கறது இன்னொரு பாயிண்ட்ல வரும். சோ மக்கள் வந்து அதுக்காக நம்ம ரொம்ப விலை ஜாஸ்தியா வச்சாலும் வந்து வாங்க மாட்டாங்க. சோ மக்களும் வாங்குற மாதிரி இருக்கணும், விலை வந்து அவங்க எதிர்பார்க்கிற லெவல்ல இருக்கணும், ஆனா வந்து நம்மளோட ப்ராடக்ட் தரமாவும் இருக்கணும், குவாலிட்டியாவும் இருக்கணும். சோ அது ரெண்டையும் வந்து எந்த லெவலுக்கு நம்ம பேலன்ஸ் பண்றோமோ அது வந்து நம்மளோட ஒரு பெரிய சேலஞ்சஸ். அதே மாதிரி நம்ம கொடுக்குற ப்ராடக்டோ நம்ம யூஸ் பண்ற ரா மெட்டீரியல் வந்து ரொம்ப குட் குவாலிட்டி இருக்கணும். என்ன ப்ராசஸ் பண்ணாலும் அதுல வந்து எந்த அடல்ட்ரேஷன்ஸ் இருக்கக்கூடாது, கண்டாமினேஷன்ஸ் இருக்கக்கூடாது. சோ அதுல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே மாதிரி என்ன மாதிரியான ப்ராடக்ட் பண்றோம், என்ன டெக்னாலஜி யூஸ் பண்றோம் அப்படிங்கறதும் நம்ம ரொம்ப கரெக்டா இருக்கணும். அண்ட் மோர் ஓவர் இப்போ கரண்டா என்ன மக்கள் எதிர்பார்க்கறாங்க, என்ன மாதிரி ப்ராடக்ட் வந்து அவங்களுக்கு தேவைப்படுது. ஏன்னா இப்போ இருக்கிற சினாரியோல வந்து ஹெல்த்தி பேஸ்டு ஃபுட்ஸ் வந்து நிறைய விரும்புறாங்க. ஈவன் யங்ஸ்டர்ஸ் ஆகட்டும் ஹெல்த்தி ஃபுட்ஸ் வந்து நிறைய பேர் ப்ரிஃபர் பண்றாங்க. அண்ட் ஃபங்க்ஷனல் ஃபுட்ஸ் லைக் இப்போ நம்ம அந்த உணவு சாப்பிட்றதுனால நம்மளுக்கு உடம்புக்கு ஏதாவது சில நல்ல திங்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஃபுட்ஸ் வந்து எதிர்பார்க்கறாங்க. சோ அந்த மாதிரி எதெல்லாம் நமக்கு தேவைப்படுதோ அதை நோக்கி போறது வந்து இப்போ கரெக்டா இருக்கும்.
0: இப்ப இருக்கிற சூழ்நிலையில வந்து நிறைய புதிய தொழில்நுட்பங்கள் வந்து நிறைய விஷயங்கள் உள்ள வந்துகிட்டே இருக்கு. இந்த துறையை பொறுத்த வரைக்கும் இந்த தொழில்நுட்பங்கள்லாம் எப்படி இந்த ஃபுட் டெக்னாலஜியை வந்து மாத்துறதா நீங்க நினைக்கிறீங்க?
1: சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேஷன்ஸ், ரோபோட்டிக்ஸ் அதெல்லாமே வந்து இப்போ ஒரு பெரிய லெவல் ஆஃப் ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரி எடுத்தோம்னா இதெல்லாமே இப்போ உள்ள புதிய தொழில்நுட்பமா இருக்குது. பேக்கேஜிங் பண்றதாகட்டும், ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு ரா மெட்டீரியல் வாங்குறீங்க, ஒரு மாம்பழம் வாங்குறீங்க ஜூஸ் பண்றதுக்கு ஒரு இண்டஸ்ட்ரியில் அப்படின்னா அந்த வாங்குற மாம்பழம் எல்லாமே ஈக்குவலாக வந்து பழுத்திருக்கா, இல்லை அதில் ஏதாவது வந்து பூச்சி ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறதுமே அவங்க வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து செக் பண்ண முடியும். ஸோ அதெல்லாமே இந்த ஆட்டோமேஷன்ஸோ இந்த சென்சார்ஸ் யூஸ் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இல்லை இப்போ அந்த இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ எக்கு சேல் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த எக்கு வந்து நம்ம ஒரு ஒரு எக்கும் நல்லா இருக்கான்னு உடச்சு பார்க்க முடியாது இல்லையா. ஸோ அப்போ அது எக்கு அசெச் எக்காகவே இருக்கும்போது உள்ள ஏதாவது கண்டாமினேஷன்ஸ் இருக்கா, ஏதாவது ஸ்பாயிலேஜ் இருக்கா அப்படிங்கிறது இந்த மாதிரி சென்சார்ஸ் யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அவங்களால டிடெக்ட் பண்ண முடியும்.
0: ஓகே.
1: அது இல்லாமல் இப்போ வந்து அட்வான்ஸ்ட் அனாலிட்டிக்கல் டூல்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அதை வச்சு அவங்க வந்து ப்ராடக்ட்ல ஏதாவது அடல்ட்ரேஷன்ஸ் இருக்கா, இல்லை பெஸ்டிசைட்ஸ் இருக்குதா, ஏன்னா இப்போ அது ஒரு நிறைய இதில் இருக்கு, அடல்ட்ரேஷன்ஸ் நிறைய பண்ணிடுறாங்க. அது இல்லாமல் வந்து பெஸ்டிசைட் ரெசிடியூ வந்து நம்மளோட ஃபுட் ப்ராடக்ட்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஹை அண்ட் அனாலிட்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி அவங்களால வந்து இதை வந்து செக் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் இல்லை அப்படின்னா வந்து

0: அவங்க ரா மெட்டீரியல் வந்து உள்ள ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ அதனில வந்து ஷெல்ஃப் லைஃப் மானிட்டர் பண்றதாகட்டும், ஸ்பாயிலேஜ் ஏதாவது வீணா போகுதா அதை டிடெக்ட் பண்றதாகட்டும், பேக்கேஜிங்லேயே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இருக்கும். லைக் உள்ள வந்து ப்ராடக்ட் வந்து வீணாகுது அப்படின்னா நீங்க அதை ஓப்பன் பண்ணவே தேவையில்லை. ஓப்பன் பண்ணாம அந்த பேக்கேஜா இருக்கும் போதே வந்து உங்களுக்கு பாக்குற மாதிரியான அமைப்புகள் எல்லாமே நிறைய அட்வான்ஸ்டா இப்போ கரண்ட்ல இருக்குது.
1: மேம் தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் செய்தோலி செய்தாரம் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
2: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
1: புதுவை பல்கலைக்கழகத்தின் உணவு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஏ சங்கமித்ரா அவர்கள் தொடர்ந்து பேசலாம்.
4: இப்ப வந்து ஃபியூச்சர்ல இந்த உணவு அறிவியல் துறையோட வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்ப நியூ டெக்னாலஜி எல்லாம் வந்து உள்ள வந்துட்டே இருக்கு, இல்ல ஒரு துறையை இன்னொரு துறை வந்து ஓவர் கம் பண்ணிட்டு வராங்க. சோ அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில இதோட வளர்ச்சி அப்படின்றது எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க?
0: ஓகே, ஸோ இந்த துறை வந்து இப்போ எப்படியா இருந்தாலும் நமக்கு உணவு அடிப்படை தேவையும் இருக்கும்போது இதில் வந்து எந்த ஒரு டிராப் இருக்கும்னு நினைக்கல. ஏன்னா கண்டிப்பாக புதுசு புதுசாக ஃபுட்ஸ் வேணும், வெரைட்டியாக வேணும் அப்படிங்கும் போது இதில் ஃபர்தராக வந்து அப்டேட் ஆகிட்டு போயிட்டே தான் இருக்கும். ஸோ பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அவங்களுக்கு. இப்போ பேசிக்காக வந்து என்ன படிக்கிறோம், அது எப்படி ஒர்க் ஆகுது, அந்த டெக்னாலஜி என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். அதே மாதிரி வந்து இதில் ஒரு இன்னோவேஷனோ, ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்ட் பண்ணணும், ஒரு கிரியேட்டிவிட்டி அதெல்லாம் வந்து உள்ளார இன்கார்பரேட் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் ஃபர்தரா வந்து நம்மளோட ப்ராடக்ட் ஆகட்டும் இல்ல அந்த டெக்னாலஜியை இன்னும் பெஸ்ட்டா எடுத்துட்டு போகலாம். சோ அதே மாதிரி வந்து சுற்றுச்சூழலுக்கு பாதுகாக்கிற மாதிரியான ப்ராடக்ட்ஸ், ஏன்னா பொல்யூஷன் ஆகக்கூடாது, நம்ம கொண்டு போய் பண்ற ஒரு ப்ராசஸ்னால வந்து நம்ம சுற்றுப்புற சூழல் வந்து மாசுபடக்கூடாது, அந்த மாதிரியான ஒரு கான்செப்டோட எடுத்துட்டு போகும்போது அவங்களுக்கு இன்னும் நிறைய இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் இருக்கும், நியூ டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சோ இதெல்லாமே வந்து ஒரு லாங் டேர்ம் ஒரு சக்சஸ்க்கான பாயிண்ட்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
4: ஓகே, இப்போ இந்த ஃபுட் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் வந்து பெண்கள் ஆண்கள் இவங்களுக்கு வந்து சமமான எல்லா இடத்துலையுமே தொழில் வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்குது. ஆனாலும் வந்து நிறைய பேர் வந்து இதை சூஸ் பண்ணுறதுக்கு வந்து தயங்குறாங்க. ஸோ ஃபுட் டெக்னாலஜியாக பேசாமல் நம்ம ஒரு இன்ஜினியரிங் போகலாம், டாக்டர் ஃபீல்ட் போகலாம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்களே தவிர இந்த ஃபுட் டெக்னாலஜின்றதை சூஸ் பண்ணுறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இதை பற்றின விழிப்புணர்வு வந்து போதிய அளவு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கிற மாணவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
0: இது ஒரு ஜென்ரலாகவே இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. ஏன்னா ஒன்று அவங்க இன்ஜினியரிங் இல்லைனா டாக்டருங்கிற மைண்ட் செட்டில் இருப்பாங்க. பட் அதே இன்ஜினியரிங்லேயோ வந்து இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இருக்குங்கிறது தான் நிறைய பேருக்கு தெரிய வரல. ஈவன் இன்ஜினியரிங் போக விருப்பம் இல்லை, நான் சயின்ஸில் போகணும் அப்படிங்கிறவங்களுக்குமே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபுட் சயின்ஸ் இருக்குது, ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இப்போ அவங்க எந்த ஏரியாவில் இருக்கிறாங்களோ மேபி அங்கே இன் அண்ட் அரவுண்டில் இருக்கிற யூனிவர்சிட்டிஸில் இந்த மாதிரி கோர்ஸ், ஏன்னா எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் வந்து ஒரு ஸ்டேட் அக்ரி யூனிவர்சிட்டிஸ் இருக்கும். ஸோ அதில் கண்டிப்பாக இந்த சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். அது இல்லாமல் நிறைய ப்ரைவேட் காலேஜஸும் இருக்குது, சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸில் இந்த கோர்ஸ் இருக்கு. ஸோ அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எங்கே என்ன மாதிரி கோர்சஸ் வேணும், லைக் அவங்க இன்ஜினியரிங் சைட் போகிறாங்களா இல்லை சயின்ஸ் சைட் போகிறாங்களா, அவங்க அது டிசைட் பண்ணி அதுக்கேற்று கொஞ்சம் சர்ச் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையவே இருக்குது.
4: இந்த ஃபுட் டெக்னாலஜி துறை வந்து சமூக வளர்ச்சிக்கு எவ்வாறு உதவுதா நீங்கள் நினைக்கிறீங்க?
0: இப்போ இது வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா உணவு பாதுகாப்பு, ஊட்டச்சத்து மேம்பாடு. ஸோ இதெல்லாமே வந்து WHO அவங்களோட கோட்பாட்டுக்கு கீழே இருக்கணும். ஸோ அதை ஃபாலோ பண்ணி வருது. ஸோ அப்படி இருக்கும் போது வந்து நம்ம உணவு இப்போ அதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம ஒரு உணவு பண்றோம் அப்படிங்கும் போது ஸோ கண்டிப்பா மக்களுக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் இருக்கும். ஓகே, இப்போ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிருக்காங்க, இப்போ WHO இல்லை FAO ஸ்டாண்டர்ட்ஸோ இல்லை FSSI ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ணிருக்காங்க, அதை பேஸ் பண்ணி தான் இதை பண்ணிருக்காங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் கிடைக்கும். அதனால இப்போ வந்து வேல்யூ அடிஷனோ ஒரு ப்ராசஸிங் பண்றோம், இப்போ நமக்கு ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியா இருக்கு, அப்போ வந்து நம்ம ஒரு ப்ராசஸ் பண்றோம் அப்படிங்கும் போது விவசாயிகளுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு வருமானம் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும். இந்த மாதிரி வேல்யூ அடிஷன் பண்றாங்க அப்படிங்கும் போது அந்த ப்ராடக்ட் வேஸ்ட் ஆகாம அதை ஃபர்தரா வந்து இன்னொரு ப்ராடக்டா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும்போது மதிப்பும் அதிகமாகும், அண்ட் அவங்களுக்கு வந்து வேஸ்ட் எல்லாம் ரெடியூஸ் பண்றதுக்கு மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கும். அண்ட் குவாலிட்டி லேப்ஸ்ல இருக்கிறது பிளஸ் இந்த ஸ்டார்ட் அப்ஸ் அந்த மாதிரியான வேலை வாய்ப்புகளுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இது இருக்குது. பிளஸ் நம்மளோட கம்யூனிட்டி, சின்ன நீங்க ஒரு சின்ன லெவல்ல ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும் போது உங்களோட கம்யூனிட்டிக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். பிளஸ் நீங்க ஒரு ஹெல்த்தியா அதை கொடுக்கும் போது நம்மளை சுத்தி இருக்கிற அந்த சொசைட்டிக்கு வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் போச்சு அப்படிங்கிற மாதிரியானதா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட சமூக வளர்ச்சிக்கு உதவுற மாதிரியான பாயிண்ட்ஸா இருக்கும்.
1: மேம் தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக்.

0: अब टेलीलॉ के माध्यम से न सिर्फ घर बैठे मुफ्त कानूनी सलाह ले सकते हैं बल्कि अनुभवी वकीलों से कोर्ट में कानूनी सहायता भी पा सकते हैं।
1: तो डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप अथवा लॉगिन करें www.tele-law.in या अपने नजदीकी CSE सेंटर से संपर्क करें। न्याय विभाग, भारत सरकार द्वारा जनहित में जारी।
2: புதுவை பல்கலைக்கழகத்தின் உணவு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஏ சங்கமித்ரா அவர்கள் தொடர்ந்து பேசலாம்.
3: மாணவர்களுக்கு வந்து இந்த ஃபுட் டெக்னாலஜி மீது இன்னும் வந்து அவங்களுக்கு அதிகமான ஈடுபாடு வரதுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
4: சோ அவங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ற மாதிரி ஒரு ஃபேக்ட் அப்படினா, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸ்பேஸ் ஃபுட்ஸ் அப்படிங்கிற டேர்ம் வந்து நம்ம ரொம்ப கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். பட் ஸ்பேஸ் ஆஸ்ட்ரோநட்ஸ் அதெல்லாம் பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்போம். எப்போவுமே வந்து நம்ம ஒரு ஆஸ்ட்ரோநட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட

0: வாழ்க்கை முறை எப்படி இருக்கும், அவங்க என்ன சாப்பிடுவாங்க, எப்படி சாப்பிடுவாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு கியூரியாசிட்டி எல்லாருக்குமே இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அப்போ அதை வச்சு பார்க்கும்போது இதில் வந்து உணவு, இப்போ அவங்களோட உணவு அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு ஃபுட் சயின்டிஸ்ட்டோ ஒரு ஃபுட் டெக்னாலஜிஸ்ட்டோ கண்டிப்பாக ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸில் இருப்பாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போகணுன்னா நம்மளோட இந்தியன் ஆஸ்ட்ரோநட் ராகேஷ் சர்மா. ஸோ இப்போ அவங்க வந்து போகும்போது வந்து சூஜி ஹல்வா, அதாவது ரவா ஹல்வா, பொட்டேட்டோ அண்ட் இந்த சிக்பி கரீஸ் வெஜிடபிள் புலாவ் இதெல்லாமே தான் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. ஸோ என்ன, அவங்க வந்து நம்ம நார்மலாக எப்படி சாப்பிட்றோமோ அந்த மாதிரி சாப்பிட முடியாது, அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன துகள்களாக வர்ற மாதிரியான ப்ராடக்ட் எடுத்துக்க முடியாது. ஸோ மோஸ்ட்லி பேஸ்ட் அந்த மாதிரி இருக்கும், இல்லைனா வந்து ட்ரைடு ஃபார்மில் இருக்கும். ஸோ அவங்க வந்து அதில் ஒரு ஹாட் வாட்டர் ஏதோ ஆட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்து 2025 ஸ்பேஸ் ஸ்டேஷன் போன சுபான்ஷு சுக்லாக்கு வந்து மேங்கோ நெக்டார், நம்ம மாம்பழத்தில் பண்ண ஒரு ஜூஸ் மாதிரியான ஒன்றும், தென் மூங் தாலில் ஹல்வா, தென் கேரட் ஹல்வா, ரைஸ் இதெல்லாமே வந்து அவங்க எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கவர்மெண்டோட ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்கிற டிஃபென்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பயோ டிஃபென்ஸ் டெக்னாலஜி, அர்லியர் வந்து இதை டிஎஃப்ஆர்எல்ங்கிற நேமில் இருந்தது. ஸோ அது என்னன்னா பாதுகாப்பு உயிரி பாதுகாப்பு தொழில்நுட்ப நிறுவனம், ஸோ டிஆர்டிஓ கீழே வர்றது. ஸோ அப்போ அதில் வந்து அவங்க ஒரு ஆர்கனைசேஷன், ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு. ஸோ அதில் ஒர்க் பண்ணுறவங்க நிறைய ஃபுட் சயின்ஸ் ஃபுட் டெக்னாலஜிஸ் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம போகணுனாலுமே நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்போ அதில் போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ்க்கு போகிற ஒரு ஆஸ்ட்ரோநட்டுக்கு அவங்களுக்கு என்ன தேவை இருக்கும், அவங்களுக்கான ஃபுட்ஸ், அப்போ நிறைய என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணணும், அவங்க அங்கே போய் எப்படி அதை நம்ம சாப்பிடணும் ஆனால் இதே டேஸ்ட்ல இருக்கணும், அவங்க வீட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்ல இருக்கணும் அப்படிங்கும் போது அதுக்கான பேக்கேஜிங், அதுக்கான டெக்னாலஜி, அது எல்லாத்தையுமே உருவாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு.
1: உணவு அறிவியல ஒரு வாழ்க்கை தொழிலா தேர்வு செய்ய விரும்புறவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க?
0: ஸோ இப்போ நீங்க இந்த ஃபீல்டில் தான் போகணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு பேசிக்கா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, சம்ஹவ் ஒரு ஃபுட் ப்ராடக்ட் ஒரு இண்டஸ்ட்ரிக்கு போகணுமோ இல்லை ஒரு ஃபுட் டெக்னாலஜி ஒரு ஃபுட் சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா நீங்க அது வந்து உங்க 12th ஸ்டாண்டர்டோ 11th படிக்கும் போதுலேருந்தே இருக்கணும். ஏன்னா பெட்டர் மார்க்ஸ், உங்களுக்கு பெட்டர் யூனிவர்சிட்டியில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க வாய்ப்பு உண்டு. ஸோ அண்ட் த்ரூ அவுட் இந்தியாவில் உங்களுக்கு அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அண்ட் மோர் ஓவர் இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி படிக்கலாம், எதுவுமே நீங்கள் வந்து கெஸ் பண்ணணும் இமேஜின் பண்ணணுங்கிறது இருக்காது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீல்ட் அண்ட் கரண்ட் ட்ரெண்டில் இருக்கும், நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ கரண்ட்டாக என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரி ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டில் இருக்குது, அது என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணி மார்க்கெட்டில் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் அப்டேட் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து டிசைட் பண்ணணும், நீங்கள் அந்த படித்து முடிக்கிற சமயத்தில் வந்து நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் வெதர் நீங்கள் இண்டஸ்ட்ரிக்கு போகிறதுக்கு விரும்புகிறீங்களா, ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறதுக்கு விரும்புகிறீங்களா, இல்லை அந்த மாதிரி ஒரு சின்ன இண்டஸ்ட்ரியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண விரும்புகிறீங்களா, இல்லைனா வந்து மோர் இன்டூ ரிசர்ச் சைடில் போகணுமா, இல்லை ஒரு அகாடமிஷனாக போகணுமாங்கிறது உங்களோட படித்து முடிக்கிற அந்த சமயம் நீங்கள் அதை டிசைட் பண்ணி அதுக்கான ஃபோக்கஸை அதுக்கான எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் இருக்கணும். ஸோ நீங்கள் முக்கியமாக கேர்ள்ஸுக்கு வந்து இது ரொம்ப சேஃபானது தான், அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ நீங்கள் இதில் தான் போகணும்னு உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த ஃபீல்டு எடுக்கலாம். ஸோ சாப்பாடு வந்து சமைக்கிறதோ ஒரு கிச்சனோட ஸ்டாப் பண்ணாதீங்க, அதை தாண்டி வெளியே வாங்க, உங்களோட சமைக்கிறத வந்து ஒரு சயின்ஸாக மாற்றுங்க, ஒரு தொழிலாக மாற்றுங்க, உங்களோட ஆர்வத்தை வந்து ஒரு தொழிலாக மாற்றுறதுக்கு உதவி பண்ணுற ஃபீல்டு தான் இது. ஸோ எதிர்காலம் கண்டிப்பாக இருக்குது, இந்த ஃபீல்டு எடுத்தீங்கன்னா ஆல் தி பெஸ்ட்.
1: நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. இன்னைக்கு உணவு அறிவியல் பத்தி நிறைய விஷயங்களை நம்ம கூட ரொம்ப சூப்பரா ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. புதுவை பல்கலைக்கழகத்தின் உணவு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஏ சங்கமித்ரா அவர்கள், உங்களுக்கு நிலையத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி.
0: நன்றி மேம்.
2: தினமும்
1: மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் கவுன்சிலிங் கோட் 3805.
2: காலத்து வென்ற காலங்கள் நிகழ்ச்சியில ஃபர்ஸ்ட் பாடல் கேட்க போறீங்க. இரு வல்லவர்கள் படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் பி சுஷீலா இணைந்து பாடிய பாடல்.

கரெக்டா 2:27 24 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 102.8 காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததா உங்களுக்காக கண்ணதாசன் வரிகள்ல கே வி மகாதேவன் இசையில டி எம் சவுந்தரராஜன் பி சுஷீலா இணைந்து பாடிய பாடல் வேட்டைக்காரன் படத்திலிருந்து வருது, கேளுங்க.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

102.8ல கேட்டுட்டு இருக்கீங்க காலத்தை வென்ற காலங்கள் நிகழ்ச்சியை. நிகழ்ச்சியில அடுத்ததா உங்களுக்காக பெற்ற மகனை விற்ற அன்னை படத்துல இருந்து பாடல் வருது, கேட்டுட்டு வாங்க.

கானங்கள் நிகழ்ச்சியை தான் இப்ப ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததா உங்களுக்காக கண்ணதாசன் வரிகள்ல விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடல் ஆண்டவன் கட்டளை படத்திலிருந்து.

0: தொண்டை வலி, திடீர் இருமலுக்கு ஏலக்காயை ஒரு துண்டு எடுத்து சிறிது நேரம் சுவைத்து வந்தால் இரண்டும் மிரண்டு ஓடிவிடும்.
1: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: உங்கள் பழைய தங்க நகைகளை எந்த ஒரு நகை கடையில் வாங்கியிருந்தாலும் அதை விற்று உடனடியாக காசோலையாக பெற்று மகிழுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: கண்ணதாசன் வரிகள்ல விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில பி பி ஸ்ரீனிவாஸ் இஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் போலீஸ்காரன் மகன் படத்திலிருந்து.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: நிகழ்ச்சி நடத்ததா உங்களுக்காக கண்ணதாசன் வரிகள்ல விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில பி பி ஸ்ரீனிவாஸ் பி சுஷீலா இணைந்து பாடிய பாடல் பாசம் படத்திலிருந்து வருது, கேட்டுட்டு வாங்க.

0: பிரதமர் எல்லா வீடுகளும் மின்சாரம் தயாரிக்கணும்னு விரும்புகிறார். அதை வித்து சம்பாதிக்கவும் சொல்கிறார். பிரதமர் தொடங்கிய இந்த சூரிய புரட்சியின் மாற்றம் இப்போது தெரிய தொடங்கியுள்ளது. இந்தியாவின் 30 லட்சத்திற்கும் அதிகமான குடும்பங்கள் தங்கள் வீட்டு மாடியில் சோலார் பேனல் பொருத்தியுள்ளனர். நீங்களும் இந்த எரிசக்தி புரட்சியில் இணையுங்கள். இப்போதே PM Suryagar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியோட நிறைவாக பாத காணிக்கை படத்திலிருந்து பாடல்.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, டைம் கரெக்டா 3:01 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 102.8 இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர், நான் உங்க ஆர்ஜே ஆஷா. நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
2: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.

0: நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்க?
1: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
0: ஃபர்னிச்சர்க்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
1: மங்களன் மங்கள் இந்தியா மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில நம்ம பேசக்கூடிய விஷயம், நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் பார்க்கிற ஒவ்வொரு முகங்களா இருக்கட்டும் இல்ல ஒவ்வொரு நினைவா இருக்கட்டும் அண்ட் ஒவ்வொரு அழகான காட்சியும் நம்ம கண்கள் மூலமா தான் பாக்குறோம். ஆனா வயசு ஆக ஆக சிலருக்கு பார்வை மங்க ஆரம்பிக்கும், எல்லாமே ஒரு பனி மூட்டமா தெரியுது அப்படின்ற மாதிரி இருக்கும். இரவு நேரத்துல வண்டிய சரியா ஓட்ட முடியல, கஷ்டமா இருக்கு, கண்ணாடி மாத்தினாலும் சரியா கண் தெரியல, இப்படி பல பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான காரணங்கள ஒன்றுதான் இந்த கண்புரை. இந்த கண்புரை வந்தா ஆபரேஷன் பண்ணணுமா, லேசர் சிகிச்சை நல்லதா இல்ல அறுவை சிகிச்சைகள் நல்லதா, புதிய லென்ஸ்கள் என்னென்ன இருக்கு, அறுவை சிகிச்சை பண்ணிக்கிட்டா வலிக்குமா, இப்படி பல கேள்விகளுக்கு இன்னைக்கு நீங்க பதில் தெரிஞ்சுக்க போறீங்க. இன்னைக்கு கண்புரை நோய் மற்றும் நவீன அறுவை சிகிச்சை மேலாண்மை முறைகள் குறித்து நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்றதுக்காக வந்திருக்காங்க புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் கண் மருத்துவத்துறையின் கூடுதல் பேராசிரியர் டாக்டர் நிருபமா கஸ்தூரி அவர்கள். வணக்கம் மேம், வெல்கம் டு தி ஷோ.
3: வணக்கம்.
2: இப்ப இந்த கண்புரைனா என்ன, அது ஏன் ஏற்படுது, இத பத்தி சொல்லுங்களேன்.
3: ஆமா, இப்ப நம்ம எல்லாரோட கண்ணு உள்ளார ஒரு லென்ஸ் இருக்கு. சோ நம்ம பொறக்கும் போது அது வந்து ஃபுல்லா கிளியரா இருக்கும், அப்பதான் வந்து நம்ம லைட் வந்து கண்ணு உள்ள வந்து உள்ள டிராவல் பண்ண முடியுது. பட் வயசு ஆக ஆக என்ன ஆகும், இந்த லென்ஸுக்கும் வந்து கொஞ்சம் ஏஜ் ஆகும் போது அதோட கிளாரிட்டி வந்து இருக்க இருக்க குறைஞ்சிட்டே வரும். சோ யூஸ்வலா 50 இயர்ஸ்க்கு மேல எல்லாருக்கும் ஓரளவுக்கு வந்து அந்த லென்ஸோட கிளாரிட்டி கம்மி ஆகும். அப்புறம் ஒரு சில பேருக்கு வந்து ஃபேமிலியில பொறை இருக்கு, அப்புறம் வந்து அவங்களுக்கு சுகர் இருக்கு, இல்லை வேற ஏதாவது ஹெரிடிட்ரி இல்லாட்டி வந்து மெட்டபாலிக் ப்ராப்ளம் அந்த மாதிரி ஏதாவது உடம்புல இருக்குன்னா கம்மி வயசுலயே கொஞ்சம் வந்து இந்த பொறை வந்து விழுந்துடும். ஸோ அப்போ லென்ஸோட கிளாரிட்டி போனதுன்னா நம்மளுக்கு லைட் வந்து உள்ள போக முடியாது. ஸோ இப்போ நம்ம ஏதாவது ஒரு பொருள் பார்க்கறோம்னா அந்த லைட் வந்து அந்த பொருள் மேலே விழுந்து அதுக்கப்புறம் நம்ம கண் உள்ளர ரிஃப்ளெக்ட் ஆகுது, அப்போதான் நம்மளால அந்த பொருளை பார்க்க முடியுது. பட் இப்போ லைட்டாலேயே போக முடியலன்னா நமக்கு வந்து பார்வை இருக்க இருக்க அப்படியே மங்கிட்டே ஆயிடும். சோ இதுதான் நம்ம வந்து கண் பொறை அப்படின்னு சொல்றோம். பட் அது வந்து ரொம்ப ஒரு பயப்படுற மாதிரி வியாதி ஒன்றும் கிடையாது, ஏன்னா இப்போ அதுக்கான ட்ரீட்மெண்ட் நம்மளுக்கு ரொம்பவே அட்வான்ஸ்டான சர்ஜிக்கல் டெக்னிக்ஸ் வந்திருக்கு. சோ அது ரொம்ப ஈஸியாவே அதை கியூர் பண்ணிக்கலாம்.
2: ஓகே மேம், இந்த கண்புரை அப்படின்றது இதோட ஸ்டார்டிங் அறிகுறிகள்லாம் என்னென்ன மேம்?
3: ஆமா, சோ யூஸ்வலா வந்து ஆரம்பத்துல ஃபுல் பார்வை கம்மியா ஆகாது, கொஞ்சம் பாதி பார்வை இருக்கும். பட் அது கூட சேர்த்து நம்ம ஏதாவது ஒரு ஹெட்லைட் பாக்குறோம் இல்ல ஸ்ட்ரீட் லைட் பாக்குறோம்னா அதுல இருக்கிற அந்த ஒளி வந்து அப்படியே வந்து கிளேர் அடிக்கும். சோ அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த லைட்டை சுத்தி கலர் கலரா ரிங்ஸ் மாதிரி தெரியலாம், அது வந்து நம்ம இங்கிலீஷ்ல வந்து கலர்ட் ஹாலோஸ் அப்படின்னு சொல்றோம், அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் சில பிளாக் ஸ்பாட்ஸும் இருக்கும் நம்ம விஜுவல், நம்ம விஷன் பார்க்கும்போது பாதி பாதி அங்கங்க ஒரு மறைஞ்சாப்ல இருக்கும். சோ அப்புறம் இருக்க இருக்கதான் அந்த லென்ஸ் ஃபுல்லா ஒயிட் ஆயிடும், அப்போ வந்து டோட்டலா விஷன் டவுன் ஆயிடும். சோ அந்த மாதிரி ஸ்டேஜஸ்ல தான் அந்த பொறை வளருது.
2: ஓகே ஓகே, இப்போ வந்து நம்ம பொறுக்கும் போது வந்து லென்ஸ் எல்லாம் ரொம்ப கிளியரா இருக்கும், ஒரு ஏஜ் அதாவது ஒரு கட்டத்துக்கு மேலதான் நம்மளுக்கும் வந்து ஏஜ் ஆகும்போது அந்த கண்புரைலாம் ஸ்டார்ட் ஆகும்ன்றீங்க, இதுக்கு எந்த ஏஜ்னு இருக்குதான், இந்த ஏஜ்க்கு அப்புறம் தான் இந்த ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ட்டு ஏதாவது ஃபிக்ஸட் ஏஜ் இருக்கா?
3: ஆமா, யூஸ்வலா வந்து 40 to 50 இயர்ஸ்ல தான் கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்கும். சோ லெஸ் தென் 40 இயர்ஸ் ஆல்மோஸ்ட் 99% எல்லாருக்கும் வந்து கிளியரா தான் இருக்கும் அந்த லென்ஸ், அன்லெஸ் வேற ஏதாவது நோய் இருந்தா அதுக்கு ரிலேட்டடா கொஞ்சம் கம்மி ஏஜ்லயே போற வரலாம். பட் ஹெல்தி இண்டிவிஜுவல்ஸ்ல பாத்தீங்கன்னா 50 இயர்ஸ் வரைக்கும் யூஸ்வலா அந்த லென்ஸ் கிளியராகவே இருக்கும். அப்புறம் 50 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் ஸ்லோவா அது கிராஜுவலா அது ஒப்பேக் ஆயிட்டே இருக்கும். சோ இனிஷியலா இருக்கும் போது நம்ம அதை கிரேட் 1 அப்படின்னு சொல்லுவோம், அதே மாதிரி போக போக கிரேட் 2 கிரேட் 3 கிரேட் 4 தான் வந்து ஆல்மோஸ்ட் டோட்டலா மெச்சூரா இருக்கிற ஸ்டேஜ்.
2: ஓகே சரிங்க மேம், நம்ம தொடர்ந்து பேசலாம், ஒரு காலர் வந்திருக்காங்க உங்ககிட்ட பேசிடலாம். ஹலோ வணக்கம்.
3: ஆ வணக்கம், சொல்லுங்க.
2: ஹலோ வணக்கம், லைன்ல இருக்கீங்க, சொல்லுங்க யாருங்க இருந்து பேசுறீங்க?

0: ஹலோ, லைன்ல வந்துட்டீங்க, சொல்லுங்க.
1: ஹலோ, கேக்குதுங்களா? சுரேந்தர்
0: எங்க இருந்து சார் பேசுறீங்க? திண்டிவனத்துல இருந்து சுரேந்தர் பேசுறீங்களா? ஓகேங்க சார், உங்களோட க்வெஸ்சன் மேம் கிட்ட கேளுங்க.
2: வணக்கம், சொல்லுங்க சார். ஆமா, அந்த பொற விழும்போது அந்த ஆரம்ப ஸ்டேஜ்ல கொஞ்சம் லைட் சுத்தி கலர் கலர் ரிங்ஸ் மாதிரி தெரியலாம்.
0: ஹலோ,
2: உங்களுக்கு அந்த மாதிரி தெரியுதா? ஓகே, இப்போ உங்க வயசு என்ன? ஓகே, இதுக்கு முன்னாடி நீங்க கண் செக்அப் பண்ணிருக்கீங்களா இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது? ஒரு காரணம் வந்து அந்த லென்ஸ்ல பொற விழும்போது அப்படி தெரியும், பட் அது தவிர வேற பிரச்சனையில கூட அந்த மாதிரி இருக்கலாம். அதனால ஒரு தடவை நீங்க கண்டிப்பா ஐ டிபார்ட்மெண்ட்ல கண் செக் பண்ணிக்கிறது பெட்டர். ஏன்னா உங்களுக்கு எக்ஸாக்டா என்ன ப்ராப்ளம் இருக்கு, சம்டைம்ஸ் அந்த கண்ணாடி பவர் இருந்தா நம்ம கண்ணாடி கொடுத்தே அதை சரி பண்ணிடலாம். இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு ட்ரை ஐ ரிலேட்டட் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, இல்ல உள்ள கண் ப்ரெஷர் அதிகமா இருக்கும் போது கூட அந்த மாதிரி கலர் கலரா தெரியலாம். ஸோ எல்லாமே நம்ம டீட்டெயிலா செக் பண்ணி தான் உங்களுக்கு ஃபைனலா என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க முடியும். ஆமாம், கோரிமேடோ ஜிப்மர் ஹாஸ்பிட்டலில் வந்து டெய்லி ஓபிடி இருக்குது. ஸோ நீங்கள் காலையில் 9 to 12 வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ மண்டே டு சாட்டர்டே எனி டே நீங்கள் வரலாம்.
1: ஓகே மேடம், தேங்க்யூ மேடம்.
0: ஓகே, ஓகேங்க சார், தேங்க்யூ சார். மேம், இப்போ வந்து நம்ம அந்த வயது அதிகரிக்கிறதுனாலையும் வந்து இந்த கண்புரை வருமா, அதை பத்தி பேசிட்டு இருந்தோம். ஸோ நீங்க சொல்லியிருந்தீங்க ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் வந்து கண்கள் வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு சிலது லைட்டா டிஃபர் வரும் 40+ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஓகே, இது வந்து எந்த டைம்ல வந்து இந்த ஆப்ரேஷன் பண்ணா கரெக்டா இருக்கும்? உடனே ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே பண்ணிடலாமா, இல்ல அந்த புரை வந்து நல்லா வளர விட்டு பண்ணாதான் கிளியரா இருக்குமா?
2: ஆமாம், ஸோ சம்டைம்ஸ் ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் இருக்குது, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குன்னா உடனே சர்ஜரி அவசியம் தேவையில்லை. ஏன்னா நம்மளுக்கு சம்டைம்ஸ் கண்ணாடி போட்டாலே கொஞ்சம் இருக்கிற பார்வை பெட்டராக தெரிகிற மாதிரி ஸ்டேஜில் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம கிளாஸஸே ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். ஏன்னா அது வந்து ஒரு சிம்பிள் சொல்யூஷன். கண்ணு உள்ளே ஆப்ரேஷன் பண்ணுறது எல்லாரும் கொஞ்சம் பயப்படுவாங்க. ஸோ அது கொஞ்சம் டிலே பண்ண முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக டிலே பண்ணலாம். பட் சப்போஸ் கிளாஸ் போட்டு கூட அவங்களுக்கு கிளியராக தெரியல, அப்புறம் அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ் அஃபெக்ட் ஆகுது, அவங்களால டிவி பார்க்க முடியல, டிரைவிங் பண்ண முடியல, இல்லை குக்கிங் பண்ணும்போது கிளியராக விஷன் தெரியல, அப்படி அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸை பாதிக்குதுன்னா அது கண்டிப்பாக அதை வந்து சர்ஜரி பண்ண வேண்டிய ஸ்டேஜில் தான் இருக்குது, அப்போ பண்ணிக்கலாம்.
0: ஓகேங்க மேம், தொடர்ந்து பேசலாம், ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
3: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
0: வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நாம நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறோம் கண்புரை நோய் மற்றும் நவீன அறுவை சிகிச்சை மேலாண்மை குறித்து நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் கண் மருத்துவத்துறையின் கூடுதல் பேராசிரியர் டாக்டர் நிருபமா கஸ்தூரி அவர்கள் நேர்களை இந்த நிகழ்ச்சியிலும் நீங்க கண்புரை சம்பந்தமான கேள்விகளுக்கு வந்து நீங்களும் வந்து விடை தெரிஞ்சுக்கலாம். ஸோ கால் பண்ணுங்க 2271760 அண்ட் 2275230 அப்படின்ற நம்பருக்கு. மேம், அடுத்ததா ஒரு நேயர் வந்திருக்காங்க, பேசி. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் சார், லைன்ல இருக்கீங்க சொல்லுங்க.
1: லைன்ல வணக்கம் மேடம்.
2: வணக்கம் சார்.
1: கண்ணுல வந்து காஞ்சி இருக்கு மேடம், அது என்ன காரணம்?
2: உங்க கண்ணீர் காஞ்சி போகுதுன்னு சொல்றீங்களா?
1: வெயில போய் வந்தானே என்னமோ, விடிய விடிய படம் பார்த்தா எப்படி இருக்கு அப்படி இருக்குங்க.
2: சோ உங்க வயசு என்ன சார்?
1: வயசு வந்து 62 மேடம்.
2: ஓகே, சோ நார்மலா வித் ஏஜே வந்து நம்மளோட கண்ணுல இருக்கிற தண்ணி வந்து கம்மி ஆயிடும். ஸோ அது தவிர இந்த மாதிரி வெயிலில் போகிறது, இல்லை சம்டைம் ரொம்ப காற்று இருக்கிற இடத்துல போகும்போது, இல்லை ஏசி அதிகமாக இருக்கிற இடத்துல போகும்போது கூட அந்த கண்ணில் இருக்கிற தண்ணி வந்து காஞ்சி போயிடும். அப்போதான் கண்

0: கண்ணு ஒரு மாதிரி சிகப்பாயிடும், உங்களுக்கு வந்து கண்ணு
1: கரெக்டுங்க மேடம்.
0: எரியற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து இதுக்கு வந்து நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஸோ ஆர்டிஃபிஷியல் டியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டியர் ட்ராப்ஸ் அவைலபிள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கண்ணு ட்ரை ஆகும் போது நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு என்ன ஆகுது, நம்ம வந்து கண்ணு பிளிங்க் பண்ண மாட்டோம். சோ நம்ம இமைய வந்து பிளிங்க் பண்ணாதான் வந்து நம்மளுக்கு அந்த டியர்ஸ் வந்து கரெக்டா கண்ணு மேல விழுந்து அது வந்து ட்ரை ஆகாம வச்சுக்கும். ஸோ நம்ம அப்படியே வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்ம மறந்துடுவோம், அப்படியே கண்ணு திறந்தே இருக்கும்போது அது சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். ஸோ நல்லா ஞாபகமாக அடிக்கடி கண்ணு மூடி துறங்க, அதுக்கப்புறம் இந்த ட்ராப்ஸ் கூட கடையில் வாங்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆமாம், நீங்க ஜிப்மர் ஹாஸ்பிட்டல்ல கூட நீங்க வாங்க, மண்டே டு சாட்டர்டே மார்னிங்
1: 9.
0: ஆமா ஆமா. ஸோ நம்மளுக்கு அந்த ட்ரை ஐஸ்க்கு வந்து நிறைய டெஸ்ட் கூட இருக்கு, எந்த அளவுக்கு இருக்கு உங்களது, மைல்டா இருக்கா இல்ல ரொம்ப சிவியரா இருக்கா. போகிற வந்து நம்ம ஏஜ் ரிலேட்டட் கேட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறோம். பட் அதுக்கு கம்மி ஏஜில் கூட நிறைய காரணங்கள்னால நம்மளுக்கு கண்ணில் புற விழலாம். ஸோ சம்டைம் வந்து கண் அடிப்படும். ஸோ அந்த ட்ராமானாலே அந்த கண் உள்ளே இருக்கிற லென்ஸ் வந்து வெள்ளையாயிடும், அது ட்ராமேட்டிக் கேட்ராக்ட். அது தவிர சம்டைம்ஸ் ஏதாவது ட்ரக்ஸ் எடுத்தா, ஸோ ட்ரக்ஸ் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஸ்டீராய்டு மருந்து. ஸோ அது வந்து நம்ம டேப்லெட் மூலியமா எடுக்கலாம், இல்லாட்டி ஆஸ்துமா நோய்க்கு வந்து பஃப்ஸ் கொடுப்பாங்க, ஸ்டீராய்டு பஃப்ஸ் அப்படியே எடுத்துக்கலாம், இல்லாட்டி ஸ்கின் டிசீஸ்க்கு வந்து ஸ்டீராய்டு கிரீம்ஸ் கொடுப்பாங்க. எதுவாக இருந்தாலும் இந்த ஸ்டீராய்ட்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டே இருந்தா அது வந்து கண் லென்ஸ்ல இந்த மாதிரி பொற விழுந்துடும். அது தவிர வேற ஏதாவது நோய் இருக்கு, இப்போ வந்து யாருக்காச்சும் வந்து சுகர் பிரச்சனை இருக்கு உடம்புல, இல்ல வந்து ஏதாவது ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்கு, ஏதாவது சிண்ட்ரோம் இருக்கு, அந்த மாதிரி இருந்தா அந்த காரணங்கள்னால வரும். அது தவிர சம்டைம் பிறக்கும் போதே குழந்தைங்க வந்து இந்த மாதிரி புறையோடய பிறப்பாங்க. ஸோ அது வந்து கர்ப்பமா இருக்கும்போது அவங்க அம்மாவுக்கு வந்து அந்த ஃபீவர் வந்திருக்கலாம். இந்த வைரல் ஃபீவர்ஸ் வந்தால் அது வந்து அந்த இன்ஃபெக்ஷன் வந்து யூட்ரஸுக்கு ஸ்ப்ரெட் ஆகும்போது அந்த பேபி பிறக்கும் போது நிறைய அனாமலிஸோட பிறக்கும். அதே மாதிரி இந்த புறவை வச்சு கூட பிறக்கும். ஸோ அந்த மாதிரி பிறக்கும் போதே கூட இருக்கலாம்.
2: தொடர்ந்து பேசலாம், இன்னொரு நேயர் வந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேம்.
2: வணக்கம், சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
3: கடலூர்ல இருந்து வெண்ணிலா பேசுறேன்.
2: கண்டிப்பா உங்களோட கேள்விகளை கேளுங்க.
3: வணக்கம் டாக்டர்.
0: வணக்கம்மா, சொல்லுங்க.
3: ஒருத்தவங்க சொந்தத்திலேயே திருமணம் பண்ணிருக்காங்க மேம், மாமாவில கல்யாணம் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு வந்து பிள்ளைங்களுக்கு ஒரு ரெண்டு பேர் மூணு பேருக்கு கண் பார்வை இதா இருக்கு மேம். ஆனா அந்த வந்து டாக்டர்கிட்ட போய் பார்த்தாக்க அவங்க கண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ஓடுற நரம்பு கொஞ்சம் வலுவிழந்துருச்சுன்னு சொல்றாங்க மேம். அந்த வலுவிழந்த எலும்புகளுக்கு நம்ம எதுவும் செய்ய முடியாதா, இது வரைக்கும் எதுவும் இல்லைன்றாங்க. அதை எப்படி நம்ம தக்க வச்சிக்கணும்
0: நீங்க சொல்ற மாதிரி கண் நரம்பு வந்து அது இயற்கையாவே அது வந்து அதோட வளர்ச்சி கொஞ்சம் பிரச்சனையா இருக்கலாம். சோ அந்த மாதிரி பிரச்சனைக்கு ஆக்சுவலா எதுவுமே ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஏன்னா அது வந்து கண் நரம்பு, நம்ம கண்ணையும் மூளையும் கனெக்ஷன் பண்ற நரம்பு அது. ஸோ அது வந்து நம்ம ஆப்ரேஷன் பண்ணியோ இல்லை வேற ஏதாவது இன்ஜெக்ஷன் போட்டோ இல்லை ஏதாவது லேசர் பண்ணி அதை சரி பண்ண முடியாது. வேற ஏதாவது கண்ணில் ஃப்ரண்ட் போர்ஷன் இருக்கு இல்லையா, அந்த கருவிடி இருக்கு, இல்லை லென்ஸ்ல ஏதாவது பிரச்சனை இருக்கு, இல்லை கண்ணு ப்ரெஷர் அதிகமாக இருக்கு, அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நமக்கு நிறைய ஆப்ரேஷன் இருக்கு, அதை ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணிக்கலாம். பட் கண்ணு உள்ள நரம்பு வந்து டேமேஜ், அதுவும் இந்த மாதிரி இயற்கையாகவே டேமேஜ் ஆயிருக்குன்னா அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கிடையாது. பட் ஒரு சில குழந்தைங்களுக்கு நம்ம கொஞ்சம் எக்ஸசைஸ் கொடுக்கலாம் கண் பார்வை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஸோ அது எக்ஸாக்டாக என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு நீங்கள்

0: கரெக்டாக ஒரு கண்ணு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு வந்து காட்டுங்க. அதுவும்
1: மேடம் இன்னொன்று உங்கள்கிட்ட இன்னொன்று கேட்கணுமே, அந்த நரம்பு பிரச்சனைகளால் அந்த மூளைக்கு போகிற நரம்புகள் கொஞ்சம் அவங்களுக்கு பாதிக்கப்படும், அந்த மூளையும் பாதிக்கப்படுமா?
0: ஆமாம் ஆமாம் இருக்கலாம். ம், ஸோ அதனால தான் அவங்களுக்கு பார்வை வந்து நம்ம ஃபுல்லாக சரி பண்ண முடியாது. பட் பார்வை இல்லைன்னா கூட நம்மளுக்கு வந்து நிறையா விஷன் ரீஹாபிலிட்டேஷன் இருக்குது இப்போது. ஸோ நிறைய குழந்தைங்க, பிளைண்டாக இருக்கிற குழந்தைங்க கூட நல்லா கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே படிச்சுட்டு நல்ல வேலையில் வேலை பார்க்குறாங்க. ஸோ பார்வை போயிடுச்சுன்னா அவங்க லைஃப் போயிடுச்சுன்னு கிடையாது. ஸோ அதுக்கு மேலேயும் நிறையா இருக்குது, நம்ம நிறையா சிகிச்சை பண்ணலாம்.
1: மேம் அவங்க ஒரு நேரம் இருக்கிற வேலை ஒரு நேரம் நல்லா செய்ய மாட்டாங்க, அவங்க மனநிலை ரொம்ப பாதிக்கப்படுது, அதுக்கு தான் கேட்குறேன் மேம்.
0: ஆமாம்,
1: ஓகே மேம், நன்றி மேம்.
2: ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ மேம். இப்போ வந்து நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க இந்த சுகர் பேஷண்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கும் வந்து இந்த கண்புரை வந்து ஜாஸ்தியா பாதிக்கும் சொல்லிட்டு, இது எந்த அளவுக்கு ஆபத்து சுகர் பேஷண்ட்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும்?
0: ஆமா, ஸோ சுகர் இருக்கிறவங்களுக்கு அந்த புறை வந்து சீக்கிரமா அது ஸ்டேஜஸ் வந்து ஃபாஸ்டா மெச்சூர் ஆயிடும்.
2: ஓகே,
0: ஸோ அது தவிர அவங்களுக்கு கண்ணு நரம்புலையும் பிரச்சனை வரலாம். ஸோ சம்டைம் அந்த பார்வை வந்து ரெண்டு விதத்தினாலையும் பார்வை கம்மியா இருக்கலாம். ஸோ நம்ம பொறை ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறமாவும் விஷன் கம்மியாவே இருக்கலாம், பிளஸ் அவங்களுக்கு அந்த நரம்புக்கும் ட்ரீட்மெண்ட் தேவை இருக்கும். ஸோ முன்னாடியே நம்ம செக் பண்ணிட்டு ரெண்டுமே ட்ரீட் பண்ணாதான் அவங்களுக்கு நல்ல பார்வை கிடைக்கும். ஸோ பிளஸ் சம்டைம்ஸ் வந்து அந்த பொறை ஆப்ரேஷன் பண்ணும்போது அந்த நரம்புல இருக்கிற டேமேஜ் வந்து அதிகமாகலாம். ஸோ அதை ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பொறை ஆப்ரேஷன் பண்ணணும்.
2: ஓகேங்க மேம். இப்போ வந்து நீங்க வந்து ரொம்ப அட்வான்ஸ்டா ஆனாதான் வந்து ஆப்ரேஷன் சொல்லியிருக்கீங்க. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே நம்ம இப்போ வந்து கண்ணாடி போடுறதோ இல்லை வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட்ஸ் மூலமா சரி பண்ண முடியுமா?
0: ஆமாம், ஸோ நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து இந்த சுகர் ஹையாக இருந்தால் அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ சுகர் வந்து ரெகுலராக செக் பண்ணி கண்ட்ரோல்டாக இருந்ததுன்னா அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ப்ராக்ரெஸ் ஆகாது. பட் பார்வை கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா சம்டைம் கிளாஸ் போட்டால் இம்ப்ரூவ் ஆகும். பட் அதை ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணுறதுக்கு எதுவும் ஐ ட்ராப்ஸோ இல்லை வேற ஏதோ லேசர்ஸோ அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ல வச்சு நம்ம கேட்ராக்டை வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. அது கிராஜுவலாக ப்ராக்ரெஸ் ஆகிட்டே தான் இருக்கும்,
2: வளர்ந்துகிட்டே தான் இருக்கும். அது எந்த ட்ரீட்மெண்ட் பண்ணியும் அது வந்து ஸ்டாப் பண்ண முடியாது.
0: ஆமாம், ஸ்டாப் பண்ண முடியாது, அதே மாதிரி ரிவர்ஸும் பண்ண முடியாது. ஏன்னா சில பேஷண்ட் வந்து கேட்பாங்க இதை வந்து சரி நீங்கள் திருப்பி கிளியர் ஆக்க முடியுமா எங்கள் லென்ஸு? ஸோ அந்த மாதிரி நம்ம கிளியர் பண்ண முடியாது. ஒரு வாட்டி அதை ஃபுல்லா கேட்ராக்ட் வந்துடுச்சுன்னா அதை ரீப்ளேஸ் தான் பண்ணணும். நம்ம அந்த பொறை இருக்கிற லென்ஸை எடுத்துட்டு நம்ம ஆர்டிஃபிஷியல் லென்ஸ் ஐல இம்ப்ளான்ட் பண்ணுவோம்.
2: ஓகே, ஓகே மேம், தொடர்ந்து பேசலாம். இன்னொரு காலர் வந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ
2: ஹலோ, வணக்கம் சார், சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க, யார் பேசுறீங்க?
3: அருமாத்தபத்துல இருந்து ராஜா மேடம்.
2: ஓகேங்க சார், உங்களோட க்வெஸ்சன் மேம் கிட்ட கேளுங்க.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் மிஸ்டர் ராஜா, சொல்லுங்க.
3: மேடம், நான் சின்ன வயசுல இருந்து பார்வை வந்து 50% தெரிஞ்சது மேடம்.
0: ஓகே,
3: இப்போ வந்து கண்ணில் குறை வளர்ந்ததுன்றாங்க.
0: ஓகே,
3: சுத்தமாக எதிர்க்கிறாலே தெரியல, அதுக்கு முன்னாடி ஒரு 8 அடி தூரம் வரைக்கும் தெரிஞ்சது.
0: ஓகே, ரெண்டு கண்ணிலையும் அதே மாதிரி இருக்குதா? ரெண்டு கண்ணிலையும் அதே மாதிரி இருக்கா உங்களுக்கு?
3: ஃபர்ஸ்ட் ஒரு கண்ணில் வந்தது மேடம், இப்போ ரெண்டாவது கண்ணில் அது மாதிரியே வருது.
0: ஓகே, ஓகே. ஸோ இப்போ இந்த பொறைனால தான் பார்வை கம்மியாக இருக்குன்னா அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் பார்வை வந்துடும். ப்ளஸ் இப்போ வந்து எல்லாம் நம்ம கிட்ட லேட்டஸ்ட் அட்வான்ஸ்டு டெக்னிக்ஸ் இருக்கு. ப்ளஸ் நம்மளுக்கு வந்து ஸ்மால் இன்சிஷன் சர்ஜரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பழைய காலத்துலலாம் வந்து ஆப்ரேஷன் பண்ணால் நிறைய தையல் போடுவாங்க. ஸோ இப்போ வந்து தையலே இல்லாமல் நம்ம அந்த சின்ன ஓப்பனிங் வழியாவே நம்ம அந்த பொறை லென்ஸை எடுத்துட்டு வேற லென்ஸ் வைக்கிறோம் கண்ணு உள்ள. ஸோ அது ரொம்ப
3: கண்ணு முடிச்சு பார்த்தனா வெளிச்சமா இருக்குது மேடம், நைட்ல கூட.
0: ஆமா ஆமா, ஸோ அந்த பொறை விழுந்தா நிறைய சிம்டம்ஸ் அந்த மாதிரி வரும் உங்களுக்கு. பார்வை மங்கல் ஆயிடும், கொஞ்சம் கிளேர் அடிக்கும், அப்புறம் வந்து கிட்ட இருக்கிறதெல்லாம் சரியா தெரியாது.
3: கிட்ட இருக்கிறது தெரியல, ஃபர்ஸ்ட் எனக்கு 5 அடி தூரம் தெரியும், லாஸ்ட் முட்டை இருக்குன்னு சொன்னாங்க. இப்ப தனியார் ஹாஸ்பிட்டல போய் காட்டும் போது ஜிக்மருக்கு போங்க, அதுலதான் அங்கதான் அந்த ஆப்ஷன் இருக்குதுன்னு சொல்றாங்க.
0: ஆமா, நீங்க வந்து மண்டே டு சாட்டர்டே காலையில 9:00 இருந்து 12:00 குள்ள எப்ப வேணா வரலாம். நம்ம ஃபுல்லாக ஏன்னா அதை டீட்டெயில்டாக செக் பண்ணணும், கண்ணு உள்ளேந்து வெளியில் வரைக்கும் எல்லாமே செக் பண்ணிட்டு என்ன ட்ரீட்மெண்ட்டை கரெக்டாக பண்ணணுமோ எல்லாமே நாங்கள் சொல்லிடுறோம் உங்களுக்கு.
3: அதாவது உங்களுக்கு ஃபுல் பார்வை கிடைக்காது, ஃபர்ஸ்ட் வந்து தான் ஓரளவு வரும், அது ஆப்ரேஷன் பண்ணால்
0: கரெக்ட்
3: செக் பண்ணி பார்க்கறேன்.
0: ஆமாம், அந்த பொறைனால விழுந்த விஷன் லாஸ் மட்டும்தான் நம்மளால் வந்து ட்ரீட் பண்ண முடியும். பட் அது தவிர உங்களுக்கு நரம்பில் பிரச்சனை இருந்தால் அதை ஃபுல்லாக சரி பண்ண முடியாது.

0: அது பிறவிலே இருக்குது. ஆமாம், முடி கொஞ்சம் சின்னதாக இருக்கும்.
1: ஆ ஓகே ஓகே சரி, பட் நீங்கள் ஒரு வாட்டி வந்து செக்அப் பண்ணிக்கோங்க, நம்ம பார்த்துட்டு நாங்கள் சொல்கிறோம்.
2: தேங்க்யூ சார். மேம் தொடர்ந்து பேசலாம், ஒரு ஷார்ட் பிரேக்.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
4: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் செய்கோலி செய்தாரம் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
3: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: கட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: வெல்கம் பேக் FM ரெயின்போ 102.8ல ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறோம் கண்புரை நோய் மற்றும் நவீன அறுவை சிகிச்சை மேலாண்மை குறித்து. நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் கண் மருத்துவத்துறையின் கூடுதல் பேராசிரியர் டாக்டர் நிருபமா கஸ்தூரி அவர்கள் நேர்களை இந்த நிகழ்ச்சியில நீங்களும் கலந்துகிட்டு உங்களோட சந்தேகங்களுக்கு தெளிவு பெறலாம். கால் பண்ணுங்க 2271760 அண்ட் 2275230 என்ற நம்பருக்கு. நீங்க செல்போன் இல்ல வெளியூர் வந்து டயல் பண்றவங்களா இருந்தீங்கன்னா 0413 என்ற கோட் நம்பர்.
4: ஒரு இடது கண்ணில் பார்வை ரொம்ப கம்மியாகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வந்தது.
5: ஓகே,
4: அதனால பக்கத்தில் இந்த கண் சென்டரில் போயிட்டு இதை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன்.
5: பார்த்தவங்களாம்
4: சொல்கிறாங்க நரம்பு உங்களுக்கு 90% பாதிக்கப்பட்டிருக்கு, நீங்கள் நேரடியாக மெயின் செக்ஷனுக்கு போங்க, அரவிந்த் ஹாஸ்பிட்டலில் மெயின் செக்ஷன் போங்கன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டாங்க. போய் பார்த்துட்டு அவங்க போய் செக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, இந்த கண்ணில் இன்ஜெக்ஷன் பண்ணால் சரியாயிடும் சரியாயிடும் சொல்லிட்டு ஒரு 8 இன்ஜெக்ஷன் போட்டாங்க.
5: ஓகே,
4: அப்புறமேட்டா பார்த்தீங்கன்னா லேசர் பண்ணி பார்த்தாங்க. லேசர் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பார்வை அந்த பார்வை நரம்புலாம் ஃபுல்லாக பாதிக்கப்பட்டு போயிருக்கு, அதனால உங்களுக்கு வந்து இந்த கண்ணில் வந்து பார்வை வர்றது கொஞ்சம் கம்மி தான், எங்களால் மேற்கொண்டு முயற்சி எடுக்கிறோம் ஆனால் எங்களால் உச்சாகம் தர முடியாதுன்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணாங்க. அதுலேயே ஆப்ரேஷன் பண்ணாங்க, லென்ஸும் வச்சாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா பலன் என்னமோ 0 தான்.
5: போட்டு தான் அந்த ஆரம்ப ஸ்டேஜ்ல அதை ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ ஆரம்ப ஸ்டேஜ்ல அந்த கண் நரம்புல நிறைய தண்ணி சேர்ந்துருக்கும். அந்த டைம்ல நம்ம இந்த

ஊசி எல்லாம் போட்டா அது கொஞ்சம் கிளியர் ஆனா உங்களுக்கு விஷன் திருப்பி வரும். பட் அது போக போக என்ன ஆகும், அந்த நரம்பே ஒரு மாதிரி தேஞ்சு போயிடும். ஸோ அந்த மாதிரி அட்ரோஃபிக் ஸ்டேஜில் போயிடுச்சுன்னா அதுக்கு வந்து வேற எதுவுமே இந்த உலகத்திலேயே எதுவுமே ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஸோ ஒரு சில கண் நோய்க்கு தான் நம்மளால ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். ஒரு சில நோய், அதுவும் இந்த கண்ணு நரம்பு பாதிக்கப்படும் போது நம்ம அது எது ஆப்ரேஷன் பண்ணியோ இல்லை வேற ஏதோ வந்து வித்தியாசமாக ட்ரீட்மெண்ட் கொடுத்தோ கூட அது வந்து திருப்பி இடந்து போன பார்வை திருப்பி கொண்டு வர முடியாது. ஸோ இப்போ நீங்கள் வந்து அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு கண்லேயும் வராமல் நீங்கள் வந்து ரெகுலராக செக்அப் போய் காட்டணும். ப்ளஸ் அந்த இப்போ இருக்கிற கண்ணில் உங்களுக்கு ஏதாவது சின்ன பிரச்சனை இருந்தாலும், கொஞ்சம் லேசாக பார்வை மறைக்குது இல்லை கண்ணு செகப்பாகுது வலிக்குது அப்படின்னா அதை நெக்லெக்ட் பண்ணாமல் நீங்கள் உடனே ஐ டாக்டர் கிட்டே போய் காட்டுறது தான் ரொம்ப முக்கியம். நரம்பு வந்து ஒரு மாதிரி தேஞ்சு போயிடும்.

0: மறைக்குது இல்லை கண்ணு சிகப்பாகுது வலிக்குது அப்படின்னா அதை நெக்லெக்ட் பண்ணாமல் நீங்கள் உடனே ஐ டாக்டர் கிட்ட போய் காட்டுறது தான் ரொம்ப முக்கியம். ஒரு
1: இப்போ வந்து இந்த கண்புரை நோய்க்கு நிறைய சிகிச்சைகள் லேட்டஸ்ட் டெக்னாலஜிலாம் வந்துருச்சு. ஸோ முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ். இப்போலாம் வந்து நம்ம ரொம்ப டைமும் இல்லை, குயிக்காக முடிச்சிடலாம். இப்போ வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆப்ரேஷன்ஸும் வந்து நிறைய இப்போ சுலபமாயிடுச்சு. ஸோ இப்போ என்னென்ன மாதிரியான நவீன கண்புரை அறுவை சிகிச்சை முறைகள்லாம் நீங்கள் வந்து இப்போ பயன்படுத்துறீங்க?
0: ஆமாம், ஸோ இப்போ பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம புறைய ஆப்ரேஷன் பண்ணும்போது நிறைய தையல் போடுவோம்.
1: ஓகே,
0: ஸோ இப்போ வந்து எல்லா சர்ஜிக்கல் டெக்னிக்ஸ் வந்து சூச்சர்லெஸ் தான், ஸோ தையலே இல்லாமல் வருது. ஸோ ஜஸ்ட் ஒன் டே தான் சர்ஜரி. ஸோ ப்ரீவியஸ் டே நம்ம வந்து எல்லா செக்கப் பண்ணிவிட்டு எல்லா டெஸ்ட்டும் பண்ணிவிட்டு நம்ம கண் உள்ள என்ன லென்ஸ் வைக்க போகிறோம் அந்த பவர் எல்லாம் செக் பண்ணிவிட்டு வேறு எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னா நெக்ஸ்ட் டேவே வந்து நம்ம சர்ஜரிக்கு ரெடி பண்ணலாம்.
1: ஓகே,
0: அப்புறம் ஒரு சில பேர் வந்து டாபிக்கல் அனஸ்தீசியாலே நம்ம சர்ஜரி பண்ணிக்கலாம். ஸோ டே கேர் மாதிரி, ஏன்னா நம்ம அவங்க நல்லா கோஆப்ரேட் பண்ணுவாங்க, கொஞ்சம் பெயின் கொஞ்சம் டாலரேட் பண்ணுவாங்க. அப்படின்னா இன்ஜெக்ஷனே இல்லாமல் நம்ம ஐ ட்ராப்ஸ் மூலியமாகவே கொஞ்சம் கண்ணை மறுக்க வச்சிடலாம். ஸோ அந்த கண்ணு மறுத்துருச்சுன்னா நம்மளுக்கு ஆப்ரேஷன் வந்து ஒரு 15 to 20 minutes தான் ஆகும்.
1: ஓகே,
0: ஸோ அது முடிஞ்ச உடனே ஒரு ஹாஃப் அன் அவர் அவங்க ரெஸ்ட் எடுத்துட்டு பெயின் எல்லாம் இல்லைன்னா நம்ம சேம் டே அவங்கள வீட்டுக்கு அனுப்பிடுறோம். ஸோ இது வந்து ஒரு டே கேர் ப்ரொசீஜர் மாதிரி கன்வெர்ட் ஆயிருக்கு. முன்னாடி எல்லாம் அட்மிட் பண்ணிட்டு தான் நம்ம சர்ஜரி பண்ணி அதுக்கு மறுநாள் தான் வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுவோம். பட் இப்போ வந்து நம்ம அந்த டெய்லி பேசிஸ்லயே நம்ம பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நம்மளுக்கு சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கண்ணு உள்ள வந்து லென்ஸ் வைக்கிறோம். ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வந்து பொறை மட்டும் எடுத்துடுவாங்க, பட் கண்ணு உள்ள திருப்பி அந்த லென்ஸ் ரீப்ளேஸ் பண்ண மாட்டாங்க. அந்த டைம்ல அந்த டெக்னாலஜி இல்ல. சோ அதுக்கப்புறம் வந்து பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு மொத்தமான கண்ணாடி கொடுப்பாங்க போட்டுக்கிறதுக்கு. பட் இப்போ வந்து நம்ம கண்ணு உள்ளேயே அந்த லென்ஸ் ரீப்ளேஸ் பண்றதுனால பேஷண்ட்டுக்கு வந்து கண்ணாடி இல்லாமலே கூட நல்ல பார்வை கிடைக்குது இந்த புறை ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறம்.
1: ஓகே, இப்போ நார்மலா வந்து நிறைய லேசர்ஸ் வந்து வந்துருச்சு இந்த ட்ரீட்மெண்ட்ஸ்லாம். இப்போ அதை வந்து ஃபாக்கோ சர்ஜரின்னு ஒன்று சொல்றாங்க, லேசர் கான்ட்ராக்ட் சர்ஜரி. ஸோ இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன?
0: ஆமா, ஸோ இப்போ இது ரெண்டுமே வந்து அட்வான்ஸ்ட் டெக்னிக் ஆஃப் கேட்ராக்ட் சர்ஜரி தான். ஸோ அந்த ஃபாக்கோ அப்படின்னு சொல்லும் போது அதுல வந்து நம்ம வந்து ஒரு 3 millimeterக்கு கம்மியாக இருக்கிற இன்சிஷன் போட்டு தான் நம்ம அதை சர்ஜரி பண்ணுறோம். ப்ளஸ் ஆனால் அதில் வந்து நம்ம ஒரு மெஷின் யூஸ் பண்ணி அந்த மெஷின் வழியாக ஒரு அல்ட்ராசவுண்ட் எனர்ஜி யூஸ் பண்ணுறோம். அது என்னன்னா நம்ம வந்து கண்ணு உள்ள அந்த லென்ஸை வந்து ஒரு ட்ரில் மாதிரி ட்ரில் பண்ணிட்டு அதை வந்து ஆஸ்பிரேட் பண்ணிடுவோம். அந்த லென்ஸ் வந்து தண்ணி மாதிரி ஆனதுக்கப்புறம் அதை ஜஸ்ட் வெளியில் சக்ஷன் மாதிரி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் கண்ணு உள்ள ஒரு லென்ஸ் போடுறோம். ஸோ இதுதான் ஃபாக்கோ சர்ஜரி. பட் நிறைய பேர் இந்த ஃபாக்கோக்கே வந்து லேசர் சர்ஜரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் லேசர் வந்து தனி டெக்னிக். சோ ஏன் அப்படி சொல்றாங்கன்னா இது பேசிக்கா அவங்களுக்கு வந்து ஒரு சுலபமா பண்ற கூடிய ஆபரேஷன் அப்படின்னு புரிய வைக்கிறதுக்கு தான் அந்த மாதிரி யூஸ் பண்றாங்க. பட் லேசர் மூலமா நம்ம பண்றோம்னா அது இன்னும் ஒரு அட்வான்ஸ்டு டெக்னிக். அதுல வந்து நம்ம ஃபெம்டோ லேசர் அப்படின்னு ஒரு லேசர் யூஸ் பண்ணி கண்ணில் வந்து நம்ம பிளேடு வச்சு பண்ற இன்சிஷன்ஸ் எல்லாமே வந்து அந்த லேசர் வச்சு நம்ம பண்றோம். ஸோ அது இன்னும் ஒரு ப்ரெசிஷனா நம்மளால வந்து அந்த கண் உள்ள சர்ஜரி பண்ண முடியும். பட் அதோட காஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம இங்க ஃபாக்கோ வந்து இருக்கிற காஸ்ட் விட அந்த டபுள் மடங்கு அந்த லேசர் ஃபெம்டோ லேசர் வச்சு கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்றது.
1: ஓகே மேம், இப்போ வந்து இந்த அறுவை சிகிச்சையும் போது வந்து நீங்க சொன்னீங்க ஏதாவது டிராப்ஸ் போட்டா வந்து மறுத்துரும்ட்டு, அதை மீறியும் வலி வந்து தெரியுமா?
0: ஆமாம், ஸோ பெயின் வந்து ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கு அவங்க டாலரன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து அந்த தாங்கிக்கிற பொட்டென்ஷியல் அதிகமாக இருக்கும்போது நம்ம அந்த டாப்பிக்கல்லையே நம்ம அதை பண்ணிக்கலாம். ஒரு சில பேருக்கு அது பெயின் வந்து தாங்காது அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக அந்த மருத்து போகிறதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சர்ஜரி பண்ணுவோம். பட் குழந்தைங்களுக்கு இல்லை கம்மி வயசில் நம்மளுக்கு அந்த மாதிரி பொறை ஆப்ரேஷன் பண்ணணும்னா ஜென்ரல் அனஸ்தீசியாலேயே பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு வந்து தூங்க வச்சுட்டு அவங்களுக்கு வந்து சுத்தமா அந்த சர்ஜரியோட ப்ரொசீஜரே தெரியாம நம்ம அந்த செடேஷன்லயே நம்ம வந்து அந்த சர்ஜரியை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்.
1: ஓகேங்க. இப்போ நீங்க சொன்னீங்க நிறைய

0: வந்து லென்சஸ் எல்லாம் வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி இந்த செயற்கையா வைக்கக்கூடிய லென்சஸ் எல்லாம் என்னென்ன வகைகள்லாம் இருக்கு?
1: ஆமாம், ஸோ நம்ம வந்து பொறை ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் கண்ணு உள்ளாரையே லென்ஸ் வைக்கிறோம். ஸோ அதுலேயே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் லென்சஸ் இருக்குது. ஒரு சில லென்ஸ் வந்து வெறும் தூர பார்வைக்கு மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணும், அதை வந்து நம்ம மோனோஃபோக்கல் இன்ட்ராஆக்குலர் லென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதோட காஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும். பட் நம்மளுக்கு கிட்ட பார்வைக்கு வந்து கண்ணாடி போட்டால் தான் அவங்களுக்கு வந்து கிளியராக தெரியும். ஸோ சர்ஜரிக்கு அப்புறமா கூட அவங்களுக்கு ரீடிங் கிளாஸஸ் தேவை இருக்கும். பட் இன்னும் அட்வான்ஸ்டு லென்ஸ் வேணும்னா நம்ம கிட்ட வந்து மல்டி ஃபோக்கல் லென்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது வந்து தூர பார்வை கிட்ட பார்வை ரெண்டுத்துக்கும் ஃபோக்கஸ் பண்ணும். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து எக்ஸ்டெண்டட் டெப்த் ஆஃப் ஃபோக்கஸ் லென்ஸ் அப்படின்னு வருது. இது ரெண்டுமே வந்து நம்மளுக்கு தூர பார்வைக்கு கிட்ட பார்வைக்கு ரெண்டுத்துக்குமே வந்து கண்ணாடி யூஸ் பண்ணாமலே நல்ல பார்வை கொடுக்கும். பட் இதோட காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகம். அப்புறம் ஒரு சில பேருக்கு வந்து நம்ம கருவிடையிலேயே கொஞ்சம் அந்த கண்ணோட ஷேப் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ ஒரு ஆக்சஸ்ல மட்டும் அந்த கருவிடி வந்து அதிகமா கர்வ்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கு பேர் வந்து நம்ம ஆஸ்டிக்மேட்டிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்க வந்து கண்ணாடியிலேயே அந்த சிலிண்டர் பவர் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம பொறை ஆப்ரேஷன் பண்ணும்போது கண்ணு உள்ள வந்து ஒரு டாரிக் லென்ஸ் அப்படின்னு ஒன்று வைக்கலாம். அப்போ வந்து இந்த சிலிண்டர் பவரும் அந்த கண்ணு உள்ள இருக்கிற லென்ஸே வந்து அதை நியூட்ரலைஸ் பண்ணிடும். ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு கண்ணாடி இல்லாமலே அவங்களுக்கு வந்து நல்ல பார்வை கிடைக்கும்.
0: ஓகே, இது வந்து பேஷண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து மாறுபடும். இப்போ அவங்களுக்கு என்ன ரெக்கார்டோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க லென்சஸ் வந்து பொருத்துவீங்களா?
1: ஆமாம். ஸோ இப்போ வந்து பேஷண்டோட நீட்ஸ் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். சில பேருக்கு வந்து கிட்ட பார்வைக்கு நாங்கள் கண்ணாடியே போட்டுக்கிறோம், நீங்க தூர பார்வைக்கு மட்டும் நீங்க லென்ஸ் போடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா மோனோஃபோக்கல் சூஸ் பண்ணிக்கலாம்.
0: சரி.
1: பட் கொஞ்சம் யங் பேஷண்ட்ஸ், அவங்க நிறைய கம்ப்யூட்டர் ஒர்க் பண்றாங்க, ரீடிங் ரைட்டிங் நிறைய பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம இந்த மல்டிஃபோக்கல் அட்வைஸ் பண்ணுவோம்.
0: ஓகே ஓகேங்க. சரி, தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் வராங்க. ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேம்.
0: ஓகேங்க சார், உங்களோட குவஸ்டின் மேம் கிட்ட கேளுங்க.
2: டாக்டர், கண்ணு மங்கலா போகிறதுக்கு என்னென்ன காரணங்கள்லாம் இருக்கு? வயதாகும் பொழுது கண்ணு மங்கறது அப்படிங்கறது இயல்புதானா? அது என்னுடைய முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, இப்ப வந்து சிலருக்கு லாங் சைட் ஷார்ட் சைட் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து பவர கண்கள்ல இன்டியூஸ் பண்ணி அவங்களுக்கு கண்ணாடி போட வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும், அந்த ஆபரேஷன் செய்யறதுக்கு என்ன வயது அப்படிங்கறது ஆகும், அண்ட் இதனுடைய சக்சஸ் ரேஷியோ அப்படிங்கறது எவ்வளவு அதிகமாக இருக்கு, எனக்கு இதை பத்தி விளக்கமா சொல்லுங்க டாக்டர். நான் அப்படியே ரேடியோல
1: கேட்டுக்கிறேன். கண் பார்வை மங்கல் ஆகுறதுக்கு என்னெல்லாம் காரணம் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ அதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்கு. ஸோ நம்ம கண்ணிலேயே வந்து ஃப்ரண்ட்ல இருக்கிறது வந்து ஒரு கருவிடி, அது வந்து வாட்ச் கிளாஸ் மாதிரி டிரான்ஸ்பரண்டா இருக்கும். ஸோ சம்டைம் அதுல ஏதாவது அடிபடலாம், இல்லாட்டி அதுல வந்து அல்சர் வரலாம், இல்ல அதுல ஏதாவது டேமேஜ் வரலாம். ஸோ அதில் அந்த மாதிரி வந்து அந்த கார்னியல் பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்கிறோம், அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற போர்ஷன்லேயே வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. அது இல்லாமல் கண் உள்ள லென்ஸ் இருக்கு இல்லையா, வித் ஏஜ் வந்து நம்மளுக்கு கண் உள்ள லென்ஸில் பொற விழுது, அதனால பார்வை கம்மியாகலாம். இது இல்லைன்னா கண் ப்ரெஷர் அதிகமாகுதுன்னா கண்ணில் அது குளோக்கோமா அப்படின்னு ஒரு நோய் சொல்கிறோம். அதில் வந்து கண் நரம்பு வந்து அந்த ப்ரெஷர் அதிகமாகிறதுனால இருக்க இருக்க டேமேஜ் ஆகும். இதெல்லாம் தவிர ஸோ நம்மளுக்கு வந்து கார்னியா ப்ராப்ளம், கேட்ராக்ட் ப்ராப்ளம், குளோக்கோமா ப்ராப்ளம், இதான் காமன் காசஸ். இது தவிர கண் உள்ள நரம்பு இருக்குது, நம்ம கண்ணுக்கும் மூளைக்கும் போகிற கனெக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு நரம்பு இருக்குது, அது ரெட்டினா வந்து நம்ம நிறைய காரணங்கள்னால டேமேஜ் ஆகும். ஒன்று வந்து சுகர்னாலேயே, இல்லை பிபி அதிகமானா, இல்லாட்டி பிறக்கும் போதே வந்து அந்த ரெட்டினால வந்து ஏதாவது ஜெனட்டிக் ப்ராப்ளம் வரலாம், இல்லை நம்ம வந்து ஏதாவது ட்ரக்ஸ் எடுக்கிறோம், இல்லை ரொம்ப அந்த யூவி ரேஸில் வந்து எக்ஸ்போஸ் ஆகிறோம், அந்த மாதிரினா கூட நம்ம கண் நரம்பு டேமேஜ் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய காரணங்கள்னால நம்மளுக்கு விஷன் வந்து கம்மி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் செகண்ட் க்வெஸ்சன் நீங்கள் சொன்னீங்கல்ல, அது வந்து நிறைய பேருக்கு ஷார்ட் சைட் லாங் சைட் இருக்குது. ஸோ இது வந்து கண்ணோட சைஸ் அண்ட் ஷேப் வச்சு நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ் வருது. சில பேருக்கு வந்து கண் பெருசாக இருக்கும், அது வந்து மயோப்பியா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ வந்து லைட் ரேஸ் என்ன ஆகுது, கண்ணு உள்ள நரம்பில் ஃபோக்கஸ் ஆகாமல் அதுக்கு முன்னாடியே ஃபோக்கஸ் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து நம்ம ஷார்ட் சைட் அப்படின்னு சொல்கிறோம். அவங்களுக்கு வந்து கிளாஸஸ் போட்டால் தான் விஷன் நல்லா தெரியும். அதே மாதிரி கண்ணு சின்னதா இருக்கு.

0: போது அதை வந்து ஹைப்பர் மெட்ரோபியா அப்படின்னு சொல்கிறோம், இல்லை லாங் சைட் அப்படின்னு சொல்கிறோம். அதில் வந்து ரேஸ் வந்து கண்ணுக்கு பின்னாடி ஃபோக்கஸ் ஆகுது, கண்ணு அந்த ரெட்டினாவில் ஃபோக்கஸ் ஆகாமல். ஸோ இது ரெண்டுமே வந்து யூஸ்வலாக நம்ம ரிஃப்ராக்டிவ் எரர்ஸ் அப்படின்னு சொல்லி, இதுக்கு வந்து ஸ்பெக்டிகல்ஸ் தான் அதுக்கு ட்ரீட்மெண்ட், இல்லை கண்ணாடி தான் அதுக்கு ட்ரீட்மெண்ட். பட் இப்போது வந்து 18 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து கிளாஸஸ் வேண்டாம், அதே மாதிரி காண்டாக்ட் லென்ஸும் வேண்டாம், அவங்களுக்கு வந்து எதுவுமே வேண்டாமல் நல்லா விஷன் கிடைக்கணும் அப்படின்னா, நம்ம லேசர் விஷன் கரெக்ஷன் அப்படின்னு ஒரு ரிஃப்ராக்டிவ் சர்ஜரி யூஸ் பண்ணி, நம்ம கண்ணுக்கு ஃப்ரண்ட்டில் அந்த கருவிடை இருக்குல்ல, அதை வந்து லேசர் மூலமா நம்ம வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணலாம் அந்த பவரை. ஸோ நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு கிளாஸஸ் இல்லாமலே வந்து விஷன் நல்லா தெரியும். ஸோ இப்போ வந்து ரொம்ப நிறைய பேர் இதை பண்ணிக்கிறாங்க, ஏன்னா இதுவும் வந்து ரொம்ப ஒரு சிம்பிள் டெக்னிக்கு, ப்ளஸ் டே கேர் ப்ரொசீஜர் தான். காலையில் வந்தால் ப்ரொசீஜர் முடிஞ்சு நம்ம ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் உடனேவே வீட்டுக்கு போயிடலாம். ப்ளஸ் யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போது நிறையா அவங்களுக்கு வந்து ஸ்பெக்டிகல்ஸ்னால் பிடிக்க மாட்டேங்குது, காஸ்மெட்டிக்காக அவங்களுக்கு வந்து அது ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து இந்த சர்ஜரி வந்து ஆப்ட் பண்ணிக்கிறாங்க. ப்ளஸ் இப்போது அட்வான்ஸ்டு டெக்னிக்ஸ் இருக்கிறதுனால நம்மளால் நல்ல விஷன் கொடுக்க முடியுது. நீங்கள் அந்த சக்ஸஸ் ரேட் கேட்டிங்க இல்லையா, ஆல்மோஸ்ட் 99% வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ப்ரொசீஜர். பட் நம்ம சர்ஜரிக்கு முன்னாடியே ஒரு எலிஜிபிலிட்டி செக் பண்ணுவோம். ஸோ நம்ம எல்லா டெஸ்ட்டும் பண்ணிவிட்டு இந்த சர்ஜரி பண்ணுறதுக்கு எதுவும் ப்ராப்ளம் வராது அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த சர்ஜரி சஜஸ்ட் பண்ணி பண்ணுவோம்.
1: ஓகேங்க மேம், தொடர்ந்து பேசலாம். ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை,
3: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, 1/2 கிலோ 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
2: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8ல கேட்டுட்டு இருக்கீங்க ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறோம் கண்புரை நோய் மற்றும் நவீன அறுவை சிகிச்சை மேலாண்மை குறித்து நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் கண் மருத்துவ துறையின் கூடுதல் பேராசிரியர் டாக்டர் நிருபமா கஸ்தூரி அவர்கள். மேம், நம்ம வந்து இந்த கண்புரை பத்தி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். ஸோ இப்ப வந்து இந்த கண்புரை வந்து அறுவை சிகிச்சை வந்து எவ்வளவு நாட்கள் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க பேக் டு லைஃப் எப்படி மறுபடியும் சாதாரண நிலைமைக்கு அவங்க திரும்பி வர முடியும்?
2: ஆமா, சோ யூஸ்வலா நம்ம வந்து ஒரு 1 month ஆவது கொஞ்சம் ப்ராப்பரா ரெஸ்ட் எடுக்க சொல்லுவோம். பட் ஃபர்ஸ்ட் 1 week தான் அவங்க கண்ணுல அந்த சொட்டு மருந்து கொஞ்சம் அடிக்கடி போடணும். சோ எவ்ரி 2 hours ஒரு வாட்டி ஒரு சொட்டு மருந்து போடணும். சோ ஒரு டேல வந்து 8 times ஆவது அந்த டிராப்ஸ் போடுற மாதிரி வரும். சோ ஃபர்ஸ்ட் 1 week அவங்க அதிகமா வெளியில போவாம வீட்டுல கொஞ்சம் ரெகுலரா அந்த மருந்து போடுறது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் 1 week அப்புறம் சப்போஸ் அவங்க வேலைக்கு போகணுமோ இல்ல குழந்தைங்க ஸ்கூலுக்கு போனோம்னா அவங்க போலாம். பட் ப்ரொடெக்ஷனுக்கு ஒரு ப்ரொடெக்டிவ் கிளாஸஸ் போட்டுக்கலாம். சோ தட் டஸ்ட் எல்லாம் கண்ணில் படக்கூடாது, பிளஸ் எதுவும் அடிபடக்கூடாது. ஏன்னா நம்ம கண்ணில் டஸ்ட் விழுந்துச்சுன்னா அந்த இன்ஃபெக்ஷன் ஆனா நம்ம கண் உள்ள கூட இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஆகாம கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் எல்லாம் எடுத்துட்டு அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே அவங்க 1 week அப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் அந்த டிராப்ஸ் நம்ம போடுறது வந்து கண்டினியூஸா ஒரு 1 month வரைக்கும் போடணும். 1 month அப்புறம் தான் நம்ம அந்த டிராப்ஸ் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட ருட்டீன் ஆக்டிவிட்டீஸ் பிளஸ் பேக் டு டெய்லி லைஃப் வந்து அவங்க எடுத்துக்கலாம் 1 month அப்புறம்.
1: ஓகே, இந்த கண்புரை அறுவை சிகிச்சை பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த புரை அப்படின்றது வளருமா?
2: ஆமா, ஸோ ஒரு சில பேருக்கு என்ன ஆகும், நம்ம ஆப்ரேஷன் பண்ணி லென்ஸ் வைக்கும் போது அந்த லென்ஸ் பின்னாடி வந்து ஒரு தர மாதிரி வரலாம். அதை வந்து நம்ம ஆஃப்டர் கேட்ராக்ட் அப்படின்னு சொல்றோம். பட் அது எல்லாருக்கும் அது வராது, ஒரு சில பேருக்கு தான் வரும். அதுவும் இந்த சுகர் இருக்கிறவங்களுக்கு அந்த வர சான்சஸ் அதிகமா இருக்கு. பிளஸ் அந்த லென்ஸோட குவாலிட்டி வச்சும் இருக்கு. நம்ம வந்து நல்ல குவாலிட்டி லென்ஸ் வைக்கிறோம்னா அது வந்து அந்த புரை திருப்பி வராது. பட் அது மாதிரி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து நம்ம ஆஃப்டர் கேட்ராக்ட் அப்படின்னு சொல்றோம். அதுலயும் பார்வை கொஞ்சம் மங்கலாகும். பட் அதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம லேசர் மூலமாவே அந்த மெம்பரேனை வந்து கிளியர் பண்ணிடலாம். சோ அது நம்ம வந்து அட்மிட் எல்லாம் ஆக தேவையில்லை. அது நம்ம ஓபிடி பேசிஸ்லயே வந்து நம்ம லேசர் பண்ணி உடனேவே வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவோம்.
1: சரி, ஓகே. இப்ப நிறைய பேர் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல தான் இருப்பாங்க, கண்புரை வந்து வளர்ந்துருக்கும். அவங்க வந்து உடனே இமிடியேட்டா வந்து அது வளர்ந்துருச்சு, நம்ம உடனே ஆபரேஷன் பண்ணிடணும், இல்லன்னா இது நிறைய பெருசா வளர்ந்துச்சுன்னா கண் மறைச்சிடும் சொல்லிட்டு இயர்லியாவே சில பேர் வந்து ஆபரேஷன் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க. சோ இது நல்லதா இல்ல நல்லா பழுத்து நல்லா வளர்ந்த பேருக்கு பண்றது நல்லதா?
2: ஸோ ரொம்ப ஏர்லியா இருக்கும் போது நம்ம உடனே சர்ஜரி பண்ண வேண்டாம். ஏன்னா எல்லா சர்ஜரிஸ்க்கும் ஒரு ரிஸ்க் இருக்கு. ஸோ ரிஸ்க் ஆஃப் ப்ளீடிங், ரிஸ்க் ஆஃப் இன்ஃபெக்ஷன் இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ நம்ம எல்லாத்துக்குமே வந்து அந்த ரிஸ்க் பெனிஃபிட் ரேஷியோ பார்ப்போம். ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு அந்த புரையை எடுத்துட்டு வேற லென்ஸ் வச்சா கண்டிப்பா இருக்கிற பார்வை விட நல்ல பார்வை கிடைக்கும். அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கு அது கண்டிப்பா தேவைன்னா நம்ம கண்டிப்பா அதை ஏர்லியா கூட செய்யலாம். பட் ரொம்ப ஏர்லியா இருக்கும் போது தேவையில்லை. ஒரு

0: மாட்ரேட் இல்லை, கொஞ்சம் சிவியராக இருக்கும்போது அந்த ஸ்டேஜில் பண்ணால் அவங்களுக்கும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய வரும்.
1: ஓகே, இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு கண்ணில் பொறை இருக்குது, இன்னொரு கண்ணிலையும் இருக்குது, அட் த சேம் டைம் ரெண்டு கண்ணிலையுமே நீங்கள் ஒரே நாளில் ஆப்ரேஷன் பண்ணுவீங்களா, இல்லை ஒரு ஒரு கண்ணுக்கும் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட கேப்ன்றது இருக்கணுமா?
0: ஆமாம், ஸோ எப்போவுமே ஒரு கண் முடிச்சுட்டு தான் இன்னொரு கண் பண்ணணும். ஸோ ஒரே நாளில் ரெண்டு கண்ணுமே பண்ணுறது வந்து அட்வைசபிள் கிடையாது.
1: ஓகே,
0: ஸோ ஏன்னா சப்போஸ் பை சான்ஸ் அவங்களுக்கு ஒரு கண்ணில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா அது வந்து இன்னொரு கண்ணிலையும் ஒரே டைமில் வந்துச்சுன்னா அது ரொம்ப டேஞ்சரஸ் ஆன சிச்சுவேஷன் அது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் ஐ பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே வந்து செக்அப் பண்ணுவோம். ஸோ ஆப்ரேஷன் பண்ண கண்ணில் எதுவுமே ப்ராப்ளம் இல்லை, எல்லாமே நல்லா இருக்குது, விஷன் நல்லா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிடுச்சுன்னா அதுக்கு மறுநாள் வந்து நம்ம செகண்ட் ஐ பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு நம்ம வந்து ஒன் டே கேப் விட்டு நம்ம செகண்ட் ஐ வந்து சர்ஜரி ஷெட்யூல் பண்ணுறோம். பட் சப்போஸ் அவங்களுக்கு பெயின் இருக்குது, கொஞ்சம் ரெட்னஸ் இருக்குது, கொஞ்சம் வாட்டரிங் இருக்குது அதிகமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஒன் வீக் வெயிட் பண்ணி கூட நம்ம அதரை ஒன் வீக் அப்புறம் கூட ஷெட்யூல் பண்ணிக்கலாம். பட் சில பேருக்கு ஒரு கண்ணில் தான் கேட்ராக்ட் இருக்கும், இன்னொரு கண்ணில் விஷன் நல்லாவே இருக்கும். ஸோ அப்படி இருந்தால் ஒரு கண் மட்டும் பண்ணிக்கலாம், இன்னொரு கண் வந்து வெயிட் பண்ணி எப்போ அந்த கண்ணில் பார்வை கம்மியாகுதோ அந்த டைமில் பிளான் பண்ணி பண்ணிக்கலாம்.
1: ஓகேங்க மேம், தொடர்ந்து பேசலாம், ஒரு ஷார்ட் பிரேக்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஹலோ டாக்டர், நிகழ்ச்சியோட நிறைவு தனத்துக்கு வந்தாச்சு. இன்னைக்கு கண்புரை நோய் மற்றும் நவீன அறுவை சிகிச்சை மேலாண்மை குறித்து நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் கண் மருத்துவத்துறையின் கூடுதல் பேராசிரியர் டாக்டர் நிருபமா கஸ்தூரி அவர்கள். மேம், இப்போ வந்து கண்புரை குறித்து மக்கள் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்ன, கண்களை எப்படி பாதுகாக்கணும், இதை பத்தி சொல்லுங்க.
0: ஸோ நம்மளுக்கு வந்து இந்த கண்ணில் பொறை விழுறது வந்து நிறைய காரணங்கள்னால இருக்கலாம். ஸோ ஒன்று வந்து நம்மளோட ஆரோக்கியம் வந்து கொஞ்சம் சரியில்லை, நம்மளோட டயட் சரியா இல்லை, நம்ம ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறதில்ல, ரொம்ப வந்து வெயிலில் தான் அதிகமாக ட்ராவல் பண்ணுறோம் இல்லை ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா கூட நம்மளுக்கு கொஞ்சம் அர்லியராகவே கண்ணில் அந்த லென்ஸில் பொறை விழும். ஸோ சில இது வந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராப்பராக ஹெல்த்தியான டயட்டு, ப்ராப்பர் நியூட்ரிஷன், எக்ஸசைஸ், யோகா, அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் லிவ் பண்ணுறோன்னா கண்டிப்பாக வந்து அது டிலே ஆகும் அந்த லென்ஸில் அந்த பொறை விழுறது.
1: ஓகே,
0: ஸோ அந்த மாதிரி நம்ம கேர் எடுத்துக்கலாம். அது தவிர கண்ணில் மற்ற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கூட வரலாம். ஸோ இப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, முக்கால் மணி நேரம் வந்து மொபைல் ஃபோன்ஸு இல்லை இந்த கம்ப்யூட்டர்ஸ் லேப்டாப்ஸ் அதுலேயே வந்து ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து கண்ணில் ட்ரை ஐஸ் வரலாம், இல்லாட்டி வந்து டிஜிட்டல் ஐஸ் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறோம்.

0: எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு உற்சாகமான மாலை வணக்கம். நேரம் 4:01. கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியில நான் உங்கள் அன்பு நண்பன் ஜார்ஜ். அப்புறம் இன்னைக்கு என் கூட ஒரு ஆர்ஜே இருக்காங்க. எப்பவும் போல இன்னைக்கு வந்து ஒரு ஆர்ஜே என் கூட இணைவாங்க இல்லையா, அது யாருன்னு உங்களுக்கு அறிமுகம் கொடுக்க தேவையில்ல. ஏன்னா ரெண்டே காலில் இருந்து இப்போ வரைக்கும் அவங்க தான் இருக்காங்க. ஸோ அவங்க யாருன்னு ஒரே தட அவங்கக்கா அவங்களே அவங்க பேரை சொல்றேன்னு சொல்லிருக்காங்க. ஓவர் டு தட் ஆர்ஜே.
1: ஓகே, வேற யாரும் இல்ல, நான் உங்க ஆர்ஜே ஆஷா தான். அப்படி ஜார்ஜ் வந்து ஓபனிங் கொடுத்த உடனே இவ்வளவு நேரம் நான் பாய் போட்டு படுத்து தூங்கிட்டு இருந்தேன், என்ன தட்டி எழுப்பி அப்படியே வந்து உட்கார வச்சிட்டாரு.
0: நன்றி, நன்றிங்க.
2: எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா?
0: இது கட்டு இல்ல, உங்களுக்கு ஒரு அலர்ட் இப்ப கட்டு வருது.
3: தண்ணியிலே இருக்கும் மீன் கருவாடாகலாம், ஆனால் கருவாடு மீனாக முடியாது. எங்களுக்கு லட்சியம் தான் முக்கியம். என் உடம்பேன்மா முடிகிற
0: எஸ் தண்ணியில இருக்கும் மீன் கருவாடாகலாம், ஆனால் கருவாடு மீனாக முடியாது. எங்களுக்கு லட்சியம் தான் முக்கியம். எங்களை விடமாட்டாங்கம்மா அப்படின்னு நம்ம கவுனமணி சார் சொன்ன மாதிரி நீங்க அதே மாதிரி பேசி கட்ட போறீங்க. அர்ஜி ஆஷா, இந்த கட்டுல நீங்க என்ன சொல்ல விரும்ப?
1: ஆனா இதுல நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, அவர் மைக்க பிடிச்சி பேசுறாரு மாதிரி தெரியுது. சோ நம்ம ஃபார்மட் கொண்டு வந்துட்டீங்கன்னு மட்டும் எனக்கு தெரியுது.
0: ஓகே, நம்ம ஃபார்மட்டுக்கு அவங்க பேச பாருங்க. நேர்களே, இன்னும் ஒருக்கா உங்களுக்கான இந்த ஆடியோ கட் வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு நீங்க அதே மாதிரி பேச ட்ரை பண்றீங்களோ?
3: தண்ணியிலே இருக்கும் மீன் கருவாடாகலாம், ஆனால் கருவாடு மீனாக முடியாது. எங்களுக்கு லட்சியம் தான் முக்கியம். என்ன
0: சரி, ஓகே, இப்ப நாங்க ஒரு பாட்டு கேட்டு வரோம், நீங்க அதுக்குள்ள கால் பண்ண ரெடி ஆகுங்க. நம்பர் வந்து நம்ம ஆர்ஜி ஆஷா வந்து ப்ரிப்பேரா இருக்காங்க நம்பர் சொல்றதுக்கு. சொல்லிடுங்க ஆஷா,
1: நீ சொல்லி கொடுத்த நம்பர்ஸ் தான கரெக்ட்டா சொல்லிடுறேன். 2271760227523 நீங்க செல்போன் இல்ல வெளியூர்ல வந்து டயல் பண்றவங்களா இருந்தீங்கன்னா 0413 இந்த கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. என்ன ஜார்ஜ் கரெக்ட்டா சொல்லிட்டேனா?
0: அப்படியே கரெக்ட்டா சொல்லுங்க. நம்ம நேயர்களுக்கு வந்து மீன் குஞ்சுக்கு நீந்த சொல்ல தேவையில்ல, பறவைக்கு பறக்க சொல்ல தேவையில்ல, அவங்களுக்கு நம்பர் தெரியும். அதனால இருந்தாலும் நம்ம கடமையை செய்ய வேண்டிய கடமை இருக்கனால ஐ ஆல் ஃபாலர் வந்துட்டாங்க. பேசலாமா? வணக்கம். நீங்க லைவ்ல தான் இருக்கீங்க, கட்டு கேட்டீங்களா? வணக்கம். ஐயோ, ஹலோ. சரி, ஓகே, வந்த ஒரு வந்த வழியை திரும்ப போயிட்டாரு. எப்பவும் போல நம்ம சொன்ன மாதிரி ஒரு பாட்டு போட்டு வந்துடலாம். நேர்களே, இப்ப ஒரு பாட்டு வருது.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ. கட் கேமரா
4: ரோலிங்.
3: நேரம் சரியாக இப்ப என்னன்னு ஆர்ஜி ஆஷா சொல்லுவாங்க.
4: எல்லாத்தையும் இப்படியே என்ன கோத்து விட்டுட்டு இருந்தா என்ன பண்றது?
3: நான் வந்து பாதி பாதியா பிரிச்சுக்கிறோம்.
4: ஓகே, டைம் கரெக்டா 4:09:26 ஆகுது. கட் கேமரா ரோலிங்ல வந்து உங்களுக்காக சூப்பரான கட்ஸ் போட்டுட்டு நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க எப்படி பேச போறீங்க அப்படின்ட்டு.
3: ஆக்சுவலா ஒரு கார் வந்திருக்காங்க, மறைச்சு வச்சிருக்கேன். இந்த பாருங்க. ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம் சார்.
3: வணக்கம். யாருங்க இந்த பேசுறீங்க?
5: விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தாலுக்கா இளமங்கலம் ஆர் முருகன்.
3: ஓகே சார், உங்களுக்கு எல்லாம் லெட்டர் போட்டோம் வச்சுக்கலாம், கரெக்டா உங்க வாசல் தேடி உங்கள்ட்ட வந்து கொடுத்து போயிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு டீப் அட்ரஸோட உங்க பேர் சொல்றீங்க. கட்டு கேட்டீங்களா?
5: கேட்டோம் சார்.
3: ஓகே சார், ஆரம்பிக்கலாமா சார்?
5: சார்ஜி சாருக்கும் எங்க ஆஷா அக்காவுக்கும் வணக்கம்
4: சொல்வது.
3: ஆஷாக்கா வணக்கம் சொல்றாங்க.
4: இப்பதான் ஒரு வணக்கம் சொன்னீங்க. என்னடா அது, சாருக்கு மட்டும்தான் வணக்கம், மேடம்க்கு எங்க வணக்கத்தை காணுமே அப்படின்னு நினைச்ச. சரி, நானே கேட்கறதுக்கு முன்னாடி நீங்களே சொல்லி என்ன காப்பாத்திட்டீங்க.
3: ஆஷாக்காக்கு வணக்கம் சொன்னதற்காக. சார் ரெடியா சார்? கட்டு
5: ரெடி சார்.
3: ஆரம்பிக்கலாமா?
5: ஆரம்பிக்கலாம் சார்.
3: கட் கேமரா
4: ரோலிங்.
5: தண்ணில இருக்கிற மீன் கரோடு ஆகலாம், கரோடு மீன் ஆகாது, எங்களுக்கு லட்சம் தான் முக்கியம்.
3: உங்களுக்காக போட்டு காட்டுறேன்.
5: ஒன்றரை டைன் அடிச்சா, ஒன்றரை டைன் வெயிட்டுடா, பாக்கறியா பாக்கறியா பாக்கறியா.

0: இதுக்கு மேல நான் பாக்குறதுக்கு எதுவுமே இல்ல சார். நீங்க பார்வையில எல்லாத்தையும் காட்டு போயிட்டீங்க உங்க பேச்சுல. அந்த தவசி கட்டு போடவா சார்? அந்த ஒரு கட்டோட இன்னொரு போனஸ் கட்டு போலான்னு இருக்கேன். அவர் தவசி சொல்லிட்டாரு, கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ணதால நான் அவர் வேற ஒரு கொஸ்டின் போலான்னு இருக்கேன். இந்த வந்துட்டு இருக்க அனதர் கட்.
1: நீங்க என்னென்னமோ சொன்னீங்க, அதுக்கு நான் ஒண்ணும் ஃபீல் பண்ணல. மை டீச்சர் இந்த பித்த நிறைய பார்த்து பெரியவர்னு சொல்லிட்டாங்களே, அதுக்கு தான் ஃபீல் பண்றேன்.
2: எது?
0: எஸ் மை டீச்சர், இந்த பித்த நிறைய பார்த்து பெரியவர்னு சொல்லிட்டாங்க. அது மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கா ஆஷா அக்கா?
3: சரி, நீ இந்த ஆஷா அக்கா அப்படின்றத வந்து நீ அழுத்தி சொல்ல.
0: ஏன்னா அவர் வந்து சொல்லிட்டு போனதால நான் கூட
3: இல்ல. ஆக்சுவலா நிறைய பித்தனரை தான் வந்திருந்தது. என்ன பண்றது, நாங்களும் காஃபி டீ எல்லாம் அதிகமா குடிச்சு சின்ன வயசுல.
0: இது 30 வருஷமா உழைச்ச மொத்த நேரம். நீங்க என்ன கார் வந்திருக்காங்க பேசலாம். ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம். யாரு இங்க பேசுறீங்க?
4: இன்று
0: முதல் ஆஷாக்கா என்று அன்போடு அழைக்கப்படுவாய்.
3: இதுக்கெல்லாம் காரணம் ஆர்ஜி சார்ஜ்.
0: இல்ல இல்ல, அதுக்கும் மேல ஒருத்தர் வந்தார் சார். அப்புறம் வந்து சார், நல்லா இருக்கீங்களா?
5: தண்ணீரிலே இருக்கும் மீன் கருவாடாகலாம், ஆனால் கருவாடு மீனாக முடியாது. எங்களுக்கு லட்சியம் தான் முக்கியம். என் உடம்பமா
0: சார் கேட்டிங்களா? அப்பாடா, ஆரம்பிக்கலாமா சார்? இல்ல சார, பொறுத்த வரைக்கும் முதல்ல கேட்டிங்களா சொன்னாதான் உங்களுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அவர் கேட்டார்னா சொல்லுவார் இல்ல சார்?
3: ரொம்ப நம்பிக்கை.
0: தண்ணீர் இருக்கும் மீன் கரோட ஆகலாம். ஆரம்பிக்கலாம் சார். கட் கேமரா.
4: கடலில் இருக்கும் மீன் கருவாடாகலாம்,
0: கடலுக்கு
4: கருவாடு மீனாக முடியாது. எங்களுக்கு லட்சியம் தான் முக்கியம். என்ன விட மாட்டேங்கிறாங்க?
0: எங்களையும் விட மாட்டாங்க சார். சார் ஒன்ஸ் மோர், அந்த கவர்மெண்ட் சார் பேசின மாதிரி அப்படியே அழுதுகிட்டே பேசுவார்ல, எங்களுக்கு லட்சியம் தான் முக்கியம், எங்களும் விட மாட்டாங்கப்பா அப்படின்னு. அது மாதிரி பாஷாக்கா பேசி கட்டுவோம் பாருங்களா.
3: அப்புறம்
4: கடலில் இருக்கும் மீன் கருவாடாகலாம், கருவாடு ஆனால் கருவாடு மீனாக முடியாது. எங்களுக்கு லட்சியம் தான் முக்கியம்.
0: நன்றி. பேசலாம்.
6: ஹலோ
0: வணக்கம். இந்த வடிவேல் சார் பேசுவார்ல. ஹலோ ஹலோ,
6: மைக் டெஸ்டிங்,
0: 1 2 3. ஹலோ சார், இப்ப நான் இப்ப என்ன பாருங்க, ஹலோ ஹலோ கட்டாயிட்டாரே, என்ன பண்ணு தெரியலையே. சரி ஓகே, இன்னும் ஒரு பாட்டு கிடந்ததெல்லாம் நேர்களே எடுத்துருக்கலாம். ரெயின்போ புதை 102.8 என்று உங்கள் மனதோடு
6: போனா.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: நகை கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்க வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்க வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
2: ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் சரியாக
3: 22.8
2: தங்கப்பூவே கழுத்து மேல அடிப்பாங்க. வணக்கம், யார் எங்க பேசுறீங்க? நேர்களுக்காக ஒரு தடவை பேரையும்
4: இருந்து தங்கப்பாண்டி பேசுறேன் சார்.
2: ஓகே,
4: ஆஷா மேடத்துக்கும் சார்ஜ் சாருக்கும் மாலை உற்சாகம் வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம்
2: மாலை உற்சாக வணக்கம். ஒருத்தர் நன்றி மாலை எல்லாம் ஒண்ணு ஒன்னா வந்துட்டு இருக்கு. புது வார்த்தை கண்டுபிடிச்சிருக்கோம், சிட்டி ரூப மாதிரி நியூ ஓ டிடெக்டர் சார். கட்டிக்கிட்டீங்களா?
4: தண்ணீரிலே
5: இருக்கும் மீன் கருவாடாகலாம், ஆனால் கருவாடு மீனாக முடியாது. எங்களுக்கு லட்சியம் தான் முக்கியம்.
2: கேட்டீங்களா?
4: கேட்டேங்க சார்.
2: எங்க பேசலாமா?
4: போலாங்களா?
2: போலாமே. கட் கேமரா
0: ரோலிங்.
4: தண்ணீர் இருக்கும் மீன் கருவாடாகலாம்.
2: ஆஹா, கவுண்டமணி சார்.
4: ஆனால் கரையில் இருக்கும் மீன் கருவாடாகாது.
2: நீங்க என்ன சொல்லுங்க, நான் தான் கேக்குறேன்ல. நீங்க போல போங்க.
4: தண்ணீரில் இருக்கும் மீன் கருவாடாகலாம்,
2: சரி,
4: ஆனால் கருவாடு மீனாக முடியாது.
2: மனோரமா,
4: எங்களுக்கு லட்சியம் தான் முக்கியம்.
0: எங்களுக்கு
4: என்ன
2: உடமாடுறாரு அப்படியே. அதே போல இப்ப செந்தில் சார் டயலாக் ஒண்ணு போற, அது பேசுறீங்களா? அப்படி இருங்க, அப்படி இருங்க.
6: நீங்க என்னென்னமோ சொன்னீங்க, அதுக்கு நான் ஒண்ணு ஃபீல் பண்ணல. மை டீச்சர் இந்த பித்த நிறைய பார்த்து பெரியவர்னு சொல்லிட்டாங்களே, அதுக்கு தான் ஃபீல் பண்றேன்.
7: எது
2: எது கேட்டிங்களா?
4: ஆ கேட்டேன் சார்.
2: சிங்க ஆர்விங்க,
4: நீங்க என்னென்னமோ சொன்னீங்க, அதுக்கு நான் ஃபீல் பண்ணல. மை டீச்சர் இந்த பித்த நிறைய
2: பார்த்து பெரியவர்னு சொல்லிட்டாங்க.
4: இந்த பித்த நிறைய பார்த்து பெரியவர்னு சொல்லிட்டாங்க, அதை நினைச்சா ரொம்ப என்னது.
2: இந்த வரல கேட்டீங்களா சார், இந்த இவங்க வருவாங்களா, ஒரு பெக்கர் வருவாங்கல்ல, நான் உங்க தாயா, மகனா, நீ என்ற மகனா இருக்க முடியாது. என் மகன் ஊட்டிக்காரன்ல படிக்கிறான், என் பாட்ட காச கண்ட இடத்துல இறச்சி விட்டுருக்க நீ. சூப்பர் சூப்பர் சார், அருமையா பேசுறீங்க. இன்னொரு டயலாக் இருக்கு, பேசுறீங்களா? சேம் கண்ணுமணி சார், சின்ன தமிழ்ல பேசுவார்ல ஒரு டயலாக்,
4: சொல்லுங்க
2: போற.
6: 6 மணிக்கு மேல நான் வேலை செய்ய மாட்டேனா? 30 ரூபாடா, 30 ரூபா கொடுத்தா நான் 3 நாளைக்கு கண்ணு முடிச்சு வேலை பாப்பேன்டா.
2: கண்ணு முடிச்சு வேலை பாப்பீங்களா?
4: ஆமா சார்.
2: ஆரம்பிக்கலாமா?
4: ஆரம்பிக்கலாம் சார்.
2: ஆ ஓகே.
6: 6 மணிக்கு மேல நான் வேலை பார்க்க மாட்டேனா? 30 ரூபாடா, 30 ரூபா கொடுத்தா 3 நாளைக்கு கண்ணு முடிச்சு வேலை பாப்பேன்டா. ஐயோ, அந்த அழகான கிளிய 2 பூனை கிட்ட விட்டுட்டு வந்துட்டேனே, சத்தம் தான் கேக்குது.
2: இந்த விஞ்ஞான உலகத்துல ஏதோ வான வேடிக்கைன்றான் வெளிச்சன்றான்.
0: நன்றி நன்றி சார்.
2: நன்றி நன்றி
4: நன்றி சார்.

0: எஸ் ரொம்ப கலபலம். இன்னொரு கலந்துருச்சு, நல்ல வேலை காப்பாத்திட்டாங்க. ஹலோ,
1: வணக்கம்.
0: வணக்கம் சார். வணக்கம், யாரங்க பேசுறீங்க? பாண்டிச்சேரியிலேருந்து. தமிழ்ச்செல்வி மேடம், பாண்டிச்சேரியில இருந்து பேசுறீங்க தெரியுது. பாண்டிச்சேரி பெரிய ஊரு, அதுல எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொன்னீங்கன்னா நாங்களும் நேர்களும்
1: தெரிஞ்சு.
0: சொல்லுங்க. சொல்லுங்க. ஒரு கருவா டயலாக் ஒண்ணு, அதுக்கப்புறமா ஒரு நரம்பி டயலாக்.
2: ஒரு டயலாக் வந்துச்சு, ஒரு டயலாக் வந்துச்சு, இருங்க வர.
3: தண்ணியிலே இருக்கும் மீன் கருவாடாகலாம், ஆனால் கருவாடு மீனாக முடியாது. எங்களுக்கு லட்சியம் தான் முக்கியம். என் உடம்பாட்டேன்.
0: மேம் கேட்டீங்களா? அப்பாடா, ரொம்ப சந்தோஷம் மேடம். ஆரம்பிக்கலாமா?
4: கட்
0: கேமரா.
4: நான் தானே ஃபர்ஸ்ட் சொன்னேன்.
0: சரி, இருங்க. ரோலிங். பகுத்துண்டு பழகி பெருகுவோம். மேடம் நீங்க பேசுங்க மேடம்.
1: தண்ணீரில் இருக்கும் மீன் கருவாடாகலாம், ஆனால் கரையில் இருக்கும் கருவாடு மீனாக முடியாது.
0: புது டிடெக்டர்
1: முக்கியம்.
0: மேம் இதுல என்ன ஒரு ஸ்பெஷல் விஷயம்னா, அந்த மனோரமா மேம் சொல்லுவாங்களா, அத கூட உடம்பு செம்மையா பேசிட்டீங்க மேம், ஆனா கட்டு கேக்கலன்றீங்க. இது சாதாரண ஒரு ஆள் சொல்லக்கூடிய டயலாக்கே கிடையாது. இந்த கட்ட பத்து தடவை கேட்ட ஒரு தான் சொல்ல முடியும். அதெல்லாம் வந்து இப்படி வந்து பொது வெளியில சத்தமா சொல்லக்கூடாது மேடம். ஃபேமஸ் டயலாக் நம்ம வந்து ஃபேமஸா போட்டுட்டு இருக்கோம். மேம் இன்னொரு டயலாக் இருக்கு உங்களுக்கு, ஆண்டி கேக்குறீங்களா?
1: சொல்லுங்க.
0: இந்த இருங்க, அப்படியே லைன்ல இருங்க.
5: 6 மணிக்கு மேல நான் வேலை செய்ய மாட்டேனா? டேய், 30 ரூபாயா? 30 ரூபாய் கொடுத்தா நான் 3 நாளைக்கு கண்ணு முடிச்சு வேலை பாப்பேன்டா.
0: ஹலோ மேடம், கேட்டீங்களா? நம்ம எல்லா கட்டுமே கேட்ட கேட்டதா மேடம். இந்த இவ்வளவு சின்ன வயசுல இந்த காமெடிக்கெல்லாம் கேட்டு வந்துரு போனோமே, எப்படி சமாளிச்ச பாத்தீங்களா? மேம் ஆரம்பிக்கலாம். கட் கேமரா. இப்ப நான் தான் முதல்ல சொன்னேன்,
1: 6 மணிக்கு மேல வேலை செய்ய மாட்டோமா? 30 ரூபாடா? டேய், 30 ரூபாய் கொடுத்தா 3 நாளைக்கு கண்ணு முடிச்சு வேலை பாப்பேன்டா நானு.
4: ஓகே, அந்த 30 ரூபாய் சொன்ன பிறகு அவரோட அப்படியே ஸ்லாங் வந்து மாறும் தெரியுமா?
0: செமையா பேசுனீங்க மேம். அந்த 30 ரூபாய்க்கு மட்டும் ஐயா கத்துவாரு, 30 ரூபாய் அப்படின்னு கத்துவாரு. ஆனா செமையா பேசுனீங்க. இன்னொரு டயலாக் இருக்கு, பேசுறீங்களா? போதும்பா. இன்னொரு செந்தில் டயலாக் இருக்கு, பேசுறீங்களா? தான் வரேன். நாங்க வந்து நடிப்பு திறமை இருக்கவங்களை வந்து சும்மா விட மாட்டோம்.
5: நீங்க என்னென்னமோ சொன்னீங்க, அதுக்கு நான் ஒண்ணும் ஃபீல் பண்ணல. மை டீச்சர் இந்த பித்தை நிறைய பார்த்து பெரியவர்னு சொல்லிட்டாங்களே, அதுக்கு தான் ஃபீல் பண்றேன்.
6: எது
0: இங்க ஒருத்தவங்க அப்படிதான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க என்ன பண்றீங்க? டயலாக் கேட்டீங்களா மேம்? ஆரம்பிக்கலாமா? கட் கேமரா.
4: சொல்ல மாட்டேன். ரோலிங்.
0: சொல்ல மாட்டேன் ரோலிங், இது எங்க ஷோவா கிடையாது. கலக்கிட்டீங்க, வாங்க மைசன் என்ன அடிக்காதீங்க, அப்புறம் உங்க அம்மா யாருன்னு தெரியாம
1: போயிடும்.
0: அப்படின் சொத்த பிரிச்சு கொடுங்க.
1: நான்
0: வேற எங்க போய் பேசலாம் மேம், கலக்கிட்டீங்க, வாங்க. தேங்க்யூ ஃபார் காலிங். ஓகே பை. இன்னொரு கால் வந்திருக்காங்க, பேசலாமா? ஹலோ, வணக்கம். ஐயோ, நானே என் கையால கட் பண்ணிட்டேனே. அந்த கால் கட் பண்ணுறதுக்கு இந்த கால் கட் பண்ணிட்டேன். எங்க இந்த ஃபில்லரு?

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: சந்தோஷத்துல
2: குதிச்சு குதிச்சு
1: வணக்கம் மேடம் யாரு இங்க பேசுறீங்க
3: தண்ணீர்ல
1: இருக்கிற
3: மீன்

0: மீன் ஓடிட்டு போகுது.
1: அட பாபி மாமனே, சாதாரண வைத்தியலுக்கு யாருன்னா தற்கொலை பண்ணி பாங்களா? ஒரே ஃபோன் ஃப்ளோல மேம் போறாங்க மேம். ஒன் செகண்ட் மேம்,
2: கேமரா ரோலிங் ஆக்சனாலே பிடிக்கிற ஃபர்ஸ்ட். தண்ணில உள்ள மீன் கரோட ஆகலாம், கரோட இல்ல மீன் கரு மீன் ஆக முடியாது.
1: ஆ யா மேடம்,
2: அப்புறம் இன்னமும் ஒதுமே சார்,
1: எங்களுக்கு லட்சியம் தான் முக்கியம்.
2: காசி
1: மேடம் ஆதிசேஷன்டா அப்படின்றாங்க. சூப்பர் மேம், இன்னொரு கட்டத்துக்கு பேசுறீங்களா மிஸ்டர் டீச்சர்?
2: சொன்னீங்க, அத பத்தி நான் ஃபீல் பண்ணல. மை சிஸ்டர், இந்த டிக்ஷனரிய பத்தி பெரியவர்னு சொல்றீங்க
1: இல்ல? அதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க மேம். உங்களை பார்த்து யாரும் பெரியவங்க சொல்லுவாங்களா?
0: எப்படி
1: சொல்ல மாட்டாங்க? வெண்ணிலா மேம் பேரை கேட்டாலே ஒரு மாதிரி ஃப்ளேவரபிளா இல்லையா?
2: மதியம்
1: எஸ் இன்னொரு கால் வந்திருக்காங்க. ஹலோ வணக்கம். ஹலோ, லைனுக்கு வந்துட்டீங்க?
3: சொல்லுங்க,
0: யாரு இங்க பேசுறீங்க?
3: நான் ஜான்சி ராணி, சென்னை பேசுறேன்.
1: ஜான்சி ராணி மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் மேடம். உற்சாகமா பேசுறீங்களே. ஹலோ ஹலோ,
3: எங்களுக்கு
1: ரோலிங்
3: இன்னொரு
1: போடவே தெரியுமா? நீங்க டக்குனு வந்து மாங்கா பத்திட்டு சூப்பர் இருந்தீங்க. இந்த படம் பாத்துருக்கீங்களா?
3: அதனாலதான்
1: கியூட்டா பேசுறீங்க.
0: சூப்பர் மேம், தேங்க் யூ.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் செய்கோலி செய்தாரம் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ், நமது

0: வளர்ச்சி.
1: நேரம் சரியாக ஆர்ஜே ஆஷா சொல்லுவாங்க,
2: 4:43 ஆறுநொடிகள் ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 102.8 ரொம்ப சூப்பரா கேட்டு இருக்கீங்க.
1: கேட்டீங்களா?
3: தண்ணில இருக்கிற மீன் கருவாடாகலாம், கருவாடு என்னைக்குமே மீனாவாது என விட மாட்டாங்க.
1: இல்ல எங்கேயும் மனப்படம் பண்ணி வச்சு ஓட்டுற மாதிரி இருக்குது.
2: கவர்மெண்ட் கஷ்டப்பட்டு சொல்றோம்ல, நீங்க பாராட்டணும்.
3: தண்ணில இருக்கிற மீன் கருவாடாகலாம், கருவாடு மீனாகாது என் லட்சியத்துல பின்வாங்க
2: மாட்டேன்.
1: போல மீனா மாதிரி மாங்காய் பச்சடி செய்யவே இல்லையா, அந்த டயலாக்லாம் போடவே இல்லையா. ஹலோ
3: எனக்கு
1: மன்னிச்சு சூப்பர். அடுத்த டயலாக் இருக்கு, அது பேசுறீங்களா? போடவா கேக்குறீங்களா?
2: ஓகே
1: கேக்குறேன்.
2: நீங்க
4: ஒரு கம்பெனி நம்பர் தான் எனக்கு ஒரே
1: நிறைவே வாய் பேசுன்ற மாதிரி எங்க உள்ளத்து நிறைவே நீங்க பேசிட்டீங்க.
4: எனக்கு ஈஸியான டயலாக்
1: தான் நீங்க போடுங்க.
5: தண்ணீரிலே இருக்கும் மீன் கருவாடாகலாம், ஆனால் கருவாடு மீனாக முடியாது. எங்களுக்கு லட்சியம் தான் முக்கியம்.
2: இந்த டயலாக விட மாட்டீங்களேமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெக்கார்டிங்கே அழும் போல இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல
4: எனக்கு அவர் ஏதோ பேசினாருன்னு கேட்டது, என்ன பேசினாருன்னு
1: கேட்கல. நம்ம சிக்னேச்சர் டச்சே தான். இப்ப பாருங்க சார், ஆர்ஜே ஆஷா உங்களுக்கு இதை பேசி கட்டுவாங்க சார். நீங்க அப்படியே உள்வாங்கி நீங்க திருப்பி பேசலாம்.
2: ஆமா, இப்ப உள்வாங்கி பேச போறோம். ஃபர்ஸ்ட் லைன் நான் பேசுவேன், அடுத்த லைன் அவர் பேசுவாரு. இப்படி மாறி மாறி மானே தேனே போட்டுப்போம். ஓகேவா? அதாகப்பட்டது அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றேன். ஓகே,
1: அவர் ஆல்ரெடி பேச வேணாம்னு சொல்றாரு. டயலாக் பேசுங்களேன்.
2: தண்ணீரே இருக்கும் மீன் கருவாடாகலாம்,
1: ஆனால் கருவாடு மீனாக முடியாது.

0: லட்சியம் தான் முக்கியம்,
1: எங்களுக்கு சோறு தான் முக்கியம்,
0: எங்களை விடமாட்டாங்கம்மா. இதெல்லாம் டயலாக்ல இல்ல, அதான் சார் டயலாக். தண்ணியில இருக்கு மீன் கருவாடு ஆகலாம், ஆனால் கருவாடு மீனாக முடியாது. எங்களுக்கு லட்சியம் தான் முக்கியம், எங்களை விட மாட்டாங்கம்மா. இதான் டயலாக். நீங்க மாடுலேஷன்ல பேச போறீங்க, அவ்வளவுதான் சார்.
2: ஓகே
0: அப்பா, கட் கேமரா
1: ரோலிங்.
2: தண்ணியில் இருக்கும் மீன் கருவாடு ஆகலாம், ஆனால் கருவாடாக இருக்கும் மீன் தண்ணியில் ஆகாது.
1: தண்ணீரில் ஆகாது, தனியார் குழம்பு தான் வைக்க வேண்டும்.
0: தண்ணியில் இருக்கும் மீன் ஆகலாம், ஆனால் கருவாடு மீனாக முடியாது. அதான் சார்.
2: தண்ணியில் இருக்கும் மீன் கருவாடு ஆகலாம், ஆனால் கருவாடாக இருக்கும் கருவாடு ஒருபோதும் மீன் ஆகாது. எங்களுக்கு லட்சியம் தான் முக்கியம், எங்களுக்கு நீதி வேண்டும், மீன்மை வேண்டும்.
1: எங்களுக்கு வேற எங்கும் கிளைகள் கிடையாது, எங்களுக்கு கொடி வேண்டும்.
0: சூப்பர் சார், சூப்பர் சார். இப்ப கவுண்டமணி சார் பேசுவார், பாத்துருக்கீங்களா சார், கேட்டிருக்கீங்களா கவுண்டமணி சார் பேசுவார், மாடுலேஷன் கேட்டிருக்கீங்களா. தண்ணீரில் இருக்கும் மீன் கருவாடு ஆகலாம், ஆனால் கருவாடு மீனாக முடியாது. எங்களுக்கு லட்சியம் தான் முக்கியம், எங்களை விட மாட்டாங்கம்மா. அவ்வளவுதான் சார். இந்த உலகத்துல நீ எங்க போனாலும் நான் உன்ன விட மாட்டேனே. சூப்பர் சார், சூப்பர் சார், செம்மையா பேசுனீங்க. இன்னொரு டயலாக் இருக்கு, கேக்குறீங்களா சார்?
2: குடுங்க.
0: இல்ல, நீங்க இந்த டயலாக் வேற மாடுலேஷன்ல பேசுங்க.
2: இங்க ஒரு கமெண்ட் போகுது, நீங்க பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்க, வாய்ஸ் ஏர்ல வராது, உங்க குரல்
0: தான் வரும்.
2: தண்ணீர் இருக்கும் மீன் கருவாடு ஆகலாம், ஆனால் கருவாடு ஒருபோதும் மீன் ஆகாது.
0: பேசலாமா?
2: தண்ணீர் இருக்கும் மீன் கருவாடு ஆகலாம், ஆனால் கருவாடு ஒருபோதும் மீன் ஆகாது.
3: நீங்க
0: தண்ணீர்ல
3: இருக்கிற மீன் கருவாடாகலாம், கருவாடு மீன் ஆகாது. லட்சியம்
0: கடமை. தெய்வீக சிரிப்பையா, அழகா சிரிக்கிறீங்க.
3: லட்சியம் தான் முக்கியம்,
0: எங்களை விடமாட்டாங்க.
3: விடமாட்டான்றாங்க.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர் சார், சூப்பரா பேசுனீங்க. இன்னொருக்கா ட்ரை பண்றீங்களா? அதுக்கு என்ன பேசலாமே. கட் கேமரா
1: ரோலிங்.
3: தண்ணீர் இருக்கிற மீன் கருவாடாகலாம், மீன் கருவாடாகாது. எங்களுக்கு லட்சியம் என்ன, விடமாட்டேன்றாங்கப்பா.
0: பின்னிட்டீங்க சார், பின்னிட்டீங்க சார். சூப்பர் சூப்பர், தேங்க்யூ ஃபார் காலிங்.
3: தேங்க்யூ தேங்க்யூ.
0: ஓகே.
4: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
5: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல்ட் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.

0: பாரு
1: கியூட்டா சிரிக்கிறாங்க மேம். ரெடியா?
2: ஆ ரெடி சார்.
1: கட் கேமரா
3: ரோலிங்.
2: தண்ணில இருக்கும் மீன் கருவாடு ஆகலாம், ஆனால் கருவாடு மீன் ஆக முடியாது. எனக்கு லட்சியம் தாண்டா முக்கியம், என்ன உட மாட்டாங்க.
3: உங்களையும் நாங்க விடுற மாதிரி இல்ல, நீங்க இல்லாம ஷோவும் முடிக்கிற மாதிரி
1: என்னோட அழக பேசாம விட மாட்டோம்.
2: 6 மணிக்கு மேல நான் வேலை செய்ய மாட்டேன்னா 30 ரூபாயா? 30 ரூபாய் கொடுத்தா 3 நாளைக்கு கண் முயற்சி வேலை பாப்பேன்டா.
1: ஆஹா ஆஹா, என்ன மேடம் பிளாஸ்ட் பண்றீங்க? சம சம போங்க. அந்த பித்தனார
2: பித்தனாரையா
1: சொல்லுவாங்க.
3: சொல்லுங்க.
2: துளசி வாக்கு மாறனால மாறும், ஆனா இந்த தவசியோட வாக்கு என்னைக்குமே மாறாது.
1: சொன்னா சொன்னதுதான்,
2: சொன்னா சொன்னதுதான் அதுவா தெளிங்க.
3: ஓகே சூப்பர் சூப்பர்.
1: சமயம் பேசுறீங்க மேம். விஜயகாந்த் சார் இல்ல சில இந்த பார் புள்ள ரொம்ப அழகா பேசிவிட்ட புள்ள.
2: தேங்க்யூ
1: பார் காலி.
2: சரிங்க சார், தேங்க்யூ சார்.
1: அப்பாடா ரொம்ப வேகமா டைம் ஓடிடுச்சுல்ல.
3: ஓகே, நீங்க வேகமா பேசி பேசி டைம் ஓடிட்டீங்க.
1: நான் ஓட்டல, நேரம் போனதே உங்களுக்கு தெரியல அப்படி சொல்லுங்க ஆஷா.
3: எஸ் ஆமா, கண்டினியூஸா வந்து கால்ஸ், நம்ம காலர்கள வந்து பிட்ச் உதறிட்டாங்க. சோ எல்லாரும் வந்து சூப்பரா மாடுலேஷன்லோட சூப்பரா செம்மையா பேசி காமிச்சாங்க.
1: எல்லாரும் வந்து சரியான ஆர்டிஸ்ட்னு இன்னொரு முறை நமக்கு நிரூபிச்சிட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு நன்றி தெரிந்து கொண்டு நம்ம இங்க இருந்து கிளம்பி நீங்க இங்க வர போறீங்களா? அடுத்ததாக உங்களுக்கு ஹாலிவுட் விளையாடு காத்துட்டு இருக்கு ஆர்ஜே ஆஷா. இங்க வந்து அங்கயா இருக்கணும் வந்து உங்களுக்கு சொல்ல போறாங்க. நான் இங்க இருந்து கிளம்பிக்கிறேன். டாடா பை பை.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ண போறாங்க அப்படின்றது உங்களை போலவே நானும் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அவங்க கிட்ட கிட்ட தெரிஞ்சுக்கலாம். ஹலோ,
2: நீங்க வந்து பீச்சுக்கு வந்து மோஸ்டா வந்து

நம்ம ஆர்ஜி சாண்டி இங்க பாண்டி மெரினால இருந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்டதான் பேச போறாங்க. சோ அவங்க வந்து லைன் வந்து கொஞ்சம் சரியில்லை. சோ அவங்க எப்படி என்ன எங்க இருக்காங்க அப்படின்னு

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இதனால எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்களுக்கு சொல்ல வரது என்னன்னா,
2: சொல்லு, நீதான் தைரியமா நாளைக்கு சொல்லு.
1: உங்க போன்ல தேவையில்லாத வர லிங்க தொடவே தொடாதீங்க.
3: தொட்டா தூக்கிடுவாங்க. நாங்க பேங்க்ல இருந்து பேசுறோம்னு சொல்லிட்டு முன்பின் தெரியாதவங்க யாராவது ஓடிபி கேட்டா
1: சொல்லவே சொல்லாதீங்க.
3: சொன்னா
1: சொன்ன உடனே பணத்தை தூக்கிடுவாங்க.
3: உங்களின் பொதுநலன் கருதி வெளியிடுவோர்
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8 அலையோடு விளையாடு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம ஆர்ஜே சாண்டி பாண்டி மெரினாலன் தான் பேசிட்டு இருக்காங்க. சோ இன்னும் யார் யார் கூட பேச போறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ,
2: வெல்கம் பேக் டு அலையோடு விளையாடு. வெப்ப அலை காரணமா காத்து கம்மியா இருக்கிறதுனால எங்களோட நாங்க பேசுறது உங்களுக்கு லேட்டா கேக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த வகையில விட்டவர்கிட்டயே நம்ம தொடர போயிடும். உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் கார்த்திக்.
2: ஓகே, எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா நீங்க வந்து பீச் எல்லாம் வருவீங்க?
3: அடிக்கடி வரும்.
2: எப்ப நினைச்சாலும்
3: தோணும் போது வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம்.
2: தோணும் போதெல்லாம் வந்துட வேண்டியது. டெய்லி ஒரு தடவை வந்து எட்டி பாத்துட்டு வேண்டியது. காத்தடிக்குதா, அலடிக்குதா, மீன் கிடைக்குதா அப்படின்னா.
3: ஆக்சுவலி அவருதான் கொஞ்சம் மைண்ட் ஒரு மாதிரி இருக்குன்னா போனா ரிலாக்ஸ் ஆயிடலாம்ல.
2: ஓகே,
3: பக்கத்துல இருக்குன்னா
2: சரி. ஓகே, இப்போ பாண்டியில வந்து நிறைய பீச் இருக்குல்லையா, உங்களுக்கு வந்து எந்த பீச் வந்து ரொம்ப க்ளோஸ்?
3: ரொம்ப க்ளோஸ்ன்றத விட ரொம்ப ஃபேமிலியரான இடம்னா
2: என்ன
3: சொல்லி தடுப்பாங்க? வேலை இருக்கு
2: எல்லாருக்குமே
3: இந்த அனுபவம் இருக்குன்னு
2: நினைக்கிறேன்.
3: அன்னப்பறவை
2: வந்து ஏன் தண்ணியும் பாலையும் தனித்தனியா பிரிக்குது?
3: அண்ணப்பறவை தனித்தனியா திருப்பி

0: அதாவது நீங்க ரொம்ப மூளைய போட்டு கசைக்கெல்லாம் யோசிக்க கூடாது, சிம்பிளா யோசிக்கணும். ஓகேவா? ஒருத்தர் வந்து குக்கர்ல விசில தெளிப்பவும் வருமா?
1: ஏன் விசில தெரியலையே?
0: எதுக்கும் தெரியல, தெரியலன்னா பெனால்டி அப்புறம் நீங்க தான் வரலன்னு சொல்லிட்டேன். டக்குன்னு வச்சுங்க, சிம்பிளா.
1: ஏன் அவர் குக்கரா?
0: எனக்கு
1: ரொம்ப புதுசா தெரியுது.
0: நீங்க ஏதாவது சின்ன வயசுல இது மாதிரி விளையாண்டது?
1: பசங்க கூட விளையாடுவோம். இந்த மாதிரி தேங்காய் இருக்கும்போது எவனாவது இந்த மாதிரி கடிஜ போடுவான், அவனை நாங்க போட்டு அடி அடினு அடிப்போம். இந்த மாதிரி எல்லாம் வந்து
0: கடிஜெல்லாம் பதில் சொல்லுங்க, அடிக்கலாம் கூடாது. சரி, நீங்க வந்து ஸ்போர்ட்ஸ் நல்லா விளையாடுவீங்களா இல்லைன்னா வந்து ரொம்ப படிப்பாளி மண்டையை கட்டிச்சு படிக்கிறதுல தெரியலாம்?
1: ஓரளவுக்கு படிப்பேன். ஸ்போர்ட்ஸ்ல ஃபுட்பால் விளையாடுவேன்.
0: ஓ, ஃபுட்பால் விளையாடுவீங்களா? சரி, ஓகே. உங்க பர்த்டே டேட் சொல்லுங்க.
1: April 25th.
0: April 25th. ஓகே, ரொம்ப பெரிய டேட்டா இருக்கு. சரி, ஓகே. நீங்க வந்து மூணு கேள்விக்கு ஆன்சர் சொல்லு, சரியா? அப்ப வந்து உங்களுக்கு ஒரு பெனால்ட்டி
1: கொடுக்குறேன்.
0: இப்போ என்ன பண்ணணும்னா, 25th உங்க பர்த்டே டேட் இல்லையா, அதுல இருந்து தலைக்கீழே சொல்லிட்டு வரணும். எப்படின்னா, 25th இங்கிலீஷ்ல, 24th தமிழ்ல, 23 வந்து இங்கிலீஷ்ல, அது மாதிரி சும்மா தங்கிலீஷ்ல சொல்லிட்டு வாங்க பாப்போம்.
1: ஓகே, 25, 24, 23, 2, 21, 20, 19, 18,
0: 17, 16, 15, 16, 17, 18, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0
1: ஹாரி ஜெயராஜ் சிவசங்கர் ராஜா.
0: ஓகே, இளையராஜா சிவசங்கர் ராஜா. சரி, நாலு ஃபுட்டு பேர் சொல்லுங்க.
1: நாலு ஃபுட்டு பேரா? பிரியாணி, பரோட்டா, சாம்பார் சாதம், தை சாதம்.
0: இல்லைன்னா நீங்க சாம்பார் சாதம் வந்தது
1: எல்லாம் கலந்து கட்டி சாப்பிடுங்க.
0: சரி, மூணு ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் சொல்லுங்க.
1: வெண்ணிலா, சாக்லேட், ஸ்ட்ராபெரி.
0: இவரும் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டே இருக்க. டக்குன்னு என்ன? சரி, ரெண்டு படம் பேர் சொல்லுங்க.
1: ரெண்டு படம் பேரா? ஓ காதல் கண்மணி, அப்புறம் வந்து கருப்பு.
0: ஓகே, இது வந்து நீங்க ஒண்ணு பார்த்தா எப்பயோ வந்து போறோம், இது என்னடா இப்போ வந்து போறோம், இது எங்க இருக்கு, சம்பந்தமே இல்லாம இருக்கு, அது என்னடா லவ் அந்த மாதிரி படம், இது என்னடா சாமி, என்னங்க நீங்க இப்படி இருக்கீங்க, புரியல எங்களுக்கு.
1: கான்ட்ராஸ்டா இருக்கா?
0: ஆமா. சரி, ஒரு பாட்டு சொல்லுங்க.
1: பெரிய மீன் இருக்கும்
0: அப்படின்னா கூட நம்ம மீன் பிடிக்க மாட்டோம்ல.
1: தெரியலையே.
0: முள்ளங்கி.
1: முள்ளங்கி அது எப்படி?
0: மீன்லயும் முள் இருக்கு, முள்ளங்கிலயும் முள் இருக்குல்ல.
1: இந்த ஆன்சர்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை, நீங்க எதை ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க.
0: சரி, ஓகே. இப்ப வந்து கடல்ல வந்து நிறைய தங்கம் இருக்கு சரியா? அது வந்து ஒரு ராட்சஸ வந்து பாதுகாக்கணும் சரியா? நீங்க ஒரு அதுல அவங்க கிட்ட போய் ஒரு பாட்டு பாடினா வந்து ஓடிடுவோம். அப்படின்னா என்ன பாட்டு பாடுவீங்க? அந்த பாட்டை பாடுனேன் இப்போ
1: அந்த ராட்சசன் கிட்ட அந்த பாட்டு பாடினா ஓடிடுவான்.
0: அவன் ஓடுற அளவுக்கு அந்த பாட்டு இருக்கணும்னா பாத்துங்க.
1: ஓடுற அளவுக்கு ஒரு பாட்டு இருக்கணும்னா பாக்கறது. தங்கத்தை பாத்தினா தங்கமே ஒன்னதான் தேடி வந்த நானே பாடிடலாம். ராட்சசனை பாட்டு என்ன பாட்டு
0: பாடான்? ஓடுற அளவுக்கு பயங்கரமா இருக்கணும்.
1: எனக்கு தெரியலையே,
0: ஏதாவது ஒண்ணு பாடுங்க.

0: ராட்சசமா நேரா
1: சரி ஓகே. இவ்வளவு நேரம் ஸ்போர்ட்டிவா இருக்கு விளையாண்டதுக்கு ரொம்ப நன்றி. எஃப்எம் எல்லாம் நிறைய கேட்டீங்களா? கண்டிப்பா கேளுங்க, நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயத்தோட பண்ணான ஆஸ்பெக்டோட இவ்வளவு நேரம் பேசுறதுக்கு ரொம்ப நன்றி. மக்களை தொடர்ந்து இணைந்திருந்தாலும் எஃப்எம் ரெயின்போ 102.8.

0: मोदी हर परिवार को घर में बिजली बनाकर वही बिजली बेचकर कमाई का एक और साधन देना चाहता है.
1: பிரதமர் எல்லா வீடுகளும் மின்சாரம் தயாரிக்கணும்னு விரும்புகிறார். அதை வித்து சம்பாதிக்கவும் சொல்கிறார். பிரதமர் தொடங்கிய இந்த சூரிய புரட்சியின் மாற்றம் இப்போது தெரிய தொடங்கியுள்ளது. இந்தியாவின் 30 லட்சத்திற்கும் அதிகமான குடும்பங்கள் தங்கள் வீட்டு மாடியில் சோலார் பேனல் பொருத்தியுள்ளனர். நீங்களும் இந்த எரிசக்தி புரட்சியில் இணையுங்கள். இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: வெல்கம் பேக். டைம் கரெக்டா 5:24:18 ஆகுது. FM ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க அலையோடு விளையாடு நிகழ்ச்சியை. இன்னைக்கு நம்ம ஆர்ஜி சாண்டி பாண்டி மெரினால இருக்கும் கூட பேசிட்டு இருக்காங்க. இன்னும் யார் யார் கூட பேச போறாங்க கேட்டுலாம். ஹலோ,
3: வெல்கம் பேக் டு அலையோடு விளையாடு. நாங்க வெப்பால கூட விளையாடிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்போ ஒருத்தர் அலையோட விளையாடுறதுக்காக வந்திருக்காரு. அவரை நம்ம கூப்பி டார்ச்சர் பண்ண போறோம். சரி, உங்க பேர் சொல்லுங்க.
4: ரமேஷ்.
3: தண்ணீர்ல
4: போய்
3: நினைக்கிறேன்
4: ராக் பீச் கொண்டாட போறேன்னா வீட்டுக்கு போயிட்டு திருப்பி வருவோம்.
3: அப்புறம்
4: வெயில் செட் ஆக
3: மாட்டேங்குது,
4: திருப்பி அந்த ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு மழை நாளே ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம், பானிபூரி சாப்பிடுவேன்.
3: அடிக்கடி
4: வருவோம். கிளம்பி வந்துரும்
3: காத்துக்கு அதுக்கு
4: முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுல விட்டுருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி விட்டுருக்க மாட்டாங்க. மதிப்பாரு எங்க அப்பா பீச்னாலே மதிப்பாரு. ஏன்னா ஏன் ஒரு நாள் எல்லாம் சொல்லி உங்களை வந்து போக முடியாது. புடிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாரு. ரொம்ப டயர்ட்ஸ் எல்லாம் ரெண்டு குத்து குத்து வாங்கிட்டு போய் அவங்க கிட்ட செஞ்சிருப்பாங்க. காத்துல இப்படி ஈத்துல ஓடியாரும் அதுக்கு வேண்டி வாங்கிக்கிறேன்.
3: இப்பதான்
4: வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு.

0: தொடி புதைச்சிருவோம், தலை வரைக்கும் புதைச்சிட்டு தண்ணி இங்க வந்து தலையில ஊட்டிதான் விளையாடிக்கிறோம்.
1: ஒருத்தர் கல்யாணத்துல பிரெட் கொடுத்தாங்க. வந்து மழையில நனைஞ்சாராம், உடனே ஒரு மண்டலம் வீங்கிட்டாங்க.
0: மழையா இருக்கும்
1: போகும்போது மன்னிச்சுட்டுருவா. சரி, நம்ம குளிச்ச பிறகு ஏன் வந்து தலை தோட்டுறோம்?
0: நல்ல தூசு குடிச்சிக்கோ, தலை தோட்டுறோம்
1: இல்ல குளிக்கும் போது தோட்டம். சரி, ஏதோ தெரியாம ஓகேவா. சாப்பாடுல போட முடியாத
0: உப்பு
1: போடுவாங்க,
0: மண்ணு உப்பு எப்படி போடுவீங்க?

0: சாப்பாடுல போட முடியாத உப்பு
1: தெரியலீங்களே சொல்லிடுங்க. நீங்க
0: ஒருத்தர் வந்து குக்கர் விசில் அடிச்சா அவருக்கு வந்து கோவம் வரும்.
1: அப்படின்னு
0: கரெக்டா கண்டுபிடிச்சீங்க. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் குவெஸ்டன் வந்து நீங்க இது பண்ணல சரியா. உங்களுக்கு பிடிச்ச நம்பர் என்ன சொல்லுங்க? 1 to 10. அப்படியா? சரி ஓகே. அப்ப எட்டு ராபிட் ஃபயர் மாதிரி குவெஸ்டன் கேக்குறேன் சரிங்களா.
1: கடல் மண்ணு, கடல் கல்லு, கடல்ல இருக்கிற சிப்பி, கடல்ல இருக்கிற மீனு, கடல்ல வாங்க கடல் கரையில இருக்கிற ஐஸ்கிரீம் கடை,
0: ரெண்டு
1: நட்சத்திர மீனு.
0: நாளைக்கு நீங்க நாளைக்கு வேற யாருமே வேற எங்கன்னா போவாங்க. இன்னைக்கே இங்க வந்தீங்க.
1: அங்க அது பாருங்க நல்லா இருக்கு.
0: எங்க இருக்கு?
1: வீட்டுக்கு போகணும்.
0: எல்லாரும் இங்க இருந்து வேற வீட்டுக்கு தான் போவாங்க.
1: கோயிலுக்கு போலான்னுக்குறேன்.
0: அப்ப வீட்டுக்கு போலியா?
1: அப்ப பீச்சுக்கு வருங்க.
0: இப்போ கோயிலுக்கு போயிட்டு பீச்சுக்கு வருவீங்களா?
1: நேற்று மாமா வீட்டுக்கு போனேன்.
0: நேற்று மாமா வீட்டுக்கு போனதே நேற்று ரெண்டு தடவை சொல்லிட்டேன்.
1: நானே வச்சுக்கிறேன்.
0: சரி ஓகே. நீங்க டீச்சரா இருக்கிறதுனால கேட்கிறேன்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர

0: வெல்கம் பேக். டைம் கரெக்டா 5:49 எஃப்எம் ரெயின்போ 102.8 ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கிற நம்ம பாண்டி மெரினால இருந்து அலையோட விளையாடு ஷோ போயிட்டு இருக்கு ஆர்ஜே சாண்டியோட. சோ இன்னும் யார் யார் கூட பேச போறாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ,
1: வெல்கம் பேக் அலையோட விளையாடு. பாண்டி மெரினால தான் நம்ம அலையோட விளையாடிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப ஒருத்தர் அலையோட பேசுறதுக்காக வந்திருக்காங்க. நம்ம அவங்க கிட்ட பேச போறோம். உங்க பேர் சொல்லுங்க. அஞ்சலி. அஞ்சலி எங்க இருந்து வரீங்க? உப்பளம்ல இருங்க. உப்பளம்ல இருந்து வரீங்களா? சரி, ஓகே. அடிக்கடி பீச் வருவீங்களா? என்ன ஃப்ரீக்வன்ஸ்ல வருவீங்க? பக்கத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் அடிக்கடி வரும். சரி, ஓகே. பாண்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேமஸ் இடம் இருக்கு சரிங்களா? பீச்சை தாண்டி ஒரு ஃபேமஸான இடத்துக்கு போவோம் அப்படின்னா என்ன இடமா இருக்கு?
2: நிறைய கோயிலுங்க போவேன். கோயில் பார்த்துக்கோங்க, நிறைய கோயிலுங்க போவேன். எல்லா பீச்சு கடை ஆரோவில்லாம் கூட போயிருக்கோம்.
1: சரி,
2: ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் பிடிக்கும், அதனால வீக்கெண்ட் ஆனால் கிளம்பு.
1: ஓகே, வீக்கெண்ட் ஆனால் கிளம்புங்க. ஓகே, இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து கேங்காக வர்றது பிடிக்குமா இல்லை தனியாக வந்து பீச் கிடைக்குமா உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்றது கொடுக்குமா?
2: ஃபேமிலியோட வர்றது.
1: ஃபேமிலி இது தனி பீச் ஃபேமிலி. ஓகே, ஃபேமிலியோட என்னைக்கு பண்ணிட்டு இல்லைன்னா தனியா வருவீங்களா? எது மேக்ஸிமம் அதிகமா இருக்கும்?
2: ஃபேமிலியோட வர்றது தான் அதிகம்.
1: சரி, ஓகே. பீச்சுக்கு வந்தா இந்த வீச்சு எல்லாம் கண்டிப்பா பண்ணுவாங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க?
2: அம்மா சாத்து வரும்போ ஃப்ரெண்ட்ஸ்ல உட்காந்துருப்போம். பசங்களை விளையாடுறதே வேடிக்கை பார்ப்போம். கடையில ஏதாவது வாங்கி சாப்பிடுவோம்.
1: ஓகே, அப்படி என்ன ஸ்பெஷலா இதெல்லாம் சாப்பிடுவேன் அப்படின்னா இதை கண்டிப்பா சாப்பிடுவேன் அப்படின்னு இருக்கும் இல்லையா?
2: பானிபூரி சாப்பிடுவேன், ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன்.
1: சரி, ஓகே. இப்ப வந்து நீங்க ஃபண்ட் ரிலேட்டடான பேசலாம் இல்லையா
2: அப்படின்னு சொல்ல முடியாது.
1: சரி, ஓகே. இப்ப வந்து பீச்சுக்கு நம்ம இப்ப வந்து நம்ம நினைக்கிறப்ப பீச்சுக்கு வரும்போது ஒரு சர்டன் ஏஜுக்கு அப்புறம் தான். சோ அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பீச்சுக்கு போறோம்னாலுமே வீட்டுல வந்து ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி தடுத்திருப்பாங்க. அது மாதிரி ஏதாவது டிஃபரெண்டான ரீசன் நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இப்பெல்லாம் சொல்லி என்ன ஏமாத்திருக்கீங்கல்ல அப்படின்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா?
2: இப்படியெல்லாம் இல்ல, சளி பிடிச்சிடும், ஜுரம் வரும், டியூஷன் போகணும், ஸ்கூலுக்கு போகணும், ஹோம்ஒர்க் பண்ணணும், டென்ட் இருக்கு, அவ்வளவுதான்.
1: இந்த பீச்சை பூட்டி வச்சுட்டாங்க, போலீஸ்காரங்க இருக்காங்க, மூணு அடிப்பாங்க, அப்படியே தான் சொல்லிருக்காங்களா?
2: பக்கத்து கிட்ட அண்ணன் பேரெல்லாம் சொல்லி இவங்க போனா சொல்லுவாங்க.
1: சரி,
2: கூட்டி இல்லாதெல்லாம் சொல்றது.
1: சரி, ஓகே. இப்ப நான் உங்ககிட்ட ஒரு ஃபன்னாக ஒரு சில குவெஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாமா?
2: கேளுங்க.
1: சரி, ஓகே. ஒருத்தருக்கு மட்டும் குக்கர்ல விசில் அடிச்சா கோவம் வருமா? ஏன்
2: குக்கர்ல விசில் அடிச்சீங்களே?
1: இல்லையா? கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லுங்க. விசில் அடிச்சா கோவம் வரும்.
2: டிரைவருங்களா?
1: அவர் கண்டக்டர். ஏன்னா அவரை தவிர வேற யாரும் விசில் அடிக்கூடாதா? சரி, ஓகே. போலீஸ் ஸ்டேஷனுக்கும் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் என்ன வித்தியாசம் டக்குன்னு சொல்லிடலாம்?
2: சொல்லுங்க வித்தியாசம் சொல்லுங்க.

0: சரிங்களா, அந்த மாதிரி வித்தியாசம் இல்லைங்க. அப்படின்னா எல்லாமே வித்தியாசமா இருக்கும். இது வந்து ஒரு வியக்கான ரொம்ப டீப்பா தான் யோசிக்காதுங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல போக ஜாலியா, போலீஸ் ஸ்டேஷன்ல பயமா இருக்கும். அதுவா இதுவும் ஒரு வகையான வித்தியாசம் தான். ஆனா நான் யோசிச்சு வித்தியாசம் வித்தியாசமால இருக்கு. ரயில்வே ஸ்டேஷன்ல போலீஸ் இருப்பாங்க, ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல ட்ரெயின் இருக்காதுல்ல. எப்படி நம்ம வித்தியாசம்
1: கூப்பிடுங்க.
0: நீங்க அந்த மாதிரி ஏதாவது வித்தியாசம் அதுல வேற ஏதாவது பண்ணியா பசங்க கூட பேசுறது ஞாபகம் இருக்கா? ஒருத்தர் கல்யாணத்துல பிரெட் குத்தாம
1: கல்யாணம் ஜாம் ஜாம் நடக்கணும்.
0: என்னதான் இது வந்தாலும் எஃப்எம் பண்றது ஒரு ஏதோ ஒரு மொமெண்ட்ல கேக்குறதுக்கு நல்லா இருக்கும்ல. அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா?
1: பஸ்ல டிராவல் பண்ணும்போது, ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போது.
0: ஓகே, கார் டிராவல், அது மாதிரி டிராவல் அப்போ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு. சரி ஓகே, தொடர்ந்து எஃப்எம் கேளுங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 102.8.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: பாட்டு பாடவா?
2: வேணாம் வேணாம்.
1: பாட்டு கேட்கவா?
3: இது ஓகே. மனம்
1: விரும்புதே, உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
2: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
3: தினமும் மாலை 6:20 முதல் இரவு 8 மணி வரை
2: மனம் விரும்புதே.
3: வெல்கம் பேக். டைம் கரெக்டா 5:52 நொடிகள் ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க அலையோடு விளையாடு நிகழ்ச்சியை. இன்னைக்கு நம்ம ஆர்ஜே சாண்டி இன்னும் யார் யார் கூட பேச போறாங்க பாண்டி மெரினால இருந்து அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ,
4: வெல்கம் பேக் டு அலையோடு விளையாடு. இப்ப அலையோடு விளையாடுற ஒரு குட்டி பாப்பா கிட்ட பேச போறோம், அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம், உங்க பேர்
5: சொல்லுங்க.
4: உங்க பேர் சொல்லுங்க.
6: கார்த்திக்.
4: கார்த்திக், ஓகே. ஐஸ்கிரீம் சாப்பிடுறது இல்ல ஏதாவது ஸ்பெஷல் ஐட்டம் சாப்பிடுறது அத மாதிரி என்ன பண்ணுவீங்க? நிறைய பண்ணுவீங்களா? என்னென்ன
5: பண்ணுவீங்கன்னு
4: சொல்லுங்க. சரி, இப்ப பீச்சுக்கு வரும்போது

0: இன்னைக்கு பேசி போக வேணாம் அப்படின்னு அம்மா எல்லாம் சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க, ஏதாவது ரீசன் சொல்லுவாங்க, என்ன ரீசன் சொல்லுவாங்க? வெரி குட், இப்படி தான் சொல்லி வீட்டுல ஏமாத்தி வச்சிருக்கீங்க. சரி ஓகே, நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது இது மாதிரி சொல்லிருப்பாங்க இல்லையா, நீங்க அந்த மாதிரி ஏதாவது
1: வீட்டை பூட்டி வச்சிருப்பாங்க, நைட்டு நைட்டுலாம் போக முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு போய் ஆகணும்னு சொன்னாங்கன்னா போனாங்க, பூச்சிக்காரன் பிடிச்சிருவான், நைட்ல பூச்சிக்காரன் இருப்பான் பிடிச்சிருவான் சொல்லுவாங்க.
0: நீங்க வந்து நிறைய விளையாடுவீங்களா? என்னென்ன விளையாட்டுலாம் விளையாடுவீங்க? ஓகே ஓ, இதெல்லாம் வந்து விளையாடுவீங்க. சரி, ஏதாவது கடிச்சோ சொல்லி விளையாடுவீங்களா? சரி, இப்ப நான் உங்ககிட்ட கடிச்சோ கேட்டுமா? ஒருத்தர் வந்து கல்யாணத்துல வந்து பிரெட் கூட்டாராம், எதுக்காக பிரெட் கூட்டாரா? சாப்பிடறதுக்குதான் பிரெட் கொடுத்தாரு. எதனால? ஆமா, சாப்பிடறதுக்குதான் பிரெட் கொடுத்துருப்பாருல, ஏன்னா அவர் கல்யாணம் ஜாம் ஜாம் நடந்துச்சு, அதனால பிரெட் கொடுத்தாரா. சரியா, அன்னப்பறவை வந்து தண்ணியும் பாலையும் பிரிச்சு குடிக்கும், ஏன்? எறும்புக்கும் கரும்புக்கும் போன காலர் வந்து எறும்புக்கும் யானைக்கும் என்ன வித்தியாசம் கேட்டாங்க, இந்த காலர் எறும்புக்கும் கரும்புக்கும் என்ன வித்தியாசம்? எறும்பு கரும்பு சிக்கும், எறும்பு கடிக்கும். ஒருத்தருக்கு வந்து விசில் அடிச்சா விசில், அதாவது குக்கர்ல விசில் வந்தா பிடிக்காது, ஏன்னா அவருக்கு விசில் அடிக்க பிடிக்காது இல்ல, ஏன்னா அவரு கண்டக்டர், விசில் அவர் மட்டும் தான் அடிக்கணும், வேற யாருன்னா பிடிச்சா பிடிக்காது அதனால. சரி, இப்ப நீங்க சொல்லுங்க. எதுவுமே வைக்க முடியாத பை, எதுவுமே வைக்க முடியாத பை, உங்களுக்கு ஏதாவது தெரியுதா சார்? அப்படி எதுனால சொல்லுங்க, எதுவும் வைக்க முடியாத பை என்னன்னு கேக்குறாங்க, அந்த ஏதாவது சொல்லுங்க.
1: எனக்கு தெரியல, கேள்விப்பட்டது
0: உங்க வீட்டுல இருக்கிறவங்களால உங்களால கேள்விப்பட்டிருக்க முடியலையா? எதுவும் வைக்க முடியாத பை தெரியலையே. ஓஹோ, அதுதான் ஏற்கனவே உள்ள நிறைய இருக்கு, சாப்பாடு இருக்குல்ல, அது உள்ள வைக்க முடியாத அளவுக்கு எதுவும் ஓபன்ல இல்ல அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, திஸ் வாஸ் அ பெர்ஃபெக்ட். சரி, நான் உங்களை ஒரு கேள்வி க்வெஸ்சன் கேக்கடா. கேலண்டருக்கு பிடிச்ச ஃப்ரூட் என்னது? கேலண்டருக்கு பிடிச்சமான ஃப்ரூட் பேர் என்ன? யோசிங்க, யோசிங்க, நல்லா யோசிங்க. தெரியல, அது கூட சின்னதா இருக்குமே. அது கூட குட்டி கொண்டா இருக்கும், அது சாப்பிட்டா ரொம்ப ஹெல்தி. தெரியலையா? டேட்ஸ். இப்ப நீங்க சொல்லுங்க. தெரியலையா? சரி, அப்ப நான் உங்களை ஒரு கேள்வி கேட்டான். பீச்ல வந்து நிறைய தங்கம் வந்து ஒளிஞ்சிருக்கு, சரியா? அதை வந்து ஒரு ராட்சசம் பராமரிக்கிறான். அப்படின்னா நீ பாடுற பாட்டுல அவன் ஓடினு அப்படின்னா என்ன பாட்டு பாடு? டக்குன்னு பாடணும், ஏதாவது ஒரு பாட்டு. சும்மா ஏதாவது ஒரு பாட்டு பாடுங்க, உங்களுக்கு பிடிச்சமான
2: பாட்டு.
0: ஓ, நான் ரெடி தான் பாட்டா, அந்த பாட்டு பண்ண அவன் ஓடிடுவான். சரி ஓகே, இந்த கேள்விக்கு வந்து நீங்க டக்குன்னு பதில் சொல்ல வரதெல்லாம் நம்ம பெனால்டிக்கு போறோம், சரியா? உங்க பர்த்டே டேட்
2: என்னது?
0: ஆகஸ்ட் 3rd. 8, இது வந்து ஒரு 3, கூட்டுனா ஒரு 11. சரி ஓகே, ஒரு பீச்சுக்கு ரிலேட்டடான ஒரு 10 things சொல்லுங்க பாப்போம், டக்கு டக்குன்னு. பீச்சுக்கு ரிலேட்டடா இருக்கணும், பீச்சுக்கு வந்தா இதெல்லாம் பாப்பேன் அப்படின்னு இருக்குல்லையா, அது மாதிரி ஒரு 10 பொருள் சொல்லுங்க. சரி, நீங்க குட்டியா இருக்கணும்னா 5. சொல்லுங்க பாப்போம், பீச்ல என்னெல்லாம் பாப்பீங்க?
2: மண்ணு, வாட்டர்
0: வாட்டர் சூப்பர் டால்ஃபின் ஓ டால்ஃபின் பார்த்துருக்கீங்களா சூப்பர் ஒன்னு தெரியல சரி ஓகே நீங்க ரெண்டு பேரும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸா அப்ப எவ்வளவு தூரம் வந்து அடிச்சுட்டீங்க எவ்வளவு உங்க அண்ணன் நீங்க அடிச்சிருக்கீங்களா அடிச்சிருக்கீங்களா நிறைய அடி வாங்குவீங்களா
1: ரொம்ப
0: ஓகே இப்போ நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் வர பிடிக்குமா இல்லனா வந்து தனியாவோ இல்ல ஃபேமிலியோட வர பிடிக்குமா பீச்சுக்கு
1: ரெண்டுமே பிடிக்கும் தனியா வந்தாலும் பிடிக்கும்
0: ஓகே ஃப்ரெண்ட்ஸ்
1: கூட வந்தா அது ஒரு டைப் ஆஃப் வைப்
0: ஓகே
1: ஃபேமிலி கூட வந்து அது ஒரு டைப் ஆஃப் வைபா இருக்கும்
0: சரி ஓகே நீங்க மோஸ்ட்லி பிரிஃபர் பண்றது என்ன வரும்
1: மோஸ்ட்லி பிரிஃபர் பண்றது தனியா வரது ரொம்ப பிடிக்கும்
0: என்ன சரி ஓகே ஏதாவது ஒரு கஷ்டமான நேரத்துல நீங்க கால் பண்ணும்போது டக்குன்னு சுவிட்ச் ஆஃப் பண்ற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா
1: அப்படி யாரும் இல்ல எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவாங்க இதனால என்ன கேளு அப்படின்ற மாதிரிதான் இருக்காங்க
0: ஓகே
1: பண்ணிட்டு போற அளவுக்கு மோசமான ஃப்ரெண்ட்ஸ் இல்ல
0: ஓகே உங்களுக்கு அப்படி அமையல நினைக்கிறேன் நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடும் போது இந்த விளையாட்டு எல்லாம் நாங்க வந்து விளையாடி இருக்கோம் பட் இப்ப இருக்கிற பசங்க இதெல்லாம் விளையாடுனது இல்ல அப்படின்னு ஏதாவது இருக்கா
1: ஆக்சுவலி இப்ப யாருமே விளையாடுறதே இல்ல நாங்க விளையாடும் போது நான் கிரிக்கெட் விளையாடுவோம் அப்புறம் அந்த போட்டி பொல்னு சொல்லி விளையாடுவோம் பாஸ் போட்டு வந்து விளையாடுவோம் பாஸ் ஆஃப் சொல்லி விளையாடுவோம் அப்புறம் வந்து ஆபிஎம்னு ஒரு கேம் புனிய
0: வச்சுட்டாங்க
1: இப்போ எதுவுமே நான் பார்க்கவே இல்லை ஈவன் பார்க் ஓப்பன் எல்லாமே பார்க் எம்டியா தான் இருக்கு சொல்ல போனா பீச்ல இருக்க அந்த காந்தி சிலைக்கு இருக்க அந்த இது வந்து ஸ்லைட் பண்ணி இருப்போம் நாங்க சக்க மரம் விட்டுட்டு விளையாடி இருப்போம் அதுலாமே ரொம்ப ஜாலியா இருக்கும் மறக்க முடியாது என்ஜாய் பண்ணிருக்கோம்
0: இப்ப வந்து அதெல்லாம் வந்து பசங்க மேக்ஸிமம் மொபைல் அது மாதிரி இருக்காங்க சரி ஓகே இந்த மாதிரி கடிக்கெல்லாம் நிறைய கடி வாங்கிருக்கீங்களா
1: அடி இல்ல அடி வேணா வாங்குவேன் கடிதாக்குள்ள சொல்ல மாட்டேன் இந்த மாதிரி சொன்னாங்கன்னா ஒரு மரம் வந்து என்ன பண்ணும்
0: ஓகே எஃப்எம் எல்லாம் கேட்பீங்களா சரி ஓகே ஃப்ரீக்வெண்டா எஃப்எம் கேளுங்க இவ்வளவு நேரம் போட்டி எடுத்து பேசுறதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ தொடர்ந்து இணைந்திருங்க இது எஃப்எம் ரெயின்போ 102.8

0: விளையாடு நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. சாண்டி,
1: கடந்த ஒரு மணி நேரமா அழுகுட விளையாடு வேற லெவல்ல போச்சு அப்படின்னே சொல்லலாம். எவ்வளவு நேரம் இப்படி போச்சுமே தெரியல, ஏன்னா பீச் காத்தோட இங்க இருக்கிற மக்களோட பேசி ஜாலியா விளையாட்டா போயிடுச்சு. ஸ்போர்ட்டிவா எடுத்து பேசின எல்லா நேயர்களுக்கும் நன்றி, கேட்டு எல்லா நேயர்களுக்கும் நன்றி, ஸ்டுடியோல இருந்து சப்போர்ட் பண்ண ஆர்ஜே ஆச்சு அவர்களுக்கு நன்றி சொல்லிட்டு இன்னொரு ப்ரோக்ராம்ல உங்க எல்லாரும் சந்திக்கும் வரை உங்கள்கிட்ட இருந்து டாட்டா பை பை சொல்லிக்கிறது நான் உங்க ஆர்ஜே சாண்டி.
0: Thank you, Sandy.

0: உண்மைய சொல்ல போனா வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா. அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணாம்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: தொடர்வது மாநில செய்திகள்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். தொடர்ச்சியாக நீண்டகாலம் பதவியில் உள்ள பிரதமராக மேம்பட்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உலகத் தலைவர்கள் மற்றும் இந்திய தலைவர்கள் பலரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடியை பாராட்டி மத்திய அமைச்சரவை தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை புதுடில்லியில் நிதி ஆயோக் நிர்வாகக்குழு கூட்டத்தை தலைமையேற்று நடத்துகிறார். ஆன்லைன் டிரேடிங் ஆசை காட்டி புதுச்சேரியைச் சேர்ந்த தொழிலதிபரிடம் கோடிக்கணக்கில் பண மோசடி செய்த மூவரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்துள்ளனர். இனி விரிவான செய்திகள். நாட்டிலேயே மிக நீண்டகாலம் தொடர்ச்சியாக பதவியிலுள்ள பிரதமராக மேம்பட்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உலகத் தலைவர்கள் பலரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இலங்கை அதிபர் திரு அனுரகுமார திசநாயக்கே, பப்புவா நியூக்கினியா பிரதமர் திரு ஜேம்ஸ் மராப்பே, ட்ரினிடா டொபாக்கோ பிரதமர் திரு கம்லா பிரசாத் பிசசார் உள்ளிட்டோர் இதில் அடங்குவர். பிரதமர் திரு நரேந்திர மோடி புரட்சிகரமான மாற்றங்களை இந்தியாவில் ஏற்படுத்தி வருவதையும் தெற்குலக நாடுகளுக்கு தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வருவதையும் இவர்கள் பாராட்டியுள்ளனர். தொடர்ந்து நீண்டகாலம் பதவியிலுள்ள பிரதமராக மேம்பட்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மற்றும் இந்திய தலைவர்கள் பலரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சாதனை அவரது தலைமை மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கைக்கு சான்றாகும் என்று சமூக ஊடகத்தில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு அனைத்து பிரிவு மக்களுக்கும் பல்வேறு நலத்திட்ட பணிகளை அறிவித்து வளர்ச்சியின் பலன்கள் கடைக்கோடி மனிதனையும் சென்று சேர்வதையும் உறுதிப்படுத்தியிருப்பதாக அவர் பாராட்டியுள்ளார். பழங்குடி கிராமங்களுக்கான தர்தி ஆபா வளர்ச்சி திட்டம், ஜன்மன் போன்ற திட்டங்கள் குறிப்பாக மெச்சத்தக்கவை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமரை பாராட்டி வாழ்த்துக்கள் குவிந்து வருவது குறித்து ஒரு செய்தி தொகுப்பு.
1: தொடர்ந்து நீண்டகாலம் பதவியில் உள்ள பிரதமராக மேம்பட்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு திரு அமித்ஷா உட்பட பல்வேறு மத்திய அமைச்சர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த 12 ஆண்டுகளில் உலக அரங்கில் இந்தியாவின் பெருமிதத்தை மீட்டு அடிமை மனப்பாங்கிலிருந்து நாட்டை விடுவித்திருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். எல்லையில் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டு நாட்டில் நக்சல்வாதம் ஒழிக்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அயோத்தியில் ராமர் கோவில் கட்டப்பட்டதும், ஜம்மு காஷ்மீரில் 360வது அரசியல் சாசனம் நீக்கப்பட்டதும் அரசின் முக்கிய சாதனைகள் என்று அவர் கூறியுள்ளார். நாடு இதுவரை கண்டிராத துணிச்சலான பல்வேறு சீர்திருத்தங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி அமல்படுத்தி இருப்பதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். இத்தகைய சீர்திருத்தங்களால் நாட்டின் வளர்ச்சி பாதைக்கே புது வடிவம் கிடைத்திருப்பதாக மத்திய தொழில் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் பாராட்டியுள்ளார். பிரதமர் பதவியில் திரு நரேந்திர மோடியின் 4,399 நாள் பயணம் வளமான முன்னேறிய சுயசார்பு இந்தியா ஒன்றை உருவாக்கும் முயற்சியில் பொன்னான அத்தியாயம் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உள்பட பல்வேறு மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் தொழில்துறை தலைவர்களும் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வாழ்த்து தெரிவித்து செய்திகளை வெளியிட்டுள்ளனர்.
2: நாட்டிலேயே மிக நீண்டகாலம் தொடர்ச்சியாக பதவியில் உள்ள பிரதமராக வரலாற்று சிறப்புமிக்க மைல்கல்லை எட்டி

0: உள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடியை பாராட்டி மத்திய அமைச்சரவை தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. ஏழைகள், விவசாயிகள், பெண்கள், இளைஞர்கள் உட்பட சமூகத்தின் அனைத்து பிரிவு மக்களுக்கும் உள்கட்டமைப்பு, தொழில் வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளுக்கும் அரசு அமல்படுத்தி வரும் முக்கிய திட்டங்களை இத்தீர்மானம் பாராட்டியுள்ளது. மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று புதுடில்லியில் செய்தியாளர்களிடம் இதை தெரிவித்தார். அகமதாபாத்தில் இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்ட பணிகளின் முதல் பகுதியை 2169 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளும் உத்தேசத்திற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. ஆந்திர மாநிலம் அமராவதியில் மத்திய அரசு அலுவலகங்களுக்கு தனி வளாகம் மற்றும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு குடியிருப்பு வளாகம் அமைக்கவும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடர்ந்து நீண்டகாலம் பதவியில் உள்ள பிரதமராக மேம்பட்டுள்ளதை ஒட்டி பிஜேபியின் தேசிய தலைவர் திரு நிதின் நபின், டெல்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா ஆகியோர் இன்று புதுடில்லியில் உள்ள கோவில் ஒன்றில் வழிபட்டனர். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய தலைமை நாட்டிற்கே புதிய வரலாறு படைத்திருப்பதாக திரு நிதின் நபின் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த 12 ஆண்டுகளாக அனைத்து பிரிவு மக்களின் நலனுக்கு பாடுபட்டு வருவதாகவும் குறிப்பாக மகளிர் அதிகார மேம்பாட்டில் சிறப்பு கவனம் செலுத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டில் 25 கோடி குடும்பங்கள் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டிருப்பது அரசின் முக்கிய சாதனை என்றும் குறிப்பிட்டார். மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் உள்ளிட்டவர்களும் இன்று புதுடில்லியில் கோவில் ஒன்றில் வழிபட்டனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை புதுடில்லி குடியரசுத் தலைவர் மாளிகையின் கலாச்சார மையத்தில் நிதி ஆயோக் அமைப்பின் 11வது நிர்வாகக்குழு கூட்டத்தை தலைமையேற்று நடத்துகிறார். இதுகுறித்து கூடுதல் தகவல்கள்.
2: விக்சித் பாரத் 2047 இலக்கை எட்டுவதற்கான அனைவரையும் உள்ளடக்கிய மானுட மேம்பாடு என்னும் கருப்பொருள் அடிப்படையில் நிதி ஆயோக் நிர்வாகக்குழு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வயது, பாலினம், பிராந்திய மற்றும் சமூக பொருளாதார பின்னணிகளுக்கு அப்பாற்பட்டு அனைவருக்கும் மானுட மேம்பாடு வழங்கும் குறிக்கோளை அளவிடத்தக்க விளைவுகளாக மாற்றுவது குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படும். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் மாநில அரசுகளின் தலைமைச் செயலர்கள் மாநாட்டில் வெளியான பரிந்துரைகள் குறித்தும் ஆலோசிக்கப்படும். நிதி ஆயோக் நிர்வாகக்குழு கூட்டத்தில் மாநில முதலமைச்சர் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்கள் பங்கேற்க உள்ளனர்.
0: நாட்டில் சிஎன்ஜி எரிவாயுவிற்கு தட்டுப்பாடு இல்லை என்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். இன்று புதுடில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குழாய் மூலம் வீடுகளுக்கு பிஎன்ஜி எரிவாயு வழங்குவதற்கான கட்டமைப்பு வசதிகளை அரசு விரிவாக்கம் செய்து வருவதாகவும், எல்பிஜி இணைப்புகளை பிஎன்ஜி இணைப்புகளாக மாற்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் கூறினார். உலகின் நடப்பு நிலவரங்களை தவறாக பயன்படுத்தி பொய்த்தகவல் மற்றும் செயற்கையான தட்டுப்பாடு மூலம் கொள்ளை லாபம் ஈட்ட முயல்வதை தடுக்க அரசு கடும் நடவடிக்கை எடுத்து வருவதாக அமைச்சர் மேலும் தெரிவித்தார். ஆன்லைன் டிரேடிங் மூலம் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என ஆசை காட்டி புதுச்சேரியைச் சேர்ந்த தொழிலதிபரிடம் 1.27 கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்ட வழக்கில் பல மாநிலங்களில் தேடப்பட்டு வந்த 3 பேரை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்துள்ளனர். புகாரின் பேரில் முன்னதாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் மோசடி பணம் பல்வேறு வங்கிக் கணக்குகள் மூலம் பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து நாமக்கல், திருப்பூர் மற்றும் ஈரோடு பகுதியைச் சேர்ந்த 3 கைது செய்யப்பட்டனர். பின்னர் இவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காலப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். இவர்களிடமிருந்து 2 லேப்டாப், 4 செல்போன், 6 வங்கிக் கணக்கு புத்தகங்கள் மற்றும் 3 சிம் கார்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதே நபர்கள் மீது மேற்கு வங்கம், நாகாலாந்து உட்பட பல்வேறு மாநிலங்களில் 100க்கும் மேற்பட்ட சைபர் மோசடி புகார்கள் இருப்பதும், இவர்கள் கோடிக்கணக்கில் பண மோசடி செய்திருப்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. வயது முதிர்வு மற்றும் உடல்நலக் குறைவினால் சென்னையில் இன்று காலமான இயக்குனர் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்குகள் அவரது சொந்த ஊரான தேனியில் நாளை நடைபெறவுள்ளன. இன்று சென்னை நீலாங்கரையில் உள்ள பாரதி ராஜாவின் இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த அன்னாரின் உடலுக்கு தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மற்றும் திரையுலக பிரபலங்கள் பலரும் நேரில் அஞ்சலி செலுத்தினர். வளிமண்டல காற்றழுத்த தாழ்வுப்பாதை காரணமாக

இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், திருப்பத்தூர், காஞ்சிபுரம், செங்கற்பட்டு உட்பட்ட மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாவட்ட நெல்லை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் தேனி, குமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 16ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகமுள்ள தமிழக கடலோரப் பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தொடர்ச்சியாக நீண்டகாலம் பதவியில் உள்ள பிரதமராக மேம்பட்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உலகத் தலைவர்கள் மற்றும் இந்திய தலைவர்கள் பலரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடியை பாராட்டி மத்திய அமைச்சரவை தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை புதுடில்லியில் நிதி ஆயோக் நிர்வாகக்குழு கூட்டத்தை தலைமையேற்று நடத்துகிறார். ஆன்லைன் டிரேடிங் ஆசை காட்டி புதுச்சேரியைச் சேர்ந்த தொழிலதிபரிடம் கோடிக்கணக்கில் பண மோசடி செய்த மூவரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு உற்சாகமான மாலை வணக்கம். நேரம் 6:22. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில நான் உங்கள் அன்பு நண்பன் ஜார்ஜ். இந்த ஷோல உங்க மனசுக்கு பிடிச்ச பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். இது உங்க இசை, உங்க வைப், உங்க சாய்ஸ். உங்க சாய்ஸ் எது? கிறிஸ்பி பீட்ஸ், ஹார்ட் மெட்டிங் மெலோடி, ஆட வைக்கிற பாட்டு, இப்படி என்ன வேணும் சொல்லுங்க, நாம அதை லைவ்ல பறக்க விடலாம். சோ உங்க போன் எடுங்க, டயல் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நம்பர் 2271760 மற்றும் 2275230.

0: சும்மா கீழி.
1: எஸ், மனம் நிகழ்ச்சியில் வரும் முதல் அழைப்பாளர், வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம். யார் எங்க பேசுறீங்க?
2: சென்னையில இருந்து மனனி மாறன்.
1: மனனி மாறன், ஓகே சார். எப்படி இருக்கீங்க?
2: நல்லா சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார். என்ன பாட்டு வேணும்? என்ன படத்துல இருந்து
2: சார்? திரைப்படம் வந்து ரட்சகன்.
1: ரட்சகன் பாட்டு
2: பாடல் பாடல் சஞ்சீரனை இந்த பாட்டு சார்.
1: பாட்டை பாட்டுட்டீங்களா? சூப்பர் சார். ஏன் இந்த பாட்டு
2: பிடிக்கும்? உணவு நேரம் ஒரு ரம்யமான காட்சியாக இருக்கிறது பொருள்,
1: அதனால இந்த பாட்டு ரொம்ப பிடிக்குது. ஓகே சார், அதே காட்சியோட இந்த பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது வந்துகிட்டே இருக்கு.

0: எஸ் 6:34 நிமிடத்தில் நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வரும் அழைப்பாளர்கள். வணக்கம்.
1: வணக்கம் சார். கோணகிலிருந்து வீரமணி பேசுறேன் சார்.
0: வீரமணி சார், எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கு சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் சூப்பரா இருக்கேன் சார். என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு கருப்பிள்ளை படத்துல இருந்து ஓ சொர்ணமுகி அந்த பாட்டு வேணும்.
0: சித்ரமா வாய்ஸ், சொர்ணமுகி சித்ரமா வாய்ஸ், நீங்களே சொல்லிட்டீங்க. ஓகே ஓகே. ஏன் சார் அந்த பாட்டு பிடிக்கும் உங்களுக்கு?

0: சூப்பரா இருக்கு சார். என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு கருப்பிள்ளை படத்துல இருந்து ஓ சொர்ணமுகி அந்த பாட்டு வேணும். சித்ரமா
0: ஓ சொர்ணமுகி சித்ரமா வாய்ஸ் நீங்களே சொல்லிட்டீங்க. ஓகே ஓகே. ஏன் சார் அந்த பாட்டு பிடிக்கும் உங்களுக்கு?
1: நன்றி சார்.
0: ஓகே சார், நன்றி.

0: மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு மழைப்பாளர். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் சார்.
0: வணக்கம். யாருங்க பேசுறீங்க?
1: ராஜேந்திரன்
0: சார். எப்படி இருக்கீங்க?
1: உங்களை போல நலமா இருக்கு.
0: ஓகே சார், என்ன பாட்டு வேணும்?
1: அச்சமில்லை
0: அச்சமில்லை படத்துல ஆவாரம்பு ஆறே நாளான்னு ஒரு படம். ஆவாரம்பு ஆறே நாளா? ஓகே சார், வந்துட்டே இருக்கு.
1: நன்றி சார்.
0: நன்றி சார்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: அதே தான் வரும் காலர். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், மாலை வணக்கம் சார்.
1: மாலை வணக்கம். யார் இங்க பேசுறீங்க?
2: காரைக்கால் ராமலிங்கம் சார்.
1: ராமலிங்கம் சார், எப்படி இருக்கீங்க?
2: நன்றி.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. மனம் உருமதி வரும் மழைப்பாளர்கள் வணக்கம். வணக்கம். யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: திருப்பத்தூர் விமுகலாம் சிவகுமார் சார்.
0: சிவகுமார் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு சார். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார். சூப்பர். என்ன பாட்டு வேணும்? பாட்டை வேகமா பாடி முடிச்சீங்களே. செந்தூர பூவே தேன் சிந்தவா.
1: பாட்டு
0: வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: ஓகே.

0: நேரம் 6:55 நிமிடத்தில் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஸ்வரம் அழைப்பாளர். வணக்கம்.
1: வணக்கம். மேலம் ரமேஷ்.
0: ரமேஷ் சார் எப்படி இருக்கீங்க?
1: திருமூர்த்தி படம் திருமூர்த்தி மஞ்சள் நிலா முகத்தில் திருமூர்த்தியை பார்த்தேன்.
0: ஓகே சார், பார்த்து பண்ணிட்டு இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா நீங்க சொல்லவே இல்ல சார். மறுபடியும் சொல்லல சார். ஓகே சார், பாட்டு. ஓகே சார், ஓகே சார்.
1: மஞ்சள் நிலா முகத்தில் திருமூர்த்தி பார்த்து சொன்னேன்
0: சார். ஓகே சார், இல்ல நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன்.
1: ஓகே சார்,
0: வந்துட்டே இருக்கேன், கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: இனி கேட்கலாம் 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, செய்தி சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. நாட்டிலேயே மிக நீண்டகாலம் தொடர்ச்சியாக பதவியிலுள்ள பிரதமராக மேம்பட்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உலகத் தலைவர்கள் பலரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இலங்கை அதிபர் திரு அனுரகுமாரா திசநாயக்கே, பப்புவா நியூகினியா பிரதமர் திரு ஜேம்ஸ் மராப்பே, ட்ரினிடா டொபாகோ பிரதமர் திரு கம்லா பிரசாத் பிசேசார் உள்ளிட்டோர் இதில் அடங்குவர். பிரதமர் திரு நரேந்திர மோடி புரட்சிகரமான மாற்றங்களை இந்தியாவில் ஏற்படுத்தி வருவதையும் தெற்குலக நாடுகளுக்கு தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வருவதையும் இவர்கள் பாராட்டியுள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மற்றும் இந்திய தலைவர்கள் பலரும் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பல்வேறு மத்திய அமைச்சர்களும் மாநில முதலமைச்சர்கள் மற்றும் தொழில்துறை தலைவர்களும் பிரதமருக்கு வாழ்த்து தெரிவித்து செய்திகளை வெளியிட்டுள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடியை பாராட்டி மத்திய அமைச்சரவை தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை புதுடில்லியில் நிதி ஆயோக் அமைப்பின் 11வது நிர்வாகக்குழு கூட்டத்தை தலைமையேற்று நடத்துகிறார். விக்சித் பாரத் 2047 இலக்கை எட்டுவதற்கான அனைவரையும் உள்ளடக்கிய மானுட மேம்பாடு என்னும் கருப்பொருள் அடிப்படையில் இக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாட்டில் சிஎன்ஜி எரிவாயுவிற்கு தட்டுப்பாடு இல்லை என்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். செயற்கையான தட்டுப்பாடு ஏற்படுத்துவோர் மீது அரசு கடும் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஆன்லைன் டிரேடிங் மூலம் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என ஆசை காட்டி புதுச்சேரியைச் சேர்ந்த தொழிலதிபரிடம் 1.27 கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்ட வழக்கில் பல மாநிலங்களில் தேடப்பட்டு வந்த 3 பேரை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்துள்ளனர். வளிமண்டல காற்றழுத்த தாழ்வுப்பாதை காரணமாக இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள். எஸ் மனம் அருமித நிகழ்ச்சியில் வரும் அழைப்பாளர், ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: தென்பேர்லேருந்து கணேஷ் ராஜா.
0: கணேஷ் ராஜா சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். என்ன பாட்டு வேணும்?
1: படம் முதல் மரியாதை.
0: முதல் மரியாதை
1: பாடல் வந்து பூங்காற்று திரும்பமா, மறைந்த பாரதி ராஜாவுக்காக.
0: ஓகே சார், இந்த பாட்டை நீங்க பாட முடியுமா சார்? ரெண்டு லைன்
1: ஒரேடி பாடுறேங்க.
0: வரங்களேன், இந்த வரலாமா?
1: பூங்காற்று திரும்புமா, ஏன் பாட்ட விரும்புமா
0: குக்கு. சூப்பர் சார், உங்க பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி.

0: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
1: சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
0: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் செய்கோலி செய்தாரம் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.

0: அங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை நேரு வீதி புதுச்சேரி.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. மனம் விரும்புதே வரும் அழைப்பாளர், ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம். யாரங்க இந்த பேசுறீங்க?
2: என்ன
1: பாட்டு வேணும்?
2: என்னையே
1: ஓவர்டேக் பண்றீங்களே.
2: அது மாதிரி சூப்பரா இருக்கு, வைபா இருக்கு. நீங்க அலையடி விட என்ன சொல்லுவீங்கல்ல, அது நல்லா இருக்கும் அந்த வார்த்தை.
1: தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ மேடம். என்ன ஐயோ ஒரே வெக்க வெக்கமா இருக்கே. என்ன பாட்டு வேணும் மேடம்?
2: மாமரத்து
1: பூ எடுத்து எல்லாருக்காகவும் மாமரத்து பூ எடுத்து

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். கூட்டாட்சி தத்துவத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அகமதாபாத் மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நேரடி அந்நிய முதலீடு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தான்யா ஹேமந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். கூட்டாட்சி தத்துவத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்ற கூட்டத்திற்கு பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். வளர்ச்சியின் வேகத்தை விரைவுபடுத்தவும் இது உதவியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளுக்கும் மேலாக தேசிய ஜனநாயக கூட்டணி நிலையான ஆட்சியை வழங்கி வருவதோடு மட்டுமன்றி அனைத்து துறைகளிலும் வளர்ச்சியை உறுதி செய்துள்ளதாகவும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டுடன் தொடர்ந்து அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்றுவோம் என்றும் பிரதமர் கூறியிருக்கிறார். நாட்டின் பிரதமராக 4,399 நாட்கள் தொடர்ச்சியாக பணியாற்றி சாதனை படைத்ததற்காக வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சர்களுக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அகமதாபாத் மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 2,169 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். ஆந்திர மாநிலம் அமராவதியில் மத்திய அரசு ஊழியர்களுக்கான குடியிருப்பு வளாகத்தை கட்டுவதற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அவர் கூறினார். 8,000 பேர் தங்கும் அளவிற்கு 1,299 கோடி ரூபாய் செலவில் இந்த குடியிருப்பு வளாகம் கட்டப்பட உள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். கடற்படைக்கு 449 கோடி ரூபாய் செலவில் அதிநவீன கருவிகளை வாங்குவதற்கான ஒப்பந்தத்தில் பாதுகாப்பு அமைச்சகம் கையெழுத்திட்டுள்ளது. பெங்களூருவைச் சேர்ந்த தனியார் நிறுவனம் ஒன்றிடமிருந்து இந்த கருவிகள் கொள்முதல் செய்யப்பட உள்ளதாக பாதுகாப்புத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சுயசார்பு இந்தியா இயக்கத்திற்கு வலு சேர்க்கும் வகையிலும் உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்திற்கு ஆதரவு அளிக்கும் வகையிலும் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் நிறைவேற்றிய சாதனைகள் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியதாகும் என மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் உறுதிப்பாடே இதற்கு காரணம் என குறிப்பிட்டார். அனைத்து துறைகளிலும் சாதனை படைக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாகவும் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்தார். கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக மிகப்பெரிய அளவில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தமாக தேசிய கல்விக் கொள்கை திகழ்கிறது என பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் கல்வி உச்சி மாநாட்டில் பங்கேற்று அவர் பேசினார். மத்திய அரசின் கடந்த 12 ஆண்டுகால சாதனைகளில் இந்த சீர்திருத்த நடவடிக்கை முக்கிய இடம்பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மாணவர்களின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு இந்த கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டதாகவும் அமைச்சர் கூறினார். மத்திய அரசின் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தின் மூலம் 16 கோடிக்கும் மேற்பட்ட ஊரக குடியிருப்புகள் பயனடைந்திருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக மத்திய நீர்வளத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 81% ஊரக பகுதிகளுக்கு

0: பாதுகாப்பான குடிநீர் இந்த திட்டத்தின் கீழ் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2019 இந்த திட்டம் தொடங்கப்பட்ட போது ஊரகப் பகுதிகளில் உள்ள 3,23,00,000 குடியிருப்புகள் மட்டுமே குழாய் மூலம் குடிநீர் வசதி பெற்றிருந்ததாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போது 16 கோடி குடியிருப்புகள் இந்த வசதியை பெற்றிருப்பதாக அந்த செய்திக்குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது. ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கான உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் 3ஆம் கட்ட திட்டத்திற்காக 96 நிறுவனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதன் மூலம் 12,822 கோடி ரூபாய் முதலீடு உறுதி செய்யப்பட்டிருப்பதாக ஜவுளித்துறையின் செய்திக்குறிப்பு கூறுகிறது. இதில் 22 விண்ணப்பங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹோமியோபதி மருத்துவ முறை குறித்து தவறான செய்திகளை வெளியிடுவதை ஊடகங்கள் தவிர்க்க வேண்டும் என அதற்கான தேசிய ஆணையம் கேட்டுக்கொண்டுள்ளது. ஹோமியோபதி மருத்துவ முறை தொடர்பாக பல்வேறு தவறான தகவல்கள் பரப்பப்படுவதை அடுத்து தேசிய ஹோமியோபதி ஆணையம் இந்த வேண்டுகோளை விடுத்திருக்கிறது. 2020 இயற்றப்பட்ட சட்டத்தின்படி ஹோமியோபதி சட்டப்பூர்வமான மருத்துவ சிகிச்சை முறை என்றும் அந்த ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஹோமியோபதி மருந்துகள் அனைத்து மருந்து கட்டுப்பாடு வாரியத்தால் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அதில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நேரடி அந்நிய முதலீடு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய தொழில் வளர்ச்சித்துறையின் இணைச் செயலர் திரு சுமித் ஜரகல், கடந்த 12 ஆண்டுகளில் நேரடி அந்நிய முதலீடு 169% வளர்ச்சி கண்டுள்ளதாக தெரிவித்தார். உற்பத்திக்கான இந்தியா இயக்கம், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் போன்றவை இதற்கு உதவியதாக அவர் குறிப்பிட்டார். தொழில் புரிவதற்கான நடைமுறைகள் எளிதாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். புத்தொழில் நிறுவனங்களை தொடங்குவதிலும் இந்தியா முன்னணியில் இருப்பதாக திரு சுமித் ஜரங்கல் தெரிவித்தார். சிறு நிதி நிறுவனங்களுக்கான கடன் உத்தரவாத திட்டத்தை நீட்டிக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதன்படி இந்த திட்டம் ஆகஸ்ட் 1 இறுதி வரை அல்லது 20,000 கோடி ரூபாய் அளவிற்கு உத்தரவாத தொகை வழங்கும் வரை நீட்டிக்கப்படுவதாக நிதி அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதுவரை இந்த திட்டத்தின் கீழ் 770 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பீகாரில் சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டங்களின் பயனாளிகளுக்கு 1,100 கோடி ரூபாயை அம்மாநில முதலமைச்சர் திரு சம்ராஜ் சௌத்ரி இன்று விடுவித்துள்ளார். இந்த தொகை 94 லட்சத்திற்கும் மேற்பட்ட பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக வரவு வைக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் திருமதி சுஷ்மிதா தேவ் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். புதுதில்லியில் மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனை சந்தித்து தமது ராஜினாமா கடிதத்தை அவர் சமர்ப்பித்தார். ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். மக்கள் குடியிருக்கும் பகுதிகளை குறிவைத்து பாகிஸ்தான் இந்த தாக்குதலை நடத்தியதாகவும் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் ஆப்கான் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஆப்கான் வான்வழி பகுதிக்குள் அத்துமீறி நுழைந்து பாகிஸ்தான் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே ஆப்கானிஸ்தானில் செயல்படும் தீவிரவாத முகாம்களை குறிவைத்துதான் தாக்குதல் நடத்தப்பட்டதாக பாகிஸ்தான் கூறியுள்ளது. இந்த தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்டதாகவும் பாகிஸ்தான் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தான்யா ஹேமந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 21-18 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் இஷிகா ஜெய்ஸ்வாலை வென்றார். புகெட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்திகா தாக்கர் சோனாலி சிங் இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உஸ்பெகிஸ்தான் கோப்பைக்கான செஸ் போட்டியின் 3வது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி முதலிடத்தில் உள்ளார். பிரேசிலின் சா ஜோஸில் நடைபெற்று வரும் சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரிஷா கோயல் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பர்னீத் கவுர் மற்றும் குஷால் தலால் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். துருக்கியில் நடைபெற்ற

0: வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு இரண்டாவது சுற்று ஆட்டத்தில் பர்னீத் கவுர் 143 142 என்ற புள்ளிக்கணக்கில் அமெரிக்காவின் சிட்னியை வென்றார். குஷால் தலால் இரண்டாவது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ரிஷப் யாதவை வென்றார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியாவின் ஹர்திக் பாண்டியா காயம் காரணமாக பங்கேற்க மாட்டார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கூட்டாட்சி தத்துவத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அகமதாபாத் மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நேரடி அந்நிய முதலீடு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தான்யா ஹேமந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
3: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
2: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

0: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
1: உண்மையா சொல்ல போனா வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 ரூபாய் வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா. அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணாம்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
0: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
2: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் அடுத்து வரும் அழைப்பாளர்கள் வணக்கம்.
4: வணக்கம் சார்.
3: வணக்கம். யாரங்க பேசுறீங்க?
4: விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தாலுகா இளமங்கலம் கிராமம்
3: என்ன பாட்டு வேணும்?
4: தாஜ்மஹால் திரைப்படம் பாடல் வந்து தாஜ்மஹால்
3: தாக்கிலியே. எஸ் அந்த பாட்டு தானே?
4: கொடை ஒண்ணு கொடை ஒண்ணு தாக்கிலியே. அந்த பாட்டு வேணும் சார்.
3: ஓகே சார். கொடை எடுத்து கிளி வந்துட்டே இருக்கு, பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
4: நன்றி சார். உங்களுக்கு இரவு நன்றி.
3: நன்றி சார். இரவு நன்றி. சாயங்காலம் மாலை நன்றி. இப்ப இரவு நன்றி. ஓகே சார்.

0: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல்ட் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
1: நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
0: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு.

0: சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
1: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: அதேதான் வரும் மழைப்பாளர்கள். வணக்கம்.
3: வணக்கம் சார், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர்.
2: சந்திரசேகர் சார், எப்படி இருக்கீங்க?
3: மறுபடி கனவுகள் வருமா விழி திறக்கையில் கனவினை துரத்தது நிஜமா.
2: வா, சூப்பர் சார். இதே எனர்ஜியோட பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டா என்ஜாய் பண்ணுங்க.
3: கண்டிப்பா.
2: தேங்க்யூ.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
1: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு தி ஷோ, மனம் விரும்புதே வரும் அழைப்பாளர். ஹலோ, வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம் சார். செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் சார்.
3: கலைவாணி மேடம், எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் சார், நானும் நல்லா இருக்கேன். மேடம், என்ன பாட்டு வேணும்?
4: படம் வந்து ஜித்தன் முதல்
3: பின்றீங்களே மேடம், பின்னிட்டீங்களே. இதே எனர்ஜியோட இதே வைபோட அந்த பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அந்த வந்துட்டே இருக்கு பாட்டு. தேங்க்யூ ஃபார் காலிங்.
4: தேங்க்யூ சார், வாய்ப்புக்கு நன்றி.
3: நன்றி நன்றி நன்றி.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் நாராயணசாமி. மிக நீண்ட காலம் தொடர்ச்சியாக பதவியில் உள்ள பிரதமராக மேம்பட்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் உட்பட தலைவர்கள் பலரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி இவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வாழ்த்து தெரிவித்து மத்திய அமைச்சரவை தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. புதுடில்லி பாரத் மண்டபத்தில் இன்று நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் கூட்டத்திலும் பிரதமருக்கு வாழ்த்து தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதற்கென கூட்டணி தலைவர்களுக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை புதுடில்லியில் நிதி ஆயோக் அமைப்பின் 11வது நிர்வாகக்குழு கூட்டத்தை தலைமையேற்று நடத்துகிறார். விக்சித் பாரத் 2047 இலக்கை எட்டுவதற்கான அனைவரையும் உள்ளடக்கிய மானுட மேம்பாடு என்னும் கருப்பொருள் அடிப்படையில் இக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாட்டில் சிஎன்ஜி எரிவாயுவிற்கு தட்டுப்பாடு இல்லை என்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். செயற்கையான தட்டுப்பாடு ஏற்படுத்துவோர் மீது அரசு கடும் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஆன்லைன் டிரேடிங் மூலம் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என ஆசை காட்டி புதுச்சேரியைச் சேர்ந்த தொழிலதிபரிடம் 1.27 கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்ட வழக்கில் பல மாநிலங்களில் தேடப்பட்டு வந்த 3 பேரை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்துள்ளனர். புதுச்சேரியில் கோவிந்தசாலை மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் நகராட்சி நிர்வாகம் சார்பில் இன்று மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு துப்புரவு பணிகளின் போது சுமார் 5 டன் கட்டிடக் கழிவுகள் மற்றும் 1 டன் குப்பைகள் அகற்றப்பட்டு மக்கும் குப்பை, மக்கா குப்பை என தரம் பிரித்த குப்பைகள் வள மீட்பு பூங்காவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டன. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வுப்பாதை காரணமாக இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நெல்லை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் தேனி, குமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:03:28. நேயர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் செய்கோலி செய்தாரம் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
1: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: நேர்களிலும் சில நொடிகளில் தொடர்வது மியூசிக் பை தி வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல்.

ஹலோ ஹலோ ஹலோ, குட் ஈவினிங் அண்ட் வெல்கம். 6 minutes past 8 ஆன் அ ஃபைன் வென்ஸ்டே ஈவினிங். யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஹவ் டியூன்ட் இன் டு ஆகாஷ்வாணி சென்னைஸ் எஃப்எம் ரெயின்போ ஆன் 101.4. ஃப்ரெண்ட்ஸ் இன் புதுச்சேரி ஆர் லிஸ்னிங் டு அஸ் ஆன் எஃப்எம் ரெயின்போ 102.8. அண்ட் அஃப்கோர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்ஸ்வேர் ஹவ் டியூன்ட் இன் வயா த நியூஸ் ஆன் AIR ஆப். குட் ஈவினிங் அண்ட் வெல்கம் டு மியூசிக் பை த பே வித் மீ ஷிஃபாலி. Some amazing music is what I'm going to be promising you for the next 53 and a half minutes. These are going to be English and Western music tracks that you want to listen to, that are your favorite, that you are in the mood for right now. For you to make a song request, all you need to do is head on to facebook.com/rainbowfm and comment on the post that I have put out there. You can also log on to tinyurl.com/airmysong, that's tinyurl.com/airmysong. Fill out that simple form, send in your song request, and we'll have it going on air. If you want to chat with me, call me on 044-2986-0038 or 044-2952-0554. A couple of my friends, as always, have sent in their hellos, but let's listen to Ariana Grande's hottest new single. Here she comes with Hate That I Made You Love Me, and we'll come back and say hello to everyone who sent in those messages.

நன்னை கணேசன் டு மிஸ்டர் சப்ரி மனோஜ், தேங்க் யூ ஆல் ஃபார் டியூனிங் இன். ஐ ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் வெல். கிறிஸ்டினா, வெல்கம் டு தி ஷோ. வீ வில் டெஃபினெட்லி டிஸ்கஸ் த பர்த்டே ட்ரிவியா தட் கிறிஸ்டினா ஹேஸ் சென்ட். சிவ்தாஸ் சார், வெல்கம், ஹாப்பி டு ஹாவ் யூ ஜாயின் அஸ். ஆல்சோ சத்யபிரியா மேம், ஐ ஹோப் யூ டியூன்ட் இன் பிகாஸ் வீ ஆர் கோயிங் டு டூ சி யூ அகேன் பை சார்லி பூத் ஃபீச்சரிங் விஸ் கலீஃபா, யோர் ரிக்வெஸ்ட், அண்ட் வீல் ஃபாலோ திஸ் அப் with One Direction's Night Changes for Colonel Shivakumar. Here we go. Enjoy.

0: அரசின் 12 ஆண்டு சாதனைகள்ல வேளாண் துறைக்கான வளர்ச்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கு சார்?
1: நமது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்தோடைய சாதனை வந்து ரொம்ப பெரிய அளவில் விவசாயிகள் அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடை கோடியில் உள்ள விவசாயிகள் வரைக்குமே மத்திய அரசின் செயல் திட்டங்கள் வந்து சென்றடைஞ்சிருக்கு. இதற்கு உதாரணமாக அவர்களுடைய வாழ்வாதாரம், அவங்களுடைய பொருட்களை சந்தைப்படுத்துதல், நவீன கால வளர்ச்சிக்கு ஏற்ப அவங்களுடைய தொழில்நுட்ப மேம்பாடு, இது அனைத்திலையும் மிகப்பெரிய பங்கு வந்து மத்திய அரசு செலுத்திக்கிட்டு வராங்க. இதற்கு ஆதாரமாக நிறைய குறியீடுகள் இப்போ வந்து மத்திய அரசு சார்ந்த நிறுவனங்கள் மூலமாகவும் வெளியிடப்பட்டு உள்ளது. இதுவே இதற்கு ஒரு சான்றாக அமையும்.
0: விவசாயிகளுடைய வளர்ச்சிக்காக, வேளாண் துறை முன்னேற்றத்திற்காக அரசு வந்து பெரிய பங்காற்றி இருக்காங்க அப்படின்றத நீங்க சொல்றதுலேருந்து புரிஞ்சுக்க முடியுது. அரசோட திட்டங்களை செயல்படுத்துறதுல வேளாண் அறிவியல் நிலையத்தோட முக்கிய பங்களிப்பு என்ன சார்? ஏன்னா நீங்க தான் முக்கியமான ஒரு பங்காற்றுறீங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். விவசாயிகளை நீங்க எப்படி அணுகுறீங்க சார்?
1: இந்திய அரசுடைய அமைச்சக பொறுப்பில் பார்த்தீங்கன்னா மேடம், வேளாண்மை அறிவியல் மையம் வந்து முக்கிய பங்காற்றுது. மத்திய அரசின் கீழ் இயங்கக்கூடிய இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் வந்து நம்ம நாடு முழுக்க உள்ள அனைத்து மாவட்டங்கள்லையும் இந்த வேளாண்மை அறிவியல் மையத்தை நேரடியாக நிர்வகிச்சு வராங்க. இந்த வேளாண்மை அறிவியல் மையங்களின் மூலமாக விவசாயிகளுடைய அன்றாட அந்த பிரச்சனைகளை தீர்த்து அவர்களுடைய விற்பனை வாய்ப்புகள், சாகுபடி சம்பந்தமான சந்தேகங்கள், புதிய தொழில்நுட்பங்களை அவங்களுக்கு கொண்டு சேர்ப்பது, இப்படி பல கட்டத்தில் வந்து இந்த வேளாண்மை அறிவியல் மையம் வந்து பணி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதில் குறிப்பாக சொல்லணும்னா நம்ம பாரத நாட்டில் சுமார் 731 வேளாண்மை அறிவியல் மையங்கள் ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் இந்த மத்திய அரசின் கீழ் இயங்கிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு, புதுச்சேரி, ஆந்திர பிரதேசம் சேர்த்து இந்த ஒரு பகுதியில் 76 வேளாண்மை அறிவியல் மையங்கள் வந்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம். எதை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம் அப்படின்னா, வேளாண்மையின் உற்பத்தி திறன், லாபம் மற்றும் நிலைத்தன்மையை மேம்படுத்துதல், அப்புறம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த வளர்ச்சியை வந்து விவசாயிகள் எடுத்த கொண்டு போகிறது தான் எங்களுடைய இலக்காக இருக்குது மேடம்.
0: இப்போ விவசாயிகளுக்கு நீங்கள் வழங்கக்கூடிய அறிவுரைகள், விவசாயி வந்து ஒரு பொருளை வந்து மகசூல் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கான அந்த முதல் கட்ட அறிவுரைகள் தொடங்கி உரங்கள் தொடங்கி என்னென்ன விஷயங்களை வந்து நீங்கள் அவங்களுக்கு சொல்கிறீங்க சார்?
1: குறிப்பாக இதற்கு உண்டான எங்களுடைய பணி செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேட்டது போல இதற்கு என்னென்ன ஒரு அளவீடு செஞ்சு அது எப்படி நாங்கள் செயல்முறைப்படுத்தணுன்றதை மத்திய அரசு எங்களுடைய நேரடி வழிகாட்டுதல் கொடுத்துருக்குறாங்க. இப்போ வேளாண்மை அறிவியல் மையங்கள் மூலியமாக பார்த்தீங்கன்னா முதல்ல நாங்கள் செயல்படுத்துறது வந்து பண்ணை அளவிலான சோதனைகள். அதாவது பண்ணை அளவில் என்ன சோதனை நடத்துவோம்னா ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஆன் ஃபார்ம் ட்ரையல்னு சொல்லுவாங்க. அதாவது பல்வேறு வேளாண் முறைகளின் கீழ் குறிப்பிட்ட இடங்களுக்கு ஏற்ற தொழில்நுட்பங்களை வந்து கண்டறிஞ்சு அதை வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வர்றதுக்காக இந்த பண்ணை அளவிலான சோதனைகளை வந்து செய்வோம். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து முன்னணி கள விளக்கங்கள், அதாவது ஆங்கிலத்தில் ஃப்ரண்ட்லைன் டெமான்ஸ்ட்ரேஷன் சொல்லுவோம். இப்போ நீங்கள் சராசரியாக இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா விவசாய நிலங்களில் இந்த வேளாண்மை அறிவியல் மையங்கள் மூலியமாக கிட்டத்தட்ட 34,432 சோதனைகள் வந்து நடத்தப்பட்டிருக்கு. அதே போல் 20,000 மேற்பட்ட தொழில்நுட்பங்களை வந்து நாங்கள் இந்த முன்னணி கள விளக்கங்கள் மூலியமாக வேளாண்மை மற்றும் அது சார்ந்த துறைகளில் என்னென்ன கிடைக்கக்கூடியதோ அந்த உற்பத்தி திறனை வெளிப்படுத்தும் வகையிலையும் விவசாய மக்களிடம் நாங்கள் கொண்டு சேர்த்துருக்கோம்.
0: அதாவது எந்த பகுதியில் எந்த பொருள் வந்து விளையும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த பகுதி விவசாயிகளுக்கான அறிவுரைகள் வந்து இந்த வேளாண் அறிவியல் மையங்கள் வாயிலாக வழங்கப்படுது அப்படின்றத நம்ம வந்து கண்கூடாக வந்து தெரிஞ்சுக்க முடியுது சார். விவசாயிகள் சந்திக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் அப்படின்றது என்ன, அதற்கான தீர்வுகளாக நீங்கள் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? எடுத்துக்காட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தரமான விதைகள், தரமான உரங்கள், இந்த மாதிரி பொருட்கள் வந்து இந்த வேளாண் அறிவியல் மையங்கள் வாயிலாக கொடுக்கப்படுதா, அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
1: நான் சொன்னது போல ரெண்டு செயல்முறை விளக்கங்கள், அப்புறம் வந்து இந்த பண்ணை அளவிலான சோதனைகள் தவிர நாங்கள் வந்து இப்போ புதிய தொழில்நுட்பங்களை கொண்டு சேர்ப்பதுலேயும் நாங்கள் முக்கிய பங்காற்று வரோம். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ பயிற்சிகள் தரோம். அதில் வந்து விவசாயிகள், பண்ணை பெண்கள், அப்புறம் கிராமப்புற இளைஞர்கள் மற்றும் விரிவாக்க பணியாளர்களுடைய திறன் மேம்பாட்டுக்காக தனியாக பயிற்சிகள் ஏற்பாடு பண்ணுறோம். விரிவாக்க செயல்பாடுகளில் வந்து விவசாயிகளையும் பங்கேற்க செய்கிறோம். இதை தவிர தரமான விதைகளுடைய உற்பத்தி செஞ்சு அதை வந்து விவசாயிகளிடமும் கொண்டு போய் சேர்க்குறோம். தரமான நடவு பொருட்கள் உற்பத்தி எப்படி பண்ணுறதுன்றதையும் அவங்களுக்கு ஆலோசனை வழங்கி நாங்கள் தொடர்ச்சியாக பயணிக்கிறோம். தரமான கால்நடை இனங்கள் மற்றும் மீன் குஞ்சுகள் உற்பத்திலையும் எங்களுடைய வேளாண்மை அறிவியல் பங்கம் வந்து நாங்கள் விவசாயிகளுக்கு கொண்டு சேர்க்குறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் சாதனைகளில் கிட்டத்தட்ட வேளாண் அறிவியல் நிலையங்கள் பார்த்தீங்கன்னா 60,000 மேற்பட்ட பயிற்சி திட்டங்களை நாங்கள் முடிச்சிருக்கிறோம். பயனாளிகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 16,00,000 பேர் விவசாயிகள் வந்து இதன் மூலியமாக பயனடைஞ்சிருக்கிறாங்க. அதே போல் தரமான விதை உற்பத்தி சொன்ன பாருங்க, அதில் பார்த்தீங்கன்னா 20,000 அதிகமான தரமான விதைகளை வந்து உற்பத்தி செஞ்சு விவசாயிகள்கிட்ட நாங்கள் வழங்கியிருக்கிறோம். தரமான நடவு பொருட்கள் உற்பத்திலையுமே கிட்டத்தட்ட ஒரு 350,00,000 தரமான நடவு பொருட்களை வந்து உற்பத்தி செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு கிடைக்கப்பெற்று நாங்கள் வழிவகை செஞ்சுருக்கிறோம். அதே போன்று கால்நடை சார்ந்த மீன் குஞ்சுகள் உற்பத்தி போன்ற தொழில்களிலையும் கிட்டத்தட்ட ஒரு 400,00,000

0: மீன் குஞ்சுகள் வந்து மற்றும் பசு மற்றும் செம்மறியாடு வெள்ளாடு எருமை போன்ற இனப்பெருக்க காளைகளுக்கும் மேம்படுத்தப்பட்ட விவசாயிகளுக்கு வந்து நாங்க வழங்கி இருக்கிறோம்.
1: நீங்க சொன்ன விஷயத்துல இருந்து தெளிவு கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, முன்பெல்லாம் வந்து ஒரு விவசாயினா ஒரு விவசாயம் மட்டும்தான் செய்வாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்ப வந்து ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படின்ற ஒரு சூழலை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்றத நம்மளால புரிந்து கொள்ள முடியுது. விவசாயி வந்து கால்நடை வளர்ப்போராகவும் இருக்கிறாரு, மீன் வளர்ப்போராகவும் இருக்கிறாரு. இப்படி இருக்கும்போது அவங்களுக்கான வருமானம் வந்து அதிக அளவுல கிடைக்குது அப்படிங்கிற ஒரு சூழலும் ஏற்படுது. கால்நடை வளர்ப்புக்காக விவசாயிகளுக்கு நீங்க என்ன மாதிரியான அறிவுரைகள் வழங்குறீங்க சார்?
0: முக்கியமா நகரமயமாக்கலால இளைஞர்கள்லாம் வந்து வேளாண்மை பற்றியோ இல்ல சிந்திக்கிறதோ இல்ல அவர்களுடைய தாய் தகப்பன் வந்து வேளாண்மையில ஈடுபட்டு இருந்தாலும் அவர்கள் வந்து கிராமங்களை விட்டு நகரங்களுக்கு வந்து நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா இப்ப நம்ம மத்திய அரசுடைய முனைப்பால பாத்தீங்கன்னா ஆரியான் ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது அட்ராக்டிங் அண்ட் ரீடைனிங் யூத் இன் அக்ரிகல்ச்சர், வேளாண்மையில் இளைஞர்களை ஈர்த்தல் மற்றும் தக்க வைத்தல். இப்ப இந்த திட்டத்தின் கீழ் இந்தியாவில உள்ள 731 மாவட்டங்களில 97 மாவட்டங்கள் வரைக்கும் இதை நாங்க வந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதை தவிர ஒருங்கிணைந்த பண்ணையம் மற்றும் வந்து காலநிலை மாற்றத்தை தாங்கும் வேளாண்மைக்கான தேசிய கண்டுபிடிப்புகள் போன்ற முயற்சிகளையும் நாங்க முன்னெடுத்து வரோம். இயற்கை வள வேளாண்மை சம்பந்தமாகவும் இந்த வேளாண்மை அறிவியல் நிலையம் மூலமாக நாங்க ஈடுபடுத்தி கொண்டு வரோம்.
1: இயற்கை வேளாண்மை செய்யணும் அப்படிங்கறது வந்து பிரதமரும் வந்து அடிக்கடி சொல்லிட்டே இருக்காங்க, மத்திய வேளாண் அமைச்சரும் சொல்லிட்டே தான் இருக்காங்க. இயற்கையான உரங்கள் பயன்படுத்தப்படும் போது அதுல இருந்து கிடைக்கக்கூடிய மகசூல் வந்து உடலுக்கு வந்து தீங்கு விளைவிக்காத மகசூலா இருக்கும் அப்படின்றத அவங்க தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க. நிறைய பேர் இப்ப இயற்கை விவசாயத்திற்கு மாறி இருக்கிறது, நல்ல ஒரு எதிர்காலத்தை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லாமா சார்?
0: கண்டிப்பாங்க மேடம், மத்திய அரசின் திட்டத்திற்கு மேரா கௌரவ் மேரா கான் இந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா மை வில்லேஜ் மை பிரைட் என சொல்லக்கூடிய என் கிராமம் என் பெருமை ஒருங்கிணைந்த பண்ணை முறையில வந்து அனைவரும் ஈடுபடணும்ன்றதை ஊக்குவிச்சு கிட்டத்தட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் மொத்தம் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 25,000 பங்கேற்பு செயல் விளக்கங்கள் வந்து நடத்தப்பட்டிருக்கு. இதனால 100,000 பண்ணை குடும்பங்கள் இதன் மூலம் பயனடைந்துள்ளாங்க. ஒரு ஒரு கட்டத்திலையும் பாத்தீங்கன்னா இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமம் வந்து நேரடியா ஈடுபடுறதால கிராம சூழல்ல அனைவரும் வந்து இந்த ஒருங்கிணைந்த பண்ணை முறைக்கு மாறுறதுக்கும் விவசாயம் சார்ந்த தொழில ஈடுபடுறதுக்கும் ரொம்ப முனைப்ப காட்டுறாங்க.
1: நிச்சயமா சார், ஒருங்கிணைந்த பண்ணையை பத்தி ரொம்ப சிறப்பா வந்து நிறைய விளக்கங்களை சொன்னீங்க சார். ஒருங்கிணைந்த பண்ணையத்தினுடைய இன்னொரு அம்சமா வந்து கால்நடை வளர்ப்பை வந்து பார்க்கிறோம். ஏற்கனவே வந்து விவசாயிகளுக்கு வந்து பருவநிலை குறித்த முன்னெச்சரிக்கை இல்லாம சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க. சிறுதானியங்கள் குறித்த அந்த பயன்பாடு பற்றி அவங்களுக்கு எந்த அளவுக்கு சொல்லிருக்கீங்க சார்? கால்நடை வளர்ப்பு மற்றும் சிறுதானியத்தினுடைய பயன்பாடு இப்ப அதிகரிச்சிருக்கு அப்படின்னும் போது அதற்கான ஒரு விஷயங்கள்ல ஆர்வம் காட்டுறாங்களா விவசாயிகள்?
0: இப்ப வந்து இயற்கை வேளாண்மையை சார்ந்த அப்புறம் ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் ஈடுபடுறாங்களோ இப்ப வந்து மக்களிடையே வந்து ரொம்ப அவங்களுடைய சுகாதாரம் அவங்களுடைய ஆரோக்கியத்தை பற்றின மிகப்பெரிய விழிப்புணர்வு வந்திருக்கு. சிறுதானியத்தை நோக்கி இந்த உணவு பழக்க வழக்கங்களை நோக்கி வந்து மக்கள் வந்து மாறி வர்றதால இப்ப வேளாண்மை அறிவியல் நிலையங்கள்ல குறிப்பாக மனையியல் சார்ந்த பயிற்சிகள் வர்றப்ப சிறுதானியத்தை எப்படி வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களா மாத்தலாம், அதன் மூலியமா உடல்நிலையை பராமரிக்கிறது எப்படின்னு அதை கண்டறிஞ்சு நிறைய பேர் அதுல முக்கியமா மகளிர்கள் வந்து பெரிய அளவுல வந்து ஈடுபட்டு தொழில் முனைவோரா மாறி வெற்றிகரமா செயல்படுத்திக்கிட்டு வராங்க மேடம்.
1: மகளிரை வந்து ஒரு தொழில் முனைவோரா ஆக்குறதுக்கான பயிற்சிகள் வேளாண் அறிவியல் நிலையத்துல வந்து வழங்கப்படுது அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை வந்து சொல்லியிருக்கீங்க, நிறைய பேருக்கு பயனுள்ளதா இருக்கும். இப்ப கால்நடை வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் வேளாண் அறிவியல் மையங்கள் வாயிலாக சொல்லப்படுது சார்?
0: மத்திய அரசின் கீழ் அறிவிக்கப்பட்ட செயல் திட்டங்கள்ல பாத்தீங்கன்னா முக்கியமா ரெண்டு திட்டத்தை வந்து ரொம்ப தீவிரமா செயல்படுத்துறாங்க. கால்நடைகளை தாக்கக்கூடியதுல இரண்டு நோய்களை கண்டறிஞ்சிருக்கிறாங்க. ஒன்னு வந்து வாய்க்கால் கோமாரின்னு சொல்லக்கூடிய ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ், இன்னொன்னு வந்து கன்று வீச்சு நோய் புரூசலோசிஸ் சொல்லுவாங்க. இந்த இரண்டு நோய்களுக்குமே பசு ஆதார்னு ஒரு எண்ணெய் கால்நடை சார்ந்த அந்த தொழில் ஈடுபடுற விவசாயிகளுக்கு வந்து கட்டாயமாக அதை பதிவு செய்யப்பட்டு நேரடியாக மத்திய அரசின் கீழ் இந்த இரண்டு நோய்களுக்கும் தடுப்பூசி செலுத்தப்பட்டு மானிய உதவியும் அவங்க வந்து செயல்படுத்திட்டு கொண்டு வராங்க.
1: கால்நடை வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சார், எங்க தரமான ஒரு உயிரினங்கள் கிடைக்குது அப்படின்ற மாதிரி விஷயங்களும் நீங்க சொல்றீங்களா சார்?
0: குறிப்பா இந்திய அரசுக்கு கீழே நல்ல இனங்களை கண்டறிஞ்சு வெண்மை புரட்சிக்கு பிறகு கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக பால் உற்பத்தியில உலக அளவுல நாம தான் முதலிடத்துல இருக்கிறோம். இதற்கு முக்கிய காரணம் நாம வந்து வெண்மை புரட்சிக்கு பிற்பாடு பால் வளத்தை ஊக்குவிப்பதற்காக நம்ம வந்து கலப்பினத்துக்கு மாறணும். ஆனா இப்ப ஆரோக்கியத்தின் சூழலை நோக்கி போறதால எல்லாருமே வந்து கலப்பினத்திலிருந்து நாட்டு இனங்களுக்கு மாறிக்கிட்டு வராங்க. அதனால விற்பனை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள் ஈடுபடுறதுல அதிகப்படியான ஈர்ப்பு வந்து நாட்டு ரகங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஈர்ப்பு இருக்கு. அது குறிப்பா கறவை மாடுகளா இருந்தாலும் சரி, நம்மளுடைய செம்மறியாடு மற்றும் வெள்ளாடுகளா இருந்தாலும் சரி, இல்ல நாட்டுக்கோழி இனங்களா இருந்தாலும் சரி, இதற்கு மிகப்பெரிய விற்பனை வாய்ப்பு பிரகாசமாக இருந்து கொண்டிருக்கிறது.
1: மத்திய அரசோட சாதனைகள்ல வந்து நிறைய விஷயங்களை சொல்லிட்டே வரீங்க. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா வேளாண் அறிவியல் நிலையத்தின் சார்பா வழங்கப்படக்கூடிய பயிற்சிகள் மற்றும் பங்களிப்புகளை பத்தி சொன்னீங்க. இப்போ என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்தப்படுது சார் மத்திய அரசு சார்பில்?
0: சுமார் 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த செயல் திட்டங்கள் நடைமுறை

0: படுத்தப்பட்டாலும் குறிப்பா இப்ப வந்து மத்திய அரசு ரொம்ப தீவிரமா செயல்படுற ஒரு முக்கியமான திட்டங்களை பற்றி நான் உங்களோட பகிர்றேன். அதுல முதலாவதாக இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா, இந்த கழிவிலிருந்து செல்வம், ஆங்கிலத்துல வேஸ்ட் டு வெல்த்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன கண்டறிச்சிருக்கிறாங்கன்னா, இந்தியாவில வந்து விவசாய கழிவுகள் மூலம் ஆண்டுக்கு சுமார் 18,000 மெகாவாட் அளவுக்கு வந்து மின்சாரத்தை நம்ம அதுக்கு உற்பத்தி செய்யக்கூடிய திறன் இருக்கு. கழிவிலிருந்து அந்த கழிவை எப்படி செல்வமா மாத்துறதுன்னு முடிவெடுத்துறதுதான் இந்த திட்டத்துடைய அம்சம். எச்சங்களை பயன்படுத்தி அதை ஒரு சத்துக்கள் நிறைந்த இயற்கை உரங்களா மாத்தலாம் அப்படின்றத விவசாயிகிட்ட நாங்க கொண்டு போறோம். ரெண்டாவது, வட்ட பொருளாதாரத்தை உருவாக்கணும்னு சொல்லி மத்திய அரசு பரிந்துரைக்கிறாங்க. இதோடைய சாராம்சம் ஆங்கிலத்துல சொல்வது போல 6R சொல்றாங்க. அதாவது ரெடியூஸ் குறைத்தல், ரீயூஸ் மீண்டும் பயன்படுத்துதல், ரீசைக்கிள் மறுசுழற்சி, ரிஃபம்பிஷ் புதுப்பித்தல், ரெக்கவர் மீட்டெடுத்தல், கடைசியாக ரிப்பேர்னு சொல்றாங்க பழுது பார்த்தல். இந்த 6 நீங்க பயன்படுத்தினீங்கன்னா ஒரு விவசாயிகள் வந்து அந்த விவசாய கழிவை உண்மையான மறுசுழற்சிக்கு உட்படுத்தி இந்த தரத்துல வந்து நம்ம சமரசம் செய்யாமல அதன் அசல் வடிவத்திலேயே திரும்ப பயன்பாட்டுக்கு கொண்டு வரலான்றதான் இதோடைய நோக்கம். மூணாவது, முக்கியமா விவசாய கழிவுகள்ல வந்து என்னென்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா, பயிர் சாகுபடிக்கு, கால்நடை வளர்ப்புக்கு, அறுவடைக்கு பிந்தைய கையாளுதல் மற்றும் தானியங்கள், பழங்கள், காய்கறிகள், கரும்பு, எண்ணெய் வித்துகள் மற்றும் பால் பொருட்கள் ஆகியவற்றின் இந்த பதப்படுத்தல் பற்றி பயிர் வகையில வந்து குறிப்பா அதை கவனம் செலுத்தணும். இப்ப நான் ஏற்கனவே சொன்னது போல பாத்தீங்கன்னா, மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சர்க்குலர் எக்கானமி ஏன் ஊக்குவிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறிப்பா இப்ப மத்திய அரசுடைய பரிந்துரையா வந்து இயற்கை உயிரி வேளாண் வளங்களை ஊக்குவிக்கும் கோபர்தன் திட்டம் வந்து செயல்படுத்தப்படுது. இதனால மக்கள் பயோமாஸ் சொல்லக்கூடிய உயிரி பொருட்களை வச்சு அவங்க வந்து இந்த திட்டத்தின் மூலியமா வந்து கால்நடை சாணம், பயிர் எச்சங்கள், அப்புறம் வந்து உணவு கழிவுகள் இதெல்லாம் வந்து நீங்க செயற்படுத்தி உயிரி எரிவாயுவா மாற்றலாம். இது வந்து ஒரு மிகப்பெரிய திட்டமா வெற்றி அடைஞ்சு கிட்டத்தட்ட இந்த 2026 ஜனவரி 14 நிலவரப்படி பாத்தீங்கன்னா, இந்தியாவில் கிட்டத்தட்ட 50% மேலான மாவட்டங்கள் வந்து 980 உயிரி எரிவாயு ஆலைகளை வந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வந்துள்ளது. இது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றினா சொல்லலாம்.
1: பயோகேஸ் பொறுத்த வரைக்கும் இவ்வளவு இருக்கு.
0: ஆமா, இது மட்டும் இல்லாம நமது இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் பயோகேஸ்க்கு பிற்பாடு அதனுடைய உற்பத்திக்கு பிறகு கிடைக்கக்கூடிய ஸ்லரின்னு சொல்லுவாங்க கழிவு, அதை பயன்படுத்தி மண்ணின் வளத்தை வந்து மேம்படுத்தலாம்னு சொல்லி விவசாயிகளுக்கு வந்து நாங்க கொண்டு சேர்க்கிறோம். விவசாய கழிவுகளை வந்து விவசாயிகள் மத்தியில அவங்களுடைய அளவுல இதை எப்படி வந்து மாற்றுவதற்கான உட்கட்டமைப்பை வந்து மத்திய அரசே செயல்படுத்துது. ஒன்னு வந்து வேளாண் உட்கட்ட அமைப்புன்னு சொல்லலாம், இன்னொன்னு கால்நடை சார்ந்த பராமரிப்பு உட்கட்டமைப்பு, ரெண்டு வகையா கொண்டு வர்றாங்க. வேளாண் உட்கட்டமைப்புல பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் செயல்படுத்தினதுல நல்ல வாடகை இயந்திரங்களை வந்து மத்திய அரசே கொடுக்கறது, செயலாக்க அலகுகளுக்கு தராங்க, நிறைய உணவு சேமிப்பு கிடங்குகள், தரம் பிரிக்கும் நிலையங்கள் தராங்க. இப்ப எங்க வேளாண்மை அறிவியல் மையத்துல கூட சீட் ஹப் வச்சு நடத்துறோம்.
1: அதனால வந்து தரமான விதைகள் நமக்கு கிடைக்கும்.
0: ஆமா, அந்த மாதிரி அதை உறுதி செய்வாங்க. அப்புறம் கோல்டு ஸ்டோரேஜ் குடோன்னு சொல்லுவாங்க. பல அறுவடைக்கு உண்டான பிந்தைய மேலாண்மை திட்டங்கள், போஸ்ட் ஹார்வெஸ்ட் டெக்னாலஜிஸ் வந்து செயல்படுத்துறதுக்கும் கொண்டு வருவாங்க. நம்ம இப்ப இந்த திட்டங்களை முன்னெடுக்கிறதால நம்ம வந்து ஒரு சுயசார்பு இந்தியாவை கொண்டு வரலாம் என்றது புதிய வழிமுறைகள்ல சொல்றாங்க. முக்கியமா இதுல கடைசி திட்டங்கள்ல நிலையான வேளாண்மைக்கான நீர் மேலாண்மை, அதை வந்து மத்திய அரசு ஊக்குவிப்பதற்காக தான் தனியான ஒரு அமைச்சகத்தை உருவாக்குனாங்க. ஜல்சக்தி இயக்கத்தின் கீழே தான் இந்த நிறைய முன்னெடுப்புகளை கொண்டு வந்தாங்க. இந்த ஒரு ஒரு இல்லங்களுக்கும்
1: குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்க திட்டம்
0: மிகப்பெரிய இலக்கை பிரதான் மந்திரி கிசான் யோஜனா, நீர்நிலை மேம்பாடு, மழை நீர் சேகரிப்பு, பாரம்பரிய நீர்நிலைகளை வந்து புத்துயிர் பெற செய்தல், அப்புறம் நீர் செறிவூட்டல், இதன் மூலமா எல்லா நீர் ஆதாரங்களையும் பெருக்கிக்கிட்டு வரோம். சாதனைகள் இதுவரைக்கும் செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்றது போல விவசாயிகள் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதுல மிகப்பெரிய பங்கு ஆற்றிட்டு வரோம்.
1: வேளாண் துறையின் திட்டங்களை விவசாயிகளிடம் கொண்டு சேர்ப்பதில் முக்கிய பங்காற்றி வருவதா சொன்னீங்க சார். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் 2 பாகத்தை நாளை கேட்கலாம்.

எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு இனிய இரவு வணக்கம். நேரம் 9:31. பகல் முழுக்க இருந்த டென்ஷன் பிரஷர் எல்லாத்தையும் அப்படியே கழட்டி வச்சுட்டு நம்ம மனசு என்ன பேச வருது அப்படின்னு கேட்குற டைம் இது. கூடவே சில பழைய இனிமையான நினைவுகளும் வந்து போகும். இந்த அழகை இன்னும் அழகாகத்தான் நான் வந்திருக்கேன். நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி வானத்தில் தேன் புழிந்து உங்கள் நெஞ்சிலே இசை சிந்தும் நேரம். இது தேன் சிந்து தேவானம். நான் உங்கள் அன்பு நண்பன் ஜார்ஜ். சில சமயம் அமைதியாக கண்ணை மூடி யோசிச்சா நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு முகம் சட்டுன்னு கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். அவங்க கூட பேசின அந்த கியூட்டான ஞாபகங்கள் எல்லாமே ஒரு ரீவைன் மாதிரி மனசுக்குள்ளே ஓடி நமக்கே தெரியாமல் உதட்டில் ஒரு சின்ன புன்னகையை கொடுக்கும். அப்படி கண்ணு மூடி காதலை ரசிக்க வைக்கிற ஒரு மேஜிக்கல் பாட்டு தான் நம்ம லிஸ்டில் இப்போ முதல் பாட்டாக வரப்போகுது. பாடல் கேட்கலாம் ஐயன் திரைப்படத்திலிருந்து.

0: நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். காதல் மனசுக்குள்ள வந்துட்டா என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம ஒரு குட்டி தடுமாற்றம் வரும். நெஞ்சு அப்படியே அழைப்பாயும், என்னமோ பண்ணதே அப்படின்னு சொல்ல வைக்கிற இந்த அழகான ஃபீல் இருக்கே, அது ஒரு தனி அழகு. அப்படி காதலோட தவிப்பை அப்படியே கிராமத்து மனத்தோட சொல்ற ஒரு பியூட்டிஃபுல் மெலடி இப்ப கேட்க போறோம், பருத்திவீரன் படத்துல இருந்து.
1: ஏலே

நேரம் 9:43. இந்த காதல் வந்தா ஒரே ஒரு நாள்ல நம்ம லைஃபே தலைகீழா மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு நாளுக்குள்ளதான் எத்தனை கனவுகள், எத்தனை எதிர்பார்ப்புகள். காதலோட அந்த ஆரம்ப கட்டத்துல மனசுக்குள்ள வர அந்த ஆசைகளை ரொம்ப அழகா சொல்ற பாட்டு இது. அப்படியே உங்க பழைய மெமரிஸை ரீவைண்ட் பண்ணி இந்த பாட்டை கேளுங்க. யாரடி நீ மோகினி படத்துல இருந்து பாட்டு வரது கேளுங்க.

சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கும். நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கு, யாராலையும் நம்மளை மாற்ற முடியாது அப்படின்னு இருப்போம். ஆனால் நமக்கு பிடிச்ச அந்த ஒருத்தரோட பார்வை நம்ம மேலே படும்போது நம்மளோட அந்த கெத்து, தைரியம் எல்லாமே எங்கேயோ காணாமல் போயிடும். சுட்டரிக்கிற நெருப்பு மேலே ஒரு சின்ன பனித்துளி விழுந்தா எப்படி சட்டுன்னு உருகுமோ, அதே மாதிரி தான் அந்த காதலும் நம்ம மனசை உருக வச்சிடும். அப்படி ஒரு அழகான மயக்கத்தை இந்த பாட்டில் கேட்கலாம். வாரணம் 1000 படத்துலேருந்து

நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள ஒரு தடவை பார்த்தா பத்தாது, ரெண்டு தடவை பார்த்தாலும் பத்தாது, ஏன் எத்தனை முறை பார்த்தாலும் கண் சலிக்கவே சலிக்காது. அவங்க போனதுக்கு அப்புறமும் திரும்ப ஒரே ஒரு தடவை அவங்கள பார்த்துட மாட்டோமா அப்படின்னு மனசு ஏங்கும். அந்த அழகான ஒரு ஃபீலை தரப்போகுது இந்த பாட்டு. வாங்க கேட்கலாம். களவாணி படத்துல இருந்து

நேரம் 9:59. கண்ணில் தூசி விழுந்தா உலகமே மறைஞ்சு போற மாதிரி காதலில் வர அந்த அவசர கோபம் உண்மையான அன்பை சில சமயம் தப்பா காட்டும். ஆனா அந்த தற்காலிகமான மேகம் விலகும் போது அன்பு மாறாம அப்படியே தான் இருக்கும். அந்த ஆழமான காதலோட தவிப்பை இப்ப கேட்கலாம் சக்கரக்கட்டி படத்துல இருந்து.

நேரம் 10:06 நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்து தேவானம். இந்த உலகத்துல கோடி பேர் இருக்கலாம், ஆனா ஏதோ ஒரு புள்ளியில ஒருத்தர் நம்ம லைஃப்ல வருவாங்க. அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளவு காலமா நம்ம மனசுக்குள்ள இருந்த தேடலும் காத்திருப்போம் இந்த ஒரே ஆளுக்கு தான் அப்படின்னு தோணும். நமக்குன்னே உருவான ஒரு நிழல் மாதிரி அவங்க நம்ம கூடவே இருக்கிற அந்த அழகான ஃபீலை இப்போ இந்த பாட்டில்

இந்த உலகத்துல எத்தனையோ பெயர்கள் இருக்கலாம், ஆனா நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தரை நம்ம மட்டும் ஒரு குட்டி செல்ல பெயர் வச்சு கூப்பிடும்போது அதுல வர சந்தோஷமே தனிதான். அது வெறும் பெயர் கிடையாது, அவங்க மேல நம்ம

சில நேரங்களில் லாங் டிரைவ் போகும்போது காரு பைக்கு முன்னாடி கண்ணாடி அட்ஜஸ்ட் பண்ணி நமக்கு பிடிச்ச பின்னாடி இருக்கவங்க கண்ணை பார்க்குற சுகமே தனி தான் இல்லை. அவங்கக்கிட்ட ஏதோ பேசணும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினைப்போம், ஆனால் நேரில் பார்த்தா ஒரு வார்த்தை கூட வராமல் அப்படியே மௌனமாக போயிடுவோம். ஆனால் அந்த மௌனத்துலேயும் ஒரு அலாதி சந்தோஷம் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அழகான தருணத்தை இப்போ பாட்டை கேட்கலாம், பையா படத்துலேருந்து.

சிலர் அன்பை நாம் ஃபீல் பண்ணும்போது நமக்கே தெரியாமல் நம்ம கால்கள் தரையில் நிற்காது. இந்த பூமியை ஏன் விண்வெளியை தாண்டி கூட எங்கேயோ மேலே பறக்கிற மாதிரி ஒரு அழகான வெயிட்லெஸ் ஃபீல் கிடைக்கும். உலகத்தில் இருக்க அத்தனை கவலைகளும் பறந்து போய் லவ்வால் மட்டும் சிறகு முளைக்கிற அந்த ஒரு மேஜிக்கல் மொமெண்ட்டை இப்போ பாட்டில் கேட்கலாம். நாணயம் படத்துலேருந்து

நேரம் 10:31 நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்துதே வானம். சின்ன வயசுல ஒன்னா ஓடி ஆடி விளையாடி வந்தவங்க பெரியவங்களா ஆனதும் நம்ம உயிராவே மாறுவது ஒரு தனி அழகுதான் இல்ல. விளையாட்ட ஆரம்பிச்ச பழக்கம் எப்போ மனசுக்குள்ள காதலா மாறுச்சுன்னே தெரியாம இருக்கும். அந்த கியூட்டான மெமரிஸ இப்ப இந்த பாட்டா கொண்டு வந்திருக்கோம். பாடல் கேட்கலாம், குங்குமப்பூவும் கொஞ்சப்புறாவும் படத்துல இருந்தேன்.

இந்த காதலில் விழுந்துட்டா நமக்கே தெரியாம நம்ம மனசு அவங்க பின்னாடியே போக ஆரம்பிச்சிடும். நம்மளோட ஒவ்வொரு நிமிடமும் அவங்களால அவ்வளோ அழகாக மாறும். அவங்க கூட இருக்கும்போது வர அந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட நமக்கு ஒரு தனி சுகத்தை கொடுக்கும். அந்த ஒரு மென்மையான ஃபீலோட

நேரம் 10:41. சிலர் நம்ம கூட இல்லாதப்போ ஒரு நிமிஷம் கூட ஒரு யுகம் மாதிரி நரகமா இருக்கும். ஆனா அவங்க பக்கத்துல வந்துட்டா மணிக்கணக்கா ஒன்னா இருந்தாலும் டைம் போறதே தெரியாது. நேத்து என்ன நடந்துச்சு, நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு எதை பத்தியும் கவலைப்படாம அவங்க கூட இருக்க அந்த ஒரு நொடி மட்டும் போதுன்னு மனசு இயங்கும். வாங்க இந்த பாட்டு கேட்கலாம், மதராசப்பட்டினம் திரைப்படத்துல இருந்து.

சில பேரை முதன் முதலாக பார்க்கும்போது அப்படியே நேரம் உறைஞ்சி போன மாதிரி ஆயிடும். சுற்றி ஒரு திருவிழா கூட்டம் மாதிரி எத்தனையோ பேர் இருந்தாலும் நம்ம மனசு மட்டும் அவங்கக்கிட்ட மாட்டிக்கிட்டு அப்படியே திகச்சு போய் நிற்கும். எப்பவும் அவங்க ஞாபகமாகவே சுற்றுற அந்த அழகான தவிப்பு இருக்கே, அது ஒரு தனி சுகம். அப்படி நெஞ்ச அலைப்பாய வைக்கிற ஒரு சூப்பரான மெலடி இப்போ கேட்கலாம், ஆடுகளம் படத்துலேருந்து.

நேரம் 11 மணி. நேர்களே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் கவனத்திற்கு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் மதுரை இரா நடராஜன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை, நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீகராகம். ஆறு 35 உழவர்களுக்கான செய்திகள். பயிர் வளர்ச்சி ஊக்கியான முட்டை ரசம் தயாரிப்பது குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் ஆர்வலர் ஜாதவ் மொலாய் பயங். வழங்குபவர் கே ஆர் ரவிச்சந்திரன் அவர்கள். ஏழு 2 புதுவை புதுமை. நுகர்வோரின் வெற்றி கதைகள் குறித்து வழக்குரைஞர் டி ராமநாதன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 7:25 நலமாய் வாழ. வலிப்புணை குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் டாக்டர் அமராவதி உதயகுமார் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே.

8:02 முதல் 8:15 வரையும், மீண்டும் 8:30 முதல் 8:55 வரையும் நம்ம புதுவை நேர்காலையில் இணைகிறார் ஆர்ஜே சீனு. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன்.

அவர்கள். ஒன்பது இரண்டுக்கு நேர் விருப்பம், 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:02 மெலடி மேஜிக், 12:02 வரலாற்றில் இன்று. பனிரெண்டு 12:50 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர், வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே திரைத்துறையில் பெண்கள், வழங்குகிறார் ஆர்ஜே கங்கா. 2:15 காலத்தேவின்ற கானங்கள்.

மூன்று மணிக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் மெலோனோமா மற்றும் மெலோனோமா அல்லாத தோல் புற்றுநோய் குறித்து விளக்கம் அளிக்கிறார். புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் இருந்து ஓய்வு பெற்ற தோல் மருத்துவர் டாக்டர் கீதாஞ்சலி அவர்கள். 4 மணிக்கு சந்தேஷ் டு சோல்ஜர் டெல்லி அஞ்சல். 5 மணிக்கு அலையோடு விளையாடு நேர் அலையில் இணைகிறார் ஆர்ஜே அந்துவான். 6:20 முதல் 7 மணி வரை, 7:02 முதல் 7:15 மணி வரை, மீண்டும் 7:32 முதல் 8 மணி வரை மனம் விரும்பதே தொலைபேசி வழி நேர் விருப்பம். எழும்புவதற்கு ஃபிஃபா வேர்ல்டு கப் பற்றிய அன்றாட நிலவரம் டெல்லி ஏஞ்சல். 8:05 மியூசிக் பை துபை சென்னை ஏஞ்சல் வெஸ்டர்ன் மியூசிக். 9:15 தேன் சிந்து தேவானம். 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸில் நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகிறது. இதனிடையே காலை 7 மணி முதல் 1 மணி வரை மணிக்கொரு முறையும், இரவு 7 மணி 8 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சி நிரல். இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.